0: பாடல்
1: பேசும்
0: அடுத்த பாடல் காட்டலையில் யார் பாடல் என்றால் எங்களுடைய இளவரசி நீங்கள் கேட்ட அன்பு நடமாடும் கலைக்கூடமே அந்த பாடல் காட்டலைக்கு வருகிறது.

என்று சொல்லியிருக்கிறார். சரி அனுமம்மா, உங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த கலைக்கூடத்தில். நாங்கள் எப்பயோ சேர்த்துட்டோம், இருந்தாலும் உங்களையும் சேர்த்து இந்த பாடலோடு அரவணைத்துக் கொள்கிறோம்.

அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால், அடுத்த பாடல் எங்களுடைய கிருஷ்ணா கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது.

காட்டலைக்கு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். வருக வருக என்று மீண்டும் கூப்பிடுகிறோம். சரி, இனி வருகிற காலத்தில் நீங்கள் காட்டலை இணைந்து கொள்ளுங்க. உங்களுடைய பாடல் இதில் அன்பு வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் முதல் நீண்ட நாட்களுக்கு பின்பாக வந்து கேட்டதுனால கண்ணான கண்ணே காட்டலை எடுத்து வருகிறேன். அதில் ஒரு குழந்தையை தூக்கி வச்சு கொண்டிருக்கிறார். சரி, எல்லாத்தையும் நாங்கள் ஒரு வட்டம் போட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இல்லை. சரி, அடுத்தது கிருஷ்ணா, நீங்கள் கேட்டதில் அன்பு காணையில் வருகிற இனி இணையும் போது நீங்க ஃபைன் கட்ட வேண்டி வரும். சரி, இப்பொழுது ராம்நாத் செல்வகுமார், உங்களோடு சேர்ந்திருக்கும் உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல்

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராம்நாத் செல்வகுமார் அவர்கள். அடுத்த பாடல் இப்பொழுது ஷாவுல் அவர்கள் ஒழித்திருப்பாங்க. ஷாவுல், உங்களுக்குரிய பாடல் வருது. நீலாம்புரிய காற்றில் எடுத்து வரலாம். கேப்போம், முதல்ல ஏதாவது அன்பண்டு வருதாண்டு. என்ன முன்னுக்கு அன்பண்டு வரும் என்று சொன்னாங்க காணையில?
1: என்ன காலையில இருந்து காக்கா பிடிக்கிற?
2: எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண.
1: என்ன ஹெல்ப்? ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போனோம், செலவுக்கு பணம் வேணும், அப்பாட சொல்லி பணம் வாங்கி தரணும், அவ்வளவுதானே?
2: அதெல்லாம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம். காரை கூட
1: அதெல்லாம் வேணா, நானே சொல்றேன். யாரோ பையன லவ் பண்றியா?
2: சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லிட்டிய. உனக்கு என்ன மந்திர தந்திரம் தெரியுமா?
1: நேற்று ராத்திரி விட்லாச்சாரிய படம் பார்த்தேன், அதுல ஒரு பெய்ய மந்திர சொல்லி கொடுத்தது. உன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்க இந்த வயசுல என்ன பண்ணும்? லவ் தான் பண்ணும். விஷயத்த சொல்லு. அம்மாட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஏண்டா கால் பெக்கு அரை பெக்குமா அளந்து ஊத்திக்கிட்டு இருக்கிறேன்? நிறைய ஊத்து. அளவுக்கு மீறினா ஒண்ணு இல்ல முதலாளி.
0: ஐயன்
1: போடும் போதே தெரியும்.
0: என்ன கதை வசனத்தை எடுத்து வந்து கூட அந்த அன்பண்டு எதுவுமே தொகையாறு வரலையே, என்ன நடந்தது? எப்படி இதை நாங்க எடுத்து வரலாம்? அது எப்படி? சரி, அவருக்கும் ஃபைன் கட்டிடலாம் இன்றைக்கு. என்னடா அது வேற, எங்களுடைய அம்மா சொல்லியிருந்தா இல்ல, அதுல முன்னுக்கு தொகை ஆறு மாதிரி ஏதோ வருதுண்டு. இதெல்லாம் பொய்யா போச்சே, பாக்கலாம். கதை வசனங்கள் முதல் அவ்வளவும் எடுத்து வந்துமே அந்த முதல் தொகையாறு வர இல்ல. அப்ப இது எப்படி பாட்டு மாறிடுச்சோ? அப்படி இருக்காது. சரி, எங்களை ஒட்டு மொத்தமா நாங்க எத்தனை பேர் நின்றோம், எல்லாரையும் ஏமாத்திட்டார் ஷாவுல். பாடல் எடுத்து வரலாம், நாளைக்கு ஃபைனை கேட்டுடலாம்.

இந்த நீங்கள் கேட்ட பாடலை கேட்டவர் எங்களுடைய ஷாகுல் ஹமீத். அடுத்தது வந்து எங்களுடைய விமலா ராஜவேல் கேட்டிருந்தார் அந்த பாடலை. அந்த பாடலை மணிகண்டன் நீங்களும் கேட்டிருக்கிறீங்க, பாடலை எடுத்து வரலாம்.

இந்த பாடலை கேட்டவர்கள் விமலா ராஜவேல், ராஜவேல் அவரை தொடர்ந்து மணிகண்டன், இவர்கள் மூன்று பேரும் கேட்டுக்கிறீங்க. உங்களை எல்லோருக்கும் இந்த பாடலை எடுத்து வந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய சந்தனராஜ் மாமா எல்லாரும் தூங்கியிருப்பார்கள். நான் அமுதா கூட்டிக் கொண்டு வந்தாலும் அன்பி அமுதா பாடல் அவர் கேட்காம தூங்கி விடுவார். நாளை சரியாக 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு இந்த பாடல் உங்களுடைய பெயரோடு இந்த பாடல் அனைத்தும் காட்டலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டோம். நீங்கள் கேட்க தவற வேண்டாம். நாளைய தினம் எங்களுடைய காளிதாசன் அவர்களுடைய நிகழ்ச்சி காட்டலையில் 9 மணியிலிருந்து 10 மணி, 10 மணியிலிருந்து இந்த கதம்ப நிகழ்ச்சியின் நேரலை நிகழ்ச்சியின் பதிவு, நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் காட்டலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பமாக ஒரு பாடலோடு நிறைவு பெற்றுக் கொள்ள போகிறேன். இன்று கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். இளவரசு, ஆண்டாளம்மா, கோவைக்குமார், பட்டாவியண்ணா, மஜித் மற்றும் ரேவதி அம்மா மற்றும் சந்தனராஜ் மாமா, கண்ணன் சேகர், நாகராஜன், கல்யாணி அம்மா, ஷாவுல் ஹமீத், செல்வகுமார், மணிகண்டன் மற்றும் ராஜவேல், தமிழன் பாரதி, ஜெகபர் சாதிக்கண்ணா, சந்திரசேகர் சுகன்யா, கிருஷ்ணா, அனுவம்மா, ராம்நாத் செல்வகுமார் மற்றும் எங்களுடைய ரதீஷ் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். தான் ட்ரை பண்ணது, அதாவது வானிலைக்கு வர முடியவில்லை என்று. அவருக்கும் வணக்கம். நாளைக்கு உங்களுக்கும் பாடல் வரும் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் இதில் இணைந்து வர முடியாமல் போன அன்பு உறவுகள் எங்களுடைய கணபதி அண்ணா, வரதராஜன், சுகன்ராஜ் இவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாடலை நாளைக்கு எடுத்து வருகிறோம். ஜோதி பாண்டியன் எல்லோருக்கும் மற்றும் கண்ணன் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் காற்றலைக்கு வர முடியவில்லை. நல்லது அன்பு உறவுகளே, இப்பொழுதிருந்து உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொண்டு போகிறேன். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர உங்களிடமிருந்து என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, எல்லாம் சிறப்பாக இருக்கணும் கண்ணனை வேண்டிக் கொண்டு இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. என் விருப்பமாக இந்த பாடலோடு அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். பாடலை கேட்கலாம்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். தைப்பூசம் கொண்டாட காரணம். பங்குனி உத்திரம் தந்தை சிவனுக்கும் தைப்பூசம் மகன் முருகன் வள்ளிக்குமான திருமண நன்னாள். அது மட்டுமல்ல, மார்கழி திருவாதிரை அன்று சிவன் நடராஜராக தனித்து நடனமாடுகிறார். தைப்பூசத்தன்று மகனின் திருமணத்தை கண்ட மகிழ்ச்சியில் சிவனும் பார்வதியும் இணைந்து நடனமாடும் நன்னாளாகவும் உள்ளது. அது மட்டுமல்ல, விநாயகரும் தம்பிக்கு வள்ளியை திருமணம் செய்து வைத்த மகிழ்ச்சியில் நடனமாடி நர்தன விநாயகர் என்னும் திருநாமம் பெறுகிறார். இந்த வகையில் தைப்பூசம் சிவ குடும்பத்திற்கே திருநாளாக உள்ளது. திருத்தணியில் மட்டும் மாசி மாத பூசம் நட்சத்திரத்தன்று வள்ளி கல்யாணம் நடக்கும். காவடி எடுப்பது ஏன்? தைப்பூச திருவிழா நமது சுமையை இறைவனிடம் ஒப்படைக்கும் நன்னாளாக உள்ளது. வாழ்க்கையில் மனிதன் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றான். அதை சிலரிடம் சொல்லி ஆறுதல் தேட முயற்சிக்கலாம். ஆனால் அந்த சிலர் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்பது சந்தேகம். அதனால் கடவுள் கல்லாயிருந்தாலும் கருணையோடு நம் குறையை கேட்பான். அவன் முன்னால் அமர்ந்து கண்ணீர் விட்டு கவலையை தெரிவித்தால் நம் மனச்சுமை இறங்கிவிடும். காவடி என்னும் தோளில் சுமக்கப்படும் சுமை கந்தன் காலடியில் இந்த சுமையை இறக்கி வைக்கும் போது நம் மனச்சுமையும் சேர்ந்து இறக்கி வைத்து விடலாம். அந்த சுமையை கந்தன் ஏற்றுக்கொண்டு நமது மனபளுவை குறைத்து விடுவான். இப்பொழுது ஒரு பாடல் கேட்கலாம்.

காவடிகள் சொல்லும் தத்துவம். ஒரு உயிர் பிறந்ததும் தாயிடம் பால் குடிக்கிறது. சற்று வயதானால் பசுவின் பால் குடிக்கிறது. இறப்பதற்கு முன் உயிர் வதைக்கும் போதும் பால் ஊற்றுகிறோம். மறைந்த பிறகும் சிதையிலும் பால் ஊற்றப்படுகிறது. முருகா, என் பிறப்பு முதல் இறப்பு வரை சுமைதான், அந்த சுமையை தாங்குபவனாக என்னுடன் வா என்று அழைப்பதே பால் காவடியின் தத்துவம். துன்பங்களால் சூடேறி கிடக்கும் மனதின் சூட்டை தணித்துவை என வேண்டுவது பன்னீர் மற்றும் சந்தன காவடியின் தத்துவம். என் வாழ்க்கை பாதையில் மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர் என எத்தனையோ பேர் உதிரி பூக்களாய் வந்திருக்கின்றனர். என்னுடன் அவர்களையும் கரைசேர் என்று வேண்டுவது புஷ்பக்காவடி தத்துவம். மீன் போல் பிறவி கடலில் தத்தளிக்கின்றேன், கருடனை கண்டு மிரளும் பாம்பு புற்றுக்குள் ஒளிவது போல பிறவி துன்பம் என்னும் புற்றில் தவிக்கின்றேன், இதில் இருந்து மீட்டு உன்னோடு சேர்த்துக்கொள் என்பது மற்ற சர்ப்பக்காவடியின் தத்துவம். விடியல் காலையில் கூவும் சேவல் போல பிறவியாகிய இருளில் இருந்து எனக்கு எப்பொழுது விடியல் வரும் என்பது சேவல் காவடியின் தத்துவம். இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். ஆண்டவர் மட்டுமே நம் துணைவர். இங்கிலாந்தில் வசித்த ஒரு பெண் கவர்னரிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தார். அதில் தங்கள் ஊரில் ஒரு அனாதை விடுதி கட்ட இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கோரியிருந்தார். கவர்னரோ சற்றும் அக்கறை இல்லாமல் பாறைகள் நிறைந்த ஒரு நிலத்தை ஒதுக்கிவிட்டார். இது தேவனின் செயல் என நம்பிய அப்பெண் பாறைகளை உடைத்து கட்டடம் கட்டுவதற்கு ஏற்படும் செலவை எண்ணி பார்த்தார். யோசிக்கும் போதே மலைப்பாய் இருந்தது. ஆனாலும் அவர் கர்த்தர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தால் அதை பற்றி கவலைப்படவில்லை. கர்த்தரிடம் தொடர்ந்து ஜெபித்தார். சில நாட்கள் தான் சென்றிருக்கும், ஒரு கான்ட்ராக்டர் வந்தார். சகோதரி, நான் கடலில் ஒரு பாலம் கட்ட ஒப்பந்தம் செய்துள்ளேன். அதற்கு நிறைய கற்கள் தேவை. தங்கள் நிலத்திலுள்ள பாறைகளை உடைத்து கொள்ள அனுமதி தாருங்கள். நீங்கள் கேட்கும் பணத்தை தருகிறேன் என்றார். அவரும் சம்மதித்தார். பாறைகள் உடைக்கப்பட்டன. அதனால் பெரும் தொகை அப்பெண்ணுக்கு தரப்பட்டது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது போல செலவே இல்லாமல் சமதளமான நிலத்தில் கிடைத்த பெருந்தொகையை கொண்டு விடுதியும் கட்டினார் அப்பெண். கர்த்தரிடம் வைக்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் நிச்சயம் பலன் உண்டு. இதைத்தான் பைபிள் வசனம், கடவுளே எனக்கு துணை, மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று அஞ்சமாட்டேன் என்று நான் தைரியமாக சொல்லலாமே என்று சொல்கிறது. ஒரு பாடலை கேட்கலாம்.

கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் சந்தேகம் கொள்வது சில இடங்களில் வாடிக்கை. வீட்டு செலவு விஷயத்தில் கூட இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தேகப்படுவது உண்டு. சந்தேகத்தால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையே தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமாய் இருங்கள் என்கிறது பைபிள். சிலர் இவர் நம் கோரிக்கையை ஏற்பாரோ மாட்டாரோ என கடவுள் மீதே சந்தேகப்படுகிறார்கள். இப்படி சந்தேகத்துடன் கடவுளிடம் ஜெபிப்பதால் பலன் இல்லை. கர்த்தரிடம் ஜெபிக்கும் போதானாலும் சரி, அவரது வாக்கை ஏற்றுக்கொள்ளும் போதானாலும் சரி, சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். பெருமை தரும் பணிவு. நபிகள் நாயகம் மதீனாவில் இருந்த காலத்தில் முஸ்லீம் ஒருவருக்கும் யூதர் ஒருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. முஸ்லீம் அன்பர், எங்கள் நபிகள் நாயகத்திற்குத்தான் இறைவன் அதிகமான மேன்மை அளித்துள்ளான் என்றார். யூதரோ, இல்லை இல்லை என்று தனது கருத்தை மேம்படுத்தி பேசினார். இதை கேட்ட முஸ்லீம் அன்பருக்கு கோபம் வந்துவிட அவர் உணர்ச்சி வசப்பட்டு யூத நண்பரை அடித்துவிட்டார். இந்த தகவல் அண்ணல் நபிகளாருக்கு தெரிய வந்தது. இருவரையும் அவர் வரவழைத்தார். யூத நண்பரின் முன்னிலையில் அந்த முஸ்லீம் அன்பரை கண்டித்தார். இது கண்ட யூத நண்பர் மனம் நெகிழ்ந்தார். நாயகத்தின் மீது கொண்ட வெறுப்புணர்வை நீக்கிக் கொண்டார். நபிகள் நாயகம் தன்னை பற்றி குறிப்பிடும் போது, நான் இறைவனின் அடிமை, பள்ளி சென்று படித்ததில்லை, நான் ஒரு அனாதை என்று சொல்வார். படிக்கவில்லை என்பதற்காக அவர் வெட்கப்பட்டது இல்லை, அவர் தன்னை தாழ்த்திக் கொள்வதில் மகிழ்ச்சியடைந்தார். பணிவான குணம் பெருமை தரும் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்தார். ஒரு பாடலை கேட்கலாம்.

0: பொருள் திரட்டி வார்மையாய் வாழ்வதற்கு வகை செய்வாய் அல்லாவே.
1: உள்ளாத கவலையெல்லாம் போக்கிடுவாய் எப்போதும், நல்ல அமைதி உள்ள

பெண்களில் சிலர் தங்களது கணவரிடம் படும் பாடும் ஒரே பல்லவி, உங்களை திருமணம் செய்து என்ன பலனை கண்டேன் என்பதுதான். இவர்களை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார் தெரியுமா? எந்த பெண் தன் கணவனுக்கு நன்றி கொள்கிறாளோ மறுமையில் அவளின் பால் இறைவன் தன் பார்வையை செலுத்த மாட்டான். திருமணமாகாதவரை, ஐயோ இறைவா நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஒரு கணவரை தரமாட்டாயா என்று கேட்கும் பெண்கள், திருமணத்திற்கு பிறகு கணவரிடம் உம்மை திருமணம் செய்து என்ன சுகத்தை கண்டேன் என்று கேட்பது இறைவனை பொறுத்தவரை நன்றி கெட்ட செயலாக கருதப்படுகிறது. கணவரிடம் இன்ன பொருட்கள் வாங்கித்தாருங்கள் என கேட்பதில் தப்பில்லை, அதை வாங்கி தந்தே தீர வேண்டும் என அடம் பிடிப்பதுதான் தவறு. கணவரை நல்ல முறையில் கவனிப்பது மனைவியின் கடமை. நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷா நபிகள் நாயகத்தின் துணிகளை துவைப்பார், அவருக்கு எண்ணெய் தேய்த்து விடுவார், தலைவாரி விடுவார், நறுமணம் பூசுவார். இப்படி கணவருக்கு எளிய சேவைகள் செய்வது பெண்களின் கடமை. தூய்மை, ஒழுங்கு, அழகு ஆகியவற்றிற்காக முழு முயற்சியும் மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பொருளையும் ஒழுங்காக அதற்குரிய இடங்களில் வையுங்கள். ஒழுங்காக அவற்றை பயன்படுத்துங்கள். வீட்டை சுத்தம் செய்வதுடன் தங்களையும் அழகுபடுத்தி கொண்டால் மகிழ்ச்சியான மனநிலை அங்கு நிலவும். ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எம்ஜிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, உங்கள் மனதை கட்டுப்படுத்த முயலுங்கள் அல்லது அதை வெல்ல ஆசையை விடுங்கள். மனிதன் தனக்குத்தானே நண்பனாகிவிட்டால் உலகம் முழுவதும் நண்பனாகும் பாக்கியம் பெறுகிறான். வாழ்வில் நேர்மையை பின்பற்றினால் கால்கள் சரியான பாதையில் நடக்க தொடங்கிவிடும். புதிய முயற்சிகளில் தவறு ஏற்படுவது இயற்கையே. பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் வீட்டில் நல்ல வளர்ச்சியோ மாற்றமோ உண்டாகாது. சுயநலத்தை கைவிடு, தெய்வத்தை முழுமையாக நம்பு, உண்மையை மட்டும் பேசு, நியாயமான செயல்களில் ஈடுபடு, எல்லா இன்பங்களையும் பெற்று மகிழ்வாய். எந்த தொழிலையும் முடியாது என்று கைவிடாதே. திறமை உள்ளவனிடம் பணியாளனாக இருந்தாவது அந்த தொழிலை கற்றுக்கொள். அன்பு எந்த குறையையும் பொறுக்கும். உண்மையான அன்பு கொண்டவன் யார் மீதும் கோபப்பட மாட்டான். மனம் உற்சாகமாக இருந்தால் உடல்நிலை தீவிரமடையும். உடம்பை தீவிரப்படுத்தினால் மனம் புத்துணர்வு பெறும். கால வெள்ளத்தில் வரும் புதிய மாறுதல்களை எல்லாம் தனதாக்கிக் கொண்டு வாழ பழக வேண்டும். நல்ல அறிவு, குறைவில்லாத செல்வம், மன துணிவு மூன்றும் இருந்தால் எல்லா இன்பமும் நமக்கு உண்டாகும். துன்பம் நேரும் காலத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும். அறிவின் துணை கொண்டு ஓய்வின்றி தொழிலில் பாடுபட்டால் எல்லையற்ற இன்பம் உண்டாகும். ஒருவரது உள்ளத்தில் நேர்மையும் உண்மையும் இருக்கிறதா என்பதை அவரது பேச்சைக் கொண்டே கணித்துவிடலாம். நான் என்ற சொல்லுக்கு சுயலாபம் என்று பொருள். அதை நீக்கிவிட்டால் மனித சமுதாயம் எல்லையற்ற தெய்வீக நிலையை அடையும். மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு நேரும் அவமானம் மரணத்தை விட கொடுமையானது. முயற்சியோடு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவசியம். இதையே நம்பினார் கெடுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. கேட்ட வரம் தரும் தேவலோக மரம் போல நம்பிக்கை அனைத்தையும் வாரி வழங்கும். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பயம், சந்தேகம், சோம்பல் முதலிய குணங்களை அடியோடு விட்டுவிடுங்கள். சொன்னவர் மகாகவி பாரதியார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். கீறி கீறி ரப்பர் சேகரிக்கலாம். ரப்பர் மரங்களின் தண்டுகளில் இருந்து வடியும் பால் போன்ற திரவமே ரப்பரின் மூலப்பொருளாகும். இதை லேட்டெக்ஸ் என்பார்கள். இப்படி சேகரிக்கப்படும் லேட்டெக்ஸ் மூலப்பொருள் தொழிற்சாலைகளில் பல வேதிவினைகளுக்கு பின் விதவிதமான ரப்பர்களாக மாறுகின்றன. சார்லஸ் குட் இயர் என்பவர்தான் லேட்டெக்ஸை கொதிக்க வைத்து அது இழகியதும் கந்தகத்தை சேர்த்தால் நீண்ட காலம் கெட்டியாக இருந்து தேவைப்படும் போது மாற்றி பயன்படுத்தும் திடமான ரப்பர் பொருளை கண்டறிந்தார். அதன் பின்தான் ரப்பரின் பயன்பாடு மிகுதியானது. குட் இயரின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் டயர். இதுவும் ரப்பரின் ஒரு வகை. இன்றோ ரப்பர் பொருட்களை பயன்படுத்தாத துறைகளே இல்லை எனலாம். 7ஆம் ஆண்டிலிருந்து ரப்பர் தர ஆரம்பிக்கும் ரப்பர் மரம் 30 ஆண்டுகளுக்கு பயன் தரும். மரத்தில் 1 அடி உயரத்திற்கு லேட்டெக்ஸ் சேகரிப்பதற்காக கீறிவிடுவர். சிறிது நாட்களுக்கு ஒரு முறை கீறிவிடும் இடத்தை மாற்றுவர். 7 முதல் 10 ஆண்டுகளில் அந்த வடுக்கள் மறைந்து புதிய பட்டைகள் உருவாகிவிடும். ரப்பர் மரங்களின் தாயகம் தென்அமெரிக்கா. இதன் உபயோகத்தை முதலில் அறிந்தவர்களும் அவர்களே. ஆனால் புதையல் தேடி அலைந்த லத்தீன் அமெரிக்கர்கள், ஸ்பானிஷ்காரர்களே ரப்பரின் பயன்பாடு வேறு இடங்களுக்கு பரவ காரணமாக இருந்தனர். கடந்த 1870 ஹென்றி விஹாம் என்பவர் பிரேசிலில் இருந்து ரப்பர் விதைகளை திருடி இங்கிலாந்தில் பயிரிட்டு வந்தார். இங்கிருந்தே இலங்கை மற்றும் மலேசியா நாடுகளுக்கு ரப்பர் பரவியது. தற்போது உலக சரிபாதி அளவிற்கு செயற்கை ரப்பர்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது நலம் பேணும் நேரம். நம்முடைய எலும்புகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோலத்தான் நம்முடைய மூட்டுக்களும். மூட்டுக்களுக்கு வலிமை தரக்கூடியது சைனோவியல் திரவம். போதுமான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி இல்லாதது, முதுமை போன்ற பல காரணங்களால் இந்த திரவம் சுரப்பது குறையும். மூட்டுக்களை வலுவூட்ட தினமும் உணவில் ஆரஞ்சு, மஞ்சள் வால்நட் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆரஞ்சில் உள்ள நோபிலேட்டின் என்பது வலியை குறைக்க உதவும். மஞ்சளில் இருக்கும் குர்குமின் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். வால்நட்டில் உள்ள கொழுப்பு அமிலம் மூட்டுக்களின் இயல்பான அசைவிற்கு உதவி செய்கிறது. இனி பாராடைஃபாய்டு என்றால் என்ன, அதன் பணி, அது கால்சியம் உடலுக்கு ஏன் அவசியம், அதன் குறைபாடு காரணமாக என விளைவுகள், இதனால் ஏற்படும் பாதிப்புகள், ஹைப்போ பாராதைராய்டிசம், இதனை சரி செய்வது எப்படி போன்ற பலவிதமான பிரச்சனைகளை நாம் இன்று பார்க்கலாம். கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பிக்கு பின்புறம் உள்ள சிறிய பாராதைஃபாய்டு ஹார்மோனை சுரக்கும் 4 நாளமில்லா சுரப்பிகள் இவை. எலும்பு இரத்தத்தில் கால்சியம் சத்து சீராக கிடைக்க உதவுகிறது. விட்டமின் டி சத்தை செயல்திறன் உள்ள சத்தாக மாற்ற உதவுகிறது. தவிர பாஸ்பரஸ் சத்தின் விகிதத்தை சரி செய்கிறது. எலும்புகள் சீராக வளரவும் உறுதியாக இருக்கவும் கால்சியம் மற்றும் விட்டமின் டி அவசியம். இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு 8.5 மில்லி கிராம் முதல் 10 மில்லி கிராம் வரை இருக்க வேண்டும். கால்சியம் குறைய பாராதைஃபாய்டு வருமா என்றால், உணவிலிருந்து கிடைக்கும் கால்சியம் குறைந்தால் இரத்தத்தில் கால்சியம் குறைய ஆரம்பிக்கும். இதனால் பாராதைராய்டு ஹார்மோன் அதிகம் சுரந்து எலும்பில் இருக்கும் கால்சியத்தை எடுத்து இரத்தத்தில் கலக்கும். இதனால் எலும்பில் கால்சியம் அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனுடைய பாதிப்புகள் என்ன என்று பார்த்தால், ஆஸ்டியோமலேசியா என்ற எலும்பு பாதிப்பு வரலாம். குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் எனும் எலும்பு வளையும் பிரச்சனை ஏற்படலாம். பாராடைஃபாய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பது ஹைப்போதைராய்டிசம் எனப்படும். உடலில் கால்சியம் பாஸ்பரஸ் விகிதத்தில் சமச்சீரற்ற நிலை உருவாகும். கால்சியம் சத்தை எலும்புகள் கிரகிக்காது. அதே சமயம் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவும் குறையும். இதை எவ்வாறு சரி செய்யலாம்? கால்சியம் மாத்திரைகள், கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது அவசியம். 15 நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருப்பதால் கிடைக்கும் விட்டமின் டி இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். ஆட்டோ இம்யூன் காரணமாக பாராதைஃபாய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்து எலும்பில் உள்ள கால்சியம் அதிகமாக வெளியேறும். இதனால் இரத்தத்தில் கால்சியம் அளவு அதிகமாகவும் எலும்பில் குறைவாகவும் காணப்படும். இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்று பார்த்தால், ஆஸ்டியோபொராசிஸ் எனப்படும் எலும்பு அடர்த்தி குறைவு நோய் உண்டாகும். சிறுநீரகத்தில் கால்சியம் உப்பு தேங்கி சிறுநீரக கற்கள் உருவாகும். வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரித்து பெப்டிக் அல்சர் வரும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய உணவுகள் பற்றி அறியலாம். தயிரின் நன்மைகள். சூரிய ஒளியில் பாதிக்கப்படும் நரம்புகளையும் தோல் பகுதிகளையும் தயிர் தனது ஆரோக்கியமான கலவைகளால் பாதுகாக்கிறது. பழச்சாறு உடலுக்கு தேவையான விட்டமின் சியை அளிக்கிறது. தயிரும் பழச்சாறுக்கு இணையான சத்துக்களை கொண்டுள்ளது. வயிற்றுப்போக்குக்கு காரணமாகும் கிருமிகள் தயிர் மோரில் உள்ள லாக்டிக் அமிலத்தால் விரட்டியடிக்கப்படும். மஞ்சள் காமாலையின் போது தயிரிலோ மோரிலோ சிறிதளவு தேனை கலந்து உட்கொள்வது சிறந்த உணவு முறை ஆகும். சில தோய் நோய்களுக்கு மோரில் நனைத்த துணியை பாதித்த இடத்தில் கட்டி வருவது சிறந்த மருந்தாகும். தோல்வீக்க நோய்க்கு மோர்கட்டு அருமையான மருந்தாக செயல்படுகிறது. இனி திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் உடலுக்கு ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரகக் கோளாறுகளை போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. அடுத்து மணத்தக்காளி கீரை. வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு வயிற்றிலும் புண் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நல்ல மருத்துவ மருந்து மணத்தக்காளி கீரை. இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண்ணும் வயிற்றுப்புண்ணும் குணமாகும். மூல நோய்க்கும் குடல் பிரச்சனைக்கும் இந்த கீரை நல்ல மருந்தாக பயன்படுகிறது. பாடலை கேட்போமா?

இது திருத்தலம் உலாவரும் நேரம். இரண்டடுக்கு முருகன் கோவில், திருமலைக்கேணி அதிசயம். படியேறி மலை மீதி இருக்கும் முருகனை தரிசித்திருப்பீர்கள். படி இறங்கி தரிசிக்கும் வகையிலான முருகனை திண்டுக்கல் மாவட்டம் திருமலைக்கேணி தண்டாயுதபாணி கோவிலில் தரிசிக்கலாம். இந்த கோவில் இரண்டு அடுக்கு உடையது. தல வரலாறு. இப்பகுதியை ஆட்சி செய்த மன்னர் முருகன் கோவில் கட்ட நீண்ட காலமாக விரும்பினார். ஒரு நாள் அவர் வேட்டைக்காக இப்பகுதிக்கு வந்திருந்தார். ஒரு சுனையில் தண்ணீர் குடித்துவிட்டு ஓய்வெடுக்க அமர்ந்தார். அப்படியே தூங்கிவிட்டார். அப்பொழுது மன்னரின் கனவில் தோன்றிய முருகன் சுனை அருகில் கோவில் எழுப்பும்படி உத்தரவிட்டார். அதன்படியே இங்கு முருகன் கோவில் கட்டப்பட்டது. இரண்டடுக்கு கோவில் மலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் கோவில் கட்டப்பட்டது. அது சிதிலமடைந்த பிறகு ஒரு குடிசையில் முருகன் சிலை வைக்கப்பட்டது. பூஜையும் நின்று போனது. 1979 இங்கு வந்த கிருபானந்த வாரியார் கோவிலை புனரமைக்க ஏற்பாடு செய்தார். இதற்குள் மூலவர் சிலையும் பின்னமாகிவிட்டதால் அதேபோல வேறொரு சிலை வடிவமைக்கப்பட்டது. ஆனால் பழைய சிலையை குடிசையில் இருந்து அகற்ற முடியவில்லை. எனவே அந்த இடத்திலேயே புதிய கோவில் இரண்டு அடுக்காக கட்டப்பட்டது. பழைய முருகன் சிலை கீழ்ப்பகுதியில் இருக்க புதிய முருகன் சிலையும் மேல் அடுக்கில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேலடுக்கில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் கீழ் அடுக்கிலுள்ள முருகன் மீது விழும்படியாக சன்னதி அமைத்துள்ளனர். இதற்காக மேலே உள்ள முருகனின் பாதத்தின் கீழ் ஒரு துளை உள்ளது. கீழே இருக்கும் முருகன் முதலில் வந்தவர் என்பதால் ஆதி முருகன் என்று அழைக்கப்படுகிறார். கருவறையில் முருகன் குழந்தை வடிவில் வலது கையில் தண்டம் ஏந்தி கிரீடத்துடன் ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த முருகனிடம் மழலை பாக்கியம் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். முருகன் சன்னதிக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை தீர்த்தங்கள் உள்ளன. வள்ளி தீர்த்தம் கிணறு வடிவில் உள்ளது. மலையின் மத்தியில் இந்த கிணறுகள் உள்ளதால் மலைக்கேணி என இவ்வூருக்கு பெயர் வந்தது. கீழ்பழனி. குன்றில் நின்றிருக்கும் மலை கோவில்களில் சுவாமியை தரிசிக்க படியேறித்தான் செல்ல வேண்டும். ஆனால் இக்கோவிலில் படி இறங்கி சென்று தரிசனம் செய்யும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் இக்கோவிலை கீழ்ப்பழனி என்று அழைக்கின்றனர். கந்த சஷ்டி விழாவின் 6 நாளில் சூரசம்ஹாரம், 7 நாளில் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் நடக்கும். பிரகாரத்தில் சக்தி விநாயகர் நவகிரகம் சன்னிதி உள்ளது. கோவில் வளாகத்தில் உள்ள மாமரத்தின் அடியில் அருணகிரிநாதர் வீற்றிருக்கிறார். கோவில் அருகில் மௌனகுரு சுவாமி அதிஷ்டானம் உள்ளது. பதவி உயர்வு. அரசியல் கட்சிகளில் தலைமை பதவி வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளபவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆகியோர் தெய்வானை தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் விபூதி சந்தனக்காப்பு அலங்காரம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இது திண்டுக்கல் சிலுவத்தூர் சாலையில் 17 கிலோமீட்டர் தூரத்தில் கம்பிளியம்பட்டி என்ற ஒரு ஊர். இங்கிருந்து பிரியும் சாலையில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

குட்டி கதை காணலாம். ரட்சவிரதன் என்ற வானர வீரன் ஒரு நாள் இமயமலை சாரலில் உள்ள குளத்தில் நீண்ட நேரமாக நீந்தி மகிழ்ந்தான். கரை ஏறியதும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானான். ஏனெனில் அந்த குளத்தில் நீராடும் ஆண்கள் அனைவரும் பெண்ணாக மாறும் சாபத்திற்கு ஆளாவதே அந்த காரணம். அப்பொழுது அவ்வழியாக வந்த இந்திரன் தனிமையில் இருந்த ரட்சவிரத பெண்ணை கண்டு மோகம் கொண்டான். அவர்களது சேர்க்கையால் வாலி என்னும் வானர வீரன் பிறந்தான். இந்திரன் புறப்பட்ட சிறிது நேரத்தில் சூரிய தேவன் குளக்கரைக்கு வந்தார். பெண்ணாக இருந்த ரட்சவிரதனை கண்டதும் அவரது ஞான திருஷ்டியில் எதிர்காலத்தில் ராம ராவண யுத்தம் நடைபெற இருக்கிறது என்பது தெரிந்தது. ராமருக்கு பலமாக ஒரு வானர வீரனை தன் சக்தியால் தோற்றுவிக்க சூரியன் விரும்பினான். பெண் வடிவில் நின்ற ரட்சவிரதனிடம் சூரியனின் அம்சமாக மற்றொரு குழந்தை உண்டானது. அழகிய கழுத்தை கொண்ட அக்குழந்தைக்கு சுக்ரீவன் என்று பெயரிடப்பட்டது. அதன் பின் பிரம்மாவை நோக்கி தவமிருந்த ரட்சவிரதன் மீண்டும் ஆணாக மாறினான். ரட்சவிரதனின் வயிற்றில் பிறந்த வாலி சுக்ரீவன் இருவரும் சகோதரர் முறையில் வளர்ந்தனர். அவர்களே கிஷ்கிந்தை பகுதியில் ராம லக்ஷ்மணரை சந்திக்க நேர்ந்தது. இவர்களில் சூரிய புத்திரனான சுக்ரீவன் ராமனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்றான். இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

மாலையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதிகை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களையெல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

0: பாடும் பெண்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் புதையை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

0: படும்
1: இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு காற்றின் வழியே மொன்றியல் தமிழ் வானொலி மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி மூலம் இதய ராகம் வழங்கும் நான் உங்கள் குரலாச்சிரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, பாடல்கள் கேட்போமா?

இதே ராகம் நிகழ்ச்சி மூலம் பலவிதமான பாடல்கள் லிஞ்சில் நீங்கா இடம்பெற்ற சாகா வரம்பெற்ற பழைய பாடல்களும் உண்டு. ஏன், இன்றைய புதிய தலைமுறையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் இல்லாமல் இடைக்கால பாடல்கள் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வாரம் இதே ராகம் நிகழ்ச்சியிலும் கேட்கவிருப்பது அண்ணன் தங்கை பாசத்தில் காட்டும் பாடல்கள். கவிஞர்களின் வரிகளில் இசையமைப்பாளரின் இசையில் அந்த குரல் வளம் கொடுத்து பாடியிருக்கும் பாடகர்கள் எத்தனையோ. அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மணமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடல். இந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் கேட்போமா?

ஒன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கனடா நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. உங்கள் நெஞ்சங்களிலும் செவிகளிலும் 24 நேரமும் இசை அலையை அளித்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி. இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் நம்முடைய கைபேசி மூலமாகவே கேட்கலாம். இணையதளம் வாயிலாக கேட்க வேண்டும் என்றால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இதே ராகத்தில் அடுத்ததாக படம் அண்ணன் ஒரு கோவில், MSC அவர்கள் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மல்லிகை முல்லை என்ற ஒரு இனிமையான பாடல் இதய ராகத்தில் கேட்போமே.

அடுத்ததாக இதய ராகத்தில் நீங்கள் கேட்கின்ற பாடல் படம் இந்தியன் பாடல் பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல் கமலஹாசனின் சரித்திரத்தில் ஒரு பொன்னேட்டில் பதிக்கின்ற படம் அது இந்தியன். கேட்போமா?

அடுத்து இதயராகத்தில் இடம்பெறும் படம் வேல். பாடல் தொப்புள் கொடி பாசம் ஒன்று என்ற ஒரு பாடல்.

0: இதே ராகத்தில் அடுத்ததாக படம் பாண்டவர் பூமி, திரு பரத்வராஜ் அவர்கள் இசையில் அவரவர் வாழ்க்கை ஆயிரம் அர்த்தங்கள் என்ற பாடல்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவர் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இதய ராகத்தில் அடுத்து இடம்பெறும் பாடல் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ஆமாம், இது ராஜ காளியம் என்ற திரைப்படத்தில் இசிய ராஜ்குமார் அவர்கள் இசையில் வடிவேல் அவர்கள் எடுத்திருப்பார். கேட்போமே.

எம்டிஆர் வழங்கும் இதே ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள் இடம்பெற்றாலும் என்றும் சாகாபரம் பெற்ற பாடலாக அண்ணன் தங்கை பாசம் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நடித்து வாழ்ந்து காட்டிய திரு சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம் பாசமலர். அதிலிருந்து பாடல்கள் இல்லாமலா இதோ

மனம் கொண்டவள் பால் மனம் கண்ட

இது ராம நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் ஒன்றும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் கேட்பது எங்களுக்கு தருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயக்குமாரி அவர்களும் நடித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற பாடல்

மொன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதோ நேயர்களை, இதே ராம் நிகழ்ச்சிகள். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் தென்கிழக்கு சீமையிலே என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது படம் கிழக்கு சீமையிலே.

எஃப்டிஆர் வானொலி காற்றில் உங்களோடு கலந்திருக்கும் இதய ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் சௌந்தரின் அவர்களுடைய இசையில் உருவான சின்னத்தங்கம் செல்லத்தங்கம் என்ற பாடல்

இதே ராகத்தில் அடுத்ததாக தங்கையை பற்றி அண்ணன் பாடுகின்ற போது அண்ணனை பற்றி தங்கையை பாடுகின்ற பாடலும் இடம்பெற்றால் தானே அருமையாக இருக்கும். ஆமாம், இது சொக்கத்தங்கம் என்ற திரைப்படம். பாடல் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் மனம் கொண்டவனே என்ற பாடல். இது தேவா இசை. மறைந்த சுவர்ணலதா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு இனிமையான இதயராக பாடல். கேட்போமே.

நல்லது அன்பு உறவுகளே, எஃப்டிஎஃப்எம்மோடு இதுவரை இதே ராகத்தில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பன் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

உங்கள் அன்பான அபிமான எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக தியாகம் என்ற படத்திலிருந்து வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனசுக்குள் மத்தாப்பு என்ற படத்திலிருந்து பூந்தெண்டலே நீ பாடி வா, பொன் மேடையில் பூசூழவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன பசங்க நாங்க என்ற படத்திலிருந்து மயிலாடும் தோப்பில் மாநாட கண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபம் என்ற படத்திலிருந்து பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜா கைய வச்சா என்ற படத்திலிருந்து மழை வருந்தி மழை வருந்தி குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்குது மனசு என்ற படத்திலிருந்து பூவே செம்பூவே உன் வாசம் வரும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேற்ற வேலை என்ற படத்திலிருந்து ஆகாய விண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியுள்ள கே ஜே ஜேசுதாஸ், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மௌனம் சம்மதம் என்ற படத்தில் இருந்து கல்யாண தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேரன் பாண்டியன் என்ற படத்திலிருந்து வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மதுரை என்ற படத்திலிருந்து மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்குத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சொர்ணலதா, கே ஜே ஜேசுதாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக கற்பூர முல்லை என்ற படத்திலிருந்து பூங்காவியம் பேசும் ஓவியம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடிய

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி. இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு

உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் கூறியதோடு அல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது தித்திக்கும் தேனான பாடல்களை தரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் தாஜ்மஹால் ஓவிய காதல் என்ற பாடல் கேட்போமா? இந்த பாடல் கல்வனின் காதலி திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான பாடல் மயில் தோகை அழைத்தால் என்ற ரகசிய போலீஸ் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி வளமை போல தந்து கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

இங்கே அடுத்த பாடல் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்ற வரி கொண்ட பாடல் சவாலே சமாளி திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று சர்வதேச நேயர் விருப்பத்தில் கேட்க விரும்பும் அன்பு உறவு ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார்.

தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா, ஆலயம் செய்வோம் அங்கே.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலை தர விரும்புகிறார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன். அவர் தந்த பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, தாலியே தேவையில்லை என்ற வரியெடுத்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். நேருக்கு நேர் திரைப்படத்து பாடல் மனம் விரும்புதே உன்னை என்று பாடுகின்றது.

கேட்பது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து அனுப்பி வைத்த பாடல்கள். அன்பு உறவுகளாக, முதலில் இளவரசியின் பாடலை கேட்போம். காதலித்தால் ஆனந்தம் என்று கூறும் ஸ்டைல் என்ற திரைப்படத்து பாடலைத்தான் அவர் கேட்கின்றார்.

அதைத் தொடர்ந்து வசந்தியும் வன்கூவரிலிருந்து முதலாம் சந்திப்பில் என்ற சார்லி சப்ளின் திரைப்படுத்த பாடலை கேட்டவளை இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலம் வசந்தி தந்திருக்கின்றார். வசியக்காரி வசியக்காரி என்ற வரி எடுத்து புதிய கீதை திரைப்படத்தில் பாடுகின்றது. இணைவோம், மகிழ்வோம்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் திட்டிக்கும் தீனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் காதோரமும் மகளை செய்கின்றது. அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களில் முதலில் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள். தென்கிழக்கு காற்றே என்று வரியெடுத்து நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பாடுகின்றனர்.

நீண்ட கால உறவு. மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் அவர்களும் தொடர்ந்து இசை பயணம் செய்யும் வேளையில் இன்று தருகின்றார் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து முன்பே வா என் அன்பே என்று கூறும் வரியை தான் கேட்டிருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

பாடலை யார் தந்திருப்பார்? ரமணி அவர்கள். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து முதன் முதலாக அந்த வரியை உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். ஒரு

தொடர இருக்கும் பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து தொட்டால் பூ மலரும் என்ற அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து எங்கள் அன்பு மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஓ ஓ ஆயே ஆயே என்று அயன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றார்.

தொடரும் பாடல்களுள் ஐரோப்பிய கண்டம் என்றால் என்னவள் பாடல் இருக்குமல்லவா? நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற உயிரே பாடலை இன்று ஈழமணி திரு நாட்டிலிருந்து அனுப்பி கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களையும் கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் பருவம் பார்த்து அருகில் வந்து வெட்கமாக என்ற பழைய திரைப்படமான மருத நாட்டு வீரனிலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றார் இசையோடு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

உறவுகளே, திட்டிக்கும் தீனான பாடல்கள் கேட்டோம் அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நாங்கள் சந்தித்து இனிய பாடல்கள் கேட்டு மகிழ்வோம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல எண்ணும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்புடன் தமிழோடு வளமாக.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் விருப்பத்திற்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல் ஒலிக்கே இருக்கின்றது. 1982 ஆண்டு திரைக்கு வந்த சகல கலா வல்லவன் திரைப்படத்தில் தான் அந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. பிரபல பின்னணி பாடகி எஸ்பி சைலஜா அம்மா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி என்ற பல்லவியோடு முழுவதையும் தருகின்றது. கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் அனந்தராமன் அப்பா, விஜயம் அம்மா மற்றும் உறவுகளோடு கேட்கும் பாடலாகும்.

0: தொடரும் அடுத்த பாடலும் சகல கலா வல்லவன் திரைப்படத்தில் பாடல்தான். இந்த பாடல் இப்பொழுது அதே பாடலை மலேசிய வாசுதேவன் ஐயா, மறைந்த இசை மாமணி அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கட்டவண்டி கட்டவண்டி காப்பாந்த வண்டவந்தி நாளும் தெரிஞ்ச வண்டி என்று பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும், வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று அனுப்பி வைத்திருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் தன்னுடைய நண்பர்களும் உலகத் தமிழர்களும் கேட்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு தாத்தக்கு

0: எனக்கு அரடி உள்ளே.
1: உங்கள் தமிழ் வானொலியின் நீ எந்நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ஜன கன மன என ஜதி சொல்லும் ஒரு இனிமையான பாடல். வானமே எல்லை திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடல் இன்று நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஷியாமலா பிரபா அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் பாடல் கேட்கும்பொழுது உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷ்ஷாரா, மதுஸ்ரீ சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாளும் இணைவார்கள், நாங்களும் இணைகின்றோம்.

பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான். ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். இந்த பல்லவியோடு சரணங்களையும் தருவது நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் விருப்பத்திற்காக ஒலிக்கும் பாடல். அவர் விருப்பத்திற்காக கேட்டு அந்த பாடலை செவிமடுக்க வருகின்றார்கள் வளமை போல முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு.

கொதித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் இன்னும் ஒரு பாடல், சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரைப்பூ என்று பல்லவியை ரகசிய போலீஸ் திரைப்படம் 115 தருகின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி தமிழகம் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா இவர்களோடு ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வளமை போல ஒலிக்கும் தித்திக்கும் தேனான பாடல்களை தரும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

மீண்டும் ஒலிக்க இருக்கும் நேயர் விருப்பத்திற்கான பாடலை கேட்போம். நேயர் நேரத்திலே சங்கீத ஜாதி முல்லை என்று வரியெடுத்து பாடும் ஒரு பாடல் காதல் ஓவியம் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. இது இயக்குநர் இமயம் மறைந்த பாரதி ராஜா அவர்களுடைய 10வது திரைப்படம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன

ஒலித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மீண்டும் ஒலிக்கும் பாடல்களை கேட்க இருக்கும் சந்தர்ப்பத்திலே தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களுடைய பாடல் ஒலிக்க இருக்கின்றது. வெயில் மழையே என்ற வரி எடுத்து மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அனார்கலி அனார்கலி என்று ஆரம்பித்து கண்களால் கைது செய் திரைப்படுத்த பாடலை கேட்போம் என்று அன்புடன் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் அவர்கள் அனுப்பியவளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

இன்றைய நேய நேரத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வரும் இறுதி பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ். அடிக்கிற கை அணைக்குமா என்று கேட்கும் பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது உறவுகளே.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். என்னென்னு பொருளுக்கு நடந்தானே எல்லோரும் எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஆயத்தமா இருங்க. முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா எல்லோரும் நலமா இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சி அப்பா அடுத்து வரும் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கலம்பத்துல கண்டுபிடி நிகழ்ச்சியோடு காற்றலர் உங்களோடு மீற அணைந்திருக்கிறேன். சரி, இங்க பாக்கலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னு முதல்ல பாக்கலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம்.

இணைய தொலைபேசி இருக்க 5149519 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் அது 6674847415 அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மல் கால் அதாவது சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு எல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றது வைபர்லையும் கால் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் தான் கூடுதலாக வருகிறது. இங்கே பார்க்கலாம் அலையுங்கள் கண்டுபிடி நிகழ்ச்சி. இந்த பாடலை முடித்து கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்கள் வரும்போது நாங்கள் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கிறீங்க தானே? எத்தனை பேர் ஸ்கூல்ல இருக்கிறீங்க? அங்க கையோ எத்துங்க பாக்கலாம். முதல்ல எல்லாரும் வர வர நீங்க எல்லாம் லேட்டா வர்றீங்க. இப்பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:16, கனடிய நேரம் சரியாக 10:44. எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையோ எத்துங்க பாப்பா. பிரகாஷ் புது புள்ளை ஒன்று சேர்ந்திருக்கிறார். பிரகாஷ் வந்திருக்கிறார். அடுத்தது நாகப்பன். சந்தோஷம் வெற்றி பெறலாம் என்றுதான் நாகப்பன் இப்ப முதலே ஓடி வந்துட்டார். பார்க்கலாம் வணக்கம் நாகப்பன். மற்ற எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கை வைத்துங்க பாட்டை கேட்டுக்கொண்டு.

ரெண்டே ரெண்டு பிள்ளைகளோட என்னென்று நான் கிளாஸ் நடக்கிறது. பரவாயில்ல, ஒரு புள்ள வந்தாலும் நான் சொல்றத கேட்கத்தானே போகுது. ரெண்டே ரெண்டு, அதாவது ஃபங்க்ஷுவாலிட்டியோட அந்த டைமுக்கு சரியாக இந்த ரெண்டு பிள்ளைகள் மட்டும் கிளாஸ் ரூம்ல என்டர் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. சரி, அவங்க நீங்க காப்பி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? மூன்றாவதுங்கிற சந்தன்ராஜ் மாமா, மாமாவும் இணைஞ்சு கொண்டார். பரவாயில்ல, முதல் இணைகிற எல்லாருக்கும் வயசு குறைய, சின்ன பிள்ளைகள் சொல்லுவேன். இனி இனி இப்ப இணைகிறவங்க எல்லாருக்கும் வயசு கூட, அதாவது 10 பேருக்கு மேல போனா அங்கால லேட்டா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயசு கூட என்றதுதான் எங்களோட தீர்மானம். பாப்பலாம், யாருன்னு பாப்போம்.

0: கண்டுபிடி நிகழ்ச்சியில பௌனம்மா எப்படி இருக்கிறீங்க? பௌனம்மா
1: வணக்கம்மா. நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் பௌனம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்கன்னு இந்த குரல்ல தெரியும்.
1: நலமா அம்மா,
0: என்ன வேட்டி சத்தம் கேக்குது? டுடும் டுடும்.
1: அம்மா, நம்ம ஊர்லமா அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு திருவிழாமா.
0: அதான் பாத்தேன். பௌனம்மா, உங்களோட பாட்டை சொல்லுங்க. நாளையான் பாட்டு என்னன்னு பாப்போம். என்ன பாட்டு உங்களுக்கு?
1: சொல்றேன்,
0: சொல்லுக்குள் போலாமா? பௌனம்மா
1: சொல்றேம்மா. போலாமா?
0: சரி. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் முதல் சொல் ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். முதலாவது எழுத்து எழுந்திரு என்று சொல்லுற சொல்லுக்கு வர்ற ஏனா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா. தூணா துன்பத்துக்கு வரும் தூணா. நான்காவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இல்லன்னா, கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்து எழுத்து முதலாவது எழுத்து எழுந்திரு என்று வருகிற ஏனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா, துன்பத்துக்கு வர்ற தூணா. நாலாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்து எழுத்து சொல் என்ன என்று நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வரவானும். ஐந்து எழுத்து சொல் இது. இது எல்லோருக்கும் தேவை. எல்லோரும் இதை பாவித்திருப்பார்கள். சிறுவரிலிருந்து பெரியவர் வரை பாவித்திருப்பார்கள். பண்டைய காலத்திலிருந்து இதுவரை இது இருக்கிறது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் பிபி பிரகாஷ். வணக்கம் பிபி பிரகாஷ். பிபி பிரகாஷ்
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். ரெண்டாவது ஆளா வந்திருக்கீங்க. எங்க பிபி பிரகாஷ்
1: இப்ப சொன்னதுக்கு சொல்லிட்டாங்களா? ஏ என்ன ரெண்டாவது எழுத்தை காணோம்?
0: பாவம் சின்ன பிரகாஷ் என்கிட்ட சொல்லி கொடுத்திருப்பாரு முதல்ல. அப்பா உங்களுக்கு ஒண்டு போட்டாச்சு, நீங்க கட்டிக்காரன். சரியா? நன்றி நன்றி.
1: அதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் ஒன்னாவதுக்கு இத்தனை பதில், ரெண்டாவதுக்கு இத்தனை பதில் அப்பாவே சொல்லி கொடுத்தானோ, நீ மூணாவது கேள்வி முதல்ல கேட்டு அந்த கேள்வி உள்ள பதில் ஒன்னாவது பதில் நான் சொல்லிட்டேனா? அதுலயும் புத்திசாலி தானே இருக்கணும்ல.
0: என்ன பாட்டு உங்களுக்கு நாளைக்கு? என்ன பாட்டு வேணா?
1: நாளைக்கு பாட்டு அடுத்தடுத்து சொல்றேம்மா.
0: சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சீனியர் சீனியர்டி துண்டு போட்டாச்சு, அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அங்கே வணக்கம் வணக்கம். மாமா மாமா வணக்கம். மாமா மாமா
1: வணக்கம்மா. எழுதுகோள்மா
0: கெட்டிக்காரன் மாமா பிரகாஷ் வந்து ஓடி வந்து சொல்லிட்டாரு. மாமா மாமா உங்களோட பாட்டை சொல்லுங்க நாளைக்கு பாட்டு. நல்லா மறக்கிறீங்களா? என்ன மாமா என்ன மாமா என்ன என்ன மாமா
1: சத்தம்
0: அடுத்த சொல்லு தரவா மாமாக்கு? மாமாக்கு அடுத்த சொல்லு தரவா? எங்க இந்த சொல்லு வந்து ஐந்து எழுத்து இந்த சொல்லு. சரியா? இது முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்றதுக்கு டி, அந்த டி. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நாலாவது எழுத்து இல்ல இல்லன்னா, அதாவது வெள்ளை என்று வெள்ளை வெள்ளைக்கு வாரா இல்லன்னா வெள்ளை. ஐந்தாவது எழுத்தை காண இல்லை மாமா. மூன்றாவது எழுத்தை காண இல்ல, நாலாவது எழுத்து வந்து அந்த வெள்ளைக்கு வார இல்லன்னா, ஐந்தாவது எழுத்தையும் வருது வருது வருது பதில் வந்து
1: கடிவாளமும் வராது. இது
0: இல்ல இல்ல இது வந்து இதில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது சொல்லலாம். வெளிச்சம்
1: வெளிச்சம்
0: ஜாமத்துல பாக்கலாம். சரி நல்லா சொல்லி இருக்கு உங்களுக்கு. அதிகாலை மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமத்துல பாக்கலாம். மூன்றாம் ஜாமத்துல சரியா மாமா? சத்தம் போடாம யோசிங்க. நன்றி மாமா. எங்க அடுத்தது எங்க ஓடி வாங்க பாக்கலாம். நான் சொன்ன சொல்லுக்கு உடனே ஓடி வாங்க பாப்போம். யார் கட்டிக்காரன்னு பாப்போம்.

0: வணக்கம் அருள்.
1: அன்பான காலை வணக்கம்.
0: அன்பான வணக்கம். இந்த அன்பு செல்வத்துக்கு அருளுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்களா ஐயா?
1: நலமா இருக்கு, சுகமா
0: இருக்கு. அம்மா அம்மா நான் நலமா இருக்கிறேன் ஐயா. நீங்க உங்களை சார்ந்த எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும்
1: எல்லாரும் முதலும் சுகமா இருக்கிறான்.
0: முதல்ல பாட்டை சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன் மாதிரி
1: எனக்கு நந்தா படத்துல
0: நந்தால
1: நந்தா இல்ல மன்னிக்கோமா, வின்னர் படத்துல இந்த உயிர் தோழியே. வின்னர் படத்துல
0: வின்னர் வின்னர்ல எந்த உயிர் தோழியே?
1: எந்த உயிர் தோழியே?
0: எழுத்துக்களை நாங்கள் மறைத்து விடுவோம், அதோட தரவும் கொடுப்போம். அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு ஒரு
1: மாசம்.
0: அதாவது நான் இப்ப கொடுத்த சொல்லு நாகப்பன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா இவர் சொல்ல மாட்டார், கொடுக்கலாம். இருங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து நீங்க உங்க தங்கச்சி அக்காவை பேசுங்க போடி என்று அந்த டி. இரண்டாவது எழுத்து டி,
1: அந்த டி
0: மூன்றாவது அந்த டி அதுதான் டி. அப்ப மூன்றாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து வெள்ளை, வெள்ளை மனம்.
1: நாலாவது எழுத்து,
0: நாலாவது எழுத்து தான் வெள்ளை, மன்னிக்கணும். மூன்றாவது எழுத்து காணையில,
1: நாலாவது வெள்ளை.
0: வெள்ளைக்கு வர இல்லன்னா இல்லன்னா ஐந்தாவது ஐந்தாவது காணையில
1: சொல்லலாமா?
0: வர போறங்க, கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்க. சரியா?
2: எனக்கு மார்க்
0: உண்டு. ஏண்டா நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். நன்றி. பாட்டு என்ன நாகப்பன் உங்களுக்கு? நாகப்பன் வணக்கம். பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம்.
3: அம்மா அம்மா வணக்கம். மாமாவை கேட்டதை சொல்லிட்டு ரெண்டாவது எழுத்து டி,
0: இல்ல
3: மூணாவது எழுத்து வர்றது.
0: என்னோட சொல்லி சொல்லுங்க.
3: விடிவில்லி
0: கட்டிக்கார நாகப்பன் சொல்லிட்டேன். நன்றி நன்றி. வணக்கம் மாமா. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்பதானே கண்டுபிடிச்சீங்க. சொல்லுங்க மாமா. அதுக்கு முன்பாக எங்க எங்க வீரன் வீரன் வாரார். வணக்கம் எங்களுடைய மகாலிங்கம். மகாலிங்கம்
1: வணக்கமா? வணக்கம். நலமா? மாமா பேசி முடிச்சதுல இருந்து நான் தொடர்ந்து இருக்கேன் விடுவெள்ளின்னு நீங்க சொல்லிட்டீங்க. வானத்துல இருக்கும்னு அதுல புரிஞ்சு போச்சு. ட்ரை பண்றேன் எடுக்கல.
0: நாளைக்கு நீங்க கேட்க போற பாட்டை சொல்லுங்க.
3: அப்படிங்களா?
0: எங்க
3: உலகில் இரண்டு கிளிகள், அது ஊமை பேசும் மொழிகள். அதுமா
0: என்ன நடந்தது நேற்று நீங்க வரல?
3: நான் வடலூர் போயிருந்தம்மா, 11.5 பையன் வந்தேன். அப்பதான் வந்தேன். செல்வகுமார் அடிச்சாரு, டயர்டா இருந்தது, படுத்துட்டம்மா.
0: நீங்க என்ன
3: பூசம்?
0: நீங்க
3: பூசத்துக்கு
0: நீங்க இப்ப நான் குடுக்கும் போது லைனை குடுக்கலையம்மா, லைனை குடுக்கணும். அந்த காலத்துல நான் சரியா ஒரு 19 வயதுல இருந்து லைன் குடுக்கறேன், யாருமே ஆப்பிடல. இப்ப போய் லைன் கொடுத்து என்ன செய்யறீங்க?
3: நான் அந்த லைனை சொல்லம்மா,
0: 19 வயதுலயே லைன் கொடுக்க முடியாம போச்சு. நீ 99 என்னண்டு நான் கொடுக்க போறேன். நீங்க என்ன நீங்க உங்களுக்கு சொல்ல
3: எனக்கு சொல்லுங்க.
0: உங்களுக்கு சொல்ல கொடுக்கலாம்.
3: சொல்லுங்க
0: சொல்லு. நான் இப்ப கொடுத்த சொல்லு கொடுக்க போற சொல்லு ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல் சரியா. முதலாவது முதலாவது எழுத்து வில்லுக்கு வர மீனா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நாலாவது எழுத்து லானா. இந்த கல்லுக்கு வரும் இல்லைன்னா லானா தெரியும் தானே, கலை கலை கலைக்கு வார கலை கலை கலைக்கு வார லானா கலை கலை
3: கடை கடையா
0: கடை இல்ல கலை அந்த லையனா லையனால லானா பாருங்க அதை எப்படி சொல்லுன்னா காலத்துக்கு வார லானா சரியா
3: காலம் ஆமா ஆமா அஞ்சாவது
0: எழுத்தை காணவில்லை.
3: முதல் சொல்லுங்கம்மா.
0: முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது பறந்து தெரியும், இது பறந்து தெரியும். நானும் அங்க படிக்கணும் விண்மீன் பறக்குதா பாக்க. கஷ்டப்படுத்தாம கவனமா அவ கொஞ்சம் பாத்துக்குங்க. முதல்ல உங்களோட பாட்ட சொல்லுங்க ராமன். நீங்க
2: அமைதியான நதியில் ஓடங்கிற பாடல போடுங்கம்மா.
0: எங்க இருக்க பாடி காட்டுங்க பாப்போம்.
2: அமைதியான நதியில் ஓடம் சரியாமா
0: இலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் கண்டால் ஆடும்
2: மழையிலும்
0: கலங்க வைக்கும் இடியிலும் அது நான் அந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. உங்களோட மனைவிக்கு பேர் தான் சரிதா இல்லையா? அப்ப நாங்க எங்கட இல்ல நான் ஏன் சொல்லி பார்த்தேன் நானுண்டா இந்த மெமரி பவர் சரியா இருக்கா என்ன எனக்கு இந்த ஞாபக சக்தி தொண்ணூத்தொன்பது வயசுலயே ஞாபக சக்தி இருக்கான்னு
2: பார்த்தேன்னா
0: சரி அந்த சொல்ல நான் என்ன திருப்பி உங்களுக்கு தாரேன் பாருங்க சரியா. முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து நாணையில, மூன்றாவது எழுத்து நாணையில, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்த காணையில. யாரோ திருடி கொண்டு போயிட்டாங்க. மனைவி சொல்லி தந்தோ இந்த ஆண்களுக்கு இவ்வளவு புத்தி
2: இருக்கு அப்படிதான் இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இந்த மனைவி பக்கத்துல இருந்து உன் கிளம்பு சொல்லி
2: கொடுக்குறது மொழி வச்சிருக்கேன்.
0: ஆண்கள் எல்லாருக்கும் நல்ல புத்தி சாதி அப்படித்தானே
2: நீங்க
0: விடுபட்டு மீண்டும் வாங்க அடுத்த சொல்ல கொடுக்கறேன் சரியா.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே என் நண்பர்களும் நீங்க அழைக்க வேணும் அடுத்த பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கிறீங்க? சோமசுந்தரம்
4: நன்றாக இருக்கேன். அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் சோமசுந்தரம். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
4: இன்னைக்குங்களா? இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை புளி குழம்பு சாப்பிட்டேங்க.
0: தண்ணி குழம்பு மட்டுமா? அதோட
4: குழம்பு மட்டும் இல்ல, பொரியல் பொரியல் வெண்டைக்காய் பொரியல்.
0: வேற என்ன சாதமா?
4: சாதம் இப்ப இல்லங்க, இப்ப வந்து சப்பாத்தி மதியம் சாப்பிட சொன்னேன்.
0: இல்ல நான் ஏன் சாப்பாடு கேட்டேன்னா, இன்னைக்கு புத்தி உரிமையா இருக்கிறீங்களா இல்லையாண்டு. கொண்டு கடல புத்திய தரும் எல்லாரும் நாளைக்கு கொண்டு.
4: அப்படியா?
0: ராமன் சொல்லிட்டார், ராமன் சொல்லிட்டார். என்ன பாட்டு சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு? என்ன பாட்டு
4: நாளைக்கு வந்து? எனக்கு வந்து படம் வந்து ஆறாரோ ஆறீரோ
0: ஆறாரோ ஆறீரோ.
4: படத்துல வந்து ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது.
0: அத உங்களை பாட அத பாட செல்லனா எனக்கே தெரியாது. என்ன ஓட பக்கம்?
4: ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது, ஒதுங்கி நிக்கும் பெண் குருவி வேணாங்குது அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, நீங்க சூப்பரா படைங்க, நீங்க படங்களேன்.
0: எனக்கு இந்த பாட்டே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பாடிடுவேன். இல்ல இது கடந்த எனக்கே சோதனை வந்துட்டு பாருங்க.
4: நீங்க சூப்பரா நீங்க பாடுவீங்க. ஆனா நீங்க
0: மெலோடியா
4: இருக்கும்.
0: அப்ப நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு வருது உங்களோட சார்புல. உங்கள்ட்ட அப்ப நான் சொல்லுக்க போலாமா? உங்களுக்கு தரக்கூடிய சொல்லு சரி
4: சொல்லுங்க.
0: முதலாவது எழுத்தை காணவில்லை.
4: காணவில்லையா?
0: காணையில காணையில துளைஞ்சு போச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கள்ள
4: கள்ள பயல் ஓட்டாங்க,
0: களவெடுக்கிறதுல கட்டிக்கார எழுத்து களவெடுக்கிறதுல ஓடிட்டாங்க. ரெண்டாவது எழுத்து மல்லி. மல்லிகைக்கு வார இல்லன்னா, மல்லிகைக்கு வார இல்லன்னா சரியா? மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து வடைக்கு வார டையன்னா. முதலாவது எழுத்த காணையில, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வார டையன்னா. இது நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். இது இது வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கூடுதலா ஆண்களுக்கு பிடிக்கும். கூடுதலா
4: உணவா?
0: இல்ல இல்ல, இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு உடலின் ஒரு பாகம். இது ஆண்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இப்படி இத பாக்கலாம். யோசிச்சு ஒண்ணு வாங்க. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கொண்ட கடல புளி குழம்பு, அதனால இன்னைக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும் நீங்க. சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பவர்களே, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் நான் நாலாவது சொல்லு கொடுத்திருக்கிறேன். அது நான்கு எழுத்து. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லைன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வருகிற வடைக்கு வருகிற. என்ன நாகப்பன் அங்கேயும் இங்கேயும் தாவி ஓடி வர, என்ன நடந்தது அந்த நம்பருக்கு? நாகப்பன்
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
0: நாகப்பன் அந்த நம்பருக்கு என்ன நடந்தது? அந்த பக்கம் வரவே இல்லையே, என்ன நடந்தது?
2: இல்லையா, இந்த நம்பர் தான் கிடைச்சது.
0: கிடைச்சது. சரி அந்த நம்பருக்கு வரீங்க. சரி சொல்லுங்க பாப்போம், அதை நாலு எழுத்து சொல்லு.
2: சல்லடை.
0: அதை பார்த்து ஆண்களுக்கு பிடிக்குமா சல்லடை? பெண்களுக்கு ஆண்களுக்கு பிடிக்குமா? பாப்பா இவர் சல்லடையோட வரான்னு பாப்பா. எங்க பிரகாஷ் சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ்.
3: இது கூட தெரியாம இருக்கா? இது வெள்ளிடை.
0: நானு
2: பின்னாடி சொன்னத கேக்கல.
0: அஞ்சா பொய்யல முன்னாடி முன்னுக்கு ஜனதிலே ஓடி வந்துட்டீங்களா?
2: நாலு எழுத்து சொல்லணும்னே வந்துட்டேன்.
0: வந்துட்டீங்க நீங்க சல்லடை ஒண்ணு வந்துட்டீங்க. இல்லன்னா கேட்ட உடனே பின்னுக்கு வடைய டாய் வந்தோடனே உடனே ஓடி வந்துட்டீங்க. நன்றி நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. மாமா வர வணக்கம் மாமா. மாமா மாமா வணக்கம். மாமா வணக்கம் மாமா. ரீகனெக்டிங் ஆனது மாமாக்கு. வணக்கம் மாமா. மெல்லிடை மாமா பிரகாஷ் சொல்லிட்டாரு மாமா.
1: மெல்லிடை கேட்டதுனா
0: பாருங்க மாமா. நான் அப்ப எனக்கு தெரியல மெல்லிடை பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் போகுதுனா
1: நானும் முதல்ல சல்லடை தான் நினைச்சேன். நீங்க அப்புறம் ஆண்களுக்கு பிடிக்கணும்னு
0: நன்றி மாமா. நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்க அடுத்த சொல்லுக்குள் நான் போக போறேன். கொஞ்சம்

0: என்னங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க மாலிங்க
1: சொல்லுங்க
0: என்ன மாலிங்க மெல்லடிய மெல்லடிய சல்லடை போட்டு தேடிக்கணும் இவ்வளவு நேரமா அதுவும் பிரகாஷ் சொல்லிட்டார் நீங்க தெரியாது லேட்டா வந்துட்டீங்க பிரகாஷ் மெல்லடியை கண்டுபிடிச்சு இது கூட தெரியாது எல்லாரும் நீங்க வந்துட்டு அவர் அப்படித்தான் சொன்னார் நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்த சொல்லுக்குள் போகலாம் அடுத்த சொல்லுக்குள் போகலாம் முதலாவது எழுத்தை காணவில்லை முதலாவது எழுத்தை காணவில்லை இரண்டாவது எழுத்து இவண்ணா இவண்ணா மோருக்கு வார இவண்ணா மோர் மோர் நீங்க குடிப்பீங்கல்ல நல்ல தயிர் வச்சுட்டு அத போய் அந்த மோர் மோராக கரைச்சு குடிப்பீங்கல்ல அந்த மோருக்கு வார இவண்ணா இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்தை காணவில்லை நாலாவது எழுத்தையும் காணவில்லை கடைசி எழுத்து இம்மண்ணா அம்மாவுக்கு வார இம்மண்ணா முதலாவது எழுத்தை காணவில்லை இரண்டாவது எழுத்து இரண்ணா மோருக்கு வார இரண்ணா நாலாவது எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை ஐந்தாவது எழு ஆறாவது நாலாவது எழு ஐயோ குழம்பிட்டேன் மூன்றாவது அச்சோ மன்னிச்சுக்குங்க இதான் சொல்றது பாத்தீங்களா வயசானவங்க நிகழ்ச்சி நடத்தப்படாங்க முதலாவது எழுத்தை காணவில்லை இரண்டாவது எழுத்து மோருக்கு வார இரண்ணா மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணவே இல்லை ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா எங்க பாக்கலாம் எங்கே

0: வணக்கம் தானப்பா. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. தேர் வடம்.
0: என்னங்க என்னங்க?
1: தேர் வடம்.
0: தேர் வடம். இது வந்து பெண்ணின் கூந்தல் கூப்பிடுவாரா? வணக்கம் வணக்கம். உங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கீங்க? என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா? எழுத்து வந்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார
1: இரண்டா,
0: மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. இல்லை நாகப்பன். நாகப்பன் இல்லை.
1: நன்றி நன்றி.
0: எங்கே எங்கே சோமசுந்தரம்? உங்களோட பேர்ல ஒரு பாட்டு வரும், உங்களோட பேர் வரக்கூடிய பாட்டு, அது தெரியுமா உங்களுக்கு என்னண்டு? சோமசுந்தரம், உங்களோட பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு வரும், அது என்ன பாட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறீங்களா காட்டிலேல? அது இல்ல, குஞ்சம் இல்ல, குஞ்ச இல்ல. கூந்தலுக்கு ஒப்படுவர் எந்த சொன்ன? எங்க வணக்கம் வணக்கம்.
2: கார்மேகம் கார்மேகம் நானும் தெளித்தம் பஸ்டே.
0: நீங்க ரெண்டு பேரும் உடனடியா? ஐயோ, ரெண்டு பேரும் போட வேண்டி வரப்போதே.
2: ஒரே நேரத்தில்
3: வந்திருக்காரு முதமா இருக்க அவர் எடுக்கட்டும்.
0: அவருக்கு சரி, உங்களுக்கு ஒன்று போட்டுடலாம். சரி,
3: ஆனா கவனமா இருக்கணும், நாலஞ்சு போடுங்கன்னு சொல்லுவாரு.
0: பத்து பதினஞ்சு போடுங்க.
2: அம்மா வந்த ஏமாத்திடலாம், எங்கேயாவது ஏமாத்திடலாம் அம்மாவை.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: மாமா சொல்லுங்க, மாமா சொல்லுங்க. மாமா என்னன்னு சொல்லுங்க. மாமா வணக்கம். மாமா மாமா சொல்லுங்க,
1: என்ன
0: வணக்கம் சொல்லுங்க. கார்மேகம் அது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் உடனடியா சொல்லிட்டாங்கம்மா. நேற்று மாதிரி ஜோதியும் பிரகாஷம் வந்து நின்று சண்டை. எங்க சஞ்சனா? எங்களுடைய ராமன். வணக்கம் ராமன்
1: சொல்லுங்க.
0: நன்றி நன்றி நன்றி ராமன். வணக்கம் ரேவதி அம்மா. ரேவதி அம்மா வணக்கம்.
4: கார்மேகம்
0: கார்மேகம் எங்க இப்பதான் ஓடி கார்மேகத்தோட வாதிங்க. ரேவதி அம்மா உங்களோட பாட்டு சொல்லுங்க, உங்களோட பாட்டு சொல்லுங்க.
4: பாட்டி நான் சொல்றேன், மறுபடியும் வரேன் மீராமா.
0: ஆ சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கண்டுபிடிங்க பாப்போம், உங்களால முடியுதான்னு பாப்போம். ஐயையோ வச்சிட்டீங்க. ரேவதி அம்மா எங்க பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பௌனம்மா பௌனம்மா வணக்கம்.
4: அம்மா கார்மேகம்
0: கெட்டி காரி எங்கடா பௌனம்மா, இப்பதான் கண்டுபிடிக்க, பத்து பேர் சொன்ன அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்களே, கெட்டி காரி.
4: ரிங் போக மாட்டேங்குதுப்பா, நீங்க ரிங் எடுத்து போக மாட்டீங்களா? என்ன சரியா கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி நன்றி நன்றி. எந்தாலும் கெட்டிக்காரி, எந்தாலும் கெட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. எங்க எங்க மகாலிங்க நீங்க
2: சொல்லுங்க. கார்மேகம் கார்மேகம்மா
0: கெட்டிக்காரன், பன்னெண்டு பேர் சொன்ன அப்புறம் சொல்லி இருக்கீங்க நீங்க கெட்டிக்காரன். நீங்க கெட்டிக்காரன்.
2: சரி அம்மா, சின்ன பொண்ணோட மகள் வந்து உங்ககிட்ட பேசணும் நாங்க வந்திருக்காங்க.
0: எங்க கொடுங்க பாப்பா.
2: சுருதிகா
0: சுருதிகா சுருதிகா கொடுங்க. சுருதிகா வணக்கம். சுருதிகா சுருதிகா
5: வணக்கம்.
0: எப்படி?
5: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க சுருதிகா குட்டி?
5: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நல்ல சோமா இருக்கிற. எங்க பாக்கலாம்? எங்க தாத்தா பிடிக்குமா
5: பிள்ளைக்கு?
0: எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தாத்தாவ?
5: தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப பாட்டி?
5: பாட்டியே ரொம்ப பிடிக்கும்.
0: பாட்டியும் பிடிக்கும். தாத்தாவே பாட்டியா கூட பிடிக்கும்? யாரு முதல் போஸ்ட்ல நிக்கிறாங்க?
5: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
0: ரெண்டு பேரையும் பிடிக்குமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் சேம் சேம் அளவுல பிடிக்குமா உங்களுக்கு? அல்லாடி கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கூட?
5: அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேருமே சேமா தான்.
0: சேமா தான் பிடிச்சிருக்கும் கட்டிக்காரன். அம்மா நீ நல்லா வந்துருவா வாழ்க்கையில. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லிக்கா குட்டிக்கு? சுட்டுத்திக்கா என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? நாளைக்கு நாளைக்கு இந்த பாட்டு பிள்ளைய பேர்ல வரும். என்ன பாடல் வேண்டும், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? நல்லதம்மா, இப்ப போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது செல்லக்குட்டி. நீங்க நீங்க வெள்ளிக்கிழமை தாத்தாட்ட வாங்க, இங்க நீங்களா எங்களுடைய அன்பு உறவு சோமசுந்தரம். இந்த சோமசுந்தரத்துல பேர் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாப்பா. கட்டிக்காரே
4: சோமசுந்தரம் ஒரு பாட்டு வரும், தங்க தேரோடும் வீதியிலே. அந்த பாட்டு நடுவில் வரணும்.
0: வருதா சோமசுந்தரம்?
4: இன்றைக்கு
0: தான் எனக்கு தெரியும் தங்க
4: தேரோடும் தான் வரும்.
0: எனக்கு சோமசுந்தரம் வரணும். இந்த பாட்டை நீங்க யாராவது சொல்லிட்டீங்கன்னா கெட்டிக்காரர் பாப்போம். சரியா?
4: சரி, நான் இப்ப என் பாடல் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
4: அந்த நீங்க சொன்ன கூந்தலே கூந்தலிலே மேகம் வந்து பாலநாகம்மா.
0: என்ன பாட்டு? கூந்தலிலே
4: பால கூந்தலிலே மேகம் வந்து குளிர்ந்ததம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரும். பாலநாகம்மால ஸ்ரீதேவியும் சரத் சரத் பாபு.
0: பாலநாகம்மா,
4: ஆமா அருமையான பாடல் அது. அருமையான பாடல்,
0: அருமையான பாடல். நன்றி நன்றி அம்மா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
4: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? விஜயராகவன் வணக்கம். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
3: வணக்கம் அம்மா. சோமசுந்தரம் பாடல்.
0: எங்க?
3: மாணிக்கம் மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு.
0: பாடி காட்டணு, அப்பதான் அவருக்கு பிடிக்கும். பாவம்,
3: அது பாடுறது நீங்க பாடுவீங்கம்மா, நான் பாத்த மட்டும் சொல்லிட்டு.
0: சரி, எங்க நான் அவங்க பவுனம்மா, நீங்க சொல்லுங்க. பவுனம்மா வந்துட்டு அவ பாட விடலாம். பவுனம்மா சொல்லுங்க.
4: சொல்லுங்கம்மா.
0: அந்த பாட்டு என்ன? சோமசுந்தரம் பாடுறது பாட்டு.
4: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள் காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள்.
0: கெட்டி காரி உங்களுடைய நாகப்பன், அதுக்காண்டி ஒன்று போட முடியாது. இது என்னுடைய இடையில நீங்க எல்லாரும் கொஞ்சம் குஷியா இருக்க இல்ல, கண்டுபிடிச்சதுக்கு நீங்க கொண்டு கவிங்க, அம்மா பாடுனது கொண்டு
4: கண்டுபிடிச்சிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, பாட்ட சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க பாடி காட்டினீங்க கெட்டிக்காரி. அது அழகா
4: இருந்தால பாட்டு அவங்க அந்த பாட்டு சொல்லிட்டாங்களா? அவங்க அவங்க கெட்டிக்காரவங்க முதல்ல.
0: ஆனா ஒன்று கொடுக்க முடியாது, அது போட்டிகளும் அது வராது.
4: பாட்டு சொன்னாதான், பாட்டோட சொன்னாதான்.
0: இதனால போட்டிய கலகலப்பா கொண்டு போறதுக்கு அதுல ஒரு ஒண்ணு மற்றது சோமசுந்தரத்துக்கு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். எந்த பேர்ல ஒரு பாட்டு இருக்கு இல்ல? சரி, நல்லது நல்லது. நன்றி, நான் சொல்லு.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக், நீங்க ஃபாரூக் நீங்க தனியே வராம எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்க. நீங்க பாவம் தனியே வர, நான் ஒருக்கா தனியே உங்களுக்கு கால் ஒன்று தாரேன். ரெண்டாவது முறை இப்ப பேசுங்க. ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக்
3: வணக்கம். அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம். ஃபாரூக் நீங்களா போட்டதா இல்லாட்டி யார் போட்டது இது?
3: அன்பு வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ஃபாரூக். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு நாளைக்கு?
3: என்ன படம் சொல்லுங்க?
0: உருமாண்டி. உருமாண்டி பண்ணியில
2: வந்து செய்து கொண்டு
0: உங்களோட ஜோஜும் இருக்கிறார், உங்க ரெண்டு பேரையும் அந்த சொல்லு தர போறேன், மண்டபடிய சொல்லு தர போறேன். முதல் எழுத்தை காணவில்லை, ரெண்டாவது எழுத்து கை, எங்க கைக்கு வர கை கை கை கை கையண்ணா, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து கைய வச்சான் வையண்ணா, வை வை வை கைய வை என்று வர மாதிரி கையண்ணாவும் வையண்ணாவும் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து கையண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வையண்ணா. என்ன இதுல இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது, அதனால யோசிச்சு கொண்டு ஓடியா சரியா? அது இது இது எல்லாருக்கும் பிடிக்கும். இது இது இது இருந்தால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு ஆயுள் நீடிக்கும். இத இத கேட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி
2: இருக்கிறார்கள்.
0: உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்க, இதுல நாலு படம் போட்டிருக்கீங்க, முதலாவது படம் யாரு? முதலாவது படம்
2: முதலாவது படம் அப்பா அப்பா அப்பா வயசானவர் அப்பா
0: அப்பா அந்த கீழே
2: போலீஸ் போலீஸ் போலீஸ் உடல் போலீஸ் உடல் என்னுடைய சகோதரன் இறந்துட்டா, ஒரு வருஷம் இறந்துட்டா, ஒரு மாதிரி திருமணம் நடந்தது போலீஸ் உடல் இருப்பது. ரெண்டாவது இருப்பது தகப்பன், மூணாவது சிறிய தம்பி, கடைசி தம்பி, நாலாவது நான் குழு கலர் தம்பி,
0: நாலாவது அதாவது போலீஸ் உடையில் பக்கத்துல இருப்பவர் நீங்கள், தொப்பி போட்டுக் கொண்டிருப்பவர் உங்களுடைய
2: சகோதரர்.
0: கொஞ்சம் இந்த கேள்வி வந்து எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் என்ன இருக்கு, அதாவது நித்திர கொள்ள விடுறாரு இல்ல? அம்மா அம்மா அதுல இருக்கிறது பாரு யாருன்னு கேளுங்கம்மா.
6: நீங்க
0: எப்படி இருக்கீங்க, வீட்டை வந்துட்டீங்களா நீங்க?
6: இல்ல இல்ல இப்பதான் புறப்பட போறேன், நாச்சோல இருந்து இப்பதான் புறப்பட போறேன், நான் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு இடையில நான் உங்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். நகைச்சுவையா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஞானசேகரண்ணாக்கு உண்டு அண்ணா.
6: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி.
0: உங்க பாட்டை சொல்லிட்டு போங்க அண்ணா, உங்க பாட்டு
6: அஞ்சா அஞ்சல் பெட்டி 520 படம் திருமகள் தேடி வந்தாள் பாட்டு.
0: அங்க பாருங்க அண்ணா, இருக்கா அவரை நின்று கொண்டு சைக்கிள் எடுக்க முதல்
6: கூட்டமா இருக்கீங்க, கடைவீதியில் கூட்டமாக இருக்கிறது. கடைவியில் ஒருமே பாக்குறேன். நன்றி நன்றி.
0: ஆனா அந்த இருட்டான இடத்துல நிக்க வேணாம் அண்ணா, நீங்க இருட்டான இடத்துல நிக்க வேணாம், வீட்டை போயிட்டு எடுங்க சரி, வீட்டுக்கு போங்க,
6: காலை விளக்கு நிக்கிறேங்க.
0: சரி சரி நன்றி அண்ணா, நன்றி
3: அம்மா. நகைச்சுவை சொல்லிட்டாங்களா? நகைச்சுவை
0: சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே உங்களுக்கு.
3: நான் லேட்டு லேட்டு தான் இறங்கி போறேம்மா, ரொம்ப பிஸி.
0: அது ஞானசேகரம்னா சொல்லிட்டேன்,
3: ஞானசேகரம்
0: சொல்லிட்டேன்
3: பாபா ரேவதி அம்மா. தெரிஞ்சாலும் சொல்றதுக்கான தொடர்பு கிடைக்கல,
0: கிடைக்குது எல்லாரும் இப்படித்தான் சொல்லப்படுங்க. ரெண்டு போன் வச்சே கிடைக்கலன்னா அப்பாவுக்கு எப்படி கிடைக்கும்? வணக்கம் ரேவதி அம்மா, நீங்க என்னத்த கண்டுபிடிச்சீங்களா? மாமா
7: சொல்லிட்டாரு
0: சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு.
2: வணக்கம் விஜயராகவன், கதைக்காரர் விஜயராகவன்.
0: என்ன நடந்தது விஜயராகவன் உங்களுக்கு? அது அந்த பணம்
2: தெரியல, கட் ஆயிட்டுமா? கட் ஆயிட்டு,
0: கட் ஆயிட்டு. சரி, உங்களோட வேற நம்பரா இது?
2: ஆமா, இது வேற நம்பர்மா.
0: உங்களோட பாட்டை சொல்லுங்க விஜயராகவன். முதல்ல நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: அலைகள் ஓய்வுகளேமா, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரை காத்து அந்த பாடல்
0: பாடுங்க பாப்போம்.
2: விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரின் கலந்த உறவே.
0: அதோட நீங்களும் நிக்கிறீங்க இதுல, கட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சொல்லு குடுக்கட்டுமா? இது ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்பு, அதுக்கு வரத்தீனா.

0: கபில் நெத்தியடி
1: நீங்க சொல்லிருவீங்க சொல்லவே இல்ல. விஜயகாந்தன் யோசிச்சு கொண்டு வாங்க. எங்கே ஃபாரூக், வணக்கம். வணக்கம் ஃபாரூக். எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க, மாமாவை அழைச்சிட்டு வந்துட்டீங்க ஃபாரூக், தனியா அலைங்க. ஐயோ சரி பரவாயில்ல, பாக்கலாம். யார் சொல்றீங்க? இல்ல வணக்கம் ஃபாரூக், எடுங்க ஃபாரூக், நீங்க எடுங்க ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். சரி பாப்போம். வணக்கம் நாகப்பன், நாகப்பன்
2: வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா குழு கொடுங்க.
1: இது
2: மனிதடிமா நெத்தியடி?
1: இல்ல இல்ல, இது மனிதருக்கு அறிவை கொடுக்கும்.
2: மனிதருக்கு அறிவை
1: கொடுக்கும், அறிவை கொடுக்கும்.
2: ஆத்திச்சூடி
1: எட்டிக்காரன் அப்பா அறிவன்டோன்னு
2: க்ளூ கேட்டேன்.
1: என்னண்ணா அப்ப நீங்க ரெண்டோட நிக்கிறீங்க, பிரகாஷ் மூன்றுல நிக்கிறது, ராமன் இல்ல மற்ற எல்லாம் ஒன்றோட நிக்க, நீங்க என்ன நடந்தது? நீங்க பின்னுக்கு
2: நிக்கிறீங்க, இணைப்பு கிடைக்க மாட்டேங்குதுமா. நகைச்சுவைக்கு ரிங் முழுசா அடிச்சு கட் ஆயிருச்சு.
1: கிடைக்கல
2: இல்லன்னா சொல்லிருப்பேன்.
1: ரெண்டுலையும் போட்டுருங்க. சரியா?
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகே,
1: எங்க அடுத்த சொல்லுக்குள் போவலாம். அங்க மாமா கண்டுபிடிச்சு வர. வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
3: ஆத்திச்சூடியா?
1: ஆத்திச்சூடி மாமா. அவர் நெத்தி அடி என்று சொன்னார் பாருங்க. இப்ப என்ன ஆத்திச்சூடி? ராணியம்மா பக்கத்துல நிக்கிறா போல இருக்குது. ராணியம்மா சத்தம் கண்டு ராணியம்மா.
3: இல்ல இல்ல, உங்க குரல் தான் அப்படி கேக்குது.
1: எந்த கடைசியா குடும்பத்துல குழப்பம் வரும். சொல்லுக்குள் போகலாம். இப்ப 13 பேர் வந்திருக்கீங்க எல்லாம், அதுல பாக்கலாம் யாரு. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் ஒரு பாட்டு வந்து கேப்போமா? ஒரு ரெண்டு வரி பாட்டு கேட்டேன். எதுனால ஒரு ஜாலியான பாட்டுண்டா, நீங்க சும்மா துள்ளி துள்ளி வருவீங்க பாப்போம்.
4: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ

வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன், எப்படி இருக்கிறீங்க வரதராஜன்? வணக்கம் வரதராஜன். வரதராஜன், அடடா, வணக்கம் வரதராஜன், ஓடிட்டீங்க. வணக்கம் விஜயராகவன். சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அதுக்கு முன் இந்த பாடலை கேட்போம்.

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்து இது ஏழாவது சொல்லு, சரியா? முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. இது எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா, கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தையும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை.

இரண்டாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டென்னா, திராட்சை இட்டென்னா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையன்னா. நாலாவது எழுத்தும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டென்னா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. இது ஒரு பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

பாட்டை கேட்டுக்கொண்டு இது சொல்ல கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. இது இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்து சொல்லு. இது ஏழு எழுத்து சொல்லு. நான் இப்ப ஏழு சொற்களை முடித்து எட்டாவது சொல்லுக்குள் வந்துட்டேன். ஆனா இது ஏழு எழுத்து சொல்லு. இது முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வருகிற ரை என்ன, நாலாவது எழுத்து அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, திராட்சைக்கு வர இட்டுன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை எங்கே. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது, பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

0: பிரகாஷ் வணக்கம்.
1: வணக்கம்மா. பக்தியோட சம்பந்தப்பட்டது ருத்ராட்சை.
0: இல்லை, தவறு தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் அதாவது முதலாவது சொல், முதலாவது எழுத்து ரெண்டு காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வாழ ரையண்ணா, நாலாவது மஞ்சாவதையும் காணவில்லை, ஆறாவது வந்து இட்டண்ணா திராட்சை திராட்சை இட்டண்ணா. அடுத்தது கடைசி எழுத்த காண இல்ல, கடைசி எழுத்த காண இல்ல. சரியா?
1: சரிங்க சரிங்கம்மா.
0: ஓடி வாங்க ஓடி வாங்க, அங்க பாக்கலாம். இந்த மச்சா மீச என்ன வீச்சர் வாண்டோம்னா நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க போல இருக்குது. நான் நினைக்கிறேன் நாகப்பன் கண்டுபிடிச்சு. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். மதுரை மீனாட்சி.
0: கட்டிக்காரன் எப்படி தெரிஞ்சது? மதுரை மீனாட்சி. ஜார்ஜ் நாகப்பன் சொல்லிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாட்டு கேப்போம். அந்த பதில் வந்து மதுரை மீனாட்சி. நாகப்பன் நீங்க சொல்லிட்டீங்க. நாகப்பன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் சொன்னது பக்தி என்று சொன்னோன்னு நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இனி கஷ்டமா கொடுக்க போறேன்னு இந்த தரவு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இது அடுத்தது நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. இரண்டாவது எழுத்து கூனா. குலத்துக்கு வார கூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து இம்மண்ணா. அம்மாக்கு வர இம்மண்ணா. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. கூனா அதாவது குலம் என்றதுக்கு வர கூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இம்மண்ணா. அம்மாக்கு வர இம்மண்ணா. இம்மண்ணா இம்மண்ணா. இதற்கும் இதற்கும் இது நான்கு எழுத்து சொல். இதற்கும் இதற்கும் அதை சொன்ன கண்டுபிடிச்சிருவீங்க. இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்சம் தூரத்து தூரமாக நான் தூரமாக சொல்லி இருக்கிறேன். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, மூங்கிலுக்கும். இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, புல்லாங்குழல் செய்யற மூங்கில், அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம் நாம வணக்கம்
1: வணக்கம் அம்மா மகிழம்
0: இல்லை இல்லை மீண்டும் வாருங்க நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: எங்கே எங்கே ஜார்ஜ் ஜார்ஜ் வணக்கம்
2: மகுடம் மகுடம்
0: இல்லை இல்லை இல்லை அதாவது வடிவா கேட்டுக்கோங்க முதலாவது எழுத்தை காணவில்லை இரண்டாவது எழுத்து கூனா குலத்துக்கு வாழும் கூனா மூன்றாவது எழுத்தை காணவில்லை நான்காவது எழுத்து அம்மாக்கு வர இம்மன்னா எங்க
2: ஒரு குழு குடுங்க குழு குழு
0: அதான் சொல்லிடுறேன் மூங்கில் மூங்கிலுக்கு தூரத்துல அதாவது கிட்ட வச்சு உங்களுக்கு சம்பந்தப்படுத்தல நான் தூர மூங்கில் அதாவது புல்லாங்குழல் செய்யற மூங்கிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பாப்போம் சரியா அரே அப்பா என்னன்னு தெரியலையா சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஃபாரூக் உங்களை நான் தனியா அழைக்கிறேன் ஃபாரூக் என்னடா நீங்க கூட்டத்தோட வரீங்க வணக்கம் சின்ன வளையம் பிரகாஷ் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது புள்ளாங்குழலுக்கு கொஞ்சம் தூரத்துல சொல்லிருக்கேன் கிட்ட சொன்னா டக்குனு புடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சுன்னு வாங்க நன்றி நன்றி நன்றி ஃபாரூக் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையா உங்களுக்கு கூப்பிட்டுறேன் அப்ப அதுல இருந்து நீங்க என்னை அழைக்கலாம் எங்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்க கூட்டத்தோட எப்படி வாரீங்கன்னு தான் எனக்கு தெரியல ஒருத்த பாக்கலாம் அது எப்படி நீங்க வணக்கம் நாகப்பன் நாகப்பன் வணக்கம்
1: வணக்கம் கோகுலம்
0: கோகுலம் கெட்டிக்காரன் அது எப்படி கண்டுபிடிச்சீங்க இவ்வளவு தூரத்துல யாரு நீங்க போய் மூங்கில் மூங்கில் புல்லாங்குழல் சொல்றேன் நான் கோகுலம் கோகுலம் கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி சொல்லி பார்த்தேன் எங்க நன்றி நன்றி நன்றி வணக்கம் விஜயராகவன் விஜயராகவன் வணக்கம் விஜயராகவன் கனெக்டிங் வரை இல்லையே உங்களுக்கு சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க ஃபாரூக் நான் உங்களுக்கு உங்களுடைய தனிய அழைப்பு கெடுக்கிறேன்னா அப்ப இனி நீங்க இதுல இருந்து வரலாம் சரியா ஒரு தடவை அழைச்சிருக்கிறேன் அதுல இருந்து வரலாம் இங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா ஞானசேகரம் அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எங்கே விஜயராகவன் வணக்கம்
3: விஜயராகவன்
0: இல்லை அது சொல்லிவிட்டார் கோகுலம் என்றது சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் நன்றி நன்றி நன்றி நன்றி இப்ப அது சரி உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு எங்க நாகப்பன் உங்க இணைப்புக்கு வாங்க வணக்கம் மகாலிங்கம்
2: சொல்லுங்க
0: மகுடம் இல்லையா ஐயா கோகுலம் கோகுலம் கோகுலம் மகுடத்துக்கும் மூங்கிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மகுடத்துக்கும் இல்லையே மூங்கிலுக்கு சம்பந்தம் இருக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி
2: நன்றி
0: கோகுலம் நீங்களா அவர் சொல்லிட்டா இருந்தாலும் நீங்க கட்டிங்களும் கெட்டிக்காரன் அதுவும் சைக்கிள் ஓடிக்கொண்டு சொல்றீங்கன்னா கெட்டிக்காரன் நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி எங்க நாகப்பன் உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் ஒருக்கா வந்து நீங்க சொல்லணும் நான் உங்களுக்கு இந்த கோகுலத்துக்கு புள்ளி போடாம விட்டுட்டேனா என்னன்னு தெரியவில்லை பாக்கறேன் நாகப்பனுக்கு எத்தனை புள்ளிகள் யாரும் தெரிஞ்சா ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அப்ப நான் கொடுத்த சொற்கள் வந்து ஒன்பதாவது சொல்லு கொடுத்துட்டேன் அப்ப உங்களுக்கு புள்ளி போட்டாச்சுன்றதுதான் அர்த்தம் அந்த புள்ளிய என்னன்னா சரிதானே ஒன்பது வந்தா சரி அடுத்த சொற்களுக்கு சொல்லுக்கு போகலாம் அடுத்த சொல்லு சரி அடுத்த சொல்லுக்கள் போகலாம் அங்க பாப்பா சரியா ஜோஜ் மாய் சொல்ல வர தெரியல வணக்கம் நாகப்பன் பத்து பதினஞ்சு இருக்குமா
1: வணக்கம்
0: பத்து பதினஞ்சு புள்ளி
1: பத்து பதினஞ்சுலாம் இல்லம்மா நாலு புள்ளி தான்
0: கெட்டிக்கு ஆற நீங்க உண்மையிலேயே நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்க ஜோஜ பாருங்க பத்து பதினஞ்சு இருக்கு மட்டும் சொன்னாரு முதலாவது எழுத்து ராணா, ராணா அதாவது அரவத்துக்கு வார ராணா, ரா இல்ல ர, அரவம் அரவம் அரவம் என்றா பாம்பு, அரவத்துக்கு வார ர. இப்ப ரதிக்கு வார ரா. இரண்டாவது எழுத்த காணையில, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. அதாவது ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து ரதிக்கு வார ராணா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து காணையில, மூன்று எழுத்துக்களை காணையில திருடி கொண்டு போயிட்டாங்க. அஞ்சு ஆறும், அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. எங்கே பலரை கேட்கலாம்?

0: இரவு 10:19 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 11:48 யார் சொல்வதோ யார் சொல்வதோ கண்டுபிடி நிகழ்ச்சி எங்கே நீங்கள் காற்றலைக்கு வரலாம். நாங்கள் இப்பொழுது இது 10வது சொல்லு. இது முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வர ராணா. 2வது எழுத்தை காணவில்லை, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்தையும் காணவில்லை. 5வது எழுத்து வானா. வானா வந்து வானா, அது சரியா கேக்குறதா உங்களுக்கு? வடிவுக்கு வார வானா, இம்மன்னா ஆனாக்கு அம்மாக்கு வார இம்மன்னா, அம்மாக்கு வார இம்மன்னா. எங்க 6 எழுத்து சொல். முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வாரது. 3வது 4வது 5 எழுத்துக்கு 5வது எழுத்தையும் காணவில்லை, 3 எழுத்துக்களை காணவில்லை. அடுத்த 5வது எழுத்து வானா, வடிவுக்கு வார வானா. 6வது எழுத்து இம்மன்னா. எங்களுடைய
1: மூணு புள்ளிமா.
0: என்ன புள்ளி? என்ன புள்ளி? யாருக்கு? யாருக்கு?
1: நாப்பனுக்கு.
0: நாப்பனுக்கு?
1: நாப்பனுக்கு.
0: நாளையா? நாளையா? பாவம் ஐயா. நீங்க
1: ரெண்டு நீங்க மாமாவுக்கு மூணு, பிரகாஷ் மூணு நீங்க.
0: நாப்பனுக்கு நாலு. நாலு
1: சரி.
0: மாளிகை நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க.
1: பாட்டு
0: சொல்லிட்டாங்க. எங்க பாக்கலாம்? ஓடி வாங்க. இந்த சொல்லி எதுக்கு கண்டுபிடிக்க முடியாம? இதுக்கு நான் தரவு கொடுக்கவில்லை. அதுதான் இது. இது ஓடும், இது ஓடும், இல்ல இது ஓடாது. இது வந்து எப்படி என்றால், இது ஒரு ஓடும் ஒரு வாகனத்தை, வாகனமும் இதுல கலந்திருக்கிறது. ஓடுகிற, அதாவது உருள்ற ஒரு வாகனமும் இதனோடு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஓடும் போது எல்லோரும் பார்ப்பார்கள். இந்த அதுல இருக்கிற அந்த வாகனம் ஓடும் போது நிறைய மக்கள் நின்று பார்ப்பார்கள், சந்தோஷமா பார்ப்பார்கள், மன நிறைவோட நின்று பார்ப்பார்கள். இது அதுல இருக்கிற அந்த வாகனம், இது அது அது ஓடும் போது நிறைய மக்கள் சந்தோஷமாக நின்று பார்ப்பார்கள். என்ன செல்வகுமார் ரெண்டு? செல்வகுமார் இது நல்லா இருக்கா? செல்வகுமார் ரெண்டுக்கும் போடும். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் செல்வம் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். வணக்கம். கனெக்டிங் வந்து காட்டுது. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் சரி, பாட்டை கேட்கலாம். இன்னொரு பாட்டை மாத்தலாம் அவங்க பாப்போம். நேரம் சரியாக இப்பொழுது 10:23 இந்திய இலங்கை நேரம், அது கனடிய நேரம். சரியாக 11:51. இதுக்கு தரவு நான் கொடுத்திருக்கிறேன். என்னவென்றால், இந்த சொல்லோடு ஒரு வாகனம் இருக்கிறது. அதுல வாகனம் இருக்கிறது. அம்மா பாக்கலாம். அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா. அம்மா ஒரு ரதோற்சவம். ரத உற்சவம், ரதோற்சவம் என்று வரும். ரதம் ராணா அம்மா சொல்றாங்க. ரதம் என்பது தேர். அம்மா அம்மா ரேவதி அம்மா. ரேவதி அம்மா
2: ரதோற்சவம்.
0: ரதோற்சவம் சரி. கட்டிக்காரி ஒன்று எடுத்துட்டீங்க, ஒன்று எடுத்துட்டீங்க. அம்மா கட்டிக்காரி, அது அந்த அது ஓடும் போது பலர் வந்து பாப்பாரு சொன்னோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கட்டிக்காரி நன்றி நன்றி நன்றி நன்றி. ரதோற்சவம் கட்டிக்காரி தேர். தேர் அந்த தேர் திருவிழா என்று தேர் உருளும் போது பலர் குழுமி நின்று சந்தோஷமாக பார்ப்பார்கள். அதைத்தான் நாங்கள் அந்த அந்த இதை சொல்லி இருந்தோம். சரி, நீங்கள் மீண்டும் உழைப்புக்கு வாங்கோ. அண்ணா வந்திருந்தார் முதல்ல, அவருக்கு அந்த இது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, அடுத்த சொல்லுக்குள் நாங்கள் போறோம். அதுக்கு முன்பாக வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ்
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நாளைக்கு என்ன பாட்டு?
2: பாடல் வந்து தங்கம் தங்கம் எனது மனம் அப்படி ஒரு பாடல் இருக்கு.
0: தங்கம் தங்கம் இப்படியா?
2: ஆமா. பூப்பறிக்க வாரீங்களா திரைப்படம் பேரு?
0: தங்கம். ஸ்டேஜ்ல பாடுற பாட்டு பூப்பறிக்க
2: வாரி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கு நீங்க.
0: பூப்பறிக்க வாரிகளா? என்ன செய்யறது? நூறு வயதுக்கு இன்னும் ஒரு வயதுதான் இருக்குது, 99 இப்ப. என்னதான் ஞாபக சக்தி நல்லா இருக்கு எனக்கு. எனக்கு உங்களை சொல்ல
2: 99 அப்போ செஞ்சு அடிக்க போறீங்களா?
0: உங்களை சொல்றேன், யாருக்கு என்ன கேக்குறீங்க நீங்க?
2: இல்ல எனக்கு வந்து 80 தான் ஆச்சு. நீங்க அதுக்காக 99 சரியா?
0: உங்களுக்கு ஒரு சொல்லு தர போறேன், நான் நீங்க கண்டுபிடிங்க.
2: கொடுங்க. கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம், முயற்சி பண்ணி பாக்கலாம்.
0: சரி, அது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு இது, சரியா? கண்டுபிடிக்கணும் நீங்க, சரியா? உங்களோடு உங்களுக்கு இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஏழெழுத்து சொல். இது ஏழெழுத்து சொல், சரியா? முதல் எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, இங்கண்ணா, சரியா? தங்கைக்கு, தங்கைக்கு வர இங்கண்ணா, தானா இங்கண்ணா, ரெண்டு எழுத்து சொல்லிட்டேன். மூன்றாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து காணவில்லை, ரெண்டு எழுத்த காணல. ஐந்தாவது மொத்தமா ஏழு எழுத்து. ஐந்தாவது எழுத்து ஏழு
2: எழுத்து
0: போடுங்க, நான் சொல்ல போறேன். ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து கலை, காலத்துக்கு வர லானா, லானா, லானா, அது. ஆறாவது எழுத்து யானா, யானா. ஏழாவது எழுத்து காணவில்லை.
2: மொத்தமா காணவில்லை.
0: இது உங்களுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது, உங்களோட தொழிலோடு சம்பந்தப்பட்டது. அதாவது முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, மூன்றாவது எழுத்து காணவில்லை.
2: தங்கம், தங்கம் காணவில்லையா?
0: அது தங்க என்றது சரி. அங்கால என்ன? அங்கால
2: என்ன
0: இல்ல, அங்கால. அதாவது ஏழு எழுத்து சொல் தங்க என்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கால அடுத்தது, அதாவது நீங்க மூன்றாவது எழுத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. தானா இங்கன்னா நான் சொன்னது, மூன்றாவது எழுத்து காணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நாலாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து காலத்துக்கு வர லானா வருது, லானா. ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து யானா, யானா சொல்லியிருக்கிறேன். ஏழாவது எழுத்த காணையில அவளோட நான் இது மாறி சொல்லிட்டே போல இருக்குது. இதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாட்டி இன்னொரு அளவுக்கு பாயிண்ட்ஸ் போக போகுது. தங்க சொல்லிட்டீங்க, இது உங்களோட சம்பந்தப்பட்டது. தங்க சொல்லிட்டீங்க, இது ஒரு, இது ஒரு அணிகலன், இது ஒரு அணிகலன், அணிகலன். அதாவது தங்கத்தில ஒரு
2: அணிகலன்.
0: இல்ல, தங்க, தங்க, தங்க, தங்கத்தில ஒரு அணிகலன். இது நீங்க செய்வீங்க, பெண்களுக்கு பிடிக்கும். லாலா யானா இருக்குது, தானா எங்கன்னு காணா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு எழுத்த காணையில லானா யானா இருக்குது, மற்ற கடைசி எழுத்த காணையில. ரதீஷ்
2: புரியவில்லை.
0: ஐயோ, இது யாருக்கோ போக போதே. இது ரேவதி அம்மா வந்து வார, ஓடி வாராங்க பாபா. ரேவதியம்மா சொல்லுங்க. ரேவதியம்மா அவருக்கு சுவமா கொடுத்த
3: தங்க ஆலயாரா?
0: தங்க
3: ஆலயா?
0: இல்ல இல்ல, என்னம்மா
3: ஆலயாவா?
0: இல்ல, தங்க தானா இங்கன்னா, தானா இங்கன்னா நான் கொடுத்தேன் காணாமா அவர் கண்டுபிடிச்சு விட்டார். இப்ப இந்த நாலாவது எழுத்த காண இல்ல
3: அணிகலனா
0: அணிகலன். ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் வானா யானாவ சொன்ன நான் ஏனா ஏனாவது எழுத்த காண இல்ல. இருக்கு இருக்குது கடைசி எழுத்தும் இல்ல நான்காவது எழுத்தையும் காணையில. இப்ப தங்க
3: என்னண்டு யா காலேட்டா
0: யா பயத்துக்கு பயத்துக்கு வார யா.
3: சரி
0: பயத்துக்கு வார யா. யாரோ ஒரு நாள் அடிச்சு கொண்டு இருக்கிறேன் கொண்டு கொடுக்கலாம் பார்த்தா. நேற்று நான் ஒன்று சொல்லிக்க ரதேஷ், இதைத்தான் நீங்க முதல் விடையா சொன்னது ரதேஷ். சொல்லிருங்க, ஒரு மார்க் எடுக்கலாம், பாவமா இருக்கு. நேற்று நான் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க முதல்ல சொன்னது இதுதான், தங்கத்துல தங்கத்துல
2: காப்பு காப்பு.
0: அதுக்கு அதுக்கு மறுபேர் என்ன, மறுபேர் என்ன? அப்ப என்ன தங்க
2: தங்க வளையல்
0: கட்டிக்காரன் ஒரு வாரி கொடுத்தா
3: நீரம்மா நீரம்மா
0: என்ன
3: நீங்கம்மா அந்த குழுவே சரியில்லையே.
0: ஏன்
3: சொன்னீங்க
0: வாவ விட்டுட்டேன் நான் வளையல
3: லையா சொன்னீங்க
0: லை சொல்லிர லா
3: லா அதான்
0: லா யா யா அவரு பாவம் அவரு கொண்டு குடுத்துடலாம் அப்பதான்
3: வருவேன்.
0: சொல்லிட்டேன் லையண்ணா அந்த மேல இத போடையில என்னண்ணா வானா விட்டு லையண்ணா யானா சொல்லிருக்கானு அப்பயே கண்டுபிடிச்சேன். அப்படி இருந்து நான் இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க எல்லாரும் அழைச்சு கொண்டு இருக்கேன். ரதீஷ் நீங்க கட்டிக்காரன் ரதீஷ் கட்டிக்காரன் தானே அம்மா ரதீஷ். இது இவருக்காக நான் திடீரென்று எடுத்தது அதனால டக்கண்டு.
3: சரி
0: அம்மா இது ஆரம்பித்து சொல், இது ஆரம்பித்து சொல்.
3: சரி
0: முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தவையும் காணவில்லை அம்மா.
3: சரி
0: மூன்றாவது எழுத்து ராதாக்கு வார ராவண்ணா.
3: சரி
0: நான்காவது எழுத்து காணவில்லை.
3: சரி
0: ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை.
3: சரி
0: ஆறாவது எழுத்து ரீனா ரீனா அதாவது கரிக்கு வார ரீனா கரி கரி முகன் அதுக்கு வர ரீனா. அப்ப முதலே சொல்றேன் முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து ராவண்ணா ராதைக்கு வார ராவண்ணா. நாலாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து கரிக்கு வார ரீனா.
3: இது சொல்லுங்க தரவு தரவு சொல்லுங்க
0: தரவு வந்து
1: தங்க வளையல் தங்க வளையல்
0: தங்க பாருங்கம்மா கண்டுபிடிச்சிருந்தா தங்க வளையலுக்கு வரமா மாலிங்கம் மாலிங்கம்
1: பேச்சே சொல்றாங்க
0: தங்க வளையல்
1: சொன்னது ரதீஷ் ஒன்னும் சொல்லாம விட்டாரு சொல்லிட்டாரு ரேவதி அம்மாவுக்கு முன்னாடி
0: என்ன பேர் அவருக்கு?
1: சரி
0: என்ன
1: சுருதிகா
0: சுருதிகா
1: சுருதிகா
0: சுருதிகா கொண்டு நான் போட்டுட்டேன். உங்களுக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாட வண்டி இல்லையே, அதனால அவங்களுக்கு ஒன்று
3: கொடுத்தேன்.
0: ஒன்று ஒன்று பிள்ளைக்கு ஒரு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தேன் சரியா? இது வந்து ஒரு ஒரு சமயத்தோடு சேர்ந்தது,
3: சமயத்தோட சேர்ந்து
0: சேர்ந்தது, அதாவது சமயம் சமயம் சமய இது என்ன, மதத்தோடு சேர்ந்தது, மதத்தோடு சேர்ந்தது சரியா?
3: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. எங்க வணக்கம் வணக்கம், எங்களுடைய ராமன் ராமன் வாமன் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இது? இப்ப நான் இப்ப ராமன் ஆரலத்து, இது சமயத்தோடு சேர்ந்தது, இது சமயத்தோடு சேர்ந்தது.
4: முதல் இரண்டு எழுத்து கவனவில்லை, அடுத்த எழுத்து அந்த ராதனமா
0: ராவண்ணா, ராவண்ணா வந்து ராதைக்கு வாரது, பேருந்து நாளையும் அஞ்சையும் காலையில ஆறாவது எழுத்து ரி கரிக்கு வார ரி
4: இருக்கு இருக்குமா இருக்குமா இருக்குமா இருக்குமா
0: கண்டுபிடிச்சோட ஓடியா என்னது?
4: சிவராத்திரி சிவராத்திரி.
0: இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க.
4: நவராத்திரி
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நவராத்திரி கெட்டிக்காரன் வணக்கம். நீங்க என்ன நாகப்பன்?
5: வணக்கம் அம்மா. சிவராத்திரி நவராத்திரி
0: அவர்
5: எடுத்துக்கங்க,
0: நவராத்திரி தான் சரி. அவர் சொல்லிட்டார் யாருங்கிற ராமன், ராமன் சொல்லிட்டார் முதல்ல, அவரும் சிவராத்திரி சொல்லிட்டு நவராத்திரி மாதிரி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. சரி, நீங்க அடுத்த சொல்லுக்கு நாங்க போகலாம். ஒரு பாடலை கேட்போம், ஒரு பாடலை உற்சாகமா கேட்டுக்கொண்டு ஒரு ரெண்டு வரியை கேட்டுக்கொண்டு நாங்க செய்யலாம் சரியா? இங்கே பாப்போம் இன்னொரு பாடல், ஒரு கொஞ்சம் துளிசியான பாடல் உண்டை கேட்டாதான் நீங்க அதை கேட்டுக்கொண்டு வருவீங்க, கொஞ்சம் உற்சாகமா வருவீங்க. இங்க பாப்போம்.

சொல்லுக்குள் போகலாம். பாடல் எல்லாம் சரியா நல்ல கிளியரா கேட்கல. அது இந்த ஆச தோஷமாயும் இல்ல அந்த பாட்டு. சரி, அடுத்த சொல், அடுத்த சொல். இது ஆரழுத்து சொல், இது ஆரழுத்து சொல், இது ஆரழுத்து சொல். சரியா, இது ஒரு, இதுவும் மதத்தோடு சேர்ந்த ஒரு சொல். சரியா, மதத்தோடு சேர்ந்தது. இதனுடைய இதனுடைய இதனுடைய எழுத்துக்கள், அது முன் எழுத்துக்களை சொன்னா கண்டுபிடிச்சுன்னா தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா கொடுக்கணும். முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வார நானா, மணப்பெண், மணப்பெண்ணுக்கு வார நானா, மண அதுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து இரண்ணா, பார் என்று சொல்றது, பார், பார்வை, பார்வை, இர், இர், அந்த இரண்ணா. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது மணப்பெண்ணுக்கு, மணப்பெண்ணுக்கு வருகிற நானா. நாலாவதும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து பார், பார்வையோடு சம்பந்தப்பட்ட பார் என்ற சொல்ல வர இரண்ணா. எங்க ஓடி வாங்க பாக்கலாம். கட்டிக்காரன்டா

0: மதத்தோடு சார்ந்த ஒன்று, மதத்தோடு சார்ந்த ஒன்று, அதாவது சைவ சமய மதத்தோடு சார்ந்த ஒன்று. இது வந்து முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து பார்வைக்கு வார இரண்ணா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கோ, நான் கொஞ்சம் இலகுபடுத்துகிறேன். இந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணாத அந்த எழுத்து மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஃபாரூக், வணக்கம்.
1: கண்ணனை பார்.
0: நீங்க கண்ணன் நெருங்கி இருக்கிறீங்க. நீங்க சைவ மதத்தோடு சேர்ந்தது நெருங்கி இருக்கிறீங்க. இந்த காணாத ரெண்டு எழுத்து, சரி. அப்ப நாங்க ஞானசேகரமண்ணாக்கு கொடுத்துடலாமா? நன்றி. ஞானசேகரமண்ணா சொல்லுங்க. வணக்கம் ஞானசேகரமண்ணா, உங்களுக்கு கனெக்டிங் நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த முதலாவது ரெண்டாவது எழுத்து காணையில இல்ல, அந்த காணாத ரெண்டு எழுத்து மனிதர்கள் எல்லார்டையும் நாங்க பார்க்கலாம். மூன்றாவது எழுத்து நான் சொன்னேனே, மணப்பெண்ணுக்கு வர நானா. அஞ்சும் ஆறும் காணையில, ஆறாவது அந்த நாலும் அஞ்சும் காணையில் நான் தான் புலவுறேன். முதலாவது ரெண்டாவது எழுத்து காணையில காணாத அந்த ரெண்டு எழுத்து மனிதர்களிடையே நீங்கள் காணலாம், எல்லார்டையும் காணலாம். மற்றது வணக்கம். வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. வணக்கம் அண்ணா. கண்ணப்பர் கெட்டிக்காரன். நன்றி கெட்டிக்காரன். எங்கே வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் கண்ணப்பர்.
0: ஞானசேகரம் அண்ணா சொல்லிட்டார், கெட்டிக்காரன் நீங்கள். அம்மா வணக்கம்.
2: கண்ணப்பர்
0: சொல்லிருந்த மனிதனுக்கு இருக்கின்றவன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும்.
1: நன்றி.
0: சரி, உங்களோட வச்சுக்கொண்டு அந்த அடுத்த சொல்லுக்கு போகலாம். கேப்போமா?
1: சொல்லுங்க.
0: சரி, முதலாவது எழுத்து ரெண்டாவது எழுத்து காணையில, சரியா? மூன்றாவது எழுத்து இரண்ணா. ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பௌனம்மா. வணக்கம்
2: கண்ணப்பர்.
0: எல்லாரும் சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, கெட்டிக்காரி நீங்க, சரியா?
2: சொல்லிட்டாங்க.
0: சரி, உங்களையும் வச்சுக்கொண்டு கேக்கலாம். இந்த அடுத்த சொல்லு. முதலாவது எழுத்தையும் ரெண்டாவது எழுத்தையும் காணையில், இது ஆறு எழுத்து சொல். முதலாவது எழுத்தையும் ரெண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து இரண்ணா, பார்வைக்கு வார இரண்ணா.
2: சரிம்மா.
0: நாலாவது அஞ்சாவது எழுத்த காணையில, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா. இது மனிதர்களிடையே இருக்கிற உண்டு, எல்லாராலும் நிச்சயமாக ஒருதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த சொல்லு தேவைப்படுகிறது. உயர்வதற்கும் ஒருதனை வீழ்த்தி விடலாம், ஒருதனை வளர்த்து விடலாம். இது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இரண்ணா, நாலு அஞ்ச காணையில, ஆறாவது எழுத்து இம்மண்ணா, அம்மாக்கு வாரது. இது வந்து இது பத்திரிகையோடு, மனிதர்களோடு, ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட உண்டு. இது பிரகாஷ் பத்திரிகை மனிதர்கள் ஊடகம் மற்றது ஒருதன் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் இது முக்கியமா தேவை. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருதனை சாகடிக்கணும்டா இது இது தேவைப்படும். இத
1: அமர்கலமா
0: இல்ல இல்ல அமர் அமர்கலமா படத்தை பதவி கேளுங்க
1: கேளுங்க
0: சொல்லுங்க ஒரு மனிதனை உயர்த்தும் அமர்கலம் உயர்த்துவது அப்படி ஒரு கச்சலுங்க எனக்கு அதாவது ஒரு மனிதனை வாழ வைக்கவும் அவனை இல்லாமல் ஆக்குவதற்கும் அவனை அதாவது வீழ்த்துவதற்கும் உதவும் இது இருந்தா. மற்ற ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு இது தேவை, எல்லோருக்கும் தேவை நிச்சயமா. ஒரு கலைஞனுக்கு எல்லோருக்கும் தேவை இது. அம்மா கேக்கலாமா எங்க எங்களுடைய ரேவதி அம்மா? ரேவதி அம்மா சமர்ப்பணம் எப்படி ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு கலைஞனை உயர்த்தும்? என்ன இவர் அமர்கலாம் அமர்கலமா நீங்க ஒரு கலைஞனை, ஒரு வியாபாரியை, ஒரு கடை ஸ்தாபனத்தை, ஒரு மனிதனை, ஒரு ஒருதனுடைய வாழ்வை கூட இதில் வீழ்த்தவும் வாழ்த்தவும் முடியும். எங்க பாக்கலாம் எங்க எங்க அது ஆரம்பித்து சொல். சரி விட பெற்று வாங்க, விட பெற்று வாங்க, விடைவிட்டு வாங்க. அமர்கலம் சமர்ப்பணம் ரெண்டு வந்திருக்கிற ரெண்டு பேரும் இங்க பாக்கலாம். நிச்சயமாக ஒரு மனிதன் செல்வகுமார் நீங்க இணைஞ்சீங்க செல்வகுமார், பகல்ல எல்லாம் நீங்க பேசி பேசி அந்த நெட்டை முடிச்சிட்டு இந்த கடைசி நேரத்துல உருக்கா அழைச்சு போட்டு அதாவது அந்த அட்டண்டன் போடுவீன் என்ன இப்படித்தான் போட்டுட்டு போயிட்டீங்க. இணைஞ்சு கொள்ளுங்க செல்வகுமார், கண்ணனை காணல எங்க இணைஞ்சு கொள்ளுங்க. பாப்போம்.

0: இங்கே அந்த சொல்லை மீண்டும் கொடுக்கிறேன், கவனிச்சு கொண்டு வாங்க. இங்க பாக்கலாம், அமர்க்கலம் ஒருத்தர் சொன்னார் அமர்க்கலம், மற்ற அம்மா சொன்னது சமர்ப்பணம். சமர்ப்பணம் இந்த ரெண்டாலையும் எப்படி அங்க பாக்கலாம். அந்த சொல்லு முதலாவது ரெண்டாவது சொல்ல காணையிலே, மூன்றாவது வந்து இறைன்னா பார்வைக்கு வர இறைன்னா, நாலாவது அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா. இதனால் ஒரு வர்த்தக ஸ்தாபனம், ஒரு கலைஞன், ஒரு மனிதன், ஒரு எதுவா இருந்தாலும் அவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரவும் பின்தள்ளி விடுவதற்கும் இது உதவும். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: உடற்பலம்
0: இல்லை இல்லை இல்லை வருது, நீங்க என்ன உடல் என்று வரும். ஒரு பொருளை எல்லோரையும் கவர பண்ணுவது இது, ஒரு விடயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது, கவர பண்ணுவது இது. ஏதோ ஒரு விடயத்தை இப்ப நான் ஒரு மூலையில இருக்கிறேன் இங்க கனடால, என்ன என்ன தெரியப்படுத்துவது இது உலகளாவ எங்கே. ஆனா அதுக்காண்டி நீங்க மீடியா, அதாவது எங்களுடைய வானொலியோடு இருக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வானொலி இல்லாத பட்சத்திலும் என்ன உலகெங்கும் தெரியப்படுத்துவதற்கு இது இருந்தால் போதும். நான் ஒரு சாதனை செய்து விட்டால் இதை கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். எங்கே நல்லது நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கிறது, நல்லதாயும் இருக்கும் கெட்டதாயும் இருக்கும். இது

0: சாமர்த்தியம்,
1: சாமர்த்தியம் இல்லையம்மா, இல்லை இல்லை இல்லை. அங்கே மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க, அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் நினைவீங்க, எல்லாரும் நெருங்கி கொண்டு வரீங்க, அங்க பாக்கலாம். எல்லார்ட்ட சொல்லலையும் இருக்கிறது பாப்போம். அம்மா கண்டுபிடிச்சிட்டா, எங்க ரேவதியம்மா? அம்மா
0: விளம்பரம், விளம்பரம்
1: இல்லை அம்மா, இல்லை
0: விளம்பரம் இல்லையா,
1: இல்லை இல்லை விழா வராதே இருவண்ணா, படிவா யோசிங்க, இருவண்ணா வருகிறது, மூன்றாவது எழுத்து இருவண்ணா வருகிறது, நாலு அஞ்சு காணையில ஆறாவது எழுத்து இம்மண்ணா வருகிறது. எங்கே

0: எழுத்தை, முதல் ரெண்டு எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பார்வைக்கு வர இரண்டா, நான்கு ஐந்தையும் காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. எங்க அலையுங்க, என்ன நாகப்பன் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறது காரணம்? இப்ப நாகப்பன், இப்ப நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறேன் விற்பனைக்கு, நான் ஒரு பொருளை ஒரு சந்தையில கொண்டே வச்சிருக்கிறேன், அதே பொருள் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, அதாவது அடுத்து அடுத்து அடுத்து வச்சிருக்கிறாங்க, என்னட்டு மட்டும் ஒரு கூட்டம் நெடுக வந்து வாங்க வருகிறது என்று சொன்னால் என்ன பற்றி இது நடந்திருக்கும்? பலரிடையே என்ன பற்றி என்னுடைய நான் விற்க வச்சிருக்கிற அந்த நிறைய பழங்கள், அதாவது கிரேப்ஸ், அதெல்லாம் பழங்கள் வச்சிருக்கோம்னா அந்த பழங்களை பற்றி என்ன பற்றியும் இது இருந்திருக்கும். எங்கே கெட்டி காணப்பாப்பா, வணக்கம் பி பி பிரகாஷ். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: எங்க சரியான பதில் விமர்சனம். ஒரு ஒரு பொருளை விக்கிறதுக்கு, ஒரு ஒரு ஒரு தடவை தாழ்த்துறதுக்கு விமர்சனம் படுத்துனா, இப்ப நீங்க உங்களை பற்றி நான் பிள்ளையான விதத்துல விமர்சனம் செய்தனண்டா உங்களுடைய வாழ்க்கை பாடா போகும். உங்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இவர் நல்லவர், வல்லவர், இவர் நல்லா பேசுவார், அமர்க்கலம் சொல்லுவார், புளியானதெல்லாம் வந்து சொல்லுவார் என்று சொன்னா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. சரியா?
1: சரிங்க சரிங்க.
0: ஊடகம், பத்திரிகை, மற்றது கடை, கடைக்கு தேவைன்னு சொன்ன விளம்பரம், விளம்பரம், விளம்பரம், இந்த விமர்சனம் வேண்டும். கடை ஒரே ஒரு ஸ்தாபனம் நடக்கிறதுக்கு இந்த கடையில நல்ல இருக்கிறது எல்லாரும் விமர்சனப்படுத்தணும், அப்பதான் தேவை. நன்றி நன்றி நன்றி கட்டிக்கா. எங்கே வணக்கம், எங்கே ராமன், ராமன் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். எங்க சொல்லுங்க பாப்போம்.
2: அதிர்ஷ்டம்மா?
0: அதிர்ஷ்டம் இல்ல, விமர்சனம் கண்டுபிடிச்சிட்டார் பிரகாஷ். விமர்சனம் என்பது விமர்சனப்படுத்துற உங்களுக்கு செல்வகுமாரம் மட்டும்தான் தெரியும். உங்களை பத்தி இப்ப நான் அடிக்கடி ராமன் இப்படி செய்யறேன், ராமன் இப்படி நல்லா பேசுவேன், நல்லா பொய் சொல்லுவேன், நல்லா சிரிப்பேன், நல்லா
2: பாடுவேன், அதெல்லாம் வருமோ நினைக்கலாம்.
0: விமர்சனப்படுத்தினா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க, அதுதான் விமர்சனம். சரியா? உங்களுக்கு தெரியுது பாவம். உங்களுக்கு ஒரு ஒரு சொல்ல கிடைக்குது இல்ல, ஒரு சொல்ல கொடுக்கலாம் பார்த்தா நீங்க உங்களுக்கு உண்டு எடுத்து கொடுக்கலாம் பார்த்தா, ராமன் எடுத்துட்டா, ஜோஜ் எடுத்துட்டா, கன பேர் எடுக்க இல்ல வந்தவர்கள் பாக்கலாம். இப்ப அடுத்தது அடுத்த சொல்லுக்கு பாப்போம். சரியா? அடுத்த சொல்லு நான் குடுக்க போறேன், நீங்களும் இருக்கிறீங்க.
3: அப்பா எனக்கு எனக்கு பாட்டு குடுத்துருங்கம்மா.
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க, எழுதிக்கலாம். எங்க என்ன பாட்டு?
3: எனக்கு திருமங்கல்யம் படத்திலிருந்து பொன்னான மனமேங்கு போகின்றது.
0: திருமங்கல்யம் அதுல பாடுங்க பாடுங்க.

0: ஆசை தன்னால் பார்த்து வந்தான் இங்கே வாதன்றலே, இங்கே வாதன்றலே. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, சூப்பர். அது ஏன் அப்படி நல்ல பாட்டுன்னு நான் சொல்றேன்னா, கண்ணன் வந்துடுச்சு விடைகள்
1: உங்களுக்காக வந்துருக்குமா,
0: கண்ணன் வந்துருச்சு. அப்ப அதனால சரி, அடுத்து சொல்லு, உங்களை உங்களை வச்சுக்கொண்டே சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: இந்த சொல்லு முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, சரியா? முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை, மூன்றாவது எழுத்து சண்டைக்கு வர சானா, சண்டை அதுக்கு வர சானா, மூன்றாவது. நாலாவது அஞ்சாவது எழுத்தை காண இல்ல, இல்ல நாலாவது எழுத்து காண இல்ல, அஞ்சாவது எழுத்து இந்த சந்திரனுக்கு வர இந்த, சரியா?
1: எதுக்கு
0: இப்ப ரெண்டு எழுத்த காண இல்ல, முதல் ரெண்டு எழுத்து, மூன்றாவது எழுத்து சானா, சண்டைக்கு வர சானா,
1: சானா. சரிமா,
0: நாலாவது எழுத்து காணையில, அஞ்சாவது எழுத்து இந்த சந்திரனுக்கு வர இந்த, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்த காணையில, ஏழாவது எழுத்த காணையில, எட்டாவது எழுத்து இம்மண்ணா, அம்மாக்கு வர இம்மண்ணா. இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, குட்டி குட்டி கதைகளுக்கு, பெரிய பெரிய கதைகளுக்கு, குட்டி குட்டி கதைகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது. எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கம்மா, சரியா?
1: நன்றி.
0: எங்கே பாப்போம், இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் நரிக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. நரி நரி தெரியும் தானே, ஊழாடும் பூண்டு, அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. சரி, ஒரு பாடலை கேட்கலாம், ஒரு ஒரு தொழிற்சை பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம்
1: அம்மா. ஞான சம்பந்தம்.
0: ஞான சம்பந்தம் பக்கத்து வீட்டுக்காரரும் அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறார அம்மா. என்னம்மா இல்ல இல்ல அது அல்ல சரியாமா அம்மா ஞான சம்பந்தத்தை கொண்டு வந்துட்டா கெட்டிக்காரு. இப்படித்தான் முயற்சி செய்யணும். ஓடிவாங்க

0: மீரமா
1: மீரமா அஜனுங்க
0: தங்க தந்திரம் கேங்க தந்திரம்
1: கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி கெட்டி பஞ்ச தந்திரம் கெட்டி காரி. அம்மா அம்மா உங்களுக்கு எத்தனை எத்தனை புள்ளி அம்மா?
0: அப்புறம் மீரமா
1: உங்களுக்கு எத்தனை புள்ளிங்க? அம்மாக்கு எத்தனை புள்ளி? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க.
0: ரெண்டா? ரெண்டுதான்
1: நினைக்கிறேன். கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு இல்லையே? ரெண்டுதான் ரெண்டுதான். சரி சரி ரெண்டு.
0: நானே ஒண்ணு சொல்லிட்டேன், அப்புறமா வந்துட்டேன். எனக்கு இது கிடைக்கல.
1: பஞ்சதந்திரம் என்பது சாமியம்மா.
0: மீரமா விமர்சனம் அது வந்து சொல்லிட்டு நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். மீரமா விமர்சனம்,
1: நீங்க விமர்சனம்
0: அதுனா
1: விமர்சனம் என்று சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்து சமர்ப்பணம்.
0: சமர்ப்பணம் அது ரைட் மீரமா.

0: லைன் பிடிக்கும் போது அம்மா வந்ததும் சரி சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய கதை நேரம் கேட்டுட்டே இருக்காங்க, அதனால நரி கதெல்லாம் தெரியும்.
1: காணியில முதல் ரெண்டு எழுத்தும், மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா, நாலாவது எழுத்து காணியில, அஞ்சாவது எழுத்து ஆனா அம்மாக்கு வர உம்மன்னா, இது உங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. ரெண்டு எழுத்த காணையில மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா, நாலாவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார உம்மன்னா, இது உங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. இது நீங்க அடிக்கடி எல்லாரோட வார்த்தைகளிலும் வருகிறது. இது ஒரு இடம், இது ஒரு ஒரு இடம், ஒரு ஒரு இடம், உங்களோட வீடு, வீட்டுல ஒரு அறை,
0: என்னண்டு
1: அம்மா ஜிம்
0: சொல்ற
1: கடைசி எழுத்தையும் ஒரு எழுத்த காணையில, அஞ்சு எழுத்து, அஞ்சு எழுத்து
2: சமையல், சமையல் அறை இடம் வருமா?
1: இல்ல சமையல் அறை வராது, ஆனா உங்களோட வீட்டுல எல்லாருடைய வீட்டிலயும் இல்ல. இது இது இது இதுல இதுல நிறைய நிறைய தொழில்நுட்ப பொருட்கள் இருக்கும்.
2: ஓ
1: தொழில்நுட்ப பொருட்களை நேச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க பாக்கலாம்?

0: எங்கே ஞானசங்கரம் அண்ணா நீங்க கண்டுபிடிச்சிருங்க சொல்லுங்க.
1: கலையகம்
0: கெட்டிக்காரன் அண்ணா, நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அண்ணாவுக்கு
1: ஒரு நன்றி சகோதரி.
0: அது நான் தொழில்நுட்ப பொருட்கள் என்று சொல்லியிருந்தேன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல் அடுத்த சொல் போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, பாம்புக்கு வார லையண்ணா. மூன்றாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் இல்ல, முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து நான்காவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, மண் மண் மண்ணுக்கு வார மூன்று சுழி நானா, ஐந்தாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்க பார்க்கலாம் இனி.

இது பேரோட போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வாரல் ஐயன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது எங்கள் காத்தளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். அன்பு உறவின் பெயர் எங்க பாப்போம்.

0: வணக்கம் நாகப்பன், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வணக்கம் கலைவாணன்.
0: கலைவாணன் கெட்டிக்காரன், கெட்டி கெட்டி கெட்டி கெட்டிக்காரன். இது தெரியாம எல்லாரும் முடிச்சு கொண்டிருக்கீங்க. நாகப்பன் கலைவாணன் கெட்டிக்கார் கெட்டிக்கார். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சிட்டார். சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நாகப்பன் சொல்லிட்டாங்க, உள்ள நேரம் சென்றதா உங்களுக்கு? அவர் சொல்லிட்டார்
1: சொல்லிட்டார்.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் எங்கே வணக்கம் வணக்கம் பாரம் பாரம் சொல்லுங்க. சரி, எங்க ராமன் சொல்லுங்க. ராமன் பாம்பு லை என்று சொல்லுவோம். எங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மா பவுனம்மா.
2: அம்மா, பாம்புக்கு வர்ற லைய பாம்புக்கு ஏதுமா லையே?
0: ஐயோ, அதைத்தானுங்க அவரும் கேட்டு போறாங்க. அதாவது அந்த லையன்னாவ பாம்பு லை என்று சொல்லுவோம் நாங்கள். என்ன பாம்பு மாதிரி நெளிஞ்சு அந்த லானா, மற்ற லானா கொம்பு லாவா இருக்கும். இது வந்து இப்படி நெளிஞ்சு அந்த லாக்கு பாம்பு.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரி.
0: அது பாம்பு லை என்று நான் சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. நான் நினைச்ச உங்களுக்கு அது புரியுமாக்கம் என்று. சரி, அதை மாத்திக்கலாம். எங்க அடுத்த சொல்லுக்கு போக முதல் நாங்கள் அந்த பருத்த கோழி

0: எனக்கு வச்சிருக்கு.
1: அடுத்த சொல்லுக்கு அடுத்த சொல்லுக்கு போகலாம். இதுவும் ஒரு காட்டிலைக்கு வார அன்பு உறவின் பெயர். முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா. பாப்பாக்கு வார பாவண்ணா, குட்டி பாப்பாக்கு வார பாவண்ணா. நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து குட்டி பாப்பா பாப்பாக்கு வார பாவண்ணா, நாலாவது நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து இத்தன்னா, ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதல் பிள்ளையா சொல்லிட்டேனோ தெரியல, முதல் சொல்ல பாப்போம். முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா, ஐந்து ஆறு எழுத்துக்களை காணவில்லை, ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. இல்லை இல்லை, நான் பிள்ளையா சொல்லுகிறேன். மூன்று அதாவது இரண்டு எழுத்துக்களை காண, முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பா என்று வர்றதுக்கு பாவண்ணா, அடுத்த நான்காவதும் ஐந்தாவதும் எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா இத்தன்னா, அதாவது முத்தத்துக்கு வார இத்தன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டலிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்கே ஒரு அன்பு உறவின் பெயர்?

அனுபவம் சொல்லுகிறேன். எங்களோட காட்டலைக்கு வருகிற ஒரு அன்பு நேயரின் பெயர். முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து பாலுக்கு வார பாவண்ணா. சரியா, பாலுக்கு வார பாவண்ணா. நான் பிள்ளையா விட்டேன், பானாண்டு சொல்லிட்டனோ. பாவண்ணா, பாலுக்கு வார பாவண்ணா. நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து முத்தத்துக்கு வார இத்தன்னா. ஏழாவது எழுத்தை காணவில்லை.

0: ஆ வணக்கம்மா. அம்மா கிருபாமூர்த்தி.
1: நீங்களே சொல்லாட்டி இது என்ன நடக்கிறது என்று நான் ஜோதிச்சு பாப்போம். ரேவதி அம்மா சொல்லுங்க.
2: என்ன
1: யாரு யார் அது பாப்பாத்தி இல்ல ஒரு இங்க பாப்பாத்தி என்ற ஒரு நேர் வருகிறாரா எங்களை காதலைக்கு?
2: தெரியல எனக்கு கடைசி மதம் தெரியல.
1: அதுல நான் சொன்னது ரெண்டு எழுத்து காணையில முதல் ரெண்டு
2: ஆமா
1: பாலுக்கு வார பாவன்னா
2: ஆமா பா
1: அது மற்றது நாலு வஞ்சையும் காணையில ஆறாவது எழுத்து இத்தன்னா இல்ல உடனே பவுனம்மா வராண்டி வெக்க கடன் சொல்லிட்டு வந்துட்டா நல்ல காலம் அவருக்கு அவருக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் பார்த்தா எடுத்துட்டா.
3: மனைவியே
1: சொல்லிட்டாங்க அவளுக்கு தான் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் குடுக்கறது சொன்னா அவவே இவ்வளவு லேட் கணவன் இவ்வளவு லேட் எல்லாருக்கும் கணவன் மனைவி என்ன கொஞ்சம் லேட்டா தான் ஞாபகம் வருது. நன்றி நன்றி ஞானதேவரம் அண்ணா அண்ணா நன்றி நன்றி பிரகாஷுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கே பிரகாஷ் ஒரு நிமிஷம் நிலங்க அங்க வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கிருபாமூர்த்தி
1: கிருபாமூர்த்தி அண்ணா கலைவாங்க அண்ணா உடனே உங்களோட இணைப்பு சரியில்லை என்ன உங்களோட பெயர் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருபாமூர்த்தி மனைவிய சொல்லிட்டா வந்து அவட மனைவி கன நேரத்துக்கு
4: என்ன
1: செய்யற அண்ணா உங்களோட இணையம் சரியில்லை உங்களோட உங்களோட பாட்ட சொல்லுங்க அண்ணா இப்படியே மெல்ல மெல்ல நாளே என் பாட்ட சொல்லுங்க அண்ணா
4: என்னோட
1: என்ன பாட்டேண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா அழுதுருவண்ணா அண்ணா அழுதுருவண்ணா சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா இது சரத்வாய் சவத்துல
3: இல்லம்மா அவரு சொல்ற படம் வந்து கேப்டன் பிரபாகரன்
1: படத்துல
3: ஆட்டமா தேரோட்டமா பாட்டு
4: கேக்குறமா
3: தேரோட்டமா
1: கேப்டன் பிரபாகரன் இவ்வளவு உன்னிப்பா கேக்குறேன் எனக்கு விளங்கல உங்களுக்கு என்ன இந்த விளங்கினது
4: அதுதான் மாவட்ட மண் வாசனை
1: அது அது மண் வாசனை மட்டும் இல்ல பாம்பின்கால் பாம்பறையும் அப்படித்தானே அண்ணா ரெண்டு பேரையும்
4: பாம்பாக்கிட்டேன் தொடர்பு எல்லாம் பத்தி எனக்கு தெரியும் நானும் போட்டுருக்கான தொடர்பு போய் என்னன்னு தெரியல ஒரே பிரச்சனையா இருக்கு என்னன்னு தெரியும்.
1: அடே அப்பா சரி அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கலாம் சரியா சரியா நீங்க இப்படி நிக்கத்தக்கதா ரெண்டு பாம்பையும் வச்சு ஒரு ஒரு சொல்லு கொடுத்துடலாம் எங்க பாப்போம் சரி சுலபமா கொடுக்கலாம் ஓகே மூன்று எழுத்து சொல் இது நடு எழுத்து ரூனா இவரும் எங்களுடைய ஒரு அன்பு நேயர் பிரகாஷ் சொல்லக்கூடாது ஒரு அண்ணா ட்ரை பண்ணிட்டேன் மூன்றாவது சொல் மூன்றாவது சொல், இவர் எங்களுடைய அன்பு உறவு. நான் முதல் எழுத்த காணையில, இரண்டாவது எழுத்து ரூனா, ரூனா கருணைக்கு வர ரூனா, மூன்றாவது எழுத்த காணையில.
4: முதல் எழுத்து இல்ல, ரெண்டாவது எழுத்து ரூனா,
1: ரூனா
4: மூன்றாவது எழுத்து இல்ல
1: இல்ல. இது எங்களுடைய அன்பு உறவு. இன்றைக்கு வந்து பாட்டும் கேட்டிருக்க பாப்பலாம். அண்ணாக்கு ஒரு ஒரு மாசம் கொடுக்கணும். அந்த அவ நேருடைய பெயர், இங்க வந்து பாட்டு கேக்குற ஒரு நேருடைய பெயர் இவர். இவர் இவருடைய இந்த பெயர் வந்து சமயத்தோடையும் சம்பந்தப்பட்டது. பக்தி முத்துனா இப்படித்தான் வரும். பக்தி பக்தியோட சம்பந்தப்பட்டது, பக்தியோட. அண்ணா
4: கொஞ்சம் கொடுங்க சகோதரி,
1: கொஞ்சம் என்ன கொடுக்குற. இவருக்கு கருத்த முடி இருக்கும், கண் ரெண்டு இருக்கும், மூக்கொண்டு இருக்கு, சொக்க ரெண்டு இருக்கு, பல்லு வரிசையா இருக்கும். கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பார், ஸ்லிம்மா இருப்பார், நடந்தா நல்ல நடையா இருக்கும். இவர் தாயகத்துல இருக்கிறார். சரி கண்டுபிடிங்க. எங்களுடைய இலங்கையில் இருக்கிறார்.
4: இலங்கையில்,
1: இவர் எங்களுடைய இலங்கையில் இருக்கிறார். அண்ணா சொந்தது
3: மலையாளம் தமிழ் தெரியாதுன்னு பார்த்தா ஐயாவே கொண்டு வந்துட்டீங்க.
1: இல்ல சொந்ததுக்கு உதவி செய்து ஒன்று எடுத்து கொடுக்கலாம். செல்வகுமார் வணக்கம் வணக்கம். ஃபாரூக் வணக்கம். நீங்க யாராண்டு வந்தீங்க? அது எதை
5: கண்டுபிடிச்சு
1: வராது? அது நீங்க ரூனா இல்லோ? நீங்க இது ரூனா அருள், அருள் அருள சொன்னீங்க. தாயகத்தில் இருக்கிறாரு, இலங்கையில இருக்கிறாரு. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன செல்வகுமார், நீ வந்து வந்து ஓடுறீங்க செல்வகுமார், ஓடியாங்க செல்வகுமார். வணக்கம் வணக்கம். ஞானசேகரம் அண்ணா. அண்ணா சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. ஃபாரூக் இல்ல, அருள், அருள் அது ரூனா அண்ணா. இது ரூனா, இது இது நான் கருணைக்கு வாரம் சொல்லி இருந்தேன் போல இருக்க. ரூனாக்கு எது என்று சொல்லலையோ, சொல்லி இருந்தேன் ஏதோ ஒன்று. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. சரி அடுத்து அடுத்து அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கு போலாம். ஒரு பாட்டு இந்த கோழி குழம்பு வச்சிருக்கேன், கோழி குழம்பு வச்சிருக்கேன்னு பாட்டு போனதாக்கம் பாப்போம்.

சரி, இந்த சொல்லுக்குள் போலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது இல்லாத வீடே இருக்காது. கொஞ்சம் பண வசதி இல்லாதவர்களிடம் இது இருக்காது. இது நிச்சயமா எல்லாருடைய வீட்லயும் இருக்கும், எல்லா பாடசாலையில இருக்கும், எல்லோரிடமும் இருக்கும். எல்லோரும் அங்க இங்க போகும் போதெல்லாம் கொண்டு போய் வருவார்கள். இது ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்ற வார டி டி, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து டெண்டு சுழி நீ, கன்னிக்கு வார நீ, கன்னி கன்னிக்கு வார நீ. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி டி டி டி என்ற எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து கன்னிக்கு வார நீ. இது எல்லாருடைய கையிலையும் இருக்கும், எல்லாருடைய வீட்லயும் இருக்கும். இது போக்குவரத்து கூட எல்லாரும் கொண்டு போய் வருகிறார்கள். இப்ப இதுல நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும் பார்க்கலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். எங்கே கருப்பான கை, அந்த கையில கொண்டு போலாம், அதுதான் அந்த கை வந்தது. கருப்பான கையால கொண்டு போகலாம், தோளில் தோளில் அது மாட்டி கொண்டு போகலாம் பார்க்கலாம்.

0: கொண்டு வரவரு போல ஓடி வந்துட்டார். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா மடிக்கணினி
0: மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா
2: மடிக்கணினி
0: மடிக்கணினி மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் வணக்கம் வணக்கம் வணக்கம். பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ்
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி அது நாகப்பன் தான் சொல்லிட்டேன். நாகப்பன் சொல்லிட்டேன் முதல்ல ஓடி வந்து
3: இங்க அதான் காலிக்கு தான் போகுது. ரிங்கிங்கும் போக மாட்டாங்க.
0: ரிங்கிங் போகுது இல்லையா? ஐயோ வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி அண்ணா கெட்டிக்கார அண்ணா இந்த இப்பதான் வந்திருக்கு. அப்ப விடுபட்டு போயிடாங்க விடுபட்டு போயிடாங்க. உங்களுக்கு ஒரு சொல்லு தந்து
3: பாட்டு
0: உலகம்
2: போற போக்கு கொஞ்சமும் நல்லா இல்ல.
0: இல்ல கொஞ்சமும் மட்டும் வருமா? இப்படி வரும்
3: தங்கமத்தன்னாலே தங்கமே
0: தங்கமத்தன்னாலே எல்லாரும் மாறி மாறி சொல்றீங்க. சரி நாளைக்கு அந்த பாட்டு வரைக்கும் கேட்கலாம்.
3: உங்களையும் பாட்டு வந்து இந்த பாட்டு ஒரு சிறுவன் சிறுவன் சிறுவன் பாடகர் பாடி கேட்டேன். இப்பதான்
0: கண்டுபிடிப்பீங்க சார். இது வந்து மூண்டெழுத்து சொல். இது வந்து மூண்டெழுத்து சொல். முதலாவது எழுத்த காணையில ரெண்டாவது எழுத்து லாவண்ணா. லாவண்ணா அதாவது பாலாக்கு வார லாவண்ணா பாலா. கடைசி எழுத்து காணையில அண்ணா மூன்று எழுத்து சொல்லுதானே. இது
2: தரவு தரவு
0: தரவு தரவு தரவு. இது நல்ல சுவையா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: மலாய் மலாய்
0: இல்ல அது என்னமாது? ஆமா என்னமா இது? ஆமா லாவண்ணா. அம்மா ஆமா லாவண்ணா அதாவது அதாவது பாலா பாலாக்கு வார லாவண்ணா. இது இது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்.
2: இதுக்கு காலத்து வருமா?
0: என்னத்துக்கு வரும்? அது அரவு வரும். லாவோட அரவு வந்தா லாவண்ணா. லாவண்ணா
2: நாவா
0: லா லா
3: இதுக்கு லாட்டரி லாட்டரி லாட்டரி லா
0: அது லோ லாவா லா லாட்டரி லாவட்டி நீங்க
2: சொல்ற உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது நீங்க அது நீங்க நீங்க என்னை இருத்தி வச்சு அது தந்து கொண்டுதான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் பாகம் வரையும். எங்க பாக்கலாம் இது இது மூண்டெழுத்து இது மூண்டெழுத்து இது இது வெண்மை நிறமா இருக்கும். பாவன் அண்ணா ரெண்டைக்கு சொல்லட்டும்.
3: சொந்தங்களுக்கு
0: ஒரு மாசம் எடுத்து குடுத்துருவோம். அல்லாடி எங்க குடும்பம் எல்லாம் படிக்காத குடும்பம்னு சொல்லிடுவாங்கன்னா அதுக்கு
3: தகுந்த
0: பாலாடை உடனே சொல்லிட்டாரு பாருங்க. வெண்மை என்ன பாலாடை
3: பொண்ணும்
0: நல்லா பாடுறா நல்லா பாடுவா. நேற்று பௌர்ணமாவா இந்த பாட்டு பாட சொன்னா அது அது வந்து ராஜா சலூஜாவோட
2: பெண் குரல் யாரு?
0: பெண் குரல் அவதான் குடுக்கறா போல
3: இருக்கு. அவரே பேசுவா, அவ குரல் தான்
0: ராஜா சலூஜாவுடைய குரல். அது அதுதான் அந்த அது இல்ல உண்மையா அது நான் ரசிச்ச உண்டு பௌனம்மாட்ட. நான் அவ பாடின பாடல்களுக்குல அது ரசிச்ச உண்டு. அப்படி யாராலையும் பாட முடியாது. அது நான் பாட முடியாதம்மா. அவ பாடி நீங்க கேட்கலையாக்கம் இல்லையா ரேவதியம்மா? நீங்க நிகழ்ச்சிக்குள்ள ஒரு அதாவது ஒரு ஒரு ஒரு படத்தை பார்க்கும் போது சண்டை இருக்கும், நகைச்சுவை இருக்கும், ஒரு பாடல் இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடணும், அந்த இதிலே இதிலே பாட்டு பாடுங்க. எங்களுக்கு கணபதி அண்ணா, ரேவதி அம்மா மற்றும் பலர் கேட்காதவர்கள் இருக்காங்க. அந்த பாட்டை ஒரு பாடுங்கம்மா, முழுசா பாடுங்கம்மா. நீங்க இன்னைக்கு நீங்க முழுசா பாடுங்க, நாளைக்கு பாருக்கு ஊருக்கு போகணுமா. நீங்க பாடுங்க, அது பாட்டு அப்படி உங்கள மாதிரி பாட முடியாது. அத சரியா அச்சுறுத்தி பண்ண எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது அவ்வளவு நல்லா பாடுறா. எல்லா பாட்டுகளையும் நீங்க பாடின எல்லா பாட்டுகளையும் நாங்க ரசிச்ச பாட்டு என்னன்னா அவ்வளவு அந்த தத்துவமா பாடுறீங்க. அது அது யாராலே முடியாது. கடைசி மட்டும் எங்க பாடுங்கம்மா.
2: நன்றிங்கம்மா, நன்றி.
0: பாடுங்க
2: அம்மா. ரேடியோ நிப்பாட்டிக்கிறேன்மா, ரேடியோ ஓடி
0: இருக்குமா? சரி ஓடி போய் ஓடி போய் சின்ன காலையில ஓடி போங்க. ஓடி போய் நிப்பாட்டிட்டு விட்டனு ஓடி வாங்க. இல்லாட்டி நாங்க எங்களுக்கு அந்த பாட்டு கேட்டு இன்றைக்கு நாங்க எங்களுக்கு இரவு சாப்பிட மாட்டோம். தூக்கம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டு
2: நான்
0: பாடன நேற்று அவ அரவாசியோட நிப்பாட்டிட்டா. அவ்வளவு இனிமையான குரல். அந்த குரல் எப்படி

0: நீங்க சொல்றது வந்து ஒரு அதாவது ஒரு 8 வயது புள்ள சொல்றமா மெல்ல மெல்ல தொடுங்க அம்மா சின்ன பிள்ளை மாதிரி என்ன அம்மா பவுனம்மா நீங்க அழைச்சிருந்தீங்க நான் உங்களை அழைச்சேன் திருப்பி அத கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது இங்க பாக்க ஓடி வாங்க உங்களா வாங்க வணக்கம்
1: பாட்டு பாட்டு வரி எடுத்து போயிட்டு
0: இல்ல அது பாடம் அவங்க பாடம் எங்கம்மா அம்மா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம்
2: அம்மா இவங்க அவங்க வந்தாங்கல்ல ஒரு சகோதரர்
3: அருமையான
0: ஒரு
3: பாட்டு பண்ண நீங்க ஹம்மிங்
2: குடிப்பீங்களா அந்த பாட்டு நீங்க இது தெய்வ பிரவியில சொல்லுவீங்க
0: என்ன
2: பாட்டுன்னா இல்ல நீங்க வேற ஒண்ணு கூட செய்யலாம் நீங்க வேற ஒரு டூயட் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம மீராமா முன்னாடி அது அப்புறமா தேர்ந்தெடுப்போம் என்ன பாட்டுன்னு
0: எனக்கு முன்னால
3: பாடுங்க பாட வேண்டிய வசதி வராது ஹம்மி தான் பாடும்போது
2: நீங்க
0: அண்ணா
2: அண்ணா சொல்றீங்கல்ல ஐயா இந்த பாட்டு
0: அண்ணா அண்ணா முதல் இந்த பாட்டை அவன் பாடட்டா அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து அதை எடுத்து வரணும் அப்படியே நில்லுங்க எங்க பாடுங்க அம்மா முதல்ல எல்லாரும் கேட்க இது விருப்பம் கண பேருடைய உத்தேசம் அதாவது ஃபாரூக் தன் ஊருக்கு போறாராம் உடனே பிளைட் எடுத்துருவேன் ஜார்ஜ் வந்து தான் டிக்கெட் புக் பண்றேன்னு சொன்னார் ஷாவுல் ஹமீட என்னன்னு தெரியல கேப்போம் எதுக்க நானும் டிக்கெட் புக் பண்ணலான்ற இந்தியா வர்றதுக்கு எங்க அம்மா பாக்க
2: இதுவே இதுவே தேன் வேண்டும் ஆஹா

0: உங்களோட போன வணிவா அப்படிங்க, உங்களோட போன ஏதோ செய்யறது அது சத்தம் குறைஞ்சு. எங்க இனி பாடுங்க, எங்க பேசுங்க இருக்க, இப்ப பேசுங்க.
1: சரிம்மா,
0: சரி பாடுங்க, இனி பாடுங்க.
1: இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும், இதுபோல் இனி நான் வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும். ஆரம் ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி. என்ன இது, மெல்ல மெல்ல தொடுங்கள். ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி, தேனலில் பூமத்தும் தெளித்தபடி, இனி தழுவட்டுமே தினம் இந்த பருவ கொடி. இதழே இதழே வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும், இதுபோல் இனி நாம் வேண்டும் இன்பம் எல்லாமே.

குறை கொண்டு நான் இருக்க ஆடும் துறை என்று நீ

0: அற்புதம்.
1: உண்மையா உண்மையா உண்மையா உங்கள மாதிரி உண்மையா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய ரேவதி அம்மான் சில நேரம் அத பாடி பாடி பழகுனா சொல்வா என்றது எனக்கு தெரியும், பாடுவா.
2: சரி மீனம்மா,
1: என்னடா அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி பாடுறா, அதுதான் நல்லா இருக்குது. என்ன இந்த பாட்டோட பாட்டு பாடுறேன்னு கலவரம் என்ன
0: கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன், பேசிக்கொண்டிருக்கேன்.
2: அம்மா நம்ம தளபதி ஐயா ஐயாவும் நானும் ஒரு டூயட் பாட்டு பாடணும்.
1: அது என்ன பாட்டு நீங்க செலக்ட் பண்ணி போட்டு சொல்லுங்க.
2: ஞாயிற்றுக்கிழமை
1: வருது, என்ன பாட்டு சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லலாம். ரெண்டு பேரும் பாடக்கூடிய ஒரு பழைய பாடல்.
0: இப்ப ஒண்ணுமே இல்ல, ஹம்மிங் தான் இந்த பழைய படம் ஏம் ராஜா ஜிக்கி ஜானகி அம்மா. காலையும் நீ மாலையும் நீ ஒரே ஹம்மிங் மட்டும் கொடுக்க முடியுமா? ஒரு பல்லவி சரணம்
3: பவுனம்மாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு அம்மா அம்மா வந்து உண்மையாதான் இந்த கழுவுல மீனே நடுவுல மீனே பிடிச்சிட்டீங்க. நீங்க அவன் நடி போனாங்க, நீங்க பிடிச்சி பாட வச்சிருந்தீங்க. அம்மா மீரா அம்மா அம்மாவுக்கு இன்னொரு பட்டம் இளங்கையின் இளங்கையில் இந்த அம்மா நன்றி அம்மா
1: இளங்கை
3: பவுனம்மா எங்கள் அம்மா நீங்க வந்து இளங்கையின் இளங்கையில் அம்மா
2: இதே தாமரை
1: இன்னைக்கு
2: தங்கத்தாமரை
1: உண்மையாம்மா பவுனம்மா உங்களுக்கு போட்டு உண்மையா உங்களைய கடைசி மட்டும் இந்த பாட்டு எங்க பாடினாலும் உங்களை மறக்க முடியாது. எல்லாருக்கும் இதை கேட்டவர்களுக்கு
0: உண்மையா கேட்டா பவுனம்மா தான் ஞாபகம் வரும். எனக்கு இப்ப ராஜசேகர மறந்து போச்சு, இவங்க ஒரு இடம் வந்துச்சு இப்ப மைண்ட்ல.
2: அவங்க இல்லனா இப்படி ஒரு பாராட்டு மழையில நான் நினைவே முடியாது. இந்த வானம் அதாவது மீராம்மா நம்ம சிந்தனை செல்வன் ஐயா நம்ம எம்டிஆர் வானொலி இந்த வானங்கள் இல்லன்னா நான் வந்து அந்த மழையில இந்த பாராட்டு மழையில நனையவே வாய்ப்பு இருக்காது.
1: ரேவதி அம்மா
0: கரெக்ட்,
1: மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பாருங்க வாரணங்க எனக்கும் வரது இல்லாது என்ன அந்த குரங்க பார்த்தா எப்படியா என்னப்பா குரங்கு கடந்த பேர் என்ன குரங்குக்கு
2: எதுக்கு
0: மந்தி
1: மந்தி இல்ல மந்தி இல்ல வாரணங்கள் என்ன வானரங்கத்துல இருக்க வானரங்கம் தான் வாழ்த்தி இருக்கிறது வருத்தம்
2: வானரங்கம்
1: அதுல முதல்
2: சொல்லுங்கம்மா கடல்ல ஒரு மீன் இருக்குமே என்ன சொல்லுவாங்க கடல் கண்ணியா
1: கடல் கண்ணி அதாவது
2: அதான் அந்த பேர் தான் நம்ம பௌர்ணம்மா கடல் கண்ணு அப்படின்னா பாதி தானே காலெல்லாம் இருக்காது கையெல்லாம் இருக்காது
1: கீழே அழகா இருக்கும் அழகா இருக்கும் வீட்டை நாங்க புடிச்சு வந்து நம்மளுக்கு வான் பக்கமா வெட்டி நல்ல குணம் பண்ணி வைக்கணும்
2: ஐயோ
0: எம்டிஆர்
2: வானொலிக்கு வரவே முடியாது
1: அவ கடல் கல்லி கடலுக்கு இருந்து இந்த பாட்டை சீ போங்கன்னு மேல வந்துடலான்னு
2: மீராம்மா மீராம்மா காந்த குரலோன்னு கண்ணி
1: கேட்டுட்டு மயங்கினவங்க பௌர்ணம்மாக்கு பேரை கொண்டு கொடுங்க எங்க ஒரு பேர் கொண்டு வச்சிடலாம் இன்றைக்கு நாங்க எங்க பாக்கலாம் கணபதி அண்ணா நந்தி அண்ணா நந்தி அண்ணாக்கு அந்த பாட்டை பாருங்க எனக்கு நல்ல பசி வந்தா நான் ஹம்மிங் கொடுப்பேன் நல்ல பசி அதை மட்டும் ஹம்மிங் வராது எனக்கு நல்ல பசிக்கன அதுவும் பிடிச்ச சாப்பாடு இருக்கணும் அங்க தள்ளி எனக்கு தராம எங்க
0: பாடுங்க காலையும் நீ மாலையும் நீ ஹம்மிங்
2: அமிங்க
0: அமிங்க போச்சு பாக்கல

0: இப்ப ஒரு ஹம்மிங் வரும். நல்ல மியூசிக் அறுவடி வாகம் தெய்வம் நீ பாலில் விழுந்த பழங்களை போலே பருவம் உருவம் இறைந்தவள் நீ. பாலில் விழுந்த பழங்களை போலே பருவம் உருவமும் இறைந்தவள் நீ. மனதினில் மேடை அமைத்தவள் நீயே.
1: ஐயா நீங்க இந்த பாட்டு கண்ணில் வந்து மின்னல் போல் அது அது பாடுவீங்களா?
0: கண்ணில் வந்து மின்னல் போல் பாடுதே இன்ப காவிய கதையே ஓவியமே. நல்ல படம்.
1: நீங்க நல்லா நிறுத்தி நீங்க ரேடியோல எப்படி பாடுறாங்க அதே மாதிரி நீங்க பாடினா தான் எனக்கு எடுத்துறதுக்கு பாட்டு ராகத்துக்கு வரும். அதே மாதிரி
2: பாடுங்க. நீங்க கொஞ்சம் சத்தமா பாடணும். அந்த கீழே உங்களோட பேச்சு வந்து உள்ளுக்குள்ள அமர்ந்து போகுது.
1: இல்ல அந்த பாடல் உங்களுக்கு முழுமையா ராகமா தெரியும்னா அந்த பாடலை எடுங்க. அப்படி தெரியும்
3: பாடுவாரு, அவர் நல்லதான் பாடுவாரு.
1: இல்ல அந்த பாடல உங்களுக்கு தெரியுமான்றதுதான் கேட்கறோம்.
0: தாழ்மையா
1: சொல்லுகிற நீங்க வந்து பூ போல பூ போல பிறக்கும் பால் அப்படி சொல்லக்கூடாது.
2: அவர் பாடுவார் உங்களுக்கு அந்த பாட்டை என்னன்னு சொல்றது ஸ்பீடா போன பூ போல பூ போல முதல் சொல்லி கொடுத்தார்.
1: மன்னிச்சிருங்க, சரிங்க நீங்க சொல்லுங்க, நீங்க பாடுங்க.
2: அண்ணா பாடி நாங்க எல்லாம் அதிர்ந்து போயிருக்கிறோம். நீங்க ஒரு பக்கம் இல்ல,
1: நான் அவருக்கு பாராட்டு நிறைய குடுத்துருக்கேன்மா அவங்க பாட்டை கேட்டுட்டு தேதி
2: போட்டிருக்கேன். அத பாருங்க பாப்பா, முடிஞ்சாவா அந்த இடைக்குள்ள பாடட்டும் இங்க பாப்போம். இது ஒரு கடைசி ட்ரை, அதுக்கு பிறகு விடுபட்டு கொள்ளலாம். என்னடா நான் நிகழ்ச்சி மாறிக்கொண்டு போகுது. எங்க
0: பஞ்சவரணம் ஏற்றியது. பூ போல பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
3: மான் போல.

0: மான் போல மான் போல துள்ளும், என் போல இதயத்தை அள்ளும்.
1: மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருண்டும் இல்லை. அப்படி வரும், நீங்க அப்படி வர, நீங்க கண்டிப்பா பண்ண முடியாது.
2: அந்த பாட்டு அந்த அடிய சொல்லுங்க, அந்த சுசிலாமா பாட்டு பாட்டு
1: மடிமீது தவிர்கின்ற முல்லை மழலை சொல்.
2: சரி இப்ப பாடுங்க, இப்ப பாடுங்க, நீங்க பாடுங்க.
1: மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிருண்டும் இல்லை.
0: மழலை சொல் இன்பத்தின் மடி மீது தவழ்கின்ற முல்லை. மழலை சொல் இன்பத்தின் எல்லை.
1: இப்ப நீங்க

0: நீங்க உள்ளாடும் உயிர் என்று கண்டேன் பண்ணும் உங்களை உள்ளாடும் உயிர் என்று கண்டேன் அவள் உருவத்தை நான் என்று
1: கண்டேன் அவன் உருவத்தை நான் என்று
0: கண்டேன்
2: நீங்க பாருங்க கல்லா செல்லாடி வருவான் தனியாக இன்பத்தை தருவான் முதல் பூ போல பூ போல பிறக்கும் நீங்க பாடுங்க அடுத்தது நீங்க மான் போல மான் போல துள்ளும்
0: பாடுங்க
2: அடுத்தது நீங்க திரும்ப பூ போல பூ போல பிறக்கும் பால் போல சிரிக்கும் பெண் வந்து ஹம் பண்ணணும்
0: மான் போல கரெக்ட்
2: சரியா
0: ஓகே பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்
1: போல மான் போல துள்ளும் போல இதயத்தை அள்ளும்
2: அடுத்தது பூ போல

0: போல மான் போல சொல்லும் தேன் போல இதயத்தை அள்ளும்.
1: அது ஆண் வந்து
2: போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரும் இல்லை.
1: என்ன இருக்க
2: தவழ்கின்ற முல்லை மழை சொல்
0: தவழ்கின்ற முல்லை மழலை சொல்
1: நீங்கள் நீங்களே திரும்பி அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா நீங்க இல்ல அவவே அதை சொல்லிட்டு பூ போல பறக்கும் பேந்துதான் நீங்க மான் போல மான் போல ஆண் பாடுறது அது சரி நீங்க
0: அப்படிதான் வரும்
1: மடிமீது தவழ்கின்ற முல்லையில இருந்து ஆரம்பிங்க.
0: மடிமீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல்லி மத்தின்

அதுல அந்த கம்மிங் என்ன வரும். அடுத்தது பெண், பெண் நீங்க பெண் பாடணும். அடுத்தது பவுனம்மா, உள்ளாடும் உயிரொன்று.

0: ஒரு நிமிஷம் தாங்க. நேரம் சரியாக 1:29 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 12:01. என்னவென்றால், எல்லா குழந்தைகளும் இப்ப தெரியுதானே உங்களுக்கு, வயசான குழந்தையா மாறுறேன். எல்லா குழந்தையும் துள்ளி விளையாடுனதும் பாத்தீங்கன்னா பூ போல துள்ளுது, பால் போட்டோம் அழகா பாருங்க. எல்லா குழந்தைகள் மாறி துள்ளி பாடினாங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி நன்றி, அன்பு தெரிவிச்சு கொள்ளலாம். நன்றி, விடைபெற்றுக் கொள்ளலாம். இனி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி மகோனமாக நன்றி. நல்லா பாடினீங்க எல்லாரும். அம்மாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர்ற நேரம் இருக்குது. என்னடா அம்மா என்ன அவர்கள் பாட இந்த வானொலியின் இது சிறப்பு என்னென்னா, அந்த முயற்சி செய்து அவர்கள் பாட வேணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு இடத்தை நாங்கள் கொடுத்துருவோம்ன்றதுக்காகத்தான் கொடுத்திருந்தது. அதனால குழந்தை பிள்ளைகள் போல அவர்கள் பாடினார்கள். பாடினாலே அருமையா இனிமையாக பாடினார்கள், நல்லா இருந்தது. பாடுவோர் பாடலாம் முயற்சியில நீங்க தயார் பண்ணிக்கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில எல்லாரும் நீங்க வந்து இணைந்து கொண்டீர்கள். செல்வகுமார் நீங்க இணைந்து இணைந்து போனீங்க. செல்வகுமார் பாட்டும் சொல்லல, கடைசியா உங்களுக்குரிய பாட்டு நாங்க தான் எடுக்கணும். பிரகாஷ் நீங்க நிறைவாக நீங்க அழைச்சு கொண்டிருந்தீங்க, ஏதோ சொல்ல போறீங்க நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் உடனே அழைத்து பாருங்க, பாட்டுலயோ அல்லாட்டி நாங்க குழந்தை பிள்ளைகள் கொஞ்சம்

0: திரும்புவோம். பிரகாஷ் பாட்டு தரையில பிரகாஷ் ஓடி வாங்குவோம். மற்றது மகாலிங்கம், ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகர அண்ணா, ரதீஷ், கலைவாணன் அண்ணா, கணபதி அண்ணா, செல்வகுமார் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சு உங்களோட பாட்டுகளை தந்துருங்க. செல்வகுமார் நீங்களும் பாட்டு தரையில, நாகப்பன், பிரகாஷ், சந்திரராஜ் மாமா மூன்று பேரும் வந்து பாட்டை உடனடியாக தந்துட்டு போனா நல்லா இருக்கும். இன்றைக்கு நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர்கள் உங்களோட இலக்கங்கள்ல சொல்லிடுறேன். முதலாவது ஜார்ஜ், இது வரையில உங்களோட பேரை காரம் இல்லையா? ஐயோ, உங்களோட பேர் அந்த இது என்ன வெற்றிக்கு போடுறத போட்டுட்டு ஜார்ஜோட பேரை எழுதாவிட்டு நல்லா நீங்க வரையில. இன்னைக்கு உங்களோட பாட்டு வந்திருக்காது ஜார்ஜ், நீங்க பாட்டு சொல்லல ஜார்ஜ், சொல்லுங்க.
1: ஆமா, அதுக்குதான் வந்தேன், அதுக்குதான் வந்தேன். இது என்ன படம்? என் ராசாவின் மனசிலே படத்துல இருந்து அந்த மீன பாடம், என்ன பாட்டு அது? நல்ல பாட்டு.
0: என்ன மீனா பாடுறது? என் ராசாவின் மனசுல வரவங்க பாட்டு. பிரகாஷ் நீங்க உங்களோட பாட்டை கொண்டு கொடுங்க, செல்வகுமார் வாங்கோ, எங்களோட சந்தனராஜ் மாமா வாங்கோ, வந்து பாட்டை தந்துட்டு போங்க. என்ன பாட்டு அது? சரி, உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் என்று தெரியுமா? அது சொல்லுங்க.
1: ஒரு புள்ளி, ஒரு புள்ளிதான்.
0: நல்லா தெரியுமா உங்களுக்கு?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா ஒண்ணுதான், ஒண்ணுதான்,
0: ஒண்ணுதானா? நேற்று மாதிரி ஒரு 10-15 இருக்கும்னு சொல்லல நீங்க?
1: இல்ல இல்ல இல்ல,
0: உண்டு உண்டு. சரி, உண்மையிலேயே முதல்ல கீழே இருந்து போகலாம். கணபதி அண்ணா உண்டு, நீங்க பாட்டை ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லி கொண்டு போறேன் இதுகளை. கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் அண்ணா உண்டு. இந்த எந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் உண்டு உண்டு ஒரு மாதிரி எடுக்க வச்சுட்டேன், சொந்தத்தை விட கூடாண்டு. கலைவாணன் அண்ணா உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, எங்களுடைய ஜார்ஜ் நீங்கள் உண்டு, சரியா? அடுத்தது ரெண்டு ரெண்டு எடுத்தவங்க, ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு.
1: இந்த பாட்டு, இந்த பாட்டுமா? கோயில் பாட்டு. ஓ, அந்த இல்லம்மா,
0: கோயில் பாட்டு.
1: ஓ, சுவர்ணலதா பாடிய பாடல்
0: இளமானே, அந்த பாட்டா? அன்று வந்த சொந்தமல்லவா.
1: இன்னைக்கு எவங்க பவுனம்மா சூப்பரா பாடினாங்க, அப்புறம் ரேவதி அம்மா பாடினாங்க, அம்மின் கூப்பிட்டாங்க ரேவதி அம்மா, நம்ம குட்டி ரேவதி அம்மா, கணபதி ஐயா சூப்பரா பாடினாரு.
0: அப்புறம் ஒருத்தர் வந்திருக்காரு இவ்வளவு நேரமா.
1: திமுக
0: வணக்கம், வணக்கம், வணக்கம்
1: அம்மா, வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம்.
1: என்னுடைய இணையம் சரி செய்து விட்டது, உடல் நலமும் கொஞ்சம் வீக்கா
0: இருந்து. கவனம், கவனம், உடல் நலத்தை பாத்துங்க. இணையம் சரி செய்தா பரவாயில்ல, இணையத்துக்கு எங்களுக்கு
1: உடல் நலம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம் செல்வகுமார் அவர்களே. வணக்கம் ஜார்ஜ் ஐயா, வணக்கம்
0: செல்வகுமார். இணையத்துக்கு நாம மறந்து கொடுக்க இயலாது, உங்களுக்கு தான் மறந்து சொல்லலாம், சரியா? எதுக்கும் உடல் நலத்தை கவனமா பாத்துக்குங்க. கண்ண அங்க இங்க அலைய விட வேணாம், மனச அலைய விட வேணாம், கால்களை ஓட விட. கால்களை ஓட விட
1: வேண்டாம், ஓடிதானமா உழைக்கணும்.
0: கால்களை ஓடலாம்,
1: ஓடி ஓடி
0: உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் அவர் செய்கிறாரு, ஊருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. பாட்டை சொல்லுங்க, செல்வகுமார் பாட்டை சொல்லுங்க.
1: அம்மா, எனக்கு என்னுடைய பாடல் வந்து என்ன பாட்டு நினைச்சிட்டு வந்தேன், அம்மாட்ட
0: பேசினோட
1: அம்மா பாட்டு.
0: என்ன பாட்டு அது? பிரகாஷ் இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களோட பாட்டு தரணும் பிரகாஷ். நீங்க நாளைக்கு பாட்டு இல்ல, ஆக உங்களுக்கு நாங்க பிஜிஎம் மட்டும்தான்
1: போடுவேன். ஆடாமல் ஆடுகிறேன், ஆண்டவனை கேட்கிறேன்.
0: ஆடாமல் ஆடுகிறேன்,

0: அவர் என்ன சொன்னார் அம்மா, அதை கேக்குறீங்களா? எனக்காண்டி பாடின பாட்டு நன்றி
1: நன்றி சொன்னாரா?
2: சந்திரபாணி
1: மாமா வணக்கிருங்க. ஒருக்கா செல்வகுமார்
2: லைன்ல நிக்கிறாரு. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அண்ணா. மாமா மாமா வணக்கம். மாமா மாமா
0: வணக்கம் வணக்கம்.
1: செல்வகுமார் சோகத்தோட வந்திருக்கிறேன். தெரியல உடல்நல குறைவா கண்ண அலைவாய
2: விட்டுவா
1: இல்ல கண்ண அலைவாய விட்டுட்டார். அதனால உடல்நலம் மனநலம் குறைஞ்சிட்டு அப்படித்தானே? அவர் பாட்டு சொல்ல அங்க என்ன படம் அண்ணா? என்ன படம் மாமா? மாமா என்ன படம் அது? செல்வகுமார் சோகமா இருக்கா? எங்க செல்வகுமார் சோகம் எல்லாம் அது நாங்க அது எங்கேயோ நாங்க விட்டுட்டோம்.
0: ஏங்க அவர் தூங்கி ஏஞ்சி வந்துக்கிறாருமா? நீங்க சோகம்
1: கணபதி அண்ணா இங்க அழைச்சு கொண்டிருக்காரு. ஏதோ சொல்லு
2: கணபதி. என் சைட்ல இல்லம்மா, நம்பர் இல்லம்மா. சந்திரராஜ் நீங்க
1: இருக்குதா? கணபதி
2: அண்ணா
1: சொல்லுங்க. நாகப்பன் பாருங்க, இதுல வந்து சொல்லுங்க. நாகப்பன் நாகப்பன் நாகப்பன் உங்களோட புள்ளிய சொல்லு கேக்க போறீங்க. சரி நான் தான் சொன்னேனே, கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, ஜார்ஜ் உண்டு, ரெண்டு வந்து ரேவதி அம்மா. ஜார்ஜ் ஜார்ஜ் ஒன்று, மற்றது ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு ராமன், மற்றது ஞானசேகரம் அண்ணா மூன்று, ரதீஷ் நாலு, இன்றைக்கு ரெண்டு நாலு ஆறு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் நாகப்பன். ஐயா நாகப்பன்
2: வாழ்த்துக்கள்.
1: எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி எங்க நாகப்பன் பாட்டு சொல்லுங்க. நாகப்பன்
2: ஸ்ருதிகா
1: வந்து எங்களுடைய
3: மகாலிங்க ஐயாவோட பேத்தி.
1: பேத்தி மகன் பிள்ளை, மகன்டே மகளோட பிள்ளை
3: இல்ல, சின்ன
0: மகள்.
1: எங்க ஃபாரூக் ஏதோ சொல்ல வருகிறார். ஃபாரூக் டிக்கெட் ஏறிட்டாரு அந்த பிளைட்ல.
3: அம்மா
1: பதில்
3: சொல்ல, ஒண்ணு வந்து மடிக்கணனி, இன்னொன்னு வந்து பாலாடை இல்லையா? எனக்கு ஒரு மார்க் கொடுத்திருக்கீங்க.
1: இல்ல மடிக்கணனி முதலே சொல்லிட்டாங்க, அது வந்து சொன்னது வந்து
3: அப்படியா?
1: நாகப்பன்
3: மார்க்கெட்டு
1: மாலா கொண்டு போட்டுடலாம்.
3: இல்ல பாலாடை எடுத்தாரு.
1: எந்த குடும்பத்துல யாரும் உண்டு போட உண்டு எடுக்க இல்லாம இருக்க கூடாது. மாமா உங்களுக்கு
4: காப்பாத்திட்டீங்கமார்
5: இணைப்புல இருக்காரு
1: இப்ப
4: இருக்காருங்க.
1: அப்போது அவருக்கு உடல் நலம் சரியில்லை, நல்லா தூங்கி ஒரு வட்டு வட்டி தூங்கி
4: எனக்கு ஒரு பாயிண்ட் போட்டு விட்டுருந்தேன் அப்படியே. அம்மா இப்பதான் நான் சொல்லலாம் ட்ரை பண்ணேன், அப்ப இன்னொருத்தர்
1: சொல்லிட்டேன் செல்வகுமாரா இந்த குடும்பம்
4: தான். எனக்கு ஒரு பாயிண்ட்
1: அவர் நினைச்சிருந்தார், எனக்கு அப்ப தெரிஞ்சிருந்தது செல்வகுமார். பிரகாஷ் பாண்டி பாட்டு சொல்லல செல்வகுமார் எத்தனை போடலாம் செல்வகுமார் எத்தனைக்கு நினைச்சீங்க
4: பிரகாஷ் நினைக்கிறேன் போட்டேன் அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்
1: சொல்லுங்க பாரு நீங்க எத்தனை புள்ளி எடுத்தீங்க பாரு
5: எனக்கு பத்துமா பத்துமா பாட்டை கேட்டு வெற்றி அடைஞ்சு பாட்டை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு. எல்லா பதிலையும் சரியா தான் நினைச்சாங்களா எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லத்தான் முடியல
4: இது ஒரு படத்துல ரேஷன் கடை கையில ரேஷன் கடை வச்சுக்கிட்டு ஒரு கேப்பாரு பாருங்க புஷ்பா புஷ்பா புஷ்பா
6: புஷ்பு புஷ்பா எங்க வீட்டுக்காரு கூப்பிடுற மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரு இப்படிதான்
1: கூப்பிடுவாரு.
5: அம்மா சொல்லுங்க
1: உங்களோட பாட்டு சொல்லுங்க நாகப்பன் என்னன்னு பாப்போம்.
5: எனக்கு 6000 6000 படம்
1: அது யாரும் கேட்டிருக்காங்களே என்ன பாட்டு
4: 6000 போட்டார் அதுக்கு தண்ணுமே.
5: அம்மா அம்மா நேத்து நேத்து எழுதுனீங்கம்மா பாக்கியராஜ் பாட்டு வரவே இல்லம்மா எனக்கு.
1: என்னது
5: என்ன
4: பாட்டு
5: பாட்டு
4: வந்துச்சாங்களா
5: செல்வகுமார் பாட்டு வந்தது அந்த எதுமோ ஒரு சோக பாட்டு
1: அப்புறம்
4: பாதில ஐயா ரொம்ப கட் பண்ணாரு அதுக்கப்புறமா திரும்ப அப்புறமா அதுக்கப்புறமா திரும்ப போட்டுவாரு
1: கடைசி பாட்டு ஓ நெஞ்சே நீதான் சரியா?
2: என்னுடைய பாடலும் தான்
1: வந்தது
5: பாருக்கு வந்து 14 சொன்னீங்கம்மா. பதினஞ்சு கலைவாணன், 16 செல்வகுமார், 17 கணபதி ஐயா, அவ்வளவுதான்.
1: என்னண்டு செல்வகுமார் 14 ஜோர்ஜ் 18
5: அப்ப நீங்க சொன்னதை வச்சுதான் நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
1: நான் சொன்னதை வச்சு இவர் அப்பதான் நீ இருக்கிற நான் முதல இருந்து இவரை
2: பவுனம்மாலை போட்டீங்களா? பவுனம்மாலை
1: அது உண்மை. பவுனம்மா, பிபி பிரகாஷ், சந்திரராஜ் மாமா, அருள்,
5: நாகப்பன்,
1: ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகரன் அண்ணா, அடுத்தது ரதீஷ், அடுத்தது கலைவாணன், கலைவாணன் அண்ணா, அடுத்தது கணபதி அண்ணா, அடுத்தது செல்வகுமார், அடுத்தது ஜார்ஜ். ஜார்ஜ முதல் போட்டிருக்கணும், நான் எழுத மறந்துட்டேன். அப்ப சரியா 18 அப்ப
2: 19
1: என்ன என்னையே நீங்க எல்லாரும் எல்லாரும் கேக்குறீங்க. நான் அப்பா எனக்கு பார்த்து காரணம்
2: கன்னடா ரோஜாவுக்கும் சேர்த்தோம்னா 18
1: அப்பா அப்பா சேர்க்கிறாரே இன்னி பாட்டு எனக்கு போடுறதே இல்லை.
5: அம்மா அப்ப நீங்க பாடம் நடத்துனது தப்பு.
1: எப்படி நீங்க கேட்டது ஆனாலும் ஆனிடறோம் இல்லையா? அது என்ன பாட்டு? ஓன்னு என்ன படத்துல டாலிங் டாலிங் டாலிங்ல?
5: ஆமா
1: அதுதான் கடைசி பாட்டு. இன்றைக்கு என்னன்னா நாங்க அது நாங்க நேற்று குடுக்க இல்ல நீங்க சொன்ன முடியாது. நாங்க இன்றைக்கு குடுத்துறோம். நாங்க ரேஷன் கடை மாதிரி ஏமாத்த மாட்டோம்.
2: கலைவாணன் ஐயாவுக்கு
1: இன்னைக்கு
2: நேற்று கேட்டிருக்காரு நிகழ்ச்சி பிள்ளை கேட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு லைனே கிடைக்கலங்க எனக்கு, நெட்டே கிடைக்கல
1: அப்படின்னு
2: போறாரு
1: மாமா. மாமா இவர் என்ன சொல்றாரு?
5: டார்லிங் டார்லிங் ரெண்டு படம்
2: வேணும் பண்றா இல்ல அந்த மாதிரி நெட்வொர்க் அப்படியா இல்ல? ஹலோ
6: நெட்வொர்க்கே உங்களுக்கு தேவையில்லடான்னு கட் பண்ணி விட்டான் போது.
1: இல்ல இவர் இவர் இப்ப பொய்யுக்கு நடிச்சவர்
6: இல்லம்மா. ஆமா நான் எப்பமா பொய் பேசிருக்கேம்மா, பொய்
1: பேசுவேன்னா
5: பொய்ய தவிர என்ன பேசுவாரு
6: என்னமா? பொய்யே பேசுங்கிற நீங்க வேற.
1: இல்ல இல்ல நான் எடுக்கிற பாட்டு புள்ளையா வந்து கொண்டு ஓ நெஞ்சம் என்ன ஓ ஓ நெஞ்ச ஓ நெஞ்சே
6: கிடைச்சிருச்சு.
1: அப்ப இப்ப உண்மையா எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடப்படுறேன். 12 வரை ஆச்சு.
6: எப்படி அப்பா அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் விடைபெறணும்.
0: இதுவரை நேரமும் கதமம் நேரலையில் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியை மிக விமர்சையாக நடத்தும் இதில் பங்கெடுத்தவர் அனைவர்களுக்கும் மற்றும் இதை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் வீராமா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் ஐயா சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது கோயிலிருந்து ஜார்ஜ். நன்றி அம்மா.
1: நன்றி
5: கடைசியா விடைபெறமா?
1: கடைசிக்கு முதல் நாகப்பன் தான் கடைசி. அவருடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது.
6: ஆமா
1: அவர் கல்யாணம் கட்டி போன அப்புறம் நீங்க நீங்க அதுல இருக்கலாம். இப்ப என்ன அவர் கல்யாணம் கட்டலா? சரி அவர் தான் கடைசியா விட வருவார். எங்க சொல்லுங்க அடுத்து நீங்க விட பாருங்க. யார் விட பாருங்க?
6: இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சி வெகு கோலாகலம்
1: கண்டுபிடி
6: நிகழ்ச்சி மறந்து
5: வார்த்தையே மறந்தா எப்படிமா கண்டுபிடிக்கிறது?
1: உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்டைல் அது. அதனால சூப்பர் சூப்பர் நல்ல எங்க கணவதி அண்ணா நீங்க விட பாருங்கன்னா.
7: ஓகே இதுவரை டிஆர் பண்பலை வரிசையில் கதம்பன் நிகழ்ச்சியில் கண்டுபிடி என்ற அற்புத நிகழ்வில் மீரா அம்மாவும் மற்றும் 18 அன்பர்களும் அருமையாக கலந்து கொண்டு அருமையாக நிகழ்ச்சியை நடத்திய மீரா சகோதரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இதே கலைந்த நன்றி அறிதலையும் பாராட்டத்திலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வில் சந்திப்போம்.
1: நன்றி அண்ணா. நன்றி
6: வணக்கம் உறவுகளே. இதுவரை நேரமும் கதம்பம் நேரலையில் கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய யார் சொல்வதோ என்கிற தலைப்பில் உண்டான அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இருந்தோம். கிட்டத்தட்ட 18 உறவுகள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த போதும் 19 சிறப்பாக நடத்தி இருந்தார்கள். இதனை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் குணச்சனோடன் ஐயா அவர்களுக்கும் மற்றபடி கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் நெஞ்சங்களுக்கு மிகவான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையாக நிகழ்ச்சியில் பாடி காண்பித்தார்கள் மூவருமே நான்கு பேருமே இயக்குநரமாக சேர்த்து.
8: அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்க வர உங்களை மருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வாய்ஸ் தந்தவராஜ். நன்றி, வணக்கம்மா.
1: இன்னொரு விடயம் வந்து உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப அதாவது ஒரு சமையலை செய்து நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார், அவரும் சேர்ந்து ஒரு சமையலை நீங்க செய்யறீங்க. சாப்பிடும் போது அவருக்கு நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்து அவரும் தானே உங்களோட சேர்ந்து சாப்பிடுவாரு. அப்ப அது ஏன் எனக்கு மட்டும் பாட்டு கொடுக்கறதில்லப்பா?
5: நீங்க எழுதி
1: வச்சிருந்தான் போட்டான அவர் கொடுக்கல, உனக்கு தேவையில்லம்மா.
5: வேற
1: ஒரு பேர்ல இதுல எழுதி விட போறேன் நிகழ்ச்சி முடியும் வைக்க அதுல உள்ளுக்குல. அப்ப அதுல ஒரு புள்ள வந்து போன மாதிரி இருக்கும் இல்ல இல்லையா பாப்பா? இது சூப்பர். அப்ப அப்பாவுக்கு தெரியாது இப்படி ஒரு புள்ள வந்ததான்ட்டு அந்த பாட்டை கொடுப்பாரு இல்ல எனக்கு கேட்டிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது, கேட்டிருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் கேட்பார், அவர் ஃபுல்லா கேட்பார். சரி அடுத்தது இப்ப நாங்க ஃபாரூக் நீங்க கூட பாருங்க. ஃபாரூக்
9: வர்றோம்மா. அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உண்மையான இறை வணக்கம். மற்றும் நிகழ்ச்சி நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்கும் இரவு மற்றும் பகல் வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன். இன்று நடைபெற்ற சம்மேளன நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அனைத்து அன்பு இல்லங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தந்த இலங்கையின் அம்மா அவர்களுக்கும், நாகப்பட்டினத்தை சேர்ந்த இசைக்குழு அம்மா பவனம்மா அவர்களுக்கும், மற்றும் பாரிய ரேகம்மா கனகரையா மற்றும் சிறப்பித்த அனைத்து எல்லாவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பு அப்பா செல்வன் அப்பாவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி. அடுத்து நாகப்பன்.
5: இன்றைய தினம் கதம்பம் நேர்லை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியும் மினி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சுந்தர செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
1: நன்றி நாகப்பன். உங்களோட பாடல் வரும், நீங்க கேளுங்க. இது நேற்று உங்களுக்கு தர கேட்கவில்லை என்றதுனால இந்த பாட்டை இன்றைக்கு நிறைவாக வருகிறது. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
5: நன்றி, நன்றி அம்மா.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் நீங்க கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நீங்க கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதில் இணைந்த சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைய முடியாமல் சற்று தளர்வா இருந்தாலும் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த நிறைவான பாடல் வந்து எங்களுடைய நாகப்பன் கேட்ட பாடல், அது எல்லோருக்காகவும் ஒலிக்கிறது. நல்லது என் அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:31. நீங்களும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். இது நாகப்பன் நேற்று கேட்ட பாடல், அவர் கேட்கவில்லை என்பதற்காக.

நல்ல பாட்டு, அழகான இனிமையான பாட்டு. சந்திரபாதி மாமா அவர்கள் இணைங்க, செல்வகுமார், செல்வகுமார் சந்திரபாதி மாமா இணைங்க, அவர்கிட்ட பாட்டையும் கேட்டுடலாம். நல்ல பாட்டு நீங்க தேர்ந்தெடுத்துடுறீங்க. ஆ,

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழிவதற்கு
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றோடு காற்றாக கலந்து வந்து 2021 11 மாதம் 18 நாள், இன்னும் ஒரு மாதம் 12 நாட்கள் இருக்கின்றது. இந்த 2021 ஆண்டை கடந்து நாங்கள் சென்ற 2022 காலடி எடுத்து வைப்பதற்கு மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது 2022 எண்ணி நோக்கி கொண்டிருக்கின்றது. எப்படி வருமோ, என்ன ஆகுமோ, ஆனால் வரும், நாங்கள் வாழுவோம் என்ற மன துணிவும் அந்த நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் நாங்கள் கையேந்த வேண்டும். இந்த காரணம் இது முன்னியல் தமிழ் வானொலி என்று கூறியிருந்தேன். முன்னியல் தமிழ் வானொலியே இப்பொழுது கனடாவிலே மப்பாக இருக்கின்ற, மப்பு என்றால் ஒரு வெளிச்சம் இல்லாமல், ஒரு தெளிவில்லாமல் இருண்டது போல் இருக்கின்றது. காரணம் இன்றைய காலநிலை, மழை இரவு மழை வந்தது போல் இருந்தது, ஆனால் அது பெரிய மழை அல்ல. பகலும் மழை வருவது போல் இருக்கும், ஆனால் அது மழை அல்ல. ஆனால் இன்று பனி விழுவதற்கான சான்றிதழ்கள் இருக்கின்றது. ஆனால் வெப்பம் நேற்று தினம் நான் வரும்போது -1, பூஜ்ஜியத்துக்கு கீழே 1 என்று கூறியிருந்தேன். ஆனால் இன்று அப்படியே அல்ல, 14 செல்சியஸ்ல இருக்கின்றோம். உங்களிடம் இருக்க உஷ்ணத்தை போல் அல்ல, உங்களுக்கு மிக நெஞ்சி இருக்கும். 14 செல்சியஸ் இருக்கும், +14 என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். பூஜ்ஜியத்துக்கு மேலே, அதாவது மேலே உள்ள இலக்கம் 14, நல்லது ஒரு இலக்கம். ஆனால் சூரிய வெப்பம் இருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். 14 தானே அளவாக இருக்கின்றது என்று நாங்கள் உல்லாசமாக வெளியே செல்லவும் முடியாது. அதற்குரிய ஆடைகள் தேவை. காற்று அழுத்தமாக மேலிருந்த வாரிய வரவில்லை. மேகமெல்லாம் மழை மூட்டமாக இருக்கின்றது. நீல மகத்தை காணவில்லை, வெண்மேகமாக தெரிகின்றது. அதனால் என்று என்ன நடக்கும் என்று கூற முடியாது. காலநிலையை கூற முடியாதுதானே. இப்பொழுது வெயில் அடிக்கும், பின்பும் மறையும், மறைந்த வெயில் மீண்டும் தோன்றும். அப்படி மாறி மாறி வருவதுதான் காலநிலை. காலநிலை எப்படி மாறினாலும் நாங்கள் அந்த காலநிலையை கடந்து செல்லக்கூடிய மனத்துணையும் தைரியமும் நம்பிக்கையும் வேண்டும். வெயில் வரும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். குளிர் மாறும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நம்பிக்கையிலே தானே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதோடு இது ஒரு நேரொலி நிகழ்வு. கதம்பம் பழமையாக காற்றலையில் முன்னியல் தமிழ் வானொலியில் அலங்கரிப்பீர்கள் வந்து கதம்பத்தை, அதே போன்று இன்றும் வந்து அலங்கரிக்கலாம். கதம்பத்திலே இன்று என்ன நிகழ்வு என்று ஒரு கேள்வி இருக்கின்றது தானே. நாள்தோறும் நிகழ்ச்சிகள் வடிவங்கள் மாறி வருவது உண்டு. அப்படி மாறும் வடிவத்திலே எப்படி மாறினாலும் அன்புமே நெஞ்சங்களே எங்களுடைய வேகம் விவேகம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். விவேகம் வேகமாக வர வேண்டும். அவ்வாறு வேகமாக வரும் அந்த விவேகத்தை எங்களோடு ஒப்படைத்து நாங்கள் ஒன்றாக கலந்துரையாட வேண்டும். அந்த வகையில் இன்று நாங்கள் நேற்றைய தினம் சொத்தேடல் பதங்களை தேடி ஆழமான தமிழ் சமுத்திரத்துக்குள்ளே குதித்து நீந்து விளையாடி சுழியோடி பெற்றுக்கொண்டு வந்தோம். எத்தனை பதங்கள், கெட்டிக்காரர்கள் எல்லோரும். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள், ஆதிக்குடிகள் ஒரு குடி இல்லவா தமிழ் குடி, ஆதி மொழியிலே ஒரு மொழி இல்லவா தமிழ் மொழி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மொழி கூறுவார்கள். மண் தோன்றி முள் தோன்றி முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று கூறுவார்கள். கல் தோன்றி மண் தோன்றி முள் தோன்றி முன் தோன்றிய மூத்த தமிழ். முதலில் கல்பாறை, அதை சிதைந்து சிதைந்து மணல் உண்டாகி, மணலிலே இருந்து புல்லுண்டாகி முள்ளுண்டாகி, அதற்கு முன்பு தோன்றிவிட்டதாக எங்கள் தமிழ் என்று கூறுவார்கள். மூத்த தமிழ் என்று அதை கூறுவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நீங்களும் நாங்களும் உறவுகளே, நீண்ட நேரம் நான் கூறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். இப்பொழுது யார் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து வரவேற்றவர்கள் என்று எண்ணி பார்த்தால் யாராக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது தெரிகின்றது இங்கே யார் யார் வணக்கம் போட்டு அழைத்திருக்கின்றார்கள். எங்கே இன்னும் யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் தரவில்லை. கேட்டுக்கொண்டிருந்ததை விமர்சனம் எழுதியிருக்கின்றார்கள். இனிமேல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஓடி வர இருக்கின்றார். இங்கே காணவில்லை, சத்தமில்லை, மரவெளி வரப்பு செல்கின்றது. நிறைய நேரத்திலே மூழ்கிவிட்டார்கள். எல்லோரும் அற்புதமான பாடல்களை நிறைய நேரத்தில் கலந்து விட்டீர்கள். நானும் கேட்டு மகிழ்ந்தேன். சிறப்பான பாடல்கள். அதேபோன்று கலம்பத்திலே நீட்டு வந்தவர்கள் இணைந்து வந்த பாடல்களும் இனிய பாடல்கள். இன்றும் நாங்கள் என்ன நிகழ்ச்சிக்கு வரப்போகின்றோம் என்றால், இதிலேயும் உங்களுடைய உபயோகம் விபோகம் நான் தரும் பதங்கள் என்று இதுவும் சொற்றேடல்களே ஒன்றுதான், ஆனால் கண்டுபிடிப்போம் என்று வருகின்றது. எதை கண்டுபிடிக்கப் போகின்றோம்? நான் ஒரு முழு பதத்தை எடுத்து அதனுடைய எழுத்துக்களை மாற்றி அமைத்து உங்களுக்கு கூறும் பொழுது, நீங்கள் அந்த மாறி வந்த எழுத்துக்களை சரியாக சேர்த்து முறையான பதத்தை தர வேண்டும். இன்னும் நீங்கள் விளையாடி இருக்கணும் இந்த விளையாட்டு. அதை ஒன்றை பொருத்தி சொன்னால் ஒரு புள்ளி உடனே வழங்கப்படும். நான் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமேல் தான் வரவேற்பு அழைப்பீர்கள். வரவேற்க தயாராக இருக்கப் போகிறீர்கள். உங்களுடைய 12 மணி நேரம் வரை இந்த நிகழ்ச்சி நீடிக்கும். அதுவரை என்னோடு நீங்கள் கலந்து கொள்ளலாம். முதலில் வரும் அன்பு நெஞ்சம் ஒரு பாடலை கேட்ப வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு பாடல் ஒன்றை முதலில் தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டே வாருங்கள். அந்த பாடலோடு உங்களை நான் இணைப்பேன். நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களை நான் இணைக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இது நாங்கள் கலையகத்தில் உள்ளால் தருகின்ற பாடல். இது ஒரு உறவுகள் கேட்ட பாடலை ஒளிபரப்புவதா என்றால் அதை தடுப்பதன் அழகல்ல. இந்த பாடலை நீங்கள் குறுக்கறுத்து வரலாம். சரியா? அப்ப அது என்ன பாடலாக இருக்கும்? அந்த பாடல் என் கையில் கிடைத்தது இதுதான். அந்த பாடலை உங்களுக்கு தர இருக்கின்றேன். அந்த பாடலை கேட்போமா? இதுதான் அந்த பாடல். அந்த பாடல் வந்தவர்கள் ஓடிவாருங்கள். இந்த முதலில் வந்து இணைபவருக்கும் ஒரு பாடல் நான் தர வாய்ப்பு உண்டு. உங்கள் பாடலை தொடர்ந்து கேட்டு தரவும் வாய்ப்பு இருக்கின்றது. பாடலை கேட்போமா?
1: விளையாடும் குயிலே,
0: விளையாட்ட சொல்லி தந்த பாதியில் இருந்து
1: மயிலே, விளையாடும் குயிலே,

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் முதல் உறவு வந்திருக்கின்றால் என்று பார்ப்போம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா, தர்மபுரியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
0: வணக்கம் தர்மபுரி சாந்தி, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கேன். நீங்க நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன், நன்றி. அங்கே உங்களுக்கு மாலை நேரம், இரவு நேரம் வணக்கம். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:50, அதனால் உங்களுக்கு இரவு வணக்கத்தை கூறிக்கொண்டு எங்கு காலை வணக்கம் பகல் வணக்கத்தையும் தருகின்றேன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கண்டபுடி என்ற நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலாவதா வந்தபடியே உங்களுக்கு என்ன பாடலை உங்களுக்கு நான் முதலாவதாக ஒளிபரப்ப வேண்டும்? ஹலோ,
1: என்ன பாடல்
0: உங்களுக்கு முதலாவதாக இணைந்திருக்கின்றீர்கள் அல்லவா?
1: சாரா சாரா காத்து, இந்த சாரா காத்து.
0: அது அண்ணாத்தே திரைப்படமா?
1: அண்ணாத்தே படத்துல, அண்ணாத்தே
0: திரைப்படத்துல சாரா காத்து என்ற பாடலை உங்களுக்கு இன்று ஒளிபரப்புகிறேன். என்ன முதலாவதா வந்தபடியா? அப்படியா? நான் கலம்பம் நீர் விருப்பத்துக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு நாளைய தினம் கொலிபரப்பிலே?
1: கலம்பம்
0: உங்களுக்கு
1: அற்புதமான
0: ஒரு பாடல், ராஜபார்வையிலிருந்து உங்களுக்கு அந்த பாடல் நாளைய தினம் கிடைக்கும். இன்று இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு சந்தர்ப்பத்தை வைத்து உங்களுக்கு இந்த முதல் பாடல் சாரக்காட்டு பாடலை தருவேன். சரியா?
1: சரி.
0: இப்ப கண்டுபிடிக்கலே, என்ன சொல்லை கண்டுபிடிக்க போகின்றீர்கள் என்றால், என்னிடம் இருக்கின்ற பொருள் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதத்தை நேரடியாக நான் கூறாமல் எழுத்துக்களை மாறி கூறப்போகின்றேன். அதை நீங்கள் ஒன்றாக்கி எனக்கு கூற வேண்டும். கூறினால் ஒரு புள்ளி உங்கள். சரியா?
1: பென்சில்
0: உங்கள் கையில எழுதுவதற்கு வாய்ப்பு இருந்தால் எழுதிக் கொள்ளுங்கள். மனதில் எழுதி உங்களால் கூற முடியாது. அந்த உறவுகளை நீங்கள் கையிலே ஒரு பென்சில் கடதாசி இருந்தால் வசதியாக இருக்கும். உங்களுக்கு குறித்து வைத்து பொருத்தி பார்க்கலாம். மனதில் வைத்து பொருத்துவது சற்று கடினமாக இருக்கும். இருப்பினும் முயற்சி பண்ணி பாருங்கள். கூறலாமா? முதலாவது எழுத்து ர என்றால் அறம், மரம், தரம், சுரம் என்பதற்கு வர ர, குரல். சரியா?
1: சரி.
0: இரண்டாவது எழுது அம்மா என்பதற்கு வர இம். மூன்றாவது எழுத்து யோ, நெடில் யோ வண்ணா, யோனா யோ வண்ணோ, யோ யோ அழை, யோகம் என்பதற்கு வர யோ.
1: சொல்லுங்க.
0: நான்காவது எழுத்து ம, மண்ணுக்கு வர ம, குரல்.
1: சரி.
0: ஐந்தாவது எழுத்து லை, லை, லை என்ன, லை என்னண்டாயது சிலை, கலை, அதற்கு வர லை. ஐந்து எழுத்து, இது என்ன பதமாக இருக்கும் என்று நீங்கள் கண்டுபிடித்து சேர்த்து பார்த்து எழுத்து மாறி வந்திருக்கிறது. கூட்டி
1: மலையோரம்
0: கெட்டிக்காரி. முதலாவது நினைக்க வேண்டும். முதலாவது பதத்தை சரியாக தந்த மலையோரம் என்பது சரியான பதில். சாந்திக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. கெட்டிக்காரி முதல்லயே ஒரு புள்ளி எடுத்து விட்டீர்கள். மலையோரம் நல்லது. அதே போன்று உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன். இன்னும் ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் அதுவும் 5 எழுத்துக்களை கொண்டது. அந்த 5 எழுத்திலே வருகின்றது முதலாவது எழுத்து ரை. டை, டை என்றால் கரை, தரை என்பதற்கு வர ரை.
1: சின்னரா, குரில்.
0: ஆமா, குரில். ரை, ரை என்ன?
1: சரி.
0: மூன்றாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து கானா,
1: கா,
0: கண், கண், கலை என்பதுக்கு வர கான. மூன்றாவது எழுத்து இட்டன்னா, இட்டன்னா வரும் காற்று என்பதற்கு வர இட்டன்னா. சரியா? காற்று என்பதற்கு வரும் இட், அந்த இட்.
1: மூன்றாவது
0: நான்காவது பட்டம் என்பதற்கு வர டா. ஐந்தாவது கெட்டிக்காரு, மீண்டும் ஒரு புள்ளி வெட்டுவிட்டால் கெட்டிக்காரு. நீங்கள் இப்பொழுது நீங்கள் இந்த கடற்கரை, கடற்கரை அல்லது மலையோரம் சம்பந்தமாக அந்த ஒரு வினாவை நீங்கள் தொடுத்து விட்டு போகலாம். ஒரு வினா தொடுத்து விட்டு போக வேண்டும் நீங்கள். அதாவது வந்து இந்த கடற்கரை என்றோ அல்லது மலையோரம் என்றோ பதில் வரக்கூடிய ஒரு வினாவை நீங்கள் கேட்டுவிட்டு போனால் வேகமாக விவேகமாக யாரும் வந்து கூட வேண்டும் மற்றவர்கள். மலையோரம் என்பதை வைத்து என்ன கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள், என்ன வினாவை நீங்கள் தொடுத்து விடுவீர்கள்?
1: மலையோரம் வந்து விளையும் பயிர்கள் என்ன அப்படின்னு கேட்டேன்.
0: மலையோரம் விளையும் பயிர்கள் என்ன என்ற ஒரு வினா. அப்ப இரண்டாவது வினா கடற்கரையோட வரணும்.
1: கடற்கரையில் விளையாடும் விளையாட்டுகள் என்ன?
0: கடற்கரையில் விளையாடும் விளையாட்டுகள் என்ன? இலவமான கேள்வி. அன்பு உறவுகளுக்கு இரண்டு வினாக்களை தர்மபுரியில் இருந்து வந்து விளையாடி இரண்டு புள்ளிகளை பெற்ற சாந்தி கேட்டிருக்கின்றார்கள். முதலாவது வினா மலையோரம் விளையும் பயிர்கள் என்ன, இரண்டாவது வினா கடற்கரையில் விளையாடும் விளையாட்டுகள் என்ன? நல்லது சாந்தி, நீங்கள் மீண்டும் அழைத்து வந்து மீண்டும் பங்கு பற்றிக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல் முதலில் வந்து புள்ளியை எடுத்து விட்டீர்கள். கெட்டிக்கா
1: பதில் நான் சொல்லணுமா? பதில் மறுபடியும் வந்து சொல்லணுமா?
0: அவர்கள் சொல்ற பதில் சரி என்றால் நீங்கள் அமைதியாக இருக்கலாம், ஏதாவது பிள்ளை என்றால் தான் நீங்கள் வந்து கூற வேண்டும். நான் அழைப்பேன் உங்களை. எனக்கு ஓரளவுக்கு தெரிந்து அது சரி என்று நாம ஏதும் பிள்ளை என்றால் நீங்கள் உடனே அழைக்கலாம், அல்லது விட்டால் நீங்கள் அமைதியா இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். மீண்டும் அடுத்த போட்டிக்கு தயாராகுங்கள். நன்றி நன்றி சார், நன்றி. காற்றுவே சிறப்பித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.

இனிமையான அந்த பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு பாடல் ஆறுதலாக அமைதியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அன்பு உறவுகளை முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இணைந்து கண்டுபிடி நிகழ்வில் விவேகமாக விவேகமாக வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அந்த வகையிலே இப்பொழுது சாந்தி அவர்கள் வந்து இரண்டு புள்ளிகளையும் பெற்று திறமாக தன்னுடைய புத்தி கூர்மையை காட்டிச் சென்றார். இலகுவாக இருந்தது முதலில் வந்தது என்று அவர் நினைத்தாலும் போட்டி ஆரம்பித்து விட்டதுதானே, இலகுவாகவும் வரும் கடுமையாகவும் வரும். அது உங்களுடைய விவேகத்தை பொறுத்தது. ஒரு பாடலை தந்து சென்றார். தென் அர்த்த திரைப்படுத்த பாடல் ஒன்று, சாரக்காற்றே சாரக்காற்றே என்று பேசுகின்ற ஒரு பாடல். அந்த பாடலை அவருக்காக கொடுக்கலாம் என்று விரும்புகின்றேன். அடுத்த உறவுகள் வருவதற்கிடையிலே இந்த பாடலை நாங்கள் கேட்கலாம் போல் தெரிகின்றது. அந்த பாடல் அண்மையில் வந்த திரைப்படம், அனைவரால் விரும்பப்பட்ட ஒரு பாடல். காற்றலையிலும் பலர் வந்து நேரத்திலும் கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை சாந்தி உங்களுக்காக ஒளிபரப்புகின்றது முன்னிலை தமிழ் வானொலி. கேட்டு மறந்துடலாமா? கேட்போம்.

0: தடவை பாடலை நிறுத்தி ஒரு அன்புறவை அழைப்போம். வணக்கம் வணக்கம் திகமரசு அதிக அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல நலமா இருக்கேன். தாங்கள் நலமா ஐயா?
0: நான் நலமாக இருக்கின்றேன். நாகப்பட்டினம் ஜெகபர் சாதிக் அவர்களே, அங்கே நாகப்பட்டினத்திலே காற்றலை, தாழ்வலை, பனி அலை, மலை அலை, பல அலைகள் உண்டு. அதில் எந்த அலை இப்பொழுது வீசுகிறது?
1: இப்பொழுது சாரல் அலை தான் ஐயா.
0: அதனால்தான் இந்த சாரக்காட்டை இத்தனை பாடல் செல்கிறதோ. சாரல் காற்று வரும்போது சற்று கூதலாக இருக்கும் இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா. வெளியே வெளியே வீட்டுக்கு வெளியே நிக்க முடியல, அந்த அளவுக்கு சாக கட்டிருக்குது. மழை ஓரளவுதான் பெய்யுது இன்னைக்கு. லெங்கான மழைதான், வேகம் கிடையாது. ஆனா சாரல் காத்து அதிகமா இருக்கு. மாலம் வேகம் மூட்டமா இருக்கா? வெளியே ரெண்டு நாளா பாக்க
0: குழுவாக இருக்கின்றது. அங்கே உங்களுடைய அந்த பயங்கர காலம் சென்று விட்டதா? அந்த அலைவரிசை தாழ் அமுக்கம் வந்து சென்னையை நோக்கி செல்கின்றது.
1: நாளை நாளை சென்னைக்கு அருகே, நாளை சென்னையை தாண்டியோ கரையர்களோடு அது மாநில சென்னைக்கும் இல்ல இல்ல, நாளை சென்னைக்கும் ஆந்திரா ஆந்திர பிரதேசத்தில் அருகில கரையர்கள் கொண்டு புயல் இல்ல.
0: சுவாசித்துக் கொண்டிருக்கலாம். நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் தர விருப்பம் நாளைக்கு?
1: நாளைக்கு வந்து அது கண்ணன் வருவான் அப்படிங்கிற படத்துல வந்து, பூவிலும் மெல்லிய பூமொழி உண்ணீரம் காட்டும் பயில்
0: அப்படின்னு
1: பாடுறீங்க. பி சுசிலா பண்ணுவது இருக்கு.
0: பூவிலும் மெல்லிய பூங்கொடி.
1: ஆமா
0: ஐயா, பாடல்களுக்கு டி எம் எஸ் அவர்களுடைய பாடல் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்.
1: ஆமா ஆமா ஐயா, அந்த சங்கர் சிசில ரொம்ப அருமையா இருந்த பாட்டு.
0: கண்ணனன் காதலன் திரைப்படமா?
1: இல்ல, கண்ணன் வருவான்.
0: ஓ, கண்ணன் வருவான்.
1: ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் லட்சுமி அந்த பழைய படம் இது.
0: ஆமா
1: படம் இருக்கு, அது கார்த்திகை அடிச்சது. ஆமா
0: ஆமா ஆமா, கண்ணன் வருவான். சரி, அந்த படம் பாடம் தெரியலாம். இந்த போட்டியிலே நீங்கள் ஆயத்தம்மா கண்டுபிடித்தருக்கு
1: சொல்லுங்க ஐயா.
0: சரி, உங்களுக்கு ஒரு ஐந்து ஆறு பதங்களை கொண்டு ஒரு பதம், அந்த பதத்தினுடைய மாறி வருகின்றது, கண்டுபிடித்து கூற வேண்டும். சாந்தி அவர்கள் வந்து ரெண்டு புள்ளியையும் பெற்று விட்டார். நீங்கள் அதை
1: சொன்னால் உங்களுக்கு
0: ஆயத்தமா நான் பொருளா ஞாபகத்தில் வைத்திருப்பீர்களா, இல்ல எழுதி போட்டு சொல்லுவீர்களா?
1: கண்டிப்பா சொல்லுங்க.
0: அப்ப ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், மொத்தம் ஆறு எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் மாறி வருகின்றது இப்படி. முதலாவது எழுத்து, முதலாவது எழுத்து ஓ என்ன என்பதற்கு வர
1: மன்னிக்க
0: வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஓ அல்ல, நான் மாலை கூறிவிட்டேன். முதலாவது எழுத்து இன்ன அவன் இவன் எவன் என்று கேட்டவன் இரண்டு இரண்டு குரல். இரண்டாவது எழுத்து காவன்னா காவல் காற்று என்ற

0: மூன்றாவது எழுத்து ர, அகம் மரம் கரம் சிரம் அதற்கு வர ர குரல். அப்ப வருகின்றது இன் கா
1: கா
0: ஓ இக் த ர, இது எதுவாக இருக்கும்? முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை காற்றோடு காற்றாக கலந்து வந்து அன்பு உறவுகள் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது ஜெகபிரசாதிக் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றார். ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். முதலாவது எழுத்து இன், இரண்டாவது எழுத்து கா, மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்து இல்ல மூன்றாவது எழுத்து ஓ, நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்து ட, ஆறாவது எழுத்து ர. மாறி குழம்பி இருக்கின்றது, அதை நேர்படுத்தி கூற வேண்டும். விவேகம் நீங்கள் அதை சரி செய்து மீண்டும் வந்து அழைத்து கூறலாம். உங்களுடைய புள்ளிகளுக்காக
1: அப்புறம் அந்த ஒரு நேர் கேட்டாங்கல்ல, அந்த மலைப்பிரதேசம் பயிர்
0: சொன்னாங்க,
1: அதாவது தேயிலை காபி இந்த பயிர்கள்லாம் வந்து அதிகமா அந்த மலையோர பிரதேசத்துல பயிர்ச்சுவாங்க.
0: நல்லது. அடுத்தது கடற்கரையில் விளையாடும் விளையாட்டுகள்.
1: கடற்கரையில வந்து விளையாட்டு சொன்னாக்கா அதிகமா இப்ப வந்து கடற்கரை ஓரத்துல கடல் கடல் ஓரத்துல போது நிறைய விளையாட்டு வந்து
0: கூட வேண்டும்.
1: இந்த கபடி கபடி விளையாடுவாங்க
0: விளையாடுவாங்க. அடுத்து
1: கபடி விளையாடுவாங்க. ரெண்டாவது அந்த கரையோட வந்து மண் திட்டுகளை வந்து சிற்பங்களா செதுக்கி விளையாடுவாங்க, கோயில் மாதிரி கட்டுவாங்க.
0: தலைப்பந்து விளையாடுவாங்க. நல்லது. இரண்டு பதில்களையும் கூடும் இரண்டு புள்ளிகளையும் நீங்கள் பெறுகிறீர்கள். இரண்டு பதில்கள் கூறியபடியால் உங்களுக்கு இரண்டு பதில் சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அவர் எல்லா விளையாட்டையும் கேட்டது சிலதான் கேட்டிருக்கின்றார். சாந்தி அவர்களுடைய விழாக்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்து இரண்டு புள்ளிகள் சுலபமாக பெற்றுவிட்டீர்கள். இப்போது இந்த பதத்தை கண்டுபிடித்து வந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். நீங்கள் ஒரு வினாவையும் தொடுக்கலாம். நல்லது சாதிக் அவர்களே, இளைஞர்களுக்கு நன்றி. உங்களுக்கு நாளைக்கு வாருங்கள், அடுத்தவர்கள் வரலாம். சாந்தி மீண்டும் வந்து உங்களோட உங்களுக்கான இந்த சொல்லை நீங்கள் கூறலாம். சாந்தி உங்கள் பாடல் தொடர்கின்றது. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலியகம்.

0: கொள்கின்றேன். இங்கே காட்டுறையில் வரவேற்பு கூறி எழுதியிருந்த வாழ்த்துக்கள். அத்தோடு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் கூறியிருக்கின்றார், நீண்ட நாட்களுக்கு பின் எங்கள் அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களும் கூறியிருக்கின்றார், ஐயா வருக வருக வருக, வணக்கம் மகாலிங்கம் என்று கூறியிருந்தார். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம் சந்தன்ராஜ், அன்பு ஆனந்தன் அவர்களே வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா ஆனந்தன்?
1: நலமா இருக்கின்றேன், நலமா இருக்கிறேன்.
0: அங்க உங்களுடைய காலநிலைகள் எப்படி இருக்கின்றது?
1: மழை அதிகாலையில கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமா இருந்தது. நேற்று கொஞ்சம் குறைவா இருந்தது, அதிகாலையில மழை அதிகமா இருந்தது.
0: சரி, நல்லது ஆனந்தன் அவர்களே.
1: பகல் வேலையில வந்து இன்னைக்கு மழை கொஞ்சம் குறைவுதான், கொஞ்சம்
0: பகல் குறைவா இருக்கு. வாழ்த்துக்கள். எங்கள் தொழில்களை நடவடிக்கை செய்து கொண்டிருக்கலாம். இங்கே நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? உங்கள் பாடல் என்ன நாளை?
1: தாய் சொல்லை தட்டாத படத்துல இருந்து சிரித்து சிரித்து என்ன சிறை நிட்ட எந்த பாடல் கொடுத்துருங்க?
0: அற்புதமான வேலை இல்லையா? சிரித்து சிரிக்காவிட்டா சிறை கிடையாது, அது இல்லையா?
1: ஆமா, சிரித்து சிரித்து என்ன சிறை நிட்ட.
0: அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு ஆயுதம் இந்த சிரிப்பு இல்லையா?
1: எதிரியும் நண்பனாக்கும் புன்னகை.
0: அப்படியா? இது வந்து அவர் கூறுவது பெண்ணிடத்தான், சிரித்து சிரித்து என்ன சிறையில் இது தாய் சொல்லை தட்டாதயா?
1: அனைத்து படலுமே அந்த படத்துல நல்லா இருக்கும். அதுல இது ரொம்ப
0: முக்கியமான எதிரியை கூட அன்பு சிறையிலே அடக்கக்கூடியது சிரிப்பு.
1: கண்டிப்பாக
0: சுருக்கமாக அழகாக விளங்க தெளிய வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ அங்கே நாளைய தினம் பாடல், இப்ப நீங்க கண்டுபிடித்துக் கொண்டு வந்தீர்களா அந்த படத்தை?
1: கூறுங்களையா, மறுபடி கூறுங்கள்.
0: ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் வந்து எழுத்துக்கள் மாறி இருக்கின்றது, அதை நீங்கள் சரி செய்து கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அதிலே அந்த ஆறு எழுத்துக்களை முடிந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது எழுத்து இன்னம், முதலாவது எழுத்து குரில் அவன் என்பதற்கு வர இன்னம். இரண்டாவது எழுத்து கா, நெடில் காற்று என்பதற்கு வர காவண்ணா
1: காற்று.
0: மூன்றாவது எழுத்து ஓ, நெடில் ஓம் என்பதற்கு வர ஓவண்ணா. நான்காவது எழுத்து அக்கா என்பதற்கு வர
1: குறை.
0: ஐந்தாவது எழுத்து ட, படம் கடம் மடம் என்பதற்கு வர ட குறை. சரியா? ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து அறம் மரம் கரம் என்பதற்கு வர ர குறை. இந்த ஆறு எழுத்துக்களும் இடம் மாறி பெயர்ந்து இருக்கின்றது, அதை மேற்படுத்தி இது ஒரு பதமாக கொண்டு வாருங்கள். கடினமாக இருக்கின்றதா? குறைத்து வந்தா நீங்க தொட்டு தொட்டு பார்த்து மாத்திக் கொள்ளலாம்.
1: மனதில் எடுத்து
0: எழுதிட்டு செய்து பாருங்க. மூன்று வினாடிகள் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு, முடிந்தால் தாருங்கள். இது முன்னிறுத்த வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாதியிலே நிற்கின்றது அன்பு சாந்தி அவர்களுடைய பாடல். இன்னும் சில வரிகள் இருக்கின்றன, அந்த பாடலை முடிவாக தருகின்றேன்.
1: யோசிச்சு பாருங்க.
0: நன்றி நன்றி நன்றி சாந்தி. உங்கள் பாடல் தொடர்கின்றது.

0: சார சார காத்து அன்பை பொழுகின்றது என்று வரும் வேளையில வருகின்றார் எங்களுடைய அன்புக்குரிய ஆனந்தமான ஆனந்தம் வடலூரில் இருந்து வருகின்றார். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கு.

0: என்பதே சரியான பதில். ஒரு புள்ளியை பெற்று இப்பொழுது நீங்கள் ஓடக்காரன் என்பதற்கு ஒரு வினா எழுப்பி விடுங்கள். ஓடக்காரன் என்று பதில் பெற வேண்டும். என்ன கேள்வியை கேட்பீர்கள்? என்ன வினாவையும் கட்டிக்காரன் கண்டுபிடித்தது. ஓடக்காரன் என்ற பதில் பெறக்கூடிய ஒரு கேள்வியை வினாவை தொடர்ந்து மற்றவர்கள் வந்து கூறுவார்கள். சாதாரணமான ஒரு கேள்வி. நீங்கள் கடற்கரை பிரதேசங்களில் இருக்கிறீர்கள். ஓடக்காரன் வினா கேட்டதும் யோசிக்க வேண்டியதா? சரி, அவர்கள் மலையோரம் என்று கூறிவிட்டு மலையோரத்தில் விளையாடும் விளையாட்டுகள் என்ன என்று கேட்டது போய் அப்படியே ஒரு கேள்வியை கேட்க.
1: நான் வந்து இந்த ஓரம் சம்பந்தப்பட்டது கடற்கரை ஓரமா? கடற்கரை ஓரம், கடற்கரை ஓரம், கடற்கரை ஓரத்தில் வாழ்கின்ற ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்கிறதா?
0: ஆனா இது ஓடக்காரன் என்றுதான் பதில் வர வேண்டும். ஓடக்காரன்.
1: ஆமாயா? ஆமாயா.
0: ஆ சரி, மனித இனமா அல்லது உயிரினமா?
1: உயிரினம், உயிரினம். கடற்கரை ஓரத்தில் வாழும் ஒரு உயிரினம்.
0: சரி, ஓடக்காரன் என்ற பதவியை குறிப்பிட்டு அவர் கேட்டார். கடற்கரையில் வாழும் ஒரு உயிரினம் கேட்கின்றார். ஏதாவது ஒரு உயிரினம்.
1: ஆமா, கடற்கரை ஓரத்தில் வாழும் உயிரினம்.
0: கடற்கரை ஓரத்தில் வாழும் உயிரினம் எது என்ற வினாவை தொடுத்திருந்து விட்டு அடுத்த சொல்லை தர இருக்கின்றேன் உங்களுக்கு. அதுவும் வந்து ஆறுகளை கொண்ட சொல்.
1: சரியா,
0: குறைத்துக் கொள்ளுங்க.
1: சொல்லுங்கய்யா.
0: முதலாவது எழுத்து கல் சொல் என்பதற்கு வர இல் என்ன? இரண்டாவது எழுத்து வா. இங்கே வா என்று
1: அழைப்பாடி.
0: மூன்றாவது எழுத்து ச. சத்தம், சத்தம், சங்கீதம் என்பதற்கு வர ச. நான்காவது எழுத்து கோவில், அதற்கு வர கோ.
1: கோமாதா, கோவில்.
0: ஐந்தாவது எழுத்து ர. அறம், நரம், கரம், ர. ஆறாவது எழுத்து பு. புதையல், புன்னகை, அதற்கு வர ஆறு எழுத்துக்கள். அது எந்த எழுத்து வேண்டும் வந்து கூறவிடும். உங்கள் கேள்வியும் இருக்கின்றது இங்கே. யார் வந்து கூறுகிறார் என்று பார்ப்போம்.
1: சரி,
0: நன்றி, நன்றி. சரியாக
1: ஐயா, அதான் கோபுரம் விளையாது. கோபுர வாசல். ஐயா,
0: வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. கோபுர வாசல் முடிவு புள்ளியை பெற்றுக் கொண்டார். சரி, இப்ப கோபுர வாசல் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவை தாருங்கள்.
1: கோபுர வாசல் சம்பந்தப்பட்ட
0: சரி, முதலில் கேட்ட கேள்வி, நீங்கள் கடற்கரையில் வாழும் ஒரு உயிரினம் அந்த வினா இருக்கின்றது. அதுக்கு கோபுர வாசலுக்கு வினா வரவில்லை. மீண்டும் வந்து தாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என்று. அடுத்த உறவு எங்களுடைய தர்மபுரியில் உமையாள். எனக்கு விருப்பமான பெயர் உமையாள். வாருங்கள் உமையாள்.
2: வணக்கம் ஐயா, நன்றாக இருக்கிறீர்களா?
0: வணக்கம், வணக்கம், நலமாக இருக்கின்றேன். எங்களுடைய மதிய வணக்கம். 11:50 ஆகிவிட்டது. உங்களுக்கு மாலை இரவு வணக்கத்தையும் தருகின்றேன். வாழ்த்துக்கள். சிறப்பாக, நீங்கள் சிறப்பாக இருக்கின்றீர்களா?
2: நன்றாக இருக்கிறோம் ஐயா. ஆனா மழைதான்
0: மழை. தர்மபுரியிலேயே மழை பெய்யிருந்தா? வெளியே செல்லாதீர்கள், வீட்டினுள் இருங்கள். குளிராகவும் இருக்கும். சரி, என்ன பாடலோடு வந்தீர்கள் நாளைய தினம்? பாடல், என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
2: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது.
0: அற்புதமான ஒரு கருத்து. சிரித்து வாழ வேண்டும், நாங்கள் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து வாழ வேண்டும். ஆனா அடுத்தவர்கள் எங்களை பார்த்து சிரிக்கும் வகையை நகைக்கும்படி வாழக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும். நல்ல பாடல் உண்மையால். சரி, இப்போது என்னுடைய ஜெகவர் சாதிக் ஐயா அவர்கள் ஒரு வினாவை தொடுத்திருந்தார். கடற்கரையில் வாழும் உயிரினம் எது என்று கேட்டிருக்கின்றார். உங்களுக்கு புரியும்.
2: நண்டு
0: நண்டு நண்டு என்று சொல்கிறீர்கள். வேறு என்ன வாழும்
2: என்ன
0: வேறு வேறு இந்த
2: வேறு உயிர்
0: வேறு உயிர் எது வாழும்
2: வேறு உயிர் நண்டுதானே ஐயா
0: வேறு எதுவும் வாழாதா
2: நண்டு என்னங்க ஐயா
0: வேறு ஒன்றும் வாழ முடியாதா
2: வேற ஒன்றும் வாழ முடியாதா நான் கடற்கரைக்கு மெரினா பீச் அப்ப பார்த்ததுதான்
0: ஒரே உயிர் நம்ம இருக்கின்றது கடற்கரையில
2: தெரியல ஐயா நண்டுதான கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரி ஒரு உயிரின் தந்தா எதுவும் பிள்ளை என்றால் அவர் வந்து கூறுவார். அந்த உங்களுக்கு இருக்கின்ற பதம் நீங்கள் மாறி வந்திருக்கிறது எழுத்து அந்த பதத்தை கூட போகிறீர்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது குறைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது எழுத்து பாவன்னா பாடல் என்பதற்கு வர பா
2: நடு.
0: இரண்டாவது எழுத்து த தம்பி என்பதற்கு வர தானா த. மூன்றாவது எழுத்து பு புதையல் புன்னகை என்பதற்கு வர புரில் குரில் பு. ஐந்தாவது எழுத்து சொன்னேன் மூன்றாவது எழுத்து. நான்காவது எழுத்து செ செயல் சென்று செய் என்பதற்கு வர செ குரில். ஐந்தாவது எழுத்து இத்தன்னா கத்துதல் சத்தம் என்பதற்கு வர இத்
2: இத்து.
0: ஆறாவது ஆறாவது எழுத்து உம்மன்னா உம் அம்மாவுக்கு. மீண்டும் கூறுகிறேன் முதலாவது எழுத்து பா இரண்டாவது எழுத்து த மூன்றாவது எழுத்து பூ நான்காவது எழுத்து சே ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்து இம். சரியா
2: சரிங்க
0: சென்று வாருங்கள்.
2: பந்தமாக தெரியல பாக்குறேங்க பார்த்து சொல்லுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் சாந்தி அவர்களே வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. நீங்க இப்போ சொன்னது வந்து செத்த பாம்பு.
0: செத்த பாம்பா அட்டேங்க அப்பா
3: கட்டுக்காரி
0: கட்டுக்காரின்னு சொல்லலாமா?
3: இல்லையா இதெல்லாம் ஈஸியா
0: சின்ன பிடிக்கும் சாந்தி.
3: செத்த
0: பாம்பு. சரி அவருக்கு கேட்ட கேள்விக்கு அந்த வினாவுக்கு பதில் இருக்கா? அவர்கள் சொன்னா சரி அது கடற்கரை ஓரம் பாடும் உயிர்
3: என்ன
0: உங்கள் பதில் சரி. அவர் இரண்டு பதில் கூறுகின்றார் இல்லையா? சரி அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பதம் தர வேண்டுமா? சரி தருகின்றேன். ஏழு எழுத்துக்களை கொண்டு அட்டே ஐந்து வந்து ஆறு வந்து ஏழுக்கு வந்து விட்டது. சரியா ஏழு எழுத்துக்களை கொண்டது. உங்கள் பாடலை முறிந்து கேட்கின்றீர்கள் விட்டு விட்டு கேட்கின்றீர்கள் இல்லையா? காரியமில்லை தானே
3: சொல்லுங்க.
0: முதலாவது எழுத்து லை. லை என்ன? தவளை என்பதற்கு வர களை. கிளை என்பதற்கு வர லை என்ன? இரண்டாவது
3: லை.
0: இரண்டாவது எழுத்து இத்தன்னா. இத்தன்னா கத்துதல் சொத்து என்பதற்கு வர. மூன்றாவது எழுத்து இக். அக்கா என்பதற்கு வர இக். நான்காவது எழுத்து த. தலை என்பதற்கு வர த. ஐந்தாவது எழுத்து
3: கா.
0: காவலர் என்பதற்கு வர கா நெடு. ஆறாவது எழுத்து பி. பிள்ளை என்று கூறுவோம் பி. பிழை என்று கூறுவோம் பி. அந்த பி. ஏழாவது எழுத்து பு. புன்னகை புதையல் புறம் என்பதற்கு வர பூ. கொடுத்து கொண்டு விட்டீர்களா ஏழு எழுத்துக்களையும்? மீண்டும் கூறவா?
3: சொல்லுங்க.
0: சித்த பாம்பு
3: என்ன
0: வினா தருவீர்கள்? சாதாரணமா நீங்க ரெண்டு தினம் அழகாக தொடுத்திருந்தீர்கள்.
3: பாம்பு பத்தி
0: கேட்காதீங்க. சித்த பாம்பு, அது சித்த பாம்பை பத்தி கேட்கும்.
3: சித்த பாம்பு பாம்ப வந்து பாம்பு செத்த பிறகு என்ன பண்ணணும்?
0: கட்டி காரு நல்ல வேர்க்கல் வதைகளா அப்படினா அப்படி வருகிறது சிந்தனை வருகின்றது வார்த்தைகள் தானே. அந்த பதினொன்று வைத்து நீங்கள் சுற்றி வளர்த்து வினா வைத்து கொடுக்கிறீர்கள். இது விவேகம், விவேகம்.
3: ஆமாங்க,
0: இதைத்தான் நாங்கள் உங்களோட மலப்பிறக்காக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வரோம். நல்லது, பாம்பு இறந்த பின்பு அதை என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்கிறீர்கள்.
3: ஆமாங்க,
0: பாம்பு இறந்த பாம்பை என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில அவர்கள் அரசாங்கப்பார்கள் இல்லையா, ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்கள் இதே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்க, நீங்க ஓடி வாருங்க. கிடைக்காது வர வேண்டும். ஓகே, நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: இது மனித வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கடா கலகத்திலிருந்து பாடல்களை கேட்டு இந்த முதல் பாடல் அவருக்காக ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. கேட்போம்.

நம்பாது பட்டு வரம்பு கட்டு வச்சி நம்பாது பட்டு வச்சு தாழம்பு

பாட்டி.

0: when babies start to move, ordinary...
1: அன்பு உறவுகள் வருவது குறைவாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய அழைப்பு சரியாகத்தான் இருக்கின்றது. இப்போ வந்து அந்த ஆறுலத்து சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா சாந்தி? ஏனையர்கள் மற்றவர்களும் தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஓடி வர வேண்டும். சிறிது நேரத்தால் இந்த கண்டுபிடி வடிவம் மாறி வரப்போகின்றது. அதற்கிடையில் இதை கண்டுபிடித்து புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். குளப்படை சிங்கம் ஃபாரூக் அவர்கள் வருகின்றார்.
2: வணக்கம். அன்பு வணக்கம் அப்பா.
1: அன்பு வணக்கம்.
2: நலம் வணக்கம்
1: ஃபாரூக் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா அம்மன் ஃபாரூக்?
2: கண்டுபிடிச்சி பித்தளை காப்பு.
1: பித்தளை காப்பு என்பது சரியான பதிலை கூறி என்னுடைய மகன் குளப்படை சிங்கம் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு புள்ளி வழங்கப்படுகின்றது. நாளைய தினம் பாடம் தரப்போகின்றீர்கள்.
2: இரு வல்லவர்கள், நான் மலரோடு துணியாக இருந்தேன்.
1: இரு வல்லவர்களே, ஒரு வல்லவன் நான், மற்றது யார்?
2: நான்.
1: அப்பா அம்மா வல்லவர்களா? அப்ப யார் மலரோடு நின்ற தனியாக?
2: உங்களுக்கு மருமகள், எனக்கு அம்மா, உங்களுக்கு மருமகள்.
1: அந்த வேலை நீங்க 100 மருமகளை காட்ட போ. நல்லது. சிரிப்பு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதை அறிந்து நாங்கள் கலந்து உரையாடி மகிழ்ந்து கொண்டதாக. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? மகாராணி வருவாய் பார்த்துட்டேன். நல்லது. அந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்கள் அங்கே ஒரு கேள்வி, யாரும் கேள்வி விட்டுருக்கார்களா? சித்த பாம்பே
2: புதைப்பார்கள்.
1: பாலூற்றி புதைப்பார்களா?
2: அது அந்த அது ஒரு ஐதீகம். அது ஒரு
1: ஐதீகம். ஐதீகம் பாலூற்றியும் புதைப்பார்கள். அடி அடியின் அடிக்கையோடு எல்லாம் ஆழமாக வெட்டி புதைப்பார்கள். ஆனால் அநேகமாக அதை எரித்து விடுவார்கள். இருந்தால் பாம்பினுடைய முள்ளு, அதனுடைய முள்ளு, அது இருந்தது முள்ளு, அது மண்ணுக்குள்ளே இருந்து மிதந்து வந்து காலையில் தைத்தால் அது பெரிய விஷம் என்று கூறுவார்கள். அநேகமாக எரித்து விடுவார்கள். ஆனால் ஒரு நாட்டிலே அதை சாப்பிடுவார்கள். சீனா போன்ற நாடுகளில் அது ஒரு உணவு. அப்படியான மக்களுக்கு நல்லது. பல பதிலை தந்து மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கான ஒரு பதம் குழம்பி இருக்கின்றது இங்கே, அதை கேட்டுக்கொள்ளும். பித்தளை காப்பு என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். ஆஹா, இலவான பொருள் சொல்லுக்குத்தான் வந்திருக்கிறார் மகன். ஓகே. 5 எழுத்துக்களை கொண்டது, ஆனால் குழம்பி இருக்கின்றது. முதலாவது எழுத்து டை, நடை, இடை, குடை என்பதுக்கு வர டை. இரண்டாவது எழுத்து நா, நான், நாங்கள், நான் மலரோடு தனியாக ஏன் என்பதில் நா, நெடில். மூன்றாவது எழுத்து ரு, ஆறு, தேறு, கூறு என்பதுக்கு வர ரு. நான்காவது எழுத்து மே, மே மாதம், முயகலை என்பதுக்கு வர மே, நெடில். ஐந்தாவது எழுத்து இட், காற்று, மீ டூ என்பதுக்கு வர இட். சரியா? ஐந்து எழுத்துக்கள் எழுத்து விட்டதா? சேர்த்து கூறுங்கள். இப்போது நீங்கள் பித்தளை காப்பு கூட வினாவை தொடுக்க வேண்டும்.
2: ஆமா,
1: மறந்து விட்டீர்களா? அங்கே
2: இல்ல இல்ல.
1: பித்தளை காப்பு,
2: பித்தளை காப்புக்கு கேள்வி சொல்லுவா? அப்ப பித்தளையில் செய்யக்கூடிய பாத்திரம் சொல்லலாம்.
1: அது
2: பித்தளை
1: பித்தளையில் செய்யும் வேறு பாத்திரங்கள் இது. நல்லது.
2: சிறப்பான
1: வேண்டும். இன்னும் 3 பதங்களோடு இந்த வடிவம் மாறி வேறு வடிவத்தில் வர இருக்கின்றது. சரியா? பாடல் ஒன்றை கேட்போமா?

0: சாந்தி வந்து விட்டார்கள். வணக்கம் சாந்தி.
1: வணக்கம் ஐயா.
0: மீண்டும் சாந்தி பெற்றுக் கொண்டிருந்தால் அந்த வினாவுக்கு பயன் பெற வேண்டும். பித்தளையை செய்யும் ஒரு பாத்திரங்கள் என்ன?
1: பித்தளை, பூஜை மணி, பூஜை கலசம். பூஜை பாத்திரம் எல்லாமே, பூஜை பாத்திரம் எல்லாமே
0: பித்தளை. கடாரம்,
1: அண்டாலி
0: தந்து விட்டு போறாரு சாந்தி. கத்தியா?
1: வட்டில்
0: வட்டில் இப்பொழுதும் இருக்கின்றதா? பழக்கத்தில் இருக்கின்றதா? இப்பொழுதும் ஒரு காலத்துல உங்களுக்காக ஒரு பதம் காத்துக் கொண்டிருக்கிறது மகளே. அந்த பதம் மொத்தம் 9 எழுத்துக்களை கொண்டது. நாற்று மகளை என்று 5 கண்டுபிடித்து விட்டு 9 வந்தால் என்ன சாந்திக்கு? இது ஒரு ஜிஜுபி தான் இல்லையா சாந்தி? சரி, எழுத்துக்களை பொருத்திக் கொள்ளுங்கள். முதலாவது வந்து ரை, நரை, கரை என்பதற்கு வர ரை முதலாவது எழுத்து. இரண்டாவது ரை, ரை, நரை, திரை, கரை, சுரை, இலை என்பதற்கு வர ரை.
1: நரை,
0: நரை என்பதற்கு வர ரை. இரண்டாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து ப,
1: ப, ப,
0: பானா, பல், பகை, அதுக்கு வரப்பா. மூன்றாவது எழுது அம்மாவுக்கு வர இம்.
1: சரிங்க.
0: நான்காவது எழுத்து தி, தினம், திணை என்பதுக்கு வர தி.
1: சரிங்க.
0: ஐந்தாவது எழுத்து ட, கட, நட, கிட என்பதுக்கு வர ட. கட்டிக்காரு. ஆறாவது எழுத்து நி, அம்மி, கும்மி என்பதற்கு வர மி. ஏழாவது எழுத்து இப்பண்ணா, அப்பா என்பதற்கு வர இப். சரியா. எட்டாவது எழுத்து த, தம்பி என்பதற்கு வர த. ஒன்பதாவது எழுத்து தி, த, தி, தினம். ஒன்பதாவது குமிழ், சிமிழ் என்பதற்கு வர இல். மீண்டும் கூறுவா அல்லது குழம்பு விட்டதா
1: சொல்லுங்க ஐயா. மீண்டும்
0: முதலாவது, முதலாவது ரை, பம், தி, மி, நான்காவது எழுத்து தான் தீ. நான் மாறி குறிப்பிட்டேன். ஒன்பதாவது ஒன்பது எழுத்து வந்திருக்கா பாருங்க. ஒன்றுதான் தீங்க.
1: இல்லைங்க. ரை, பா, இம், தி, த, மீ, இப், தா, இல். சரிங்க ஐயா.
0: சார் கொண்டு வாருங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சாந்திக்கு இல்லையா சாந்தி? கடிகாரு கொண்டு ஓடி வருவாங்க. வாழ்த்துக்கள். இது முன்னேற்ற 24 மணி நேரம் சபையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். வர வர எங்களுக்கு இருட்டு கூடிக்கொண்டு போகின்றது. காலநிலை ஒன்று பனி பொழியுமா என்ற ஒரு கேள்வி. காற்றை காணவில்லை. சூரிய பகவானுடைய கிரகணத்தை முற்றாக காணவில்லை. மேகம் ஒரு வெண்மேகம் என்று அது நன்ற தெளிந்த வெண்மேகம் அல்ல, கருமேகம் அல்ல, கலந்ததாக இருக்கின்றது. ஆனா ஓடவே இல்லை, முட்கூட்டங்கள் ஓடவே இல்லை, அமுங்கி போய் இருக்கின்றது. இது முன்னே தமிழ் வானொலி. இந்த பாடல்கள் கேட்ட குறை இருக்கும் பொழுது ராமன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம், வணக்கம், வணக்கம் ராமன்.
2: ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கின்றேன் ராமன், எப்படி இருக்கின்றேன் என்று உங்களை காண கிடைக்கவில்லை. நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன் ஐயா. அம்மா இருக்காங்களா ஐயா? நீங்க நல்லா
0: இருக்கின்றார்கள், எல்லோரும் நல்லா இருக்கின்றார்கள், சிறப்பா இருக்கின்றோம். இதுல ஒரு வினாவை ஒரு பதற்கூடிய சாந்தி வினா ஒன்று கேட்க மறந்து விட்டார், மீண்டும் வந்து கேட்கலாம். நாட்டுமுடைய பற்றி ஒரு கேள்வி கேட்க வந்ததே வரவில்லை. சரி, நல்லது. நீங்கள் நலமாக இந்த பதத்தை கண்டுபிடிச்சீர்களா ராமன்?
2: ஆமா ஐயா, சொன்னீங்க, பாத்துட்டீங்க.
0: இன்னும் பார்க்கவில்லையா? பிடிக்கவில்லையா? நீங்கள் ஒன்பது எழுத்துக்களை
2: கொண்டது தமிழ் திரைப்படம்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் சிறப்பான பதிலை ராமன் அச்சட்டாக கொடுத்து விட்டார். ஒரு புள்ளிய உடனே தருவேன் உங்களுக்கு. இப்ப தமிழ் படத்துக்கு ஒரு வினா ஒன்று தொடங்க கேட்போம். என்ன பதில் தமிழ் படம் பெறக்கூடியதா ஒரு கேள்வி சுவாதாரணமா கேட்கலாம்.
2: தமிழ் படம்
0: ஒன்பது எழுத்துக்கள் உடனே சொல்லிவிட்டார. கெட்டிக்காரன்
2: கமலஹாசன் நடித்த முதல் திரைப்படம் எது?
0: ஓ, கமலஹாசனால் நடிக்கப்பட்ட முதலாவது திரைப்படம் எது? அட்டைங்க அப்பா, சிறப்பானவர்கள் அவரிடம் சென்று கேட்கலாம். அவர் எம்பிஏ விட்டார், எப்படி அவரை கேட்பது? எனவே கூறுவார்கள் என்று நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்காக நான் வரவேற்க வேண்டும்?
2: அம்பியாரை பத்தி வந்து கண்ணீரமான ஒரு பாட்டு இருக்குல்ல ஐயா,
0: கண்ணில் என்ன கண்ணீளமான காவியம்
2: அந்த பாட்டு,
0: ஓவியமோ கண்ணீளமானே அந்த பாடலாம்.
2: ஆமாயா,
0: எனக்கு ஒரு புள்ளி பாட்டு, எனக்கு ஒரு புள்ளி.
2: ஆமாயா,
0: கண்ணில நல்ல பாடல ஐயா. பானுமதி அம்மாவுடைய நடிப்பாதை இருக்கிறது இல்லையா, மறக்க முடியாத காட்சிகள்.
2: சரி,
0: மறக்க முடியாத ஒரு பன்முக கலைஞர் அல்ல, முதன்மை பத்மஸ்ரீ அல்ல
2: பாடல்.
0: அம்பிகாவதி அந்த பாடல.
2: ஆமா ஆமா ஐயா, அதுலதான்.
0: சரி, கண்ணில இருப்பது என்ன கண்ணியலமானே என்று பாடலை தந்தீர்கள். நீங்க கேட்டு கமலஹாசன் நடித்த முதலாவது திரைப்படம் எது என்ற வினாவையும் தொடுத்து விட்டு போகிறீர்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு பதத்தை தர விரும்புகிறேன், அதை எழுதிக் கொள்ளுங்கள், மற்றவர்களும் எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்த பதம் வந்து எட்டு எழுத்துக்களால் ஆனது. அட, சற்று குறைந்து விட்டதா? எட்டு எழுத்துக்களால் ஆனது.
2: எட்டு எழுத்துக்களா?
0: முதலாவது எழுத்து மூணா, முதல் என்பதற்கு வர மு. இரண்டாவது எழுத்து க, கண் என்பதற்கு வர க. மூன்றாவது எழுத்து டி, அடி தடிபுடி அந்த டி. சரியா? நான்காவது எழுத்து ரு, சருவம் அருவம் உருவம் என்பதற்கு வர ரு. இது வந்து கறி கோச்சுமா இருக்கு, டீசல் கோச்சுமா இல்ல, எலக்ட்ரிக் கோச்சுமா இல்ல, கறி
2: கோச்சுங்க.
0: நான் தருகின்றேன். முதலாவது பதம் முதல் என்ற எழுத்து பதத்துக்கு வர மு. இரண்டாவது எழுத்து க, கண் என்பதற்கு வர க. மூன்றாவது எழுத்து டி, அடி கடி பிடி என்பதற்கு வர டி. நான்காவது எழுத்து ரு, சருவம் அருவம் உருவம் என்பதற்கு வர ரு. ஐந்தாவது எழுத்து நெடில் வேலை என்பதற்கு வர வே. ஆறாவது எழுத்து வ, வரவு வருவான் என்பதற்கு வர வ. ஏழாவது எழுத்து இல், சொல் கல் என்பதற்கு வர இல். எட்டாவது எழுத்து இன், அவன் இவன் உவன் இவன் என்பதற்கு வர இன். எட்டு எழுத்துக்கள் வந்து எண்ணி பாருங்கள். சரியான பிறகு கூடக்குறை எழுதவில்லை. கமலஹாசன் கேட்ட நடித்த திரைப்படம் வினா வரப்போகின்றது, இதை கண்டுபிடித்து கூறுங்கள். ஒரு நாள் ஒரு புள்ளி உடனே வருகின்றது, மீண்டும் வந்து கூறலாம், காரியமில்லை. மூன்று பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி ராமன். இங்கே உமையால் அழைத்தீர்கள், எங்கே சென்று பட்டீர்கள் பாருங்கள். இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் வடிவம் கண்டுபிடித்தலே தான் இருக்கின்றோம். சொல் தேடல்லே, எந்த சொல்ல நீங்களாக தேடாமல் சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரிப்படுத்திக் கொண்டு வருகின்றீர்கள், சீர் செய்தல் சொல்லை சரிப்படுத்துகிறீர்கள். எங்கேயும் கேட்போம், 10:48 நிமிடமாக இருக்கின்றது, எங்களுக்கு 12:48 நிமிடத்தை கூறும் இந்த வேளையில் எங்களுக்கு நண்பர் உங்களுக்கு இரவை எட்டி பிடித்துக் கொண்டு போக போனீர்கள். இப்பொழுது 10:49 ஆகிவிடல். இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில் கதம்பத்தில் இணைந்திருக்கின்றோம் என்ப உறவுகள் வந்து பதங்களை கண்டுபிடித்து வேகம் விவேகமாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். சென்றவர்கள் சென்றுவிட்டார்கள், மீண்டும் வரவில்லை. ஆனந்தன் மீண்டும் வரவே இல்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. கண்டுபிடிக்கப்படவில்லையா? இன்னும் பெரிய எழுத்தாக இருக்கின்றதா? அதனால் நான் அடுத்து நாங்கள் வடிவம் மாற்றி இருக்கின்றோம். வந்து விட்டார். வணக்கம் ஜெகபர சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: கொண்டு வாருங்கள்.
3: இவரு கேட்ட கமலஹாசன் வைத்த திரைப்படத்துக்கு முதல் திரைப்படம் கேட்டீங்களா? அது வந்து களத்தூர் கண்ணம்மா.
0: களத்தூர் கண்ணம்மா, அப்படியா? சரி, சரியாக ஒரு புள்ளி அப்படியா என்றால் அவர் கூறுவார். சரியாகத்தான் இருக்கும் என்று
3: வாழ்த்து.
0: சரி, இந்த படத்தை கண்டுபிடித்தீர்களா?
3: சொல்லுங்கய்யா.
0: நான் இப்ப 8 பதங்கள் கூறுனேன், கேட்டீர்களா? சிறப்பான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றீர்கள். ஆனால் இதற்கான பதிலை தரவே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா,
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இங்கே தர்மபுரியிலிருந்து உமையாள் வந்திருக்கின்றார். வணக்கம் உமையாள். உமையாள்
4: ஐயா, நான் சொல்லிட்டாங்களா ஐயா, திரைப்படம் தமிழ் திரைப்படம்.
0: அதை சொல்லி கேள்வி வந்துவிடு கமலா, பதிலும் வந்துவிட்டு. அந்த தமிழ் திரைப்படம் சரியான பதில், கமலஹாசன் நடித்த திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா என்றும் கூறப்பட்டுவிட்டது. இப்போது ஒரு பதம் இருக்கின்றது, அதை கண்டுபிடித்தீர்களா? 8 எழுத்துக்களால்
4: என்ன வார்த்தை, என்ன லெட்டர்,
0: என்ன வார்த்தை
4: இப்ப சொல்லுங்க.
0: ஆமா, 8
4: அதான் அதுக்கு அடுத்த
0: நீ என்று கூறவில்லையே. நான் முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து க. வரட்டா, மூன்றாவது எழுத்து டி, கடி அடி என்று கடி. நான்காவது எழுத்து ரூ, சர்வம்
4: சர்வம்.
0: ஐந்தாவது எழுத்து வேலை, நீண்ட நெடில் வே. ஆறாவது எழுத்து வரவு என்பது வர வ. ஏழாவது எழுத்து இல், கல் சொல் பல் என்பதற்கு வர இல். எட்டாவது எழுத்து இன், அவன் என்பதற்கு வர இன். சரியா? 8 எழுத்துக்களை கொண்டது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வந்துவிட்டார் தர்மபுரி. சாந்தி வந்துவிட்டு கொண்டு வாருங்கள். சாந்தி, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
5: முருக வடிவேல்.
0: முருக வடிவேல இன்னும் இருக்குல்ல, நீங்க முருக
5: வடிவேல் முருகன்.
0: வடிவேல் முருகன், முருகன் வடிவேல் ரெண்டும் இருக்குன்னா, வடிவேல் முருகன் தான் சரியான பதம். கட்டிக்காரை வடிவேல் முருகன். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு வினாவை தொடுத்து விட வேண்டும் சாந்தி. வடிவேல்
5: முருகன்,
0: நாட்டு மேடைக்கு ஒரு வினா தொடுங்கள், வடிவேல் முருகனுக்கும் ஒரு வினா தொடுங்கள். இரண்டு வினா கட்டிக்காரை, இரண்டு புள்ளி கொடுக்க போகிறீர்கள். கொண்டு வாருங்கள்.
5: நாற்று நடவும் முறை வந்து எத்தனை இருக்குன்னு கேக்குறீங்க? நாற்று நடவுதன் முறை
0: எத்தனை தடவை இருக்குன்றதா? எத்தனை முறை,
5: எத்தனை முறை,
0: நாட்டு நாட்டை நடுவதில் எத்தனை முறை உண்டு என்று கேட்கிறீர்களா? எத்தனை முறை, எத்தனை விதமான முறை,
5: விதம் விதம்,
0: எத்தனை விதம் நாட்டு நடுகையில் எத்தனை விதம் உண்டு என்ற ஒரு வினாவை தொடுக்கிறீர்கள். அடுத்தது வடிவேல முருகனை பற்றி ஒரு வினா தொடுக்க வேண்டும். வடிவேல முருகன், வடிவேல முருகன் எங்கே தொடுங்கள்?
5: வடிவேல் முருகன், வடிவேல் முருகன் கோயில் வந்து இது இலங்கையில இருக்குங்க ஐயா. அது எந்த இடம் சொல்லணும் ஐயா?
0: வடிவேல் முருகர் இல்லாத தானே இருக்குங்க. இலங்கையில் இருக்க என்ன கோயில் என்று கூற வேண்டுமா? பல கோயில் இருக்கு.
5: அந்த இடம் ஊர் பேர், ஊர் பேர், ஊர் பேர் சொல்லணும் ஐயா.
0: இந்தியாவில் போயக்கூடாதா?
5: இல்லையா, அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதனால சொல்றேன்.
0: அந்த வடிவேல் முருகன் என்று இலங்கையிலே இருக்கின்ற ஒரு இடம், அந்த வடிவேல் முருகன் இருக்கிற இடத்துக்கு
5: வடிவேல் முருகன் வந்து சாமியோட பேரு.
0: ஆமா,
5: முருகன் கோயில் இருக்கிற இடம் இலங்கையில இருக்கிற இடம் இல்லையா?
0: இலங்கையில என்ன அடுத்தது இருக்கு அம்மா? ஒரு இடம் சொன்னா தெரியும் அவங்களுக்கு. சரி, இப்பொழுது சாந்தி அவர்கள் வந்து கேட்டிருக்கின்றார்கள். வடிவேல் முருகன் அரகூராக இருக்கின்ற அந்த முருகனுக்கு புகழ் பெருந்திய ஆலயம் ஈழத்திருநாட்டில் எங்கே இருக்கின்ற அந்த இடத்தின் பெயர் என்ன? இலங்கையில் முருகனுக்கு பெருமை பெருமை சேர்க்கும் பிரசித்தி பெற்ற ஆலயம் உண்டு, அது எந்த இடத்தில் என்று கூறுங்கள். சரியா? நன்றி, நன்றி, முருகன். இப்பொழுது ராமன் அவர்கள் வருகின்றார்கள். சரி, உங்களுக்கு அடுத்து சொல்லு தெரியுமா? உங்களுக்கு ஆறு எழுத்துக்கள். முதலாவது எழுத்து நானா. நானா என்றால் மனம், சினம் என்பதற்காக இரண்டு சொல்லி
5: சொல்லுங்க.
0: இரண்டாவது எழுத்து அதே இரண்டு சொல்லி இன்னா, தன்னம் பின்னம் அன்னம் முன்னம் என்பதற்காக இன். மூன்றாவது எழுத்து நெடிய எழுத்து பா, பால் என்பதற்கு பால். நான்காவது எழுத்து தே, தெரியும் என்பதற்கு பார தே. ஐந்தாவது எழுத்து லை, மழை என்பதற்கு பார லை. ஆறாவது எழுத்து அம்மாவுக்கு பார இம். ஆறாவது எழுத்து
5: இம்.
0: ஆறு எழுத்து வந்து விட்டதா?
5: முதல் எழுத்து என்னங்கய்யா?
0: முதல் எழுத்து என்ன? அதாவது வந்து மனம்
5: என்பது
0: இரண்டு சொல்லி என்ன? குறை.
5: தென்னம்பாளை,
0: கட்டிக்காரை, தென்னம்பாளை என்பது சிறப்பான பதில். அதற்கும் ஒரு வினாவை நீங்கள் தொடுத்துவிட்டு செல்லலாம். கொடுத்து விட்டேன் புள்ளியை உங்களுக்கு. தென்னம்பாளை என்பது சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள். அதற்கு ஒரு கேள்வியை தொடுத்து விடுங்கள். அதற்கும்
5: தென்னை மரத்துல இருந்து ஒரு பானம் தயாரிக்கிறாங்க, தென்னை
0: மரத்தில் இருந்து தயாரிக்கும் பானம் அது எது? அடுத்தது வடிவேல் முருகனுடைய ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஈழத்திருநாட்டில் எது? அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, நாட்டு நடுகையில் எத்தனை விதம் உண்டு? சரியா? சிறப்பான பதில்களை தந்து புள்ளியை பெற்றீர்கள். வாழ்த்துக்கள், அலங்கரித்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
5: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அந்த பதிலை கொண்டு வர வேண்டும் சாந்தி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? மூடி வர வேண்டும். அடுத்த உறவு அழைத்து ராமன் அழைத்தீர்கள், சென்று விட்டீர்கள். வர வேண்டும், வேண்டும். இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் கலந்து கொண்டு கலம்பத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சில கலம்பத்தின் வடிவம் மாறுகிற இருக்கின்றது. அதற்கு முன்பு இந்த பாடல் முழுவதும் கேட்போம்.

0: வணக்கம் வணக்கம் ராமன், வணக்கம். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? எத்தனை புள்ளிகள் பிறப்புகள் கொண்டு வாருங்கள்.
1: அந்த முருகன் கோயில் சொல்லிட்டாங்க, எந்த ஊர்னு சொல்லிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, நீங்க தான் கூற வேண்டும். முதலாவது கேள்வி அங்கே கூறுங்கள்.
1: கண்டி கதிர்காமம் ஐயா.
0: கண்டி வேறு, கதிர்காமம் வேறு. நீங்கள் கதிர்காமம் சரியான பதில் ஒன்றை
1: தந்திருக்கீர்கள்.
0: கண்டிக்கும் கதிர்காமத்துக்கும் 200 மைல் வித்தியாசம் ஐயா.
1: அப்படியா? அப்ப கதிர்காமம் கரெக்ட்.
0: பிரசித்தி பெற்ற ஆலயம், தேவார திருப்பாடல் பெற்ற ஆலயம். இறவாமல் போகாமல் இணையாள் சற்குருவாகி கரையானை கிளையானை இளையோனை தருவோம். கரையானை கிளையோன கதிர்காம பெருமாளே என்று வரும். திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் ஈழத்தில் இந்தியாவிலிருந்து மனக்கண்ணால் பார்த்து பாடியது. என்னால் அப்பொழுது நடைபாதையில் வந்தாரோ அந்த வாகன போக்குகள் பிளைட்டுகள் ஒன்றும் இல்லை அந்த காலத்திலே. ஆனால் கதிர்காமத்தை சுரத்தை எல்லாம் தேவாரங்கள் பாடியிருக்கின்றார்கள் அந்த அடியார்கள். அதை வைத்து பார்க்கும் போது ஆய்விலே தெரிகின்றது, ஈழமும் இந்தியாவும் தரை மார்க்க பாதை இருந்ததாக கூறப்படுகின்றது. எங்களுக்கு அது சரியான எனக்கு தர முடியாமல் இருக்கிற தகவல், முழுமையான தகவலை. ஆனால் இந்த கதிர்காமம் பிரசித்தி பெற்ற பாடல். சாந்தி அதை நினைவூட்டியதற்கு நன்றி. ஈழத்திலே கதிர்காமம் என்ற இடத்திலே அமைந்துள்ள பெருமாள், அதுக்கு புராண கதை இருக்கின்றது. அங்கேதான் தினை புனம் இருந்து வள்ளியை திருமணம் செய்த இடம் என்றும் கூறுகின்றார்கள். வள்ளியம்மை அந்த காமத்தை தான் இறவாமல் பிறவாமல் இணையாள் சற்குருவாகி பிறவாகி தருமான பெருவாகி தருமான குடமாதை புணர்வு குடம என்றுதான் கணக்கு வரும். அதிலே கரை யானை கிளையோனே கதிர்காம பெருமாளே. கரை யானை கரகுணமான யானைக்கு, அதாவது பிள்ளையாருக்கு இளையவனே கதிர்காமத்தில் வந்த பெருமாளே என்ற திருப்புகளும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பான. அடுத்த பகுதி என்னவாக இருக்கும் ராமன்? அடுத்த வினா எது? வடிவம் நாற்று மடை. நாற்று நடுவதில் எத்தனை விதம் உண்டு?
1: நாற்று இரண்டு விதம் இருக்கு. அதுல இரண்டு விதம் தான் இருக்கு.
0: அப்படி
1: ஒன்று முளம் போட்டு நடப்பது. முளம் போட்டுனா கயிறு பிடிச்சிருவாங்க.
0: கயிறு பிடிச்சு
1: அவன் அது அது அது வரிசையா இருக்கு. இன்னொன்னு தப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கால் படி கால் தரம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு அடிக்கு ஒரு நாற்று வீதம் நடுவாங்க.
0: ரெண்டு விதம் கூறுவீர்கள். அதுக்கு நான் புள்ளியை வைத்திருக்கின்றேன். அவர் வந்து பிள்ளை என்றால் கூறுவார், சரி என்றால் அந்த புள்ளி உங்களை சேரும். இரண்டு விதம் இருக்கின்ற நீங்க கூறுவீர்கள். வேறு யாரும் மேலும் கூறுவார். சரி, அடுத்தது தென்னை மரத்திலிருந்து எடுக்கும் பானம் என்ன? பாருங்க, புள்ளி சேருகிறது உங்களுக்கு இலகுவான வகையில். தென்னை மரத்திலிருந்து எடுக்கிறார்களா, அது என்ன பானம்?
1: அது பதனியா? பதனி.
0: பதனி தென்னை மரத்திலிருந்து எடுக்கின்றார்களா, அது பனையிலிருந்து எடுக்கின்றார்களா?
1: பனையிலிருந்து எடுக்கிறது கல்லியா? கல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து பதனீர். பதனீர்
0: தென்னையிலே பதனீர் எடுக்கின்றார்களா என்றுதான் கேள்விப்படுகின்றேன்.
1: எடுப்பாங்க
0: பதநீர் எடுப்பது தெரியும், எடுக்கின்றார்கள்.
1: தென்னையிலே
0: கல் எடுப்பார்கள். கல் அதுவே சில பானம். இது இலங்கையிலே தென்னைங்கல்லிலே சாராயம் என்ற ஒரு குடிவகை செய்வார்கள்.
1: தென்னை மரத்தில்
0: நீங்க கூறுவீர்கள் பதநீர் என்று. அந்த பதநீர் என்று சரியா கிடையா என்று சாந்தி வந்து கூறுவார்கள். சரியா?
1: சரியா சரியா சரியா.
0: இப்பொழுது நேரம் சரியாக 12:32 கனடாவில். உங்களுக்கு நேரம் 11:02. வடிவம் மாறுகின்றது. சொல்லு கண்டுபிடித்து எழுத்துக்கள் மாறி வந்த எழுத்துக்களை சேர்த்தது. 10 சொற்களை உபயோகித்தோம். அது முடிவடைந்து இப்பொழுது பெட்டிக்கு வந்துவிட்டது. பெட்டிகள் வந்துவிட்டது. இப்பொழுது என்னிடம் இருக்கின்றது இரண்டு பெட்டிகள் இருக்கின்றது. முதலாவது பெட்டி, இரண்டாவது பெட்டியும். உங்களுக்கு எந்த பட்டி வேண்டும்? எந்த பட்டி வேண்டும்? இரண்டு வேண்டும். இரண்டாவது பட்டியில் 1, 2, 3, 4, 5, 6 பதங்களை கொண்டு ஒரு பொருள் இருக்கு. ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் ஒரு கொடியை கூறுகின்றது. ஒரு கொடி
1: ஒரு கொடி
0: கொடி கொடி ஆறு எழுத்துக்களை கொண்ட கொடியாக என்ன கொடியாக இருக்கலாம்
1: கொடி
0: கம்பளை வளர்ந்து ஒண்ணு மேலே செல்வது கொடி
1: சரி
0: கிளை கொண்டு கொடி பாடலும் இருக்கின்றது. அந்த பேரு திரைப்படமும் வந்தது. இந்த சொல்லிலே ஒரு திரைப்படமும் வந்தது. ஒரு பாடலும் இருக்கின்றது. இதை இப்படி கூறுவார்கள். மூன்றாவது பட்டியும் வந்துவிட்டது. எங்கே சாந்தி வந்தீர்கள் சரியா பிள்ளையான்னு கூறுவதற்கு வந்து வந்துவிட்டால் கூறுவார் என்று எண்ணுகின்றேன். இது யார்? எங்கே சாந்தி நீங்கள் அழைக்க வேண்டும், மீண்டும் உமையால் வந்து பெற வேண்டும், இங்கே ஓடி வாருங்கள், மீண்டும் மீண்டும் பெற வேண்டும். உங்களுடைய பழங்களை தவிர இங்கே அன்புறம் உண்டு. வருகை குறைவாக இருக்கின்றது. என்ன காரணம்? இது ஒரு சுவாரஸ்யம் இல்லாத நிகழ்வாக வச்சிருக்கின்றதோ தெரியவில்லை. இப்பொழுது மூன்று பட்டியோ கைவசம் இருக்கின்றது. அடுத்த பட்டி அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். சாந்தி வந்துவிட்டார். வணக்கம் சாந்தி. சாந்தி, அவர் கூறிய பதில்கள் சரியா? மூன்று பெட்டி இருக்கின்றது, பொக்கிஷம். அதிலே முதல இரண்டாவது பெட்டியை அவர் எடுத்து விட்டார், அவர் கூறவில்லை. அந்த பெட்டியை திறந்து விட்டார். திறந்து உடனே சொல்லி இருந்தால் அவருக்கு இரண்டு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். சொல்லாதபடியால் நீங்கள் வந்து சொன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கலாம். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அது கொடியை குறிக்கின்றது. என்ன கொடி என்று கூறவில்லை. கொடியை குறிக்கும் சொல். இப்ப தென்னை மாப்பிலா என்றது மர இனங்களை சேர்ந்தது தானே. அதை பொதுவாக மரம் வந்து கூறுவோம். மரம் வந்து கூறுவோம். தென்னை மரம் தனியா கூறுவோம். எல்லாவற்றையும் சேர்த்து மரம் என்று கூறுவோம். இது மேலே படரும் கொடியே ஒரு வகையான கொடி. அது என்ன கொடி? அது எந்த கொடி? பல கொடி வளர்கின்றது. இது எந்த கொடி? ஆறு எழுத்துக்களை கொண்டது.
2: அவரை கொடி
0: அல்ல. அல்ல
2: அவரை
0: அல்ல. கொடிகள் எல்லாவற்றையும் சேர்த்திப்படுத்தான் கூறுவோம். அது என்ன கொடி என்று கூற மாட்டோம். கொடிகள் எல்லாத்தையும் இப்படி இதுதான் பதம். இந்த கொடிகள் எல்லாவற்றையும் அழைக்கும் பதம். இப்ப நாங்கள் ஒரு வனத்துக்கு செல்கின்றோம். கொடிகள் இருக்கின்றது, மரங்கள் இருக்கின்றது, செடிகள் இருக்கின்றது, புல்லுகள் இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொரு புல் ஒவ்வொரு மரம் கூற மாட்டோம். மரம் இது மரம், இது கொடி, இது

0: நீங்கள் இப்பொழுது முதலாவது பெட்டி மூன்றாவது பெட்டி இப்பொழுது கைவசம் இருக்கின்றது. இதில் எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? மூணாவது பெட்டி ஒரு குலத்தை குறிப்பது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது ஒரு குலம். அது எந்த குலம்?
1: குலம்.
0: உடனே கூறினால் இரண்டு புள்ளி, தாமதித்து கூறினால் ஒரு புள்ளி.
1: குலத்துக்கு வேற தேவை. குலம்
0: குலம் குலம் இனம் குலம். மலர் என்ற எழுத்து இல்ல, குலம். புரியுதா? இது ஒரு குலம். அது எந்த குலம்?
1: மனித குலம்
0: அல்ல. மீண்டும் வாருங்கள்.
1: குலம்
0: அந்தலானாதான் பதிலை கொண்டு வாருங்கள். நன்றி.
1: ஐந்து எழுத்து
0: ஐந்து எழுத்து தான் அம்மா. வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்கள். கிடைக்காரி எங்கே? உமையார் வந்து விட்டால் ராஜ்குமார் வந்து சொல்லி விட்டார். கொண்டு வாருங்கள்.
1: பவளக்கொடி ஐயா.
0: என்னம்மா?
1: பவளக்கொடி.
0: பவளக்கொடி அது பவளத்தை குறிக்கவில்லை, மலர்களை குறிக்கணும். மலர் கொடி, எல்லா விதமான கொடிகள், மலர்கள் தரும் கொடிகள் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் மலர்கொடி என்றுதான் கூறுவோம். சரியான பதில் மலர்கொடி. இப்ப மூன்றாவது பெட்டியை அவர் திறந்திருக்கின்றார். அவர் கூறவில்லை, நீங்கள் கூறினால் உங்களுக்கு புள்ளி உண்டு. ஒரு குலம், அது எந்த குலம்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது குலம். இப்ப குலம் இருக்குல்ல, குலம் என்பது ஒரு ஒரு குலம் என்று கூறுவார்கள். இவர் அந்த குலம், ஆயர் குலம், இளையர் குலம், தேவர் குலம் என்பது போன்ற ஒரு குலம். அது எந்த குலம்? இந்த மண்ணிலே வாழ்கின்றார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட குலம். எல்லா உயிரினங்களும் அந்த குலம் இருக்கின்றது, அதையும் குறைவிடுகிறது. எல்லா இனங்களிலும் அந்த குலம் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். எல்லா உயிரினங்களும் இருக்கின்றது அம்மா அந்த குலம். இந்த ஜாதி என்பது அல்ல, அது அல்ல, இது குலம். இதை இப்படித்தான் கூறுவோம்.
1: குலம் கோத்திரம்
0: சொல்லுவேன். குலம்
1: குலம் கோத்திரம்
0: குலம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சிந்தித்து வாருங்கள். ஆனந்தன் நீங்கள் வந்துடுங்கள், ராஜ்குமார் வந்துடுங்கள், ஓடி வாருங்கள். ராமன் சாந்தி வந்து வந்து ஊருகள் வாருங்கள், ஓடி வாருங்கள். இங்கே அமைதியாக காணப்படுகின்றது காத்தலை. என்ன காரணம்? இங்கே வரவில்லை, உங்கள் வரவு வரவில்லையே, வர வேண்டும். ஓடி வாருங்கள்.
2: If you're over 50 and don't have life insurance in Canada, this November is the very best time. 1,000.
0: அதுக்குள்ளே அவங்க இன்சூரன்ஸ்

0: வணக்கம் ஆனந்தன்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: கொண்டு வாருங்கள்.
2: குளம் சொன்னீங்க, மாதர் குளங்களா? மாதர் குளம்,
0: மாதர் குளம் சரியான பதிலாகத்தான் தெரிகிறது. ஆனால் அது ஏழு எழுத்தா இருக்கின்றது. மாதர் குலம் ஏழு, மாதர்
2: ரெண்டு மூணு
0: ஆறு.

0: தரவர் என்றது. நான் ஐந்து எழுத்து தானே,
1: ஐந்து ஐந்து எழுத்து,
0: அது ஐந்து எழுத்தாக்குறது சரியாக வரும்.
1: மனித குலம்
0: என்ன வேற எங்க போயிட்டீங்கள், மாதர் குலம், அதை நீங்கள் ஐந்து எழுத்து ஐந்து எழுத்தாக்குங்கள். இது ஆரளத்தில் இருக்குது மாதர் குலம், அதை வேற எப்படி கூறலாம்? சரியான இடத்துல நிற்கிறீர்கள். வேகம் விவேகம்
1: கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு.
0: என்ன ஐயா கொஞ்சம் மாதரை மாதரை வேற எப்படி கூறலாம்? மாதர் மாதர் என்றால் யார்?
1: மாத பெண்கள், பெண்குலம்,
0: பெண்குலம் ஐந்து எழுத்து. சரியான பதில் பெண்குலம். இவ்வளவு தூரம் செல்லவில்லை உங்களுக்கு, கிடைக்காது சொல்ல
1: முடியாது.
0: மாதர் குலம் நல்லது, சரி அதுதான் அதுதான் பெண்குலம், ஆண் குலம் பெண் குலம். இது வந்து உயிரிழந்தே இருக்கின்றது தானே, ஆண் பெண் மனித குலத்துல மட்டுமில்லை எல்லா குலத்திலையும் இருக்க. சரி ரெண்டு பட்டி மூன்று பட்டி போயிட்டு இப்பொழுது இருக்கின்றது முதலாவது பட்டி, நான்காவது பட்டி, ஐந்தாவது பட்டி, ஆறாவது பட்டி இருக்கின்றது. எந்த பட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: ஐந்தாவது பட்டி.
0: ஐந்தாவது பட்டி அருமையான ஒரு பதம் போல் தெரிகின்றது. எங்கே சென்று பார்க்கின்றேன் அதை, அதை திறந்து பார்த்தால் அதுவும் ஐந்து எழுத்துக்களாலான ஒரு பதம். இந்த காலங்களிலே ஒரு காலத்தை அது கூறுகின்றது எங்களுக்கு. அது ஆறு எழுத்தாகவும் இருக்கலாம், ஐந்து எழுத்தாகவும் இருக்கலாம். சரியா?
1: மழைக்காலம் அல்லது பனிக்காலம்,
0: இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் மழைக்காலம் என்று கூறியபடியால் அங்க அதை குளிர்காலம் அதுக்குள்ள இருக்கிறதா, ஆனா மழைக்காலம் தான் சரியான பதில். ஆனந்தன் கட்டி காரணம் இப்பதான் சொல்லுவேன், உடனே குறிப்பிட்டேன் பட்டி என்று மர்மணி. சாரி,
1: நன்றி
0: நன்றி. அப்ப இன்னொரு பட்டி வேணுமா?
1: முதலாவது
0: பட்டி இது உங்கள் தொழிலுக்கு உதவாது, இருப்பினும் உங்கள் தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான். ஐந்து எழுத்துக்களை கொண்டு
1: ஐந்து எழுத்து,
0: ஐந்து எழுத்து தையல் வேலைக்கு அது வருவதே இல்லை, நீங்கள் எடுக்க மாட்டீர்கள்.
1: வேறு வேறு வேறு
0: இல்லை, அந்த அதுக்குள்ளதான் வருகின்றது. ஐந்து எழுத்துக்களோட கொண்டு ஓடி வாருங்கள். கூறுதா மீண்டும் ரெண்டு புள்ளி,
1: அதாவது ஐந்து எழுத்து.
0: ஐந்து எழுத்து எதுவா?
1: ஐந்து எழுத்து எது? எந்த வேலைக்கு? எந்த வேலைக்கு அது சம்பந்தமான விஷயம்?
0: உங்களோட வேலைக்கு தான்,
1: தையல் வேலைக்கு. எந்த போக
0: பார்த்து செய்ய
1: மாற்று.
0: நன்றி. எங்கே அடுத்த உறவியாளர்கள் இருக்கலாம், ஒடிபெற வேண்டும். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம். கேட்டிக்காரி சாந்தி வந்துவிட்டார். வணக்கம் சாந்தி.
2: வணக்கம் ஐயா. பெண்குலம்,
0: பெண்குலம் சரியான பதில். ஆனால் ஆனந்தன் அதை என்னுடைய உதவியோடு கூறிவிடாது. என்ன மாதர் குலம் என்று கூறியிருந்தார், அதை மாற்றி கூறுங்கள் என்று பெண்குலம் ஆக்கிவிட்டார். பெண்குலம் சரியான பதிலை தந்தீர்கள் அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனால் புள்ளி அவருக்கு சென்று விட்டது. இப்பொழுது அடுத்த பெட்டி அவர்கள் திறந்து விட்டார். ஐந்து எழுத்துக்களை கொண்டது ஆறாவது இலக்க பெட்டி உங்களுக்கு. அந்த பெட்டியை அவருடைய இதை நீங்க உடைக்க வேண்டும். உடைத்தால் இன்னொரு பெட்டியை உடைக்கலாம். அந்த பெட்டிக்குள்ளே ஆறு ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் இருக்கின்றன. அந்த பெயர் குறிப்பது வந்து ஒரு பொருளை. அந்த பொருள் வந்து எதுவாக இருக்கும்? அதாவது வந்து எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது, நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம், தையற்காரர்கள் உபயோகிக்க மாட்டார்கள். அவர் தையல், அவர் டெய்லர், அவருக்கு குறி உங்கள் தொழிலுக்கு நீங்கள் இதை உபயோகிக்க மாட்டீர்கள் என்று கூறியிருந்தால் எதுவாக இருக்கும்? ஆனா இது உங்களுக்கு பாவனைக்கு உகந்தது, நாங்கள் பாவிப்போம். ஐந்து எழுத்துக்களை கொண்டு
2: ஆடை சம்பந்தமானவங்க.
0: ஆமா ஆமா, அப்படி இமைத்துக் கொள்ளலாம். ரெண்டு கேள்விகளும் கேட்டுவிட்டீர்கள், அதுக்கு மேற்க கூடாது தானே. இப்ப இந்த தரவுகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வேகம் பி வேகம். வெப்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் உகந்தது. கேட்டிக்காரை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். உமையால் கூடுங்கள்.
2: ஆய்த்தாடை
0: என்ன ஆடை அம்மா?
2: ஆய்த்தாடை. தையல் சம்பந்த ஆய்த்தாடை சார், ரெடிமேட் ரெடிமேட் ஆடைக்கு வந்து ஆய்த்தாடைன்னு சொல்லுவோம்.
0: அப்படியா? அது அல்ல, அது அது அல்ல, அது ஆய்த்தாடை.
2: நீங்கள்
0: சொன்னது போன்றுதான், ஆனா அது அல்ல. அங்க அவர் கேட்டாரு, குளிர்ந்து கொண்டதா தைக்கிறதுக்கு தைப்பதற்கு தான் ஆடையாதது துணியாகத்தானே இருக்க வேண்டும். தைக்கிறது இருக்கிறது ஏற்றது அல்ல என்றும் கூறியிருந்தேன். ஆனா நாங்கள் உபயோகிக்கின்றோம். ஆய்த்த ஆடை என்று சொல்றீர்களா? ஆய்த்த ஆடை என்றது ரெடிமேட் உடைக்கு தமிழ் சொல்ல. நல்லது நல்லது அம்மா.
2: சரிங்க,
0: கண்டுபிடித்து கொண்டு வருவீர்களா? இப்ப உடனே கூறுங்கள் பார்ப்போம். இது எல்லா
2: வீட்டிலும்,
0: எல்லா வீட்டிலும் இருக்கின்றது.
2: நீங்க அந்த இதை சொல்லுங்க, கேள்வியை சொல்லுங்க, எல்லார் வீட்லயும் இருக்கிறதுன்னா.
0: நான் கூறுவிட்டேன், பல தடவை கூறுவிட்டேன். ஐந்து எழுத்துக்களை கொண்டது எங்கள் வீடுகள் எல்லாவற்றிலும் இருக்கின்றது. துணிகளோடு சம்பந்தப்பட்டது. தையல்காரர்கள் இதை உபயோகிக்க மாட்டார்கள். குளிலுக்கும் உபயோகிக்கலாம், வெப்பத்துக்கும் உபயோகிக்கலாம். இதை விட வேறு எது நான் கூறுவது? அது எது?
2: சரிங்க,
0: நன்றிமா. நினைத்துக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தெரியும், அது உங்களிடம் இருக்கின்றது. நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் அழைக்க வேண்டும். அதற்கிடையில் ஒரு பாடல் குறைவரிகளை நிற்கணும். அந்த குறை பாடலை கேட்போமா? கேட்போம். இந்த முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் வைத்தனமும் மலரும் கதம்பம். கனடாவில் நேரம் 12:50, உங்களுக்கு நேரம் 11:20. இரவு நேரம் விரைவில் நீங்கள் இன்னும் 40 நிமிடங்களில் 12 மணியை தொட்டு நள்ளிரவை கண்டுபிடுவீர்கள்.

0: வணக்கம் ஆனந்தன்.
1: கம்பளம் ஐயா, கம்பளம்
0: அல்ல, கரும்பாளம் அல்ல,
1: கம்பளம் அல்ல.
0: கம்பளத்தை நீங்கள் தைப்பீர்கள் தானே? புதிதாக நீங்கள் கம்பளத்தை தைப்பது உண்டு. கம்பளத்துக்கு என்ற துணி வரவில்லை தானே? தைப்பீர்கள். வெட்டி கம்பளத்திலே நீங்கள் ஆடை செய்வீர்கள், குளிச்சட்டை செய்வீர்கள், போர்வை செய்வீர்கள். கம்பளம் பொருந்தவில்லை ஆனந்தன்.
1: முழு துணியிலே கட் பண்ணி தைக்கிறது உண்டு.
0: நீங்கள் கட் பண்ணி இது முழுசாக இருந்தாலும் பாதியாக இருந்தாலும் நீங்க உபயோகிக்க மாட்டீர்கள். எப்படி தமிழிலே கூறுவீர்கள்?
1: ஆயுத்தடை. அது
0: ஆயுத்த ஆடை. அதைத்தான் அம்மா வந்து எங்களை உண்மையால் கூறித்தந்தார். ஆயுத்தண்டு ஆயுதம், ஆயுதண்டுக்கு வந்துவிட ஆயத்தமான ஆடை, ஆயத்தவுடைய பொருள். நல்லது ஆனந்தன், சிந்தித்து பாருங்கள். அடுத்து ராமனுடன் செல்கின்றேன். சரியா? நன்றி. வணக்கம் ராமன். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. அதுக்கான பதில் வந்து கைக்குட்டை ஐயா.
0: என்ன கைக்குட்டை? என்ன கைக்குட்டை? அல்ல கைக்குட்டை, அல்ல கைக்குட்டை, அல்ல. அது கைக்குட்டையாகவும், அதை கைக்குட்டையாகவும் பாவிக்கலாம். அற்புதமான ஒரு பதம், நாங்கள் உபயோகிக்கும் பதம், உபயோகிக்கும் பொருளும் கூட. அந்த பொருள் அதை உபயோகிக்கின்றோம், அதை கூறும் பதத்தையும் நாங்கள் உபயோகிக்கின்றோம், அதை பாவிக்கின்றோம் அந்த பதத்தை. கழகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் மாறி வந்த சொற்களை ஒன்றாக சேர்த்து பார்த்த போது, இப்பொழுது மறைந்திருக்கும் சொற்களை பொக்கிஷத்துக்குள்ளே தெரிந்தெடுத்து அந்த பெட்டியை திறந்து பார்த்த போது கண்ட பொருளின் பெயரை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள், கூறுங்கள். ஆயத்த ஆடை இந்த உமையால் வந்துவிட. உமையால் வணக்கம். ஆயத்த ஆடை என்பது நீங்கள் சொன்னது சரியான பதில். அந்த அதுக்கு ஆயத்த ஆயத்தம், அது ரெடிமேட். சரி, இப்போது குழந்தை தாருங்கள். திரைசீலை, அது வந்து மூன்று திரை சீலை. சரி, ஆனால் அது அல்ல, என்னிடம் இருக்கின்றது அதே போன்ற இன்னும் உண்டு. ஆனா திரைச்சீலைக்கும் திரைச்சீலை, திரை சில பேர் இதையும் பாவிப்பார்கள் திரைச்சீலையாக. அது சிலர் இந்த பொருளை திரைச்சீலையாகவும் பாவிப்பார்கள்.
3: பாவிப்பார்கள்.
0: நீங்கள் உபயோகிக்கிறீர்கள் அம்மா, பல விடயங்களுக்கு உபயோகிக்கின்றோம் அதை. அது பிரயோசனமாக இருந்தது. பெரிதாக சிந்திக்காதீர்கள். அந்த ஆயத்த ஆடை என்று கூறினீர்கள், வாழ்த்துக்கள். அது நல்ல பதம். அந்த ஆயத்த ஆடை ரெடிமேட், அது ஆயத்த ஆடை, ஆயத்தமாக இருக்கின்றது. ரெடி என்பது ஆயத்தம். நல்லது. சரி, கொண்டு வாருங்கள். இந்த பதத்தை கேட்போம், கொண்டு வாருங்கள். ஆறாவது பெட்டிக்குள் இருந்த பதம் இன்னும் தெளிவாக வரவில்லை. முதலாவது பெட்டி, நாலாவது பெட்டி, ஏழாவது பெட்டி, எட்டாவது பெட்டியும் கூடிவிட்டது. ஆனால் இந்த பெட்டி உடைக்காமல் நாங்கள் அடுத்த பெட்டிக்கு எப்படி செல்வது? உடையுங்கள். யார் வந்து உடைக்க போகிறீர்கள்? புள்ளி காத்தா தர்மபுரியில் இருந்து வருகின்றார் என்னுடைய சாந்தி. சாந்தி கூட போகின்ற குருமா சாந்தி.
4: தாய் படப்பாய்.
0: படப்பாயா?
4: தாய் தாய்
0: அப்பாய் இல்லையா? அது என்ன படப்பாய்? சாந்தி, சாந்தி
4: ஐயா, பட பாய் பாய் வேணும் ஐயா. படப்பாய் சொல்லணும்.
0: அது என்ன படப்பாய்? புரிய வையுங்கள். படப்பாய் எது? நாங்க படுக்கைக்கு உபயோகிக்கின்ற பாயா?
4: ஆமாங்க ஐயா.
0: அது அல்ல, அது உபயோகப்படுத்தப்படுகிறது. அது அல்ல, அது வந்து எதிரே ஆக்கப்பட்ட ஓலையில தானே செய்திருப்பார்கள், புள்ளிலே ஓலையிலே.
4: ஆமாங்க.
0: இது இது துணி. துணியாலானதம்மா. சரி, அதையும் இப்படி கூறலாம். சரியா, அதையும் இப்படி கூறுவார்கள் ஒரு காலத்தில். கூறுவார்கள் சரியா? நாங்கள் ஆமா விடுதியிலே படிக்கும் காலத்தில் எங்களுக்கு படுக்கை கதைத்தான் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. நாங்கள் படிக்கிற விடுதியில் இருந்து படிக்கிற காலங்களில் நாங்கள் படுக்கை கதைத்தான் விரிப்போம். ஜமக்காலம். ஆனா அது அல்ல, அதுவும் ஒரு நேரத்தில் இப்படி வந்துவிடும் பெயர், அதற்கு இப்படி வந்துவிடும் பெயர். சரியா? முயற்சி வந்துகிறீர்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு யாருக்கு அந்த புள்ளி கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓடிவாருங்கள், விரைவாக வர வேண்டும்.

0: பதிலை கூறும் போது மிகவும் சுலபமாக அட இதுவா என்று நீங்கள் வாயிலே விரல் மூக்கிலே விரல் வைப்பீர்கள். அற்புதமான பதில் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் நாளாண்டம் அதை பார்க்கின்றோம், அதை உபயோகிக்கின்றோம். அது பல விடயங்களுக்கு உபயோகப்படுகின்றது. ஒரு வாருங்கள், மீண்டும் சாந்தி வந்து விட்டார், கண்டுபிடித்து விட்டார். எங்கே கொண்டு வாருங்கள் சாந்தி?
1: போர்வை அங்கையா? போர்வை
0: போர்வை எத்தனை எழுத்து மேலே
1: பனி?
0: அது போர்வை எத்தனை எழுத்து? மூன்று எழுத்து தானே.
1: பனி, பனி போர்வை, பனி போர்வை.
0: பனி போர்வை அல்ல, அந்த போர்வை இதுக்குள்ளதான் நடக்கிறது. இந்த சொல்லுக்குள்ளதான் நடங்குகிறது. பனிப்போர்வை இந்த பதத்துக்குள்ளதான் நடக்கும். இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் சொல்லப்படுகிறது. அது பார்ப்போம். சாந்தியா உமையாளா பதிலை கொண்டு வருவது? அநேகமா பெண்கள் தான் இதை கூறுவார்கள். எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள். கெட்டுக்காது, விரைவாக ஓடுகிறது என்றார் சாந்தி. எங்கே அடுத்த பதத்தை, எங்கே அந்த பதத்தின் சரியான பதத்தை யார் கொண்டு வருவார்கள்? இந்த பாடலை கேட்போமா?

0: இனிமையான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றது முன்னேற தமிழ் வான்மை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு நேரம் சரியாக 11:30 மூலம் இந்த 30 நிமிடங்களில் 12 மணியை எட்டிப்பிடித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வரும் வாய்ப்பை தருவீர்கள் என்பவர்களே, கனடாவில் இப்பொழுது 1:01 இந்த வேளையிலே பாரத நாட்டு எங்களுடைய பிரித்தானிய நாட்டிலே 6:00 வளைகுடா நாட்டிலே 7:00 காட்டுகின்றது போல் தெரிகிறது. இல்லை 6:00 அங்கே 6:00 இங்கே 5:00 பிரித்தானிய நாட்டிலே. கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் பதத்தை காண கண்டுபிடிக்க முடியாமல் திண்டாட வேண்டாம். இது ஒரு சாதாரணமான விடயம், சாதாரணமான பதம். இந்த பதம் எல்லோருக்கும் உதவுகின்றது, எல்லோரும் உபயோகிக்கின்றார்கள். தையல் தொழிலாளிகள் மட்டும் அதை உபயோகிக்க மாட்டார்கள். 99% இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதம் வந்துவிட்டார். ராஜ்குமாரன், ராஜ்குமாரன் வந்தா கூறுகிறார் தான், வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்
1: அவர்களே,
0: வருக வருக வருக வருக ராஜ்குமார் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா?
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றாக வளமாக நலமா இருக்கிறேன். எங்க ஊர்ல ஒரே மழை,
0: மழையை நம்பி இருக்கின்ற விவசாயம்
1: செய்யறது நல்ல மழைய, நல்ல மழை பொழிஞ்சிட்டு இருக்கு.
0: நல்ல ஐயா பொழிய
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: நல்ல மழை பொழிய வேண்டும், நாடு நன்றாய் செழிக்க வேண்டும். அது அத்தனைனா அங்க ராஜ்குமார் வாழ நல்ல மனிதர்கள் வாழுகிறார்கள். அதனால நல்லாறு
1: ஐயா, உங்க அளவுக்கு நான் இல்ல பாருங்க. உங்க
0: எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்ப நீங்க
1: பிரிட்டிஷ்
0: பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவிலே, அதற்கும் நாங்கள் இருக்கின்ற பகுதிக்கும் 3 மணி நேர வித்தியாசம், நேரம் கூட வித்தியாசம். இன்னொரு மாநிலம் அது, இன்னொரு மாநிலம்
1: சரி சரிங்க.
0: ஆனா இங்கேயும் மழை மூலமாகத்தான் இருக்கின்றது. சரி, இப்ப மத்தியில இருந்த சொல்லை விடுவிக்க முடியாமல் தவிர்க்கிறார்கள், உங்களால் கூற முடியுமா?
1: கம்மலம்,
0: கம்பளம் அல்ல, கம்பளம் அதைத்தானே கம்பளி என்றெல்லாம் போர்வு என்று கூறினாலும் அது
1: பொருந்தவில்லை.
0: சாதாரணமான ஒன்று எல்லாரும் கூறுகிறார்கள், இதை கூறுகிறார்கள் இல்லை, நீங்கள் கூறுவீர்களா?
1: ஐயோ, நானும் உட்காந்து ஒரு பக்கம் புள்ள எழுதியாச்சு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்ன வார்த்தை என்ன வார்க்கன்னு கடைசியில் தான் சரி, இதாச்சும் ஒரு 5 எழுத்து வருதுன்னு உங்களை
0: கூப்பிட்டேன். கம்பளம் என்று கொண்டு வந்துரு, அது புரிந்தவில்லை. அந்த கம்பளம் ஒரு காலத்திலே இப்படி வந்துவிடும். அதே ஒன்றாக செய்து போட்டு விடுகிறீர்கள் ஒரு பக்கத்திலே. ஆனால் உபயோகிப்பது உண்டு, மாற்று உபயோகங்களுக்கு உபயோகிப்பார்கள் அதை, அந்த பொருளை.
1: எல்லாம் 4 எழுத்து தான் வருது. நானும் தாவணி சித்தாடை என்னென்ன
0: பார்த்தேன், அத்தனை இதற்குள்ளே அடங்குகின்றது,
1: அடங்குகிறது.
0: அப்படி இருக்கும்.
1: சரிங்க, வருகிறேன். அடுத்த
0: சோறு கஞ்சி, சோறு கஞ்சி கூழ் கறி என்றெல்லாம் ஒன்றுக்குள்ளே தானே செய்வோம்.
1: ஆமா, உண்மைதான், உண்மைதான்.
0: பானை என்பதற்குள்ளே செய்வோம், நல்ல சட்டி என்பதற்கு செய்வோம். அதே போன்று அப்படி செய்யும்போது சோட்டு பானை, கறி சட்டி, கூழ் பானை என்றெல்லாம் வருகின்றது. அதே போன்று இதெல்லாம் இவையெல்லாம் வருவது உண்டு, அதை நாங்கள் இப்படி கூறுவோம். ஒரு மாடு வந்தாலும் அது வேறு உபயோகத்துக்கு உதவுகிறது.
1: எளிமையா தான் இருக்கோம், தலை பிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்கறதால எளிமையா தான் இருக்கோம், நாங்க ரொம்ப தலை சுத்திட்டு வருவோம். ஆமாங்க,
0: வாழ்த்துக்கள். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த பதத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற இந்த ரோஜா கூட வந்து கண்டுபிடிக்கலாம் என்றால் ரோஜாவும் வந்து அழைக்கிறதாவில்லையே. வந்துவிட்டார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கத்தோடு வந்து வணக்கம் தந்த உங்களுக்கு நாங்கள் பகல் வணக்கத்தை தருகின்றோம், நண்பகல் வணக்கத்தை. 1:05 எங்களுக்கு இப்பொழுது
2: நலமா இருக்குங்க.
0: அங்கே உங்களுடைய மழை
2: இருந்து தலைவர் சொல்லிட்டாரா? மழைக்காலம் பெய்து கொண்டுதான் இருக்குது. மதியானம் நல்ல காற்றோட மழை இருந்தது, இப்போது சற்று ஓய்ந்து இருக்கிறது, மழை வரும்.
0: தலைவர் நான்கு ஐந்து பக்கங்கள்ல எழுதி வைத்திருக்க என்ன செய்தி போகுதுன்னு அவருக்கு
2: மோளை போட்டு கசைக்கிட்டு கந்தைத்துணி.
0: அடே அப்பா கந்தைத்துணியா, என்ன அற்புதமான ஒரு தமிழ்ச்சொல்லை கண்டுபிடித்தீர்கள். ஆனால் அது அல்ல என்னிடம் இருக்கின்றது, அது போன்ற ஒன்றுதான், அது போன்ற ஒன்றுதான். சரியான இடத்துல நீங்கள் பிடித்து விட்டீர்கள், அதை பிரித்து பாருங்கள்.
2: இதுதான் நீங்க சொல்றது, ஏன்னா மாற்று விதமா யோசிச்சு நம்ம பயன்படுத்தவும்
0: இன்னொரு சொல்லு
2: இருக்கின்றது. அதே சொல்லுவாங்க, அத கறி துணின்னு சொல்லுவாங்க.
0: சரியான இடத்துல நிக்கிறீர்கள், அந்த சொல்லை கொண்டு வருகிறீர்கள்.
2: ஆமா ஐயா, ஆமா.
0: சரி, இந்த சொல்லை கொண்டு வருபவர்கள், இந்த சொல்லை கொண்டு வருபவர்களுக்கு இரண்டு மொழிகள் வழங்கப்படும்.
2: தனுக்குள்ளே
0: கூறுவார், அது இருக்காது எடுத்து கொடுத்து. ஆனா நான் அழகாக கூறிவிட்டேன், இது எங்களுடைய அந்த ஆனந்தனுக்கும் பொருத்தப்படாது, ஆனந்த தொழிலுக்கும்
2: பயன்படுத்தப்படாது. தைக்க மாட்டாரு.
0: ஆனா நீங்கள் சொல்றது சரியான, அதுல இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் வித்தியாசம்
2: இருக்குது.
0: ஒரு கொஞ்சம் சொன்னாரு, எல்லாம் பூந்து விட்டது வாழ்ந்தான் புகழ.
2: அது கந்தை ஆடை ஐயா, கந்தை ஆடை
0: அல்ல அல்ல. வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள், சரியாக கொண்டு வந்து ரெண்டு புள்ளி பெறுங்கள். அவர் ஆளே சென்று விட்டார், வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் ராமன்
3: ஐயா. வணக்கம் ஐயா, அது தார்பாய் ஐயா, தார்பாய்
0: அங்கே அவர் படப்பாய் என்றால் நீங்கள் தார்பாய் என்று. தார்பாய் என்னத்திலே செய்வது? ஒரு காலத்திலே இரண்டு புள்ளி, இரண்டு புள்ளி, இரண்டு புள்ளிகள், இரண்டு புள்ளிகள் யாருக்கு வேண்டும்? இந்த குட்டியை திறந்தீர்கள், நீங்க தான் திறந்த குட்டியா
3: கொண்டு
0: ஆறாவது? ஒருவர் படிக்க முடியாம இருக்கின்றது. உமையாள் கொண்டு வருகின்றாண்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம் உமையாள். வணக்கம்.
4: கிழிந்த துணி,
0: கிழிந்த
4: துணி,
0: கிழிந்த துணி. எத்தனை பதம் அம்மா?
4: தையக்காரனும் தைக்க முடியாதுன்னா கிழிந்ததுதான்
0: தைப்பார். ஒரு கிளியல் வந்தா கொண்டு கொடுத்தா டான் பண்ணி கொடுப்பாரு அவர். அங்க இருக்கின்றது, உங்க வீட்டிலே இருக்கின்றது, அதை உபயோகிக்கின்ற எல்லாருமே இருக்கின்றது. சரி, இரண்டு புள்ளிகள் இழந்து விடாதீர்கள். இரண்டு புள்ளிகள் சாந்தி வந்து விட்டார், அவர் பெறுகிறாரான்னு பார்ப்போம். வணக்கம் சாந்தி, கொண்டு வந்து விட்டீர்களா இரண்டு புள்ளிகள்?
5: திரைச்சியிலையா?
0: இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட முடியாது.
5: திரைச்சியிலை
0: அல்ல, அல்ல, அது நீங்கள் முன்பு கூறினீர்கள் ஒரு தடவை, அது அல்ல. ஆனால் ஒரு சிலர் அப்படி அதை உபயோகிக்கிறார்கள், திரைச்சியிலையாகவும் உபயோகிப்பார்கள் சிலர். ஆனால் அது அந்த அளவுக்கு இது பாதிக்க முடியும், அது உபயோகப்படுத்துவதில்லை. மீண்டும் சந்தன்ராஜ் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ்
2: வணக்கம் ஐயா,
0: கொண்டு வாங்க.
2: நைந்த ஆடை
0: என்ன ஆடை
2: கொண்டு விட்டாருங்களா? நஞ்சு, நஞ்சு பிடிச்சுமாங்களா?
0: நஞ்சு, நஞ்சு ஆடை பொருந்தவில்லை. நீங்கள் முதல் நின்ற இடம் அதை கொஞ்சம் மாற்றி இருந்துட்டால் சரியா இருந்திருக்கும். சின்ன தொண்டா என்று கூற முடியாது அதை. நாம நனைந்த நஞ்சு போன ஆடை என்று கூறுகிறீர்கள், அதுக்கு போற என்ன சொல் அதுக்கு பயன்படுத்த? சரியா நிற்கிறீர்கள் நீங்கள் அந்த இடத்திலே, அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறீர்கள் இல்லை. சரியா?
2: நஞ்சி போனதுதான் இந்த துணி கிழிந்த அலையணும். அதுவும் அம்மா சொன்னாங்க, அதுவும் இல்ல
0: இல்ல. அப்ப சரி, ராமன் வணக்கம் ராமன். ராமன்
3: ஐயா, கந்த துணி ஐயா, கந்த துணி
0: கவிஞர் இந்த கந்தல் துணியையும் அதை கூறினார்கள். அதுக்கு பொருந்தவில்ல. கந்தல் துணி எத்தனை எழுத்து? எழுத்து ஆறா போயிடுது.
3: ஆமா ஆமா ஆமா,
0: இது ஐந்து தானே? கந்தல் துணி என்ன, ஐந்து போன ஆடி என்ன, என்ன எல்லாம் அது இதுலதான், இதுதான் அதனுடைய மூலப்பொருள்.
3: பொறுத்துணின்னு சொல்லுவாங்க, பொறுத்துணினாலும் அது கம்மி எடுத்து குறையுது.
0: பொறுத்துணியா?
3: இந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்றது, இந்த சமயக்கட்டில பயன்படுத்துவாங்க.
0: கரித்துணி என்னும் குறித்தான் பாத்திரங்கள் கருந்தவில்லை. அந்த பதம் பொருந்தவில்லை. ரெண்டு புள்ளி, இரண்டு புள்ளி, இரண்டு புள்ளிகள்.
3: எதுக்கு தயா இது பயன்படுத்துறாங்கன்னு
0: சொல்லுறாங்க. என்னிடம் தகவல் தரவே இல்லை. கிட்ட வந்துட்டீங்களா? வெட்டி குடியுங்க. அங்கே பாரு கொண்டு வருவாங்க. வணக்கம் பாரு.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: பழைய துணி, பழைய துணி,
0: பழைய துணி. அதற்கு அந்த நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் பதம் பொருந்தவில்லை.
1: பழைய ஆடை
0: அல்ல, அல்ல. நீங்கள் சரியான இடத்துல, சரியான இடத்துல நினைக்கிறீர்கள். பாதி சரி, பாதி மாற்ற வேண்டும். மாத்தி யோசி, பாதி பாதி மாத்தி யோசி. பழைய துணி பொருந்துகிறது, ஆனா என்னுடைய பதத்திலே பொருந்தவில்லை. அதனால் நீங்கள் மாத்தி யோசிக்க வேண்டும்.
1: பழைய
0: சரி, மீண்டும் பாருங்க. இப்ப சாந்தி வந்து எடுக்க போகின்ற சாந்தி கூறுங்கள்.
4: கந்தல் ஆடையா?
0: அது எத்தனை எழுத்து மேலே? கந்தல் ஆடை
4: இல்ல இல்லைங்கய்யா, சேர்த்து
0: அப்படின்னா அது அல்ல. கந்தல் ஆடை அல்ல. அது எப்படி அம்மா நீங்க உபயோகிப்பது? கந்தல் ஆடையை நீங்க உபயோகிப்பீங்களா? இது உபயோகம் தானே, நான் சொல்லுந்தானே. ஓர உபயோகங்களுக்கு உபயோகிப்பார்கள் என்று. கந்தல் என்ன? கிழிந்து போனது, பிந்து போனது. தெரிய கொண்டு வாருங்கள். ஃபாரூக் நீங்கள் விட்டுட்டீர்கள், சரியா பிடித்துக் கொண்டு ஓடுவாருங்கள். இப்ப சந்தமாதிரி பிடித்துக் கொண்டு வருவார் நினைக்கின்றேன். ஓடி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். முன்னிறுத்தம் வானொலியின் இரண்டு புள்ளிக்காக எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யார் அந்த போட்டியில ஜெயிக்கின்றார்கள் என்று கேட்போம்.

0: எங்கே வடலூர் ஆனந்தன் அவர்கள் வந்து விட்டார்கள். வணக்கம் வணக்கம் ஆனந்தன்.
1: அழுக்கு ஆடை அது ஒரு
0: அழுக்கு ஆடை அல்ல, அழுக்கு ஆடை அல்ல, அழுக்கு ஆடை துவைத்து விட்டு பாவிக்கிறோம் தான். ஆனா அழுக்கு ஆடை புரிந்த அழுக்கு ஆடை நான்கு ஐந்து எழுத்து ஆறு எழுத்துக்கு வேலை வந்து விட்டு அழுக்கு ஆடை ஆறு எழுத்து கொண்டு வந்தார். அவருக்கு தான் அது பொருந்த வேணும். அவர் மாத்திக்கொண்டு வந்தாருன்னா உடனே அவருக்கு கிடைக்கும் அந்த புள்ளி.
1: அவர் பழைய ஆடை சொன்னாரு,
0: அவர் பழைய துணி கூறினார்.
1: பழைய துணி கந்தல் துணியா?
0: கந்தல் துணி என்றால் பழையதா? புதிதும் கந்தல் என்றால் என்ன?
1: பிரிந்து போறது,
0: பிரிந்து போறது, பிரிந்து போறதா? புதிதும் இப்ப அவரிடம் கேட்போமா?
1: கேட்போம் கேட்போம்.
0: வணக்கம் பாரோ, கொண்டு வாருங்கள்.
2: பழைய பழைய சேலை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். இரண்டு புள்ளிகள் உடனே தருகிறது. பழைய சேலை துணி என்று நாங்கள் எப்பொழுதும் கூறுவதிலும் சேலை துணி என்பது பழைய சேலை. பழைய சேலை தான் சரியான பதில். பழைய சேலையை என்ன செய்வோம்? கட்டுவோம், மற்றவர்களுக்கு கொடுப்போம். பழைய சீலையை கிழித்து விட்டு எண்ணல்லை நாங்கள் திரைச்சீலையாக அறிவிப்போம். பழைய சீலை தான் விளக்கு திரி செய்வதற்கு மிகவும் உபயோகப்படுகின்றது. பழைய சீலையை படுக்கையிலே விரித்து படுக்கும் பொழுது சுகமாக இருக்கும். சரியா? பழைய சீலை என்பது சரியான பதிலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்தீர்கள் ஃபாரூக் அவர்களே. உங்களுக்கு இரண்டு புள்ளி உடனடியா சொன்னபடி போட்டு விட்டேன். சரியா? ஆறாவது பதம். இவ்வளவு தூரம் இலக்களித்து விட்டால் இப்பொழுது இருக்கிறது ஒன்று இருக்கின்றது, நான்கு இருக்கின்றது, ஏழு இருக்கின்றது, எட்டு இருக்கின்றது. எந்த பெட்டியை திறக்க போகிறீர்கள்?
2: ஏழு. ஏழு,
0: ஏழாவது பெட்டியை. அங்கே ஆரம்பத்திலே கொண்டு வந்தார் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்களும், ஆனால் அவர் இதை நினைக்கவில்லை. அப்படித்தான் அப்படித்தான் எங்களுடைய ஒவ்வொருவரும் மாறி மாறி யோசித்திருக்காங்க. பழைய சீலை சாதாரண முடியும். பழைய சீலை நாங்கள் வைத்திருப்போம், நாங்கள் பழகிவிடும். வந்து யாசகம் செய்பவர்கள் கூட சில பேர் கொடுப்பார்கள். இந்த என்ன பழைய சீலை இருக்கு, கொண்டு போய் கொடுப்பார்கள். பழைய சீலை எல்லோருக்கும் உதவியாக இருக்கும். பழைய காற்றட்டை, பழைய சட்டை உதவுவது விட பழைய சேலை, பழைய சேலை பல விடயங்களுக்கு உதவி புரிகின்றது. வயதானவர்கள் புதிது வாங்கி கட்ட மாட்டார்கள், பழையதான் கட்டுவார்கள் இல்லையா? அதே போல கொண்டு சென்று எங்களுடைய தொழிலிட்ட கொடுத்தால் திருத்தி தரமாட்டார், தச்சு தரமாட்டார் இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் ஏழாவது கேட்டி, ஏழாவது வேற கேட்டீர்கள். ஏழாவது கேட்டி. அந்த காகசும் அபூகாகசும் திறந்திரு கதவையை திறந்து பார்ப்போம். ஆஹா, அழகா இருக்கிறது ஐயா அந்த பதம், அழகான பதம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், நிறத்தை குறிப்பது. முக்கியமான நிறங்களை குறிப்பதை நாங்கள் இப்படி கூறுவோம். ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது, நிறங்களை சேர்த்து சொல்வது. சரியா? ஐந்து எழுத்துக்களை கொண்டது, அந்த எழுத்துல இருந்து சொல்லு குறிக்கின்றது, வர்ணங்களை குறிக்கின்றது. சேர்த்து கூறும் ஒரு சொல், வர்ணங்களை சேர்த்து கூறும் ஒரு சொல். அது இந்தியாவிலே முதன்மை பெற்ற வர்ணங்கள். இப்பொழுது உங்களால் கூற முடியும் என்று எண்ணுகின்றேன். முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவிலே.
2: மீண்டும் வரையிற பயிற்சி,
0: மீண்டும் வரையிறா? அவர் புள்ளி இழந்து விட்டீர்கள், சென்று வாருங்கள். மீண்டும் வரக்கூடாது, வேறு யாரும் புள்ளியை கொண்டு போவார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். அது அந்த பெட்டியை உடைத்து அந்த பதிலை தந்திருக்க வாழ்த்து. எங்க தலைவர் ஓடி வரப்போம். இப்ப தர ராஜ்குமாருக்கு அது புரியும், ஓடி வரப்போகின்றார். இது முந்தைய தமிழ் வானொலி இருபத்தி நான்கு மணி நேர தமிழ் சபை கனடா கலையத்திலிருந்து இணைந்து பாடல்கள் தந்து கொண்டிருக்கு. இப்ப சாந்தி வருகின்றார் தர்மபுரியிலிருந்து, அவர் கூட போகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி, வணக்கம் சாந்தி.
3: ஐயா, அரிதாரம்.
0: அரிசாரமாமா அரி அரி
3: அரிசாரம்
0: அரிசாரம் அல்லடா அது அல்லமா பாத்தீங்க அந்த பழைய சீல எப்படி ஒழித்திருந்தது நீங்க சொன்ன எல்லாம் அதுக்குள்ளதான் அற்புதமான பதில் நல்லது இது வந்து அப்படி இல்லம்மா சாந்தி நிறங்களோடு சம்பந்தப்பட்டது நிறங்களோடு சம்பந்தப்பட்டது வர்ணா அது அந்த இது அது சில அரிதாரம் என்றால் என்ன நீங்கள் கூறும் அரிதாரம் இது
3: மேக்கப் தாங்க அரிதாரம்
0: அரிதாரம் அது அல்ல இது சேர்ந்து வருவதை இப்படி கூறுவார்கள் இந்தியாவிலே அரிதாரம் உலகம் முழுக்க இருக்குதானே அம்மா ஆனால் இந்த அரிதாரம் என்பது முக்கியமாக நடிகர்களுக்கு நாடக உலகுக்கு பயன்படுவது உண்டு சரியா சரி இது வந்து அது அல்ல ஆனா இந்தியாவில் மிகவும் பிரபல்யமான ஒரு பதம் சரியாக கண்டுபிடிங்கள் பார்க்க சுலபமானது வர்ணங்களை இன்னொரு குழு வர்ணங்களை சேர்த்து சொல்லும் வர்ணங்களால் ஆக்கப்பட்டது வர்ணங்களை சேர்த்து கூறும் ஒரு சொல் ஒரு பதம்
3: நான்
0: கூறுவது உங்களுக்கு புரியவில்லை அது நடிப்போடு சம்பந்தப்பட்டது பாவனை குணத்தோடு அதல்ல இது வர்ணம் வர்ணம் என்றால் என்ன நிறங்கள் நிறங்கள் நிறங்களை சேர்த்து கூறுவது
3: சரிங்க மறுபடியும்
0: நிறங்களை சேர்த்து கூறும் ஒரு சொல் இந்தியாவில மிக முக்கியம் பிரபல்யம் வாய்ந்த ஒரு சொல் சரியா அது சேர்ந்து காணப்படும் போது இப்படி அற்புதமாக கூறுவார்கள் ஒரு வர வேண்டும் கொண்டு வாருங்கள்

0: ராஜ்குமார் சந்தனராஜ் இருவரும் வந்து பங்கியவற்றியது வாழ்த்துக்கள். பாடல்களை கூறவில்லை, நாளைய பாடல்களை இந்த இதற்கு பதத்தை கண்டுபிடித்து கொண்டு ஓடுவார்கள். பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக்.
1: சாயங்கள்
0: இல்லை ஐயா.
1: சாயங்கள்
0: சாயங்கள் அல்ல, எல்லாவற்றுக்கும் நிறங்கள் உள்ளது. இது ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறங்களை சேர்த்து கூறும் ஒரு சொல். இப்ப இப்ப கிளி என்ன நிறம்? பச்சை கிளி என்று கூறுகின்றோம். கருப்பு காகம் என்று கூறுகின்றோம். அதே போன்று ஒரு கிளியிலே ஐந்து நிறங்களை கொண்டது என்ன கிளி என்று கூறுவோம்? பஞ்சவர்ணம் என்று கூறுகின்றோம்.
1: பஞ்சவர்ணம்.
0: அதே போன்றுதான் இந்தியம். இந்தியாவிலே இந்த சொல் மிகவும் முக்கியமானது. சரியா?
1: சரிங்க.
0: வணக்கம் வணக்கம். உமையால் கூறுங்கள்.
2: வானவி.
0: வானவில் எங்களுக்கு வானவில் வந்து ஒரு அதில் நிறங்கள் பல உண்டு. ஆனால் அதில் நிறந்து சொல்லவில்லையே.
2: நீங்க நிறந்தன சரியா கேட்டீர்கள்.
0: ஆமா, நீங்கள் நிறம் கூறவில்லையே. இப்ப வானவில் என்று தானே கூறுகிறீர்கள்.
2: வானவில் ஏழு கலர் இருக்கு.
0: அது இருக்கு. அது எப்படி ஏழையும் சேர்த்து எப்படி சொல்லுவீர்கள்?
2: அதுதான் ஐயா தெரிய.
0: என்னம்மா? சரி, வானவில் எத்தனை எழுத்துக்கள் அம்மா?
2: நாலு எழுத்து தான் வருது.
0: நான் சொன்னது ஐந்து எழுத்துகள் இருந்தது. ஆனா அடுத்தது வானவில் இந்தியாவில் மட்டும்தான் பிரபலியம் வாய்ந்ததா? இல்லையே,
2: எல்லா இடத்துலயும்.
0: ஆமா, இது இந்தியாவில மேலும் பிரபலியம் என்றல்ல கூறுகின்றேன். ஐந்து எழுத்துக்கள் என்றல்ல கூறுகின்றேன்.
2: சரிங்க ஐயா.
0: ஐந்து நிறங்களை கொண்டதை நாங்கள் ஐந்து நிறங்கள் அதை பார்த்து பஞ்சவர்ணம் என்று கூறுகின்றோம். அதே போன்றுதான் அதே
2: போன்றுதான்
0: நிறங்களை குறைக்கின்றது. இந்தியாவிலே பிரபலியமானது. சுருக்கமான உங்க தரவு தந்திருக்கேன், கூறாமல் இருக்கின்றீர்கள். கேட்டுக்காரு போடுவாருங்கள். நிகழ்ச்சி நிறைவேற்றப்பட்டது. வடலூர் ஆனந்தன் வருகின்ற கூற போன்ற கொண்டு வாருங்கள். ஆனந்தன்,
3: அஜந்தா.
0: அஜந்தா என்ன?
3: அஜந்தான்னு ஒரு கலர் சொல்லுவாங்க. அந்த
0: அஜந்தாவும்
3: அஜந்தா. அஜந்தா
0: அஜந்தா என்று வராது. அஜந்தா வந்து ஈழத்துல நாட்டில் இருக்கின்ற ஒரு குகை, அதற்குள்ளே இருக்க ஓவியம் சிறந்தது என்று சரித்திர
3: பிரசித்தம்.
0: அஜந்தா. நீங்கள் கொண்ட நிறம் வந்து மஜந்தா என்ற நிறம். மஜந்தா கலர் அது அல்ல. மஜந்தா ஒரு நிறம் தானே? இதுல அப்படி
3: சரிங்க, யோசிக்கிறியா?
0: உங்கள் நாட்டில் நீங்களும் அதை செய்திருக்கின்றீர்கள். சில காலங்களில் எல்லோரும் வந்து அதை நீங்கள் அதை செய்து கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்களும் தைத்து கொடுத்திருக்கின்றீர்கள் அதை.
3: வானவில் வரும். வானவில் நிறம் சொல்லுவோம்.
0: பொருந்தவில்லை பொருந்தவில்லை. ஆனால் இந்தியாவில் மிகவும் பிரபலியம் வாய்ந்தது. இப்பொழுது தலைவர் அல்லது சந்தன்ராஜ் உடனே கூட போகின்றார்கள். வாழ்த்துக்கள். ஒரு வாருங்கள். தர்ம என்னுடைய ராஜ்குமார் வாருங்கள். சாந்தி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சாந்தி. வெளியே பருவத்தை தேசிய கொடி எழுத்து
4: தேசிய இக்கு சேர்த்தா வராது.
0: இக்கு சேர்க்காத விட்டாலும் அது பிழை. அது அல்ல
4: தேச கொடி.
0: எல்லா நாட்டிலும் தான் தேசிய கொடி இருக்கின்றது. நிக்கிறீர்கள், எழுத்து சொல்ல முடியாமல் இருக்கிறீர்கள். போகம் விபோகம் விபோகமாக சிந்தியுங்கள். முடிவடைய நேரத்தை எட்டிவிட்டோம். சிந்தித்து வாருங்கள். முனியன்று பாராளி 24 மணி நேரத்தை அமைச்சபை ராஜ்குமார் சந்தன்ராஜ் இருவரும் உங்கள் பாடல்களை தர வேண்டும். நீங்கள் காற்றலையில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும். எங்கே வந்து விட்டார் ஆனந்தன்? கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஆனந்தன்.
3: காவி நிறம்.
0: காவி நிறமா? அல்ல, பொருந்தவில்லை. காவி நிறம் ஒன்று தானே? ஒரு நிறம் தானே? வர வேண்டும் வர வேண்டும். வந்து விட்டால் சாந்தி, கொண்டு வந்து விட்டால் கொண்டு வரவேன் சாந்தி.
4: தேர்கொடி அல்லையா?
0: அல்ல மகளே, நீங்கள் புட்டு விட்டீர்கள், அந்த இடத்தையே விட்டு நகர்ந்து விட்டீர்கள், கிட்டவும் வரவில்லை. நான் நிறங்களை குறிப்பது சேர்த்து சொல்லும் சொல், சேர்த்து சொல்லும் ஒரு பதம். அடுத்து ராமன் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராமன்.
5: ஐயா வணக்கம் ஐயா. ஐயா காவி நிறம் ஐயா,
0: காவி ஆனந்த காவி ஒரு நிறம் தானே, இது ஒரு சில நிறங்களை சேர்த்து கூறுவது. பஞ்சவர்ணம் என்ற ஒரு ஒரு ஒரு உதாரணம் கூறினேன், இன்னும் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன, உங்கள் நாட்டிலே பிரபல்யமானது என்றும் கூறியிருந்தேன். மீண்டும் வாருங்கள், தங்கையை உமையாக கொண்டு வாருங்கள். மூவர்ணம் என்று கூறியிருக்கார், சரியான பதிலை உமையால் தந்து ஒரு புள்ளியை பெற. மூவர்ணம் அங்கே சாந்தி அதை தொட்டார், தேசிய கொடி என்று. ஆனால் இந்த தேசிய கொடி என்றே கூறவில்லை. காவி நிறம், மஜந்தா நிறம், பல சில நிறங்களை சேர்த்ததுனா மூவர்ணம் இந்தியாவிலே பிரபல்யமானது. மூவர்ண கொடி உங்களுடைய மூவர்ணம், மூன்று வர்ணங்களை சேர்த்து அதில் இருக்கிறபடிய மூவர்ணம் என்று ஒரு சொல். மூவேந்தர் போல மூவர்ணம், ஐந்து நிறங்களை கூட கிளியன்றபடியால் பஞ்சவர்ணம் என்று கூறினேன். சரியான பதில் மூவர்ணம் என்பது உமையால் தந்து வெற்றி பெற்றுக் கொண்டார். அந்த பதத்துக்கு ஒரு புள்ளி பெற்றுக் கொண்டார், மூவர்ணம். சிறப்பான பதில் உமையால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சிறந்த பதில், சிறந்த பதில். எங்கே பாரு கொண்டு வருகிறார், கொண்டு வாருங்கள் பாரு.
5: மூவர்ணம்
0: அது இப்பொழுதுதான் கூறுகிறீர்கள், இதை முதலில் கூறியிருக்கலாம் தான். உமையால் கூறி புள்ளி, உமையால் கூறி புள்ளியை பெற்றார். நீங்கள் கூறி பாராட்டை
1: பெறுகின்றம்,
0: இருவர்ணம் என்ற ஒன்றும் இல்லை, மூவர்ணம் இருக்கின்றது, பஞ்சவர்ணம். நான் எவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு கூறுகிறது வந்து இந்தியாவிலே பெருமை சேர்ப்பது, இந்தியாவிலே புகழ் சேர்ந்த, இந்தியாவிலே ரெண்டெல்லாம் கூறியிருந்தேன். சாந்தி தொட்டா தேசிய கொடி என்று வர்ணம் வர்ணம் வர்ணம் வர்ணம் என்று மூவர்ண கொடியப்பா, மூவர்ணம். நான் கொடி என்றும் கேட்கவில்லை, மூவர்ணம். அந்த மூன்று வர்ணங்களும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயம். தகவல்கள் வாழ்த்துகள் ராமன் வருகிறார், வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள். ஐயா ராமன், ராமன் வணக்கம், ஃபாரூக் துணித்துக் கொள்ளுங்கள். ராமன் ஒருவரையும் காணவில்லை,
6: சென்று விட்டார்கள்.
0: பத்து நிமிடங்கள் உங்களுக்கு கலந்துரையாகவும் தரப்படுகின்றது, வாருங்கள். எங்கே சந்தன் ராஜ், ராமன் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராமன்.
5: ஐயா மூவர்ணம் ஐயா,
0: மூவர்ணம் ஆரண கஞ்சி பழைய கஞ்சி.
5: ஐயா
0: ஆமா, மூவர்ணம் என்று உமையால் கூறி புள்ளியை பெற்றார், வாழ்த்தினை பெற்றார், நீங்களும் வாழ்த்தினை பெற. மூவர்ணம் தானே ஐயா நான் கேட்டது, அவர் அந்த பஞ்சவர்ணம், ஐந்து நிறங்களை கொண்டால் பஞ்சவர்ணம், எங்கேயாவது ஆறு வர்ணம் நான்கு வர்ணம் இரண்டு வர்ணம் இருக்கிறதா, இல்ல மூவர்ணம் தானே, அடுத்த சொல்லு. அது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கிறது அதுதானே மூவர்ணம். சாந்தி வந்து தேசிய கொடி என்று கூறியிருந்தார், அது மூவர்ண கொடி தானே,
5: சரியா?
0: அந்த கொடி என்ன, கொடி என்னன்னு இருக்கின்றது. சரி, இப்பொழுது சந்தன் ராஜ் இருந்தார், அவரை உங்களுக்கு நினைக்க முடியுமா? அவரை
5: எனக்கு அவர் நம்பர் இல்லையா,
0: அப்ப நீங்கள் அப்படியே நில்லுங்கள், அவரை இணைக்கின்றேன் நான். வணக்கம் சந்தன் ராஜ்.
7: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம்,
7: அந்த கொட்டியில இருந்துட்டோம்,
0: இணைக்க முடியுமா? பாருங்கள் அவர் அழைக்கின்றார். மகிழ்ச்சி வானொலி, நான் வர்ணம் வர்ணம் வர்ணம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு பஞ்சவர்ணத்தை கூறியிருந்தேன், அடுத்தது மூவர்ணம் தானே, அது இந்தியாவிலே பெருமை சேர்க்கிறது, இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்று இவர் நினைத்திருக்கிறார், கூறவில்லை. வாழ்த்துக்கள், வந்து விட்டாரா உங்களும் வரவில்லை?
7: நினைக்கிறேன்.
0: அப்ப மூவர்ணம் என்று நான் கூறியிருந்தேன், இரண்டாள் இப்ப மூவேந்தர் முக்கணிகள் போன்று மூவர்ணம் என்ற ஒரு பதம் அன்று தொட்டு இன்று வரை வழங்கி வருவது காரணம் இந்தியாவினுடைய தேசிய கொடியினால் தான். எத்தனையோ கொடிகள் எத்தனையோ
7: வர்ணங்கள். என்னுடைய பாடல் எழுதிங்க அப்படி.
0: ஆமா அதை போடுங்க.
7: நாளைய பால் தலங்கை வெளி திரைப்படம் போலே வண்ணம் கொண்டு வந்தாய்.
0: வான் போலே உங்களுக்கு ராமனை நினைக்க முடியுமா?
7: இல்லங்கய்யா, நாங்க விடுபட்டு வருகிறேன். மீண்டும்
0: மீண்டும்
7: நிறைவேறது.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
7: நன்றி நன்றி ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி
7: நன்றி
0: நன்றி. எங்கே ராமன் அவர்கள் அழைத்தார்கள் வாருங்கள். ராமன் தர்மரா எங்களுடைய ராஜ்குமார் பெற வேண்டும், அவரும் அழைக்க வேண்டும். நேற்று கடவுளேந்தி ரோஜா வந்தார், இன்றைக்கு ரோஜாவை காணவில்லை. இப்ப புள்ளிகள் உங்களுக்கு கூற வேண்டியிருக்கின்றது. எல்லோரும் சுமாரான புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள் இருவரை தவிர. ஏன்னா அவர்கள் இறுதி நேரத்திலே தான் வந்தார்கள். ராஜ்குமார் சந்தன்ராஜ் அவர்களும் இறுதி நேரத்தில் வந்து ஒரு பதத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டார். வந்துவிட்டார் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
7: ஐயா வணக்கம் வணக்கம்.
0: தர்மபுரி தான் இந்த புள்ளிகளை சேர்ந்திருக்கின்றது.
7: எங்க தர்மபுரி வந்து ஏகப்பட்ட போட்டியாளர்கள் இருப்பாங்களாட்டு இருக்குங்கய்யா.
0: போட்டியாளர் நீங்கள் எழுதி 74 பக்கங்களை எழுதி வைத்திருக்கின்றீர்கள்.
7: மூ வர்ணம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் இருந்திருந்தா கூட போட்டி தேர்வுக்கு பயன்பாட்டு இருக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கு கட்டாயம் கட்டாயம். வர்ணம் வண்ணம் அதெல்லாம் யோசனை என்னடா அது.
0: வர்ணம் நிறங்கள் என்றும் கூறினேன். நிறங்கள் கட்டிக்காரர்கள்
7: அதை தவிர மித்ததெல்லாம் யோசனை இருந்தாங்க.
0: மற்றது பொது அறிவிப்புகள் இப்படியானவர்கள் வரும்பொழுது நேரடியாக பதில் தர மாதிரி யாரும் கேட்க மாட்டார்கள். அந்த சுத்தி வளைத்து தான் கேட்பார்கள் இல்லையா? சுத்தி வளைத்து தான் வரும்.
7: அத்தாங்கயா போட்டி தேர்வுக்கு உங்களோட பயன்படுத்திக்கலாம். இப்ப கூட யங்கர் ஜெனரேஷனுக்கு எல்லாம் பயன்படுத்தும். வாழ்த்துக்கள் ஐயா.
0: என்ன பாடம் நாளைய
7: நன்றி
0: தர வேண்டும்?
7: படம் வந்து நிமிர் நெஞ்சின் மாமலை. நெஞ்சின் மாமலைன்னு பாடல ஆரம்பிக்கும்.
0: நெஞ்சில்
7: மாமலை மாமலை நெஞ்சில் மாமலை பூத்தாலேன்னு பாடல்.
0: யார் பாடினது? நல்லதொரு நிகழ்வாக நடந்தது. முதல்ல நாங்கள் வந்து அதாவது மாறி வந்த சொற்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து பொக்கிஷத்துக்களை நுழைந்தோம். சரியா? கொண்டு வந்தது 8 பொக்கிஷத்திலிருந்து பெட்டிகள். அதில் 5 பெட்டிகள் தான் இன்று உடைப்பட்டிருக்கின்றன.
7: முதல்ல இந்த விடுபட்ட எழுத்து மாறுனதெல்லாம் அது நல்லா இருந்தது. கொஞ்சம் பணியில் இருந்ததுனால என்னால கலந்துக்க முடியல. கையில பேனா இல்ல. அப்புறம் எல்லாம் உட்கார்ந்து நல்லா இருந்ததுங்க.
0: பழைய நேரம் எழுத்து சேர்ந்தது. பழைய செயலை
7: எனக்கு ஞாபகம் இருந்தது. தாவணி அது புடவை தான் கிழிப்பாங்க. பழைய புடவை தான் கிழிச்சு தாவணியா மாத்துவாங்க, திரைச்சீலையா மாத்துவாங்க. நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இது
0: குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த நாளையில எங்கட காலங்கள் எல்லாம் குழந்தைகளை பராமரிப்பதற்கு முக்கோண துணி என்று ஒன்று இப்ப டயப்பர் என்று கூறுகிறார்கள் அல்லவா?
7: ஆமாங்கய்யா.
0: ஒன்று அது இல்லை.
7: ஆமா ஆமா.
0: இந்த பழைய துணியை சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த துணியிலே அதுவும் உள்ள வேட்டியை பாய்ப்பார்கள். அந்த பழைய துணியிலே தான் முக்கோணம் செய்வார்கள். முக்கோண துணியை குழந்தைகளுக்கு கட்டி.
7: ஆமாங்க. இப்பயே எங்க குடும்பத்துல தான் பண்ணுவாங்க. நாங்கள்
0: கவனித்திருக்கின்றேன். இங்கும் எங்கள் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் அதைத்தான். அது அவ்வளவு சுகாதாரமானது. குழந்தைகளுக்கு கடையிலே வாங்குற டயப்பர்னாலே உள்ளே ரேஷ் அதாவது வந்து அரிப்பு ஏற்படுவது வழக்கம். ஒன்றுமே வராது. தந்தை தாயினுடைய துணியாக இருக்கும். பழைய துணி பழைய சேலை
7: பாத்தீங்கன்னா பருத்தி துணி, பருத்தி துணி வந்து
0: சரியா
7: பருத்தி சீலை. நல்லா விறுவிறுப்பா இருந்தது. எங்க சகோதரி இன்னொரு சகோதரி தர்மபுரம் சாந்தி நந்தம்மா நல்லா பங்கெடுத்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பெருமையை சேர்த்துட்டாங்க பாருங்க. ஆமா பாருங்க, பெருமை எனக்கு பெருமையா இருக்குது. ரொம்ப நன்றி. அவரு சென்னைக்கு போயிருக்காரு. அந்த வக்கீல் வக்கீல் பட்ட

0: பாட்டுக்கு பதில்
1: பாட்டுலாம் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றார். திருகாரகுதியோட இருக்கின்றார். நன்றி. அவர் அவரோட பேசியது எனக்கு மேலும் சுகமாக இருந்தது. வராத
0: ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட பேசினா கேட்டதா சொல்லுங்க, நேர்களா நாங்க கேட்டதா சொல்லுங்க.
1: அவர்களுக்கு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். உங்கள் பாடல் நாளைக்கு காற்றலைக்கு கிடைக்கும். இப்ப புள்ளிகளின் விவரத்தை கூறலாம் என்று எண்ணுகிறேன்.
0: தாராளமா விடைபெறுகிறேன். நன்றி
1: நன்றி நன்றி ராஜ்குமார் அவர்களே. நன்றி நன்றி ஜாதகம். இன்றைய போட்டிகளிலே 10 விடுபட்ட சொற்களை மாறு வந்த சொற்களை ஒன்று சேர்த்தார்கள். 1, 2, 3, 4, 5 பெட்டிகளை திறந்து பொக்கிஷத்திலேயும் கலந்து கொண்ட உறவுகளுள் கூடுதலான புள்ளிகளை பெற்றதற்கு வாய்ப்பான கேள்விகளும் சந்தர்ப்பத்தையும் அமைத்து கொடுத்தேன். இப்ப புதிரை கண்டுபிடித்து சொல்ல முடியாமல் வினாவுக்கு விடை கொடுத்து புள்ளி சேர்த்திருக்கின்றார்கள். சொல்லாததை சொல்லி 2 புள்ளி சேர்த்திருக்கின்றார்கள். பெட்டியை திறந்து உடனே சொன்னார்கள் 2 புள்ளி. இப்படியெல்லாம் புள்ளிகள் சேர்க்கவும் வாய்ப்புகள் இருந்தது. இந்த வகையில் இந்த புள்ளி சேர்த்தவர்களுள் உமையால் அவர்கள் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைத்தது. வந்து பல பதில்களை தந்தும் இருந்தார். பொருத்தமாக 2 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். 3 புள்ளிகளை பெற்றவர்கள் ராமன் அவர்களும் ஆனந்தன் அவர்களும் 3-3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ராமன் அவர்களும் ஆனந்தன் அவர்களும் உமையால் அவர்கள் 2, அடுத்து 4 புள்ளிகளை பெற்றவர்கள் 3 புள்ளிகளை ராமன் பெற்றிருக்கின்றார். 4 புள்ளிகளை பெற்ற ராமனும் ஆனந்தனும் பெற்றார்கள். 4 புள்ளிகளையும் இருவர் பெற்றிருக்கின்றார்கள். ஒருவர் ஃபாரூக், அடுத்தவர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். 4-4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். கூடுதலான புள்ளிகளை இன்று பெற்று வெற்றியை பெறுகின்றார் சாந்தி அவர்கள். மொத்தம் 8 புள்ளிகள் பெற்றிருக்கின்றனர். இறுதி நேரத்தில் அவர்கள் தடுமாறி விட்டார். இல்லையால் மேலும் புள்ளிகள் சேர்த்திருப்பார். இருப்பினும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாவதாக வந்த நேயரும் அவர்தான். கூடுதலான புள்ளிகளையும் பெற்று முதலாவதாக இன்று வெற்றி பெற்றவரும் சாந்தி அவர்கள் தான். சாந்தி அவர்கள் சாரல்லா என்ற பாடலையும் கேட்டிருந்தார். அவருக்கு அது வழங்கப்பட்டது. வந்தவர்கள் அத்தனை பேரும் புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அங்கே ஈடுபாட்டிலே இருந்திருக்கின்றார்கள். இறுதி நேரத்தில் வந்தபடியால் ராஜ்குமார் சந்தன்ராஜ் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு கேள்வியோடு அவர்கள் சென்று விட்டார்கள். மேலும் அவர்களுக்கு கூற முடியவில்லை. சில பதங்கள், அற்புதமான பதங்களை நானும் தேடி எடுத்து வந்து அதை தந்தது காரணம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்பதற்காக. நான் புத்திசாலியோ நீங்கள் புத்திசாலியோ என்பது அல்ல. எவ்வளவு தூரம் நாங்கள் தமிழர்கள் எங்கள் தமிழ் சொல்லை உபயோகிக்கின்றோம் என்பது. மற்றொரு பேச்சு வழக்கிலே வார சொற்கள் என்று ரெடிமேட் ஆடை என்பதற்கு ஆயத்த உடை என்பது எனக்கு தெரியும். ஆனால் உமையாளவர்கள் சொல்லும்பொழுது எனக்கு அது சரியாக புரியவில்லை. கூறிய விதம் எனக்கு புரியவில்லை. ஏன்னா பேச்சு வழக்கிலே மறைவு வந்துவிடும். ஆயத்த வந்துவிட்டது. ஆயத்த உடை என்பது நாங்கள் எங்கள் சொற்களை அறுத்து உறுத்து கூறுவதில்லை. அதனால் தான் மருவி சென்று விட்டது. ஆய்த்த என்று வந்துவிட்டது. ஆய்த்த என்றால் ஆராய்ச்சி செய்து ஆய்ந்து பார்ப்பதா இது என்று எடுக்க வேண்டும். ஆயத்த என்றது எங்கள் தமிழ் சொல். எவ்வளவு பதங்கள், அழகான பதங்கள், கருத்தாளம் உள்ள பதங்கள், அற்புதமான சுத்தமான இருக்கும் பொழுது நாங்கள் பேச்சு வழக்கிலே அதை பழுதடைய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் அற்புதமான பதங்களை கண்டுபிடித்து இன்றைய கதம்பத்தை சிறப்பித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நேரம் 12:12 நள்ளிரவு நேரம். கூடுதலானவர்கள் எங்களுக்கு சமூகம் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும். எங்களுக்கு நேரம் 1:42 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உலகெல்லாம் பறந்து வாழும் எங்கள் அனைத்து உள்ளங்களும் உயிர்களும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். அதுதான் உலகத்தின் குறைவற்ற செல்வம். இந்த பெரும் பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு குறைவற்ற ஒரு செல்வமாக அது கிடைக்க வேண்டும் என்றால் அது கிடைப்பது இல்லை யாருக்கும். இன்னும் எடுத்துக் கூறப்பினால் நோய் இல்லாமல் எந்த உயிரும் வாழ்ந்ததும் இல்லை, மாழ்ந்ததும் இல்லை. பிறந்ததிலிருந்து மாடும் வரைக்கும் இந்த நோய் என்பது எங்களை பற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது.

0: அது வர வர இன்னும் மேலும் மேலும் கூடிக்கொண்டு போகின்றது. அது கூடாமல் அதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இறைவா என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி இந்த வேளையை தந்தது போல் ஏனைய வேளைகளும் எங்களுக்கு நல்ல வேளைகளாக தர வேண்டும், மீண்டும் நோயற்ற வாழ்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காற்றிலிருந்து விடைபெற்று செல்வதென்று உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். இப்பொழுது
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ கனடா.

அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழ் பெற்று வாழ எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் எம்பெருமான் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கலையகத்திலிருந்து வணக்கம் கூறிய வேளையிலே முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். வாருங்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்திற்கு. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஆறாவது மாதத்தின் 22வது நாள் திங்கள் கிழமை. கனடா கலையகத்தில் நேரம் இப்பொழுது முற்பகல் 11:32 காட்டும் எங்களுக்கு ஈழமணி திருநாடு தென்னகம் தமிழ்நாடு அங்கே இரவு நேரம் 9:02 என்று இந்த வேளை காட்டும் இனிமையான இங்கிதமான வேளையாக எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் அப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு எங்கள் காலநிலை 21 பாகை 0 மேலே தொட்டுக்கொண்டோம். அது படிப்படியாக உயர்ந்து இன்று 23 பாகை வரை செல்லலாம். மீண்டும் அது 13 பாகைக்கு குறைந்து வந்து செல்லும். ஏற்ற இறக்கமுள்ள இந்த காலநிலையில் நாங்கள் மிகவும் நலமாக இந்த பகுதியிலே இருக்கின்றோம். கடந்த தினங்களிலே மழை பெருமழையாக விடாமழையாக தொடர்மழையாக தொடர்ந்து பெய்ததால் அருகிலே பல இடங்கள் அழிவுக்கு சேதத்துக்கு உட்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு நன்றாக தெரியும், மேலை நாடுகளிலே மாடி கட்டடங்கள் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். சாதாரண வீடு அமைத்தாலும் நிலக்கீழ் அறை என்று ஒன்று இருக்கும். நிலத்துக்கு கீழேயும் அறைகள் எல்லா வசதியும் பொருத்தப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கொடும் மழை வந்து கடுமையாக பொழிந்து பெருமழையாக அங்கே மழை கட்டி கட்டிய நீங்கள் ஆலங்கட்டி என்று கூறுவது இங்கே பெரிய பெரிய கட்டியாக கொட்டி தண்ணீர் பெருக்கெடுத்து மீண்டும் வெளியே ஓட முடியாமல் ஓடி சென்று கடலை அடைய முடியாமல் தாழ்ந்து சென்னை பகுதி போன்று இங்கும் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி பேரழிவை தந்திருக்கின்றது. மின்சாரம் தடைப்பட்டது நல்லது. ஏனென்றால் அது இங்கே இயற்கையாக தடைப்படும். வெள்ளப்பெருக்கெடுத்து அந்த மின்சார இழைகள் தொடுக்கப்பட்டிருக்கும் இடங்களை மூடும் என்றால் அது அதன் மூலம் மின்சாரங்கள் தெரித்து பேரழிவு ஏற்படும். அதற்காக இங்கே தானியங்கி ஆளிகள் உண்டு. பெருமழை வந்து அதை ஆபத்து விளைவிக்கும் என்றால் மின் தட்டு உடனே அணைந்துவிடும். அப்படியான பாதுகாப்பு கொடுத்து மின்னினால் இந்த ஆபத்து ஏற்படவில்லை, தண்ணீரினால்தான் பயங்கரமான நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு சேதங்கள். என் மகளுடைய இல்லம் அமைந்துள்ள இடத்திலே மகள் அவர்கள் வாழும் பகுதியில் அவர்களுடைய கீழ்மட்ட அறைகள் அத்தனையும் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டிருக்கின்றது. அந்த அயல் எல்லா இடமும் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த கடுமையான மழை காரணமாக எங்களுக்கு மின்கள் தட்டுப்பாடுகள், மின்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு எங்களுடைய தொடர்புகள் அலைகள் எல்லாம் இடையூறுபட்டது உங்களுக்கு தெரியும். இடையிலே எங்கள் வானொலி நிகழ்வை நீங்கள் வானொலியிலிருந்து ஒலிபரப்பாக நிகழ்வை கேட்க முடியாமல் பொதுவான நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்ததை உணர்ந்திருப்பீர்கள். பின்பு நேற்றைய தினம்தான் அது சரியான நிலைக்கும் வந்தது. நேற்றைய தந்தையர் தின நாள், எல்லோரும் தந்தையர் தின நாள் கொண்டாடும் வேளையிலே இங்கே வந்து தந்தையர் தினத்தை மகிழ்வாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் ஒரு சில இடங்களிலே கொண்டாடினார்கள். எல்லா மாநிலங்களிலும் அல்ல, எங்கள் மாநிலத்துக்கு அருகிலே எங்கள் மாநிலம் எல்லாம் அதற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக அது சீராக வந்தபடி இப்பொழுது 2 நாள் இன்னும் அந்த வெள்ளங்கள் வெளியேற்றப்பட்டு முடியவில்லை. ஏகப்பட்ட தொழிலாளர்கள், காப்புறுதி நிறுவனங்கள் என்று எல்லாம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த வேளையில். ஏனென்றால் எங்களுக்கு இந்த வானொலியை நாங்கள் கேட்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. நல்ல காலநிலை, சூரியனுடைய ஒளி வந்து கொண்டிருக்கிறது. காற்று கொஞ்சம் குறைவாக வீசிக்கொண்டிருப்பதனால் வெப்பம் கொஞ்சம் தெரிகின்றது என்று எண்ணுகின்றேன். இது எங்களுக்கு சாதாரணமானதாகத்தான் இருக்கும். இதனால் எந்த விதமான கடினமோ அல்லது கொடுமையோ இல்லை என்றால் குளிர்தானே அதிகமாக வந்தால் தாங்க முடியாத வெப்பத்தை நாங்கள் ஓரளவு சமாளித்து கொண்டு போகலாம். மழை வெயில்
மழை குளிர் அவற்றைத்தானே அனுபவிப்பது கடினமாக இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு எங்கள் இல்லமும் அப்படி ஒரு தடவை ஏற்பட்டு எங்கள் வானொலி இந்த கலையகத்தின் கீழ்ப்பகுதி நில அறை எல்லாம் நினைக்கவேணும் எல்லாம் ஒரு கடுமையான நிலைக்கு ஆளாகப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று கதம்பத்தை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று வந்திருக்கும் வேளையிலே நீங்கள் வந்து இணைய வேண்டிய இலக்கம் 6477 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். இது மோன்றியல் தமிழ் வானொலி. வந்து என்ன செய்ய போகின்றோம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு எதுவென்று தெரியும். நான் கூறுவதை ஒரு தடவை எழுதியிருந்தேன். எழுதியவுடன் இங்கே எங்களுக்கு சியாமலா என்ற மகளே நீங்கள், எங்கள் கிருஷ்ணன், நாகப்பன், ஜெகபிரசாதிக் மற்றும் அனைவரும் வந்துவிட்டார் ஆரம்பித்து விட்டது, நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று வரவேற்பு தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வரவேற்புகளும். தொடர்வோம். இன்றைய நிகழ்வு எதுவாக இருக்கும்

சந்தோஷம் தருகின்ற சவாரி எல்லோருக்கும் மகிழ்வைத்தான் தரும். எதிலே சவாரி செய்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதேவேளை இசையோடு சவாரி செய்யும் பாடல்களை கேட்கும் பொழுதும் அதைவிட ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? அந்த வகையிலே பாட்டு சவாரி கேட்க இருக்கின்றோம், பாட்டு சவாரியை நிகழ்த்த இருக்கின்றோம். நாங்கள் நகர்த்த இருக்கும் பாட்டு சவாரியை நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். 647-8746-415 என்ற எண்கள் காத்திருக்கின்றன உங்களுக்காக. இன்று பாட்டு சவாரி, கடந்த வாரங்களிலே 151 பாட்டு சவாரியை கண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றும் திங்கட்கிழமை 2026 ஆம் ஆண்டு 6வது மாதத்தின் 22வது நாள் நடைபெற இருப்பது பாட்டு சவாரி 152. படிப்படியாக முன்னேறி 152 வாரத்தை தொடும் இந்த பாட்டு சவாரியிலே இன்று பழமை போல 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஆரம்பித்து 5 பாடல்களை கொண்டு வர இருக்கின்றது. பழமை போல அந்த பதம் எதுவென்று நான் கூறிவிட்டு பாடல்களை தருவது உண்டு. அதற்கு முன்பு இப்போ சில காலமாக நாங்கள் இந்த பதம் எப்படியாக இருக்கும் என்று ஊகித்து பாருங்கள் என்று சில தரவுகளை கொடுப்பேன். அந்த தரவுகளை கேட்டுவிட்டு உடனே தருவார்கள், இந்த பாடல் இந்த பதம் பாடல் தருவது பதத்தை தருவார், இந்த பதத்தில் என்று ஆரம்பிக்க போகின்றது என்று. அப்படி தருபவர்களில் சரியான பதத்தை ஒரு நிமிடத்துக்குள்ளே தருபவர்கள் யாராக இருக்குதோ முதலில் தருபவருக்கு ஒரு பாடல் அவருக்காக பிரத்யேகமாக வழங்கப்படும். இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கு தரும் பாடல்கள் உண்டு. அதை தொடர்ந்து இன்று இதை கண்டுபிடித்து ஒரு பதத்தை சரியான பதமாக தருபவருக்கும் பிரத்யேகமாக ஒரு பாடல் கொடுக்கப்படும். அந்த வகையில் இன்று 2 எழுத்துக்களை கொண்ட பதத்தில் 5 பாடல்கள் வருகின்றன 5 திரைப்படத்திலிருந்து. அந்த பாடல்களை இசையரசர், இசை அரசி டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள், பிரபல பின்னணி பாடகி எஸ்பி சைலஜா அம்மா, அடுத்து உன்னி மேனன் ஐயா அவர்கள், இவர்களோடு சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் இவர்கள் எல்லோரும் தந்திருக்கின்றார்கள். இசை திலகம் கே வி மகாதேவன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், அடுத்து ஏ ஆர் ரவுமான் அவர்களும் தந்திருக்கின்றார்கள். இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக என்று இசைஞானி இளையராஜாவும் கொடுத்திருக்கின்றார் என்று விளங்குகின்றது. இங்கே அது என்ன பாடலாக இருக்கும், இவ்வளவு விவரத்தை தரும்படி பாடல் என்னவென்று கூறியுள்ளான் தானே? அது கூற மாட்டேன், நீங்களாக கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். இது என்ன பதத்திலே ஆரம்பிக்கப் போகின்றது? 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த அந்த விடயம். இது வந்து தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. இந்த தண்ணீர் ஓரிடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இடத்தை குறிக்கும் ஒரு பதம். அது இந்தியாவில் மிகவும் உலக நாடெங்கும் அது இருக்கின்றது. உலக நாடெங்கும் அது இருக்கின்றது அந்த தண்ணீர் நீரோட்டம். அந்த நீரோட்டத்திலே எத்தனை நீரோட்டங்கள் எங்களுக்கு தெரியும். அத்தனை நீரோட்டங்களுக்கும் 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீரோட்டத்தை வைத்துத்தான் இந்த பாடல் தரப்படுகின்றது. இங்கே ஷியாமலா அவர்கள் உடனடியாக அதை தந்துவிட்டார். பாடல் நான் சுக்விந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் பாடியதென்றவுடன் அதை எது என்று குறித்திருக்க நாகப்பன் அவர்கள். அடுத்து சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் அந்த பதிலை ஒரு பதிலை தந்திருக்கின்றார். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்களும் 2 எழுத்திலே ஒரு பதிலை தந்திருக்கின்றார். இன்னும் ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார், அது எதுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். இன்று என்ன பதத்திலே பாடல் ஆரம்பிக்கப் போகின்றது என்று தந்திருக்கும் வேளையிலே நாகப்பன் அவர்கள் தன்னுடைய பதிலை அளித்து விட்டார். அது பாடலின் பேதத்தில் எழுதினவர், பாடலின் வரி என்னவென்றே அவர் எழுதவில்லை. அடுத்து கிருஷ்ணன் அவர்களும் எழுதியிருக்கின்றார். மீண்டும் இப்பொழுது வந்து தந்தவர்கள் ஷியாமலா தந்திருக்கின்றீர்கள், சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள், ஜெகபிரசாதிக் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள், அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார், அதை தொடர்ந்து நாகப்பன் அவர்கள் தந்திருக்கின்றார். பார்ப்போம், ஒரு நிமிடம் முடிவதற்குள் முதலில் தந்தவர் ஆரென்றுதான் சரியான பதிலை யார் தருகின்றார்கள் என்றுதான் பார்க்கப் போகின்றோம். பார்ப்போம் இன்னும் எத்தனை பதில் வருகின்றது என்று பார்ப்ப நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் வரை நீங்கள் தந்து கொண்டிருக்கலாம். பார்ப்போம் எப்படியாக இந்த பதிலை தந்திருக்கின்றீர்கள். சரி, நேரம் முடிவடைந்து கொண்டு போகின்றது. இதிலே 2 எழுத்துக்களை கொண்ட பதமாக
ஒன்று இரண்டு மூன்று மூவர் வந்து நதி என்று தந்திருக்கின்றீர்கள், ஒருவர் ஆறு என்று தந்திருக்கின்றார், இன்னொருவர் தண்ணீர் என்று தந்திருக்கின்றார். தண்ணீர் இரண்டு எழுத்தில் வரவில்லை, நான்கு எழுத்தாக இருக்கின்றது. ஆறு என்பதும் நதி என்பதும் போட்டியில் நிற்கும் வேளையில் முதலில் தந்த நதி என்று இந்த பாடல்களை தர இருக்கின்றது. அதற்கு சியாமலா அவர்கள் தான் முதலில் கொடுத்திருந்தார் நதி என்று அவருக்கு பிரத்யேகமான பாடல் இருக்கின்றது. ஏனைய வரிகளை ஏனைய பதில்களை தந்த உங்கள் அடுத்தவர்களாக சிறுபை சந்தன்ராஜ், கிருஷ்ணன், நாகப்பன், ஜெகபிரசாதிக்கு இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சி திருவினையாக்கட்டும். இப்பொழுது நதி என்ற பெயரில் ஆரம்பிக்க, நதி என்ற பதத்தோடு ஆரம்பிக்க இருக்கின்றது பாடல்கள், அந்த பாடலை தருவோம். அதற்கு முன்பு இவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பாட்டு சவாரி 152 அலங்கரிக்கும் 5 பாடல்கள் எதுவென்று நாங்கள் கேட்டு எந்த பதத்தில் வரும் என்று கேட்டபோது நதி என்ற பதத்தில் என்று வந்தபடியால் இப்பொழுது பாடல்கள் எதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு அண்ணளவாக தெரியும். சரி, முதலில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். முதலில் வரும் பாடல் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் பாடிய, திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்து கொடுத்த அன்று வந்த இருவர் உள்ளம் திரைப்படத்தில், இன்று வந்த இருவர் உள்ளம் அல்ல, முன்பு வந்த பழைய திரைப்படம் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் நதி என்ற பதம் தாங்கி முதல் பாடலை கேட்டு மகளே இருக்கின்றோம்.

இனிமையான அந்த பாடல் நதி எங்கே போகிறது என்று ஒரு பாடலாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்து பல முறை கேட்ட பாடல். அடுத்த நதி எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிலர் என்ன பாடலாக இருக்குமோ அந்த பாடலாக இருக்குமோ என்று பாடல்கள் இத்தனை பாடல்கள் நதியிலே வந்திருக்கின்றன. சரி, பார்ப்போம். இந்த பாடலை இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே பாடியிருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது. அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும், அதுவும் ஒரு நதி என்ற பதத்தைத்தானே தாங்கி வர வேண்டும். அந்த பாடல் மீண்டும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்க டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு எஸ்பி சைலஜா அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்ற காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து நதி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி ஒலிக்கின்றது இரண்டாவது வரிசையிலே இந்த பாடல்.

இனிமையான இந்த பாடல் நதி என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையிலே ஓடி இருந்தது. எஸ்பி சைலஜா அம்மாவோடு டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயாவும் இணைந்து பாட, கே வி மகாதேவன் இசையை திரை இசை திலகத்தினால் கொடுக்கப்பட்ட காதல் கிளிகள் திரைப்படுத்து பாடல். உறவுகளை பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பும் வேளையிலே பாடலை பற்றிய குறிப்புகளை நாங்கள் புலனத்திலே தருவது அவ்வளவு பொருத்த பாடு அல்ல. ஏனென்றால் இது தேர்தல், எந்த பாடல் சிறந்ததென்று அவரவர் பாடல்கள் அவரவருடைய உள்ளத்திலே அபிப்பிராயங்கள் இருக்கும், அவர்கள் வந்து வாக்களிப்பார்கள். அதனால் பாடல்களை நீங்கள் எழுதினாலும் பாடல்களை பற்றிய குறிப்புகள் தருவது அவ்வளவு ஒவ்வாததாகும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சரி, நதி என்ற பதம் தாங்கி அடுத்து என்ன பாடல் வரும்? இது வருமோ அது வருமோ? ஏனென்றால் பல நதிகள் இருக்கின்றன பாடல்களில். இங்கே மூன்றாவது வரிசையிலே ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஒலித்த பாடல். உன்னி மேனன் ஐயா அவர்களின் குரலில் பாட இருக்கின்றது. ரிதம் திரைப்படத்தில் இருந்து எங்கே அந்த நதியை கேட்போமா?

நதி என்ற பதம் தாங்கி வரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே திங்கள் தோறும் கதம்பத்திலே மலரும் பாட்டு சவாரி 152வது பாட்டு சவாரியாக நதி என்ற பதம் தாங்கி வந்த பாடல்கள் 3 பாடல்கள் பாடிச் சென்றன. சவாரியில் மீண்டும் இசை சவாரி செய்ய வரும் 4வது நதி எதுவாக இருக்கும் என்று எண்ணிவிட்டீர்களா? அது ஒலிக்க இருக்கின்றது இசை அரசரின் குரலிலே, மெல்லிசை மன்னரின் இசையிலே, தேனும் பாலும் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே 4வது வரிசையிலே நிற்கும் அந்த பாடலை கேட்போமா?

இசையோடு எங்கள் காதிலே பாய்ந்து சென்ற வெள்ளமாக நான்கு பாடல்களை கேட்டு மகிழ்ந்து விட்டோம். இறுதியாக ஒரு பாடல் தன்னிசையை பாய விடுகின்றது எங்கள் செவியோரம். வானத்தை போல என்ற திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல்தான் சுக்விந்தர் சிங் அவர்களோடு அனுராதா ஸ்ரீராம் இவர்களும் பாட வேண்டும் என்று இசை ஞானி இசையமைத்து கொடுத்த பாடல். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சுக்விந்தர் சிங் அவர்களோடு அனுராத ஸ்ரீராம் அவர்களும் பாட இசை யானை இசையமைத்து விட்ட நதியும் இசையோடு எங்கள் காதோரம் பாய்ந்து சென்றது. நெஞ்சினிலே வந்து அலைதட்டி சென்ற அந்த நதிகள் ஐந்து பாடல்களையும் கொண்டு வந்து எங்களுக்கு தந்த வேளையிலே, நதி எங்கே போகிறது, நதிக்கரை ஓரத்து நாணல்களே, நதியே நதியே காதல் நதியே, நதியினில் வெள்ளம் நதியே அடி நயில் நதியே என்ற முதல் வரியை தாங்கி ஓடி வந்து எங்கள் காதோரம் பாடி சென்ற வேளையிலே நாங்கள் கூடி மகிழ்ந்திருக்கின்றோம். ஐந்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் ஒன்றன்பின் நன்றாக கேட்கும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி நிகழ்விலே கிடைத்திருக்கின்றது. பாடல்கள் ஐந்தும் உங்களுக்கு புலனத்தில் பதியப்பட்டிருக்கின்றன உங்கள் ஞாபகத்திற்காக. ஐந்து பாடல்களும் இடையிடையே பல்லவியோடு சரணங்களும் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. பாடல்கள் ஐந்தையும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் கேட்டு மகிழும் வேளையிலே உங்கள் மனதிலே இன்று எந்த பாடல் அதிகமாக உங்களை கவர்ந்திருக்கின்றது என்பதை பலவிதமான தரவுகளை கொண்டு நீங்கள் அனுமானிக்கலாம். பாடல், வரிகள், இசை, இசையமைப்பாளர், பாடகர்கள், குரல், அடுத்து நடிகர்கள், அடுத்து திரைப்படத்தின் கதை அம்சங்கள் என்றெல்லாம் பல உண்டு. மன்னிக்க வேண்டும். இந்த பாடல்கள் ஐந்தையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்று உங்களுக்கு எந்த பாடல் உங்களை கவர்ந்தது என்று இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நாங்கள் வாக்கெடுக்க இருக்கின்றோம். அந்த வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களும் உங்கள் கரத்திலே இருக்கின்றன. அழுத்துங்கள், வாருங்கள். உங்கள் பாடலுக்கு எந்த பாடல் என்று முதலிடம் கொடுக்கின்றீர்களோ அந்த பாடலை தெரிவு செய்து வாக்களித்து செல்லலாம். காத்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. ஓடி வாருங்கள்.

நேரம் சரியாக 12:09:30 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டி 10 மணியை தொட்டுவிட்டது என்பதையும் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கும் 9 மணிக்க வேண்டும். எங்களுக்கு 12:10 என்று நண்பகலை காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:40 என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு முன்பு நான் உங்களுக்கு அறிவித்தல் தருவேன். இணைய வேண்டியவர்கள் விரைவாக வந்து இணைந்து உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவித்து

0: முதல் நீரை அணைத்து விடுவோம். நீண்ட நாட்களுக்கு பின் நோய் நொடியோடு இருந்து துன்பத்தோடு இருந்து இப்பொழுது மகிழ்ச்சி பெற்று வந்திருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி, தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று தினமும் கூறுகிறோம். உங்கள் நலத்தைத்தான் நாங்கள் அறிய இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பூரணமாக வந்து விட்டதா உங்களுடைய நலம் எல்லாம்?
1: நான் நலமாக மகிழ்வாக இருக்கேன் ஐயா. என்ன எங்களுடைய சகோதரிக்கு தான் ஐயா கொஞ்சம் ரொம்ப சீரியஸான இல்லைன்னு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியாகல, ஆஸ்பத்திரி தான் இருக்காங்க.
0: ஆஹா, எத்தனை வயது அவருக்கு? ஐயா
1: வயது ஒரு 50 வயது.
0: 50 வயது இருக்கும். நோய் என்பது அது இன்றியமையாத ஒன்று மனித சமுதாயத்திலே. நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன், மூப்பு, பிணி, சாவு, இந்த மூன்றும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் எந்த நோய்களையும் நோய்கள் தானாக வந்து எங்களை சேர்வதில்லை. எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, பண்பாடு முறைகளிலே, உணவு வழக்கங்களிலே, வாழ்க்கையிலே பிற இன்ப துன்பங்கள் இருந்துதான் இந்த உடலுக்கு வருத்தங்கள் வந்து நோய்கள் வந்து தொடுகின்றன. அதற்கேற்ற சிகிச்சைகளை இன்று விஞ்ஞான உலகம் வந்த பின்பு பல வகைகளிலும் நாங்கள் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மந்திரம் மருந்து கால் மதி முக்கால், இதற்கு மதிதான் புத்தி தான் எங்களுக்கு பூரண குணத்தை தருவது. அதனால் இதை நீங்கள் இறைவனோடு நல்ல இறை ஏறுணை உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பிரார்த்தனைகள் செய்யும் உங்களுக்கு, அவரவர் வினைப்படி விதிப்படி நடைபெற்றத்தான் செய்யும். கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், விரைவாக குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அடுத்தது இன்னும் ஒன்று, துன்பம் வரும்போது ஒருமித்து வரும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒன்றன் மீன் ஒன்றாக வரும், பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்றெல்லாம் முன்னோர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதற்காக இதெல்லாம் சுகமானது என்று நான் கூறவில்லை. இது இயற்கை தாங்கிற சக்தியை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவண செய்ய வேண்டும் நீங்கள், அதற்கேற்ற சிகிச்சையை அந்தந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும். விரைவில் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்களும் உங்களோடு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி ஜெகபிரசாதிக்கு. நன்றி நன்றி
1: நன்றியா நன்றியா.
0: அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ஜெகபிரசாதிக்கு அவர்களே?
1: கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல வந்து கடுமையான வெயில்.
0: வெப்பம் வெப்பம் வெப்பம் தான் எங்களுக்கு. இந்த 10 நாட்களும் குளிர, இந்த குளிர் என்று அந்த பனி குளிர் எல்லாம் மழைக்காலமாக இருந்து பெருமழை பொழிந்து எல்லாம் தடைபட்டு நின்றது 2 நாட்கள். இப்பொழுதுதான் வழக்கமைக்கு திரும்புகின்றன. ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் இன்னும் மக்களின் நாளாந்த நிலை வழமைக்கு திரும்பவில்லை. அது பெரிய பெரிய அங்காடிகள், பெரிய மண்டபங்கள், ஏகப்பெரிய விமானங்கள் கூட, விமான தளத்தில் கூட பல இடையூறுகள் ஏற்பட்டது. காலத்தால் வரும் பொழுது யாரும் தடை செய்ய முடியாது. புரிகிறதா? இதுதான் வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணம் என்பது சாதாரணமானது அல்ல சார். இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு ஒரு தடவை சென்று வாக்களித்து கொண்டு வருவோம். நீங்கள் முதல் முதல் வந்திருக்கின்றீர்கள். நோய் நொடிய மனம் வந்தபடியே நல்ல தெரிவு தருவீர்கள் நினைக்கிறேன். வாருங்கள், செல்வோம் அங்கே.

0: வந்துவிட்டோம் காட்டலை விஜயகபர் சாதிக் அவர்களே. இன்று பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? பாடல்களை கூற வேண்டாம், பாடல்கள் எப்படி இருந்தது?
1: இல்ல, அனைத்து பாடல்களுமே காலத்துக்கு ஏற்ற பாடல்கள்.
0: காலத்துக்கு ஏற்ற பாடல், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பாடல்களாக வந்தது. நல்லது ஒரு கருத்தை தந்திருக்கீங்க, வாழ்த்து. சரி, இன்று நீங்கள் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்காக என்ன பாடலை நான் விருப்பத்திலே தர வேண்டும்?
1: எனக்கு வந்து இந்த கை கொடுத்த தெய்வங்களுக்கு அந்த படத்திலிருந்து சிந்து நிதியின் சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படிங்கிற பாடலையா.
0: சிந்து நதியின் மிசை நிலவினிலே,
1: சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படிங்கிற பாடலையா.
0: அப்படியா, உங்களுடைய பற்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: ஏ சார், இல்லையா,
0: உங்களுடைய பல் நோய் பல் வருத்தம் எப்படி இருக்கின்றது?
1: இல்ல, பல்லு வந்து எடுத்துட்டாங்க, அவதி. ஆமாயா,
0: எனக்கு ஐயா அதே மாதிரி
1: பல்லு எடுத்ததுனால எனக்கு எந்த விதமான தொந்தரவும்
0: தொந்தரவு இல்லை. எங்க வலது பக்கமா இடது பக்கமா, கீழ் தாடையா அல்லது மேலேயா?
1: அதாவது வலது பக்கத்துல கீழே ஒண்ணு மேல ஒண்ணு.
0: ஓ, கீழே ஒண்ணு மேலே ஒண்ணு சோழியா. எனக்கு வலது பக்கத்திலே,
1: ஆமாயா,
0: வலது பக்கத்திலே கீழ்த்தாடையிலே இறுதி உள் கடைசி பல்லை ரெண்டு பற்களுக்கும் இடையிலே ஒரு நோய். அது என்னவென்றால், நான் தண்ணீர் அருந்தும் பொழுது
1: தண்ணீர் பல்லுக்கு முன்னாடி
0: அந்த பல் தண்ணீர் அருந்தும் பொழுது தண்ணீர் பட்டவுடன் பலி தாங்க முடியாது. அதுல தண்ணீர் பட்ட உணவு அருந்துவதற்கு ஒரு பிழை இல்லை, பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இரண்டு தடவைகள் நான் வைத்தியர்கள் அனுமதி பெற்று சென்று வந்தேன். அவர்கள் பல்லிலே பிழை இல்லை, தாடையில் இவ்வளவு ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டு ஏதோ கூறுகிறார்கள். ஆனா பல்லல்லவா கவனா எடுத்து விடுகிறீர்களா என்று எடுக்க தேவையில்லை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நான் தண்ணீர் அருந்தும் பொழுது செம்பில் கோளையில் என்னால் அருந்த முடியாது. என்ன, தண்ணீர் எடுத்தவுடன் அங்கே படுகின்ற, அதற்காக அவர்கள் பைப்பை தந்திருக்காங்க, அந்த ஸ்ட்ரோ பண்ணு கொடுக்குறார்கள் அல்லவா, அதனுள்ளே வச்சு கோளைக்குள்ளே வச்சு அதில் வச்சு உறிஞ்சி எடுக்க
1: முடியாது.
0: அதனால் மருந்து கால் மதி முக்கால் விரைவில் குணமடையும் என்று நினைவேன். உங்களுக்கு குணமடைந்தேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே, நீண்ட நாளைக்கு பின் இணைந்து கலகலப்பாக வாக்கம் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சிந்து நதியின் மீசை நிலவிலே கேட்டு மகிழ்வோம். நன்றி ஜெகபர் அவர்கள்,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக காத்து கொண்டிருக்கிறார் காற்றலையிலே அன்புடன் எங்கள் நாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கிருஷ்ணன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம்,
0: இருக்கின்றீர்கள். வளமை போல இன்றும் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல இருக்கிறதா வியர்வை?
2: ஆமாம் ஐயா, அப்படிதான் இருக்கு.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் நீராடுகிறீர்கள்?
2: மூன்று முறை.
0: இன்னும் ஒரு தடவை கூட, இதுதான் சந்தர்ப்பம். ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்து. பணி எப்படி செல்கின்றது?
2: நல்ல முறையில் போயிட்டு இருக்கீங்க.
0: அதுவும் இல்லை என்றால் பொழுதுபோக்கே இல்லாமல் போய்விடும் இல்லையா?
2: ஆமாம்,
0: சிறப்பு சிறப்பு. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம்,
0: உடனே போயிட்டு வந்து மீண்டும் பேசுவோம். பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. சரி, எப்படி இருந்தது ஐந்து நதிகளும் பாயும் பொழுது இசையோடு? இந்த குளிர் இந்த வெப்பமான காலத்தில் நதியை தேடி எடுத்து கொண்டு வந்த சிறப்பு சிறப்பு. அப்ப என்ன பாடலை கேட்போம் கிருஷ்ணா என்று?
1: சிந்து நதிக்கரை ஓரம்.
0: நீங்கள் சிந்து நதிக்கு வந்து விட்டீர்கள். அவர் சிந்து நதியின் இசை என்ற நீங்கள் சிந்து நதி கரையோரத்துக்கு வந்து விட்டீர்கள். இது என்ன திரைப்படத்தில்?
1: நல்லதொரு குடும்பம்.
0: ஆமா ஆமாம், சிந்து நதி கரையோரம், நல்லது ஒரு பாடல். அந்த பாடல் ஜோடி பாடல் அல்லவா? நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் அந்த பாடல். நீங்கள் நல்லதொரு குடும்பத்திலிருந்து வந்து கேட்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை தந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வாக்களித்த அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அங்கே அவங்க பாரியார் வந்திருக்கின்றாரா? அங்கே அவங்களிடம் கேட்டுப்போம். அவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் என்று பார்ப்போம். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கின்றது உங்கள் கணவர் கூறியிருந்தார். என்ன செய்வது, ஆனால் வெப்பம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு கோலம் அழகாக மின்னும் அம்மா. உங்களுக்கு பிரகாசிக்கும். தூரும் போது அந்த கோலத்தை அலங்கோலமாக்கி விடும். தோலம் பெருமழை என்றால் அழித்தே விட்டு விடும் இல்லையா? அந்த அந்த வண்ணங்கள் அங்கும் இங்குமாக குழம்பி விடும். தூறல் விழும் பொழுது, துளி விழுந்து திரைக்கும் பொழுது அவர்களும் பறந்து விடுவார்கள். அது கோலம் வித்தியாசமான கோலமா வந்துவிடும் இல்லையா? சரி, இருக்கும் முறையும் பார்த்து மகிழ்ந்து. பகல் முழுக்க நன்றாகத்தானே இருந்தது, இப்ப இரவு தானே, யார் பார்க்க போகிறார்கள்? சரியா? சரி, நாங்கள் நீங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையில ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா?
2: போவோம்
0: போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். மகள் முதலாவது பாடலை தெரிவு செய்தது, முதல் உங்களுக்கு விருப்பமான பாடலை முதலாவதாக வாக்களித்து 2, 3, 4, 5 என்று மீனிய பாடல்களையும் 2வது, 3வது எது என்றோ ஒரு ஒரு பாடலுக்கும் தந்திருக்கிறீர்கள். இவற்றுக்குள்ளே நீங்கள் வாக்களித்த அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் முதலாவதாக பெற வேண்டும் என்று தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இந்த பாடல் 5 கேட்பதற்கு எப்படியாக இருந்தது அனுஷியா?
1: நல்லா இருந்துச்சுப்பா.
0: நல்லா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், பல தடவை கேட்ட பாடல்கள். இன்றும் இந்த வெப்பமான காலத்தில் நதியாக பாய்ந்தோடி குளிர வைத்தது இதயத்தை. சரி, அப்படி என்னால் இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகளெல்லாம் எங்களோடு என்று எண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு நேயர் விருப்பமாக என்ன பாடல் கேட்க விருப்பம்? அந்த பாடத்திலே நதிக்கரை ஓரத்தில் நாணல்களை என்று பாடியதம்மா அந்த ராகத்திலே. வேறு பாடல் நதி என்றுதான் கேட்க பண்ண முடியல, உங்களுக்கு என்ன பாடல் இருந்தாலும் கேட்கலாம்.
1: அன்னையோர் ஆலயம் பா.
0: அன்னையோர் ஆலயத்தில் என்ன பாடல், அது என்ன பாடல் வேண்டும்?
1: நதியோரம்.
0: ஓ, நதியோரம் நாணல் ஒன்று பாடமன்ற பாடல் என்னமா? நதியோரம். இப்போ நதியைத்தான் கேட்டு பிடிக்க விரும்புகிறீர்கள். நதி மிகவும் மகிழ்வானது தான். என்ன, எந்த நதிக்கு நீங்கள் நதியோரம் சென்றிருக்கின்றீர்களா? ஓ, நதியோரம் நாணல் ஒன்று பாடும் அந்த பாடல் தான் அம்மா. எந்த நதிக்கு சென்றிருக்கின்றீர்கள்?
1: காவேரி.
0: ஓ, காவேரி நதி. காவேரி நாய் மிகவும் சிறப்பான. சரி, நதியோரம் நாணல் ஒன்று என்ற பாடல் உங்களுக்கு அந்த பாடலும் போட்டிக்கு வந்த பாடல்கள் ஒரு பாடல். அந்த நதியெல்லாம் வந்தது, ஆனால் அவற்றையெல்லாம் கலத்தோடு இந்த 5 நதியும் தான் பாய்ந்தது என்று. சிறப்பான பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்பி விடுவேன். இருவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. வந்து வாக்களித்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து உங்கள் பாடல் இருவரும் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி மகளே. நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி.

0: அவர்கள் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்,
0: உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். இரண்டு நேர வணக்கங்களையும் தந்து இருவரும் இணைந்து கொண்டோம். ஐக்கியமாகும் இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக
0: மகிழ்வாக பலமாக இருக்கும் இந்த வேளையிலே உங்கள் ஊரிலே கோவை மா நகரிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இயல்பான காலநிலை ஐயா, வெயில் இருந்தது ஆனா அந்த அளவு இல்ல.
0: அந்த இயல்பான காலநிலை, ஆனால் வெயில் தோன்றியது, அது அதிகம் உங்களை வெப்பமாக தோன்றவில்லை. சிறப்பான செய்தி, அதுதான் இதமான பதமான ஒரு சுகமான காலநிலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வேளையிலே ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து மீண்டும் பேசுவோம். அப்படியே வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. சிறப்பான பாடல் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் நாகப்பன் அவர்களே, அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடலை நான் தெரிவு செய்ய வேண்டும்?
1: எங்க வேட்பாளர் தான் ஏன் வெற்றி பெறுவார் எப்பவுமே?
0: ஆமா ஆமா ஆமா, வெற்றி. இப்பொழுது நாங்கள் காற்றலையில் இருக்கின்றோம், உங்களுக்காக என்ன பாடலை உங்களுக்கு தர வேண்டும்?
1: எங்களுக்கு இன்றைய தின பாடல் ஐயா, நதியா நதியா நைல் நதியா பூமலை பொழியுது.
0: அந்த திரைப்படத்தில் என்ன அந்த பாடலும் உங்களுக்கு போட்டியிலே வந்தது என்று எல்லாம் நதியாகத்தான் பாய்கின்றது. நதியா நதியா, இந்த பாடலை நதிதானே தேவை. நதியா நதியா என்ற பாடல் பூமலை பொழிகிறது.
1: ஆமாம்,
0: பூமலை பொழிகிறது திரைப்படத்து பாடல், சிறப்பான அந்த பாடல். ஏனைய பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான சிறந்த பாடலுக்கு தெரிவு செய்த அந்த என்னுடைய நன்றி. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: தேர்வு அருமையா, நல்ல நல்ல நல்ல
0: பாட்டு தான் தேர்ந்தெடுத்து. ஆமா, ஏனென்றால் பல பாடல்கள் வந்தன தெரிவு செய்யும் பொழுது. இந்த பாடல்களுக்கு தான் அந்த ஒவ்வொரு தெரிவுக்கும் பல காரணங்கள், என்னென்ன காரணத்தால் தெரிவு செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது இவை முன்னுக்கு நிற்கின்றன. இந்த ஐந்து பாடலையும் கொண்டு வந்து அந்தேன் உங்களுக்கு.
1: இருந்தாலும் ஒருவர் தானே முதல்வராக முடியும்?
0: ஓம், ஒருவர் தான் வர வேண்டும். அவர்கள் நல்லவர்கள் தானே வர வேண்டும். வல்லவர்களும் இருக்கின்றார்கள் தான், நல்லவர்களும் இருக்கின்றார்கள். வல்லவர்களா நல்லவர்களா வருவார்கள் என்ற நல்லவர்கள் பார்ப்போம், இறுதியிலே பார்ப்போம் யார் வல்லவர் யார் நல்லவர் என்று பார்ப்போம். அன்பு உறவே, உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்து வாக்களிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் வரிசையிலே எங்களுடைய யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் எங்கள் அன்பு சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சரவணன் அவர்களே.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நெய்வேலியிலே அரசடி குப்பத்திலே யாம் இருக்க பயமேன் சரவணா, உங்கள் பகுதியில் காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை 38 டிகிரி மதிய மதிய வேலையிலே.
0: இன்னைக்கு நெருப்பு எரியும், தீ பிடிச்சு விடுங்க.
2: 38 பகையில்
0: இருக்கு. 38 பகல் அதிக வெப்பம் இங்கே 38 என்றாலும்

0: இப்பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற மாநிலத்தில் காட்டுத்தீ பிறவி கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான அந்த காட்டுத்தீ நகரத்துக்குள்ளே பரவி பல கட்டிடங்கள் பல வாகனங்கள் எரிந்து விட்டன. காரணம் வெப்பம். 49 ஐரோப்பா மாநில ஐரோப்பா கண்டம் முழுவதும் 49-50 என்று பாரிய வெப்பத்தில் இருக்கின்றார்களாம்.
1: 38 தாங்க முடியல, 49 எப்படி
0: எப்படி தாங்க இருக்க வேண்டும் பாருங்கள். அவ்வளவு வேகமாக மோசமான காலநிலை அங்கே. இங்கேயும் சில மாநிலங்கள் அப்படி. நாங்கள் இருக்கும் மாநிலம் இந்த அயல் மாநிலமும் இப்ப கடந்த 2 நாட்கள் மழையினால் மிகவும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாரிய பாதிப்பு. காப்புறுதிகள் அதற்கு ஈடு கொடுக்குமோ தெரியவில்லை. அவ்வளவு மோசம். வாகனங்கள் எல்லாம் வாகனங்கள் அப்படியே மூழ்கி விட்டன. அதிவேக பெருந்தரவில் ஒரு பள்ளமான பாலம் உள்ள இடத்திலே சென்ற இடத்தில் வாகனம் தங்கி வெளியே செல்ல முடியாமல் அதற்குள்ளே தத்தளித்து விட்டார்கள். மோசம், மிக மோசமாக 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் சரியான நிலைக்கு வரவில்லை. அதனால மின் வெட்டுக்கள் எல்லாம் பாரிய வகையில் ஏற்பட்டு எங்களுக்கும் கணனிகள் எல்லாம் தவறுதலாக பாடல்கள் எல்லாம் அதாவது அவுட் கோயிங் ஒன்றும் மேல் செய்ய முடியவில்லை. இப்பொழுது காலநிலை சமமானநிலைக்கு வந்திருக்கின்றது. அதனால் வந்த பாதிப்புகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. மேலும் மோசம். எங்களுக்கு அப்படி வரக்கூடாது என்று எண்ணுகிறேன். உங்களுக்கும் 38 மேலே போகக்கூடாது என்று நம்புகிறேன். சிறப்பு. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடியை செல்வோமா சரவணன்?
1: செல்லலாம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். காற்றலைக்கு வரும்பறை இதுவரையும் பாடல்கள் ஓடாமல் இருந்திருக்குன்னு நான் ஆலையை அமர்த்தினேன். அது சரியாக அமர்த்தப்படவில்லை தெரியல, மற்றவர்களும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணுகிறேன். இப்பொழுது கேட்டிருக்கோம். சரி, இப்போ வந்துவிட்டோம். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்து முதல் பாடலாக நீங்கள் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் முதல் பாடலாக உங்கள் பாடல் வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகளாக விரும்புகிறீர்கள் சரவணா எங்களோடு?
1: பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் போய்வா நதி அலை.
0: அடேங்க, அங்கே நதி வந்து விட்டதுவா? பல்லாண்டு பல்லாண்டு காலமா பல்லாண்டு வாழ்க.
1: நான் தேர்வு செஞ்ச பாடலை வந்து அவங்க அனுசிய சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: அப்படியா?
1: இரண்டாவது
0: சரி, அவசர முடிய உங்களோட போய் வா என்று கூறுகிறீர்கள். போய் அங்கே முதல் வரி பாடுங்களேன்.
1: போய் வா நதி அலையே இவள் பூச்சோடும் நாள் பார்த்து வா. வரிகள்
0: அடே அப்பா, போய் வா நதி அலையே இவள் பூச்சோடும் நாள். பூச்சூடுவது ஆனந்தத்திலே தானே அந்த நாளை பார்த்து வர சொல்லி அந்த பாடல்.
1: விஜயகலா வந்து அதிகமான திரைப்படங்கள் அதிகமான கோய் பாடல் பாட கோய் குறைவான பாடல் பாடியிருந்தாலும் எல்லா பாடலும் ஹிட்டான
0: சிறப்பான
1: பாடல் பாடிய பாடல்.
0: விஜயகலா சிறந்த பாடகி தானே?
1: ஆமாம்,
0: சிறப்பு சிறப்பனா என்று இணைந்தே சிறப்பித்தமைக்கும் வாக்களித்தமைக்கும் நன்றி. நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திப்போம், வாருங்கள் மீண்டும். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த உறவாக ஓம் நம சிவாய என்று கூற வரப்போகின்றாரா? இல்லை, அவர் தான் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் தேவா அவர்களே, நாச்சியார் கோவில் இருந்து.
2: ஓம் நமசிவாய, நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா பேசுகிறேன்.
0: ஓம் நமசிவாய, நாச்சியார் கோவில் இருந்து தேவா அவர்கள் மந்திரத்தை கூறி வந்து இணைந்த உங்களை இணைத்துக் கொள்கிறேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் அப்படி
2: இருக்கின்றீர்கள். வளமுடன் ஜெயமுடன் இருக்கிறேன்.
0: வளமுடன் ஜெயமுடனும் இருக்கின்றீர்கள், சிறப்பு சிறப்பு. சரி, நாச்சியார் கோவிலே காலநிலை எப்படி? அடி மழை பொழிகிறதா இல்லை நல்ல வெயில் கொளுத்துகிறதா?
2: ஒரு மணி நேரமா பிச்சு எடுத்துவிட்டு மழை
0: மழை பிச்சு எடுத்து விட்டது. வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே பிச்சு எடுக்க வைத்து விட்டது ஐயா மழை. இந்த கடுமையான மழை ஒரு சில பகுதியில் உண்மையிலே அவர்களை தங்க முடியவில்லை. என்னுடைய மகளுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் வெளியே சென்று வேறு இடத்தில் தான் தங்கினார்கள். ஒன்றும் வேலை செய்யல. அதெல்லாம் வெள்ளம் வீடு முழுவதும் வெள்ளமா, அதாவது நில அறை முழுவதும் வெள்ளம். அவர்கள் மேலறைகள் சில புனரமைப்பு செய்வதற்காக பொருட்களை கொண்டு சென்று கீழே வைத்து விட்டால் எல்லாம் நீந்தி கொண்டிருக்கின்றது. சார், இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை உங்களுக்கு அப்படி இல்லை வரக்கூடாது, நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம், வாருங்களேன்.

0: காட்டலைக்கு வந்து விட்டோம் தேவா. சரி, ஐந்து பாடல்களையும் கேட்கும் வேளையில உங்கள் உள்ளம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு
0: நல்ல தெளிவான பாடல்,
1: வித்தியாசமா நல்லா இருந்துச்சு.
0: இந்த வேளையில் நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலாவதாக பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் தேவா?
1: ஐயோ வாராயோ தோழி, பாசமலர் படத்துல இருந்து.
0: ஓ வாராய் என் தோழி வாராயோ, இனிமையான பாடல். வாராய் என் தோழி, அந்த பாடல் கேட்க நாள் இருக்கின்றது. எப்பொழுது திருமண வைபவம் பெறப்போகின்றது மகளுக்கு?
1: ஆவணி மாசம்.
0: ஆவணி மாதத்திலே வாராய் என் தோழி வாராய் பாடல் கேட்போம் இல்லையா? சிறப்பான சிறப்பாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 152. 152வது பாட்டு சவாரி தாங்கி வந்த பாடல்கள் நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் பல. அவற்றுக்குள்ளே 5 பாடல்களை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் 5 பாடல்களையும் பாய்ந்தோடி விட்டு செவிக்கின்பம் தந்தது மோன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 152. தொடர்ந்து செல்லும் வேளையில் வந்துவிட்டார் என்னுடைய அன்பு மகள் சியாமலா அவர்கள். ஆரம்பத்திலே வரவேற்பு கூறி இன்று வணக்கம் வணக்கம் வணக்கம். நதி வந்து பாய்ந்தோடி இருக்கின்றது காதோரத்தில், எப்படி இருக்கின்றது அங்கே உங்களுடைய காலநிலை?
2: அது நாச்சியார் கோயில பிச்சை எடுக்குது, இஞ்சு குடியில பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிட்டுப்பா.
0: ஐயோ ஐயோ, என்ன நடந்தது என்ன நடந்தது?
2: செம்மையா காத்து அடிக்குது, இடி அடிக்குது, மின்னல் மின்னுது,
0: மழை பெற
2: கொஞ்சம் கூட மழை இல்லப்பா.
0: ஆனா இங்கே இங்கிலாந்து பகுதியில இங்கால பிச்சை எடுக்க வைத்து விட்டது. இன்னொரு ஒரு வீட்டுல போய் தங்கவும், ஹோட்டலில் தங்குவதும், சாப்பாட்டுக்கு முடியாமல், கரண்ட் இல்லாமல் அந்தரப்படும் அவ்வளவு தூரம் கொடிய மழை. அது மழை என்றால் துணியாக பெற வேண்டும் மகள். இது வந்து அந்த ஆலங்கட்டி மழை தெரியும் அல்லவா, அந்த உருண்டை உருண்டையாக அங்கே சின்ன சின்ன அப்படி அப்படி விழுந்தவுடன் கரைந்து விடும். ஆனா இங்கே கட்டி கட்டியாக கொட்டியதம்மா,
2: அப்படி கொட்டி.
0: ஆமா, அது கொட்டி அது கரைவதற்கு நேரம் எடுக்கின்றது. அப்படி இருந்து அவ்வளவு வந்த மலையோடு சேர்ந்து இதுவும் கரைந்து பெருவெள்ளமாகி காற்று அடித்து இங்கே வந்த நிலவறை அறை நிலமட்டத்தின் கீழே அறைகள் செய்வார்கள். பெரிய அங்காடியாக இருந்தாலும் அது கீழே அதே அளவு அகலத்துக்கு 2-3 அடுக்கில் இருக்கும். அவையெல்லாம் தண்ணீர் நிறைந்து விட்டன. வாகனங்கள் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு, வாகனம் ஓட முடியாத அளவுக்கு அப்படியே அந்த வெள்ளம் கொண்டு போய் ஒதுக்கி விட்டது ஒரு பக்கத்தில். அப்படியெல்லாம் பெரு நஷ்டங்கள் எல்லாம். அதை காப்புறுதி ஸ்தாபனங்கள் எப்படித்தான் ஈடு செய்ய போகின்றதோ புரியவில்லை. எல்லாம் பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் வெளியே தூக்கி கொண்டு போட்டு மித்தைகள் கட்டில்கள் எல்லா பொருட்களும் கொண்டு எறிந்து தூக்க முடியாமல் தூக்கி கஷ்டப்படுகிறார்கள். எங்களுக்கு அந்த நிலை ஏற்படவில்லை, ஆனால் எங்களுக்கு மின் வெட்டு ஏற்பட்டு மின் அது இங்கே அந்த தானியங்கி கருவிகள் மின்னுக்கு ஏதும் தடை ஏற்பட ஆபத்து வருதுன்ற உடனே அந்த ஆளி விழுந்து மின்னை நிறுத்திவிடும், கரண்ட் வராது. அப்படியான ஒரு அமைப்பு இங்கு. இருப்பினும் சிறப்பாக அடிக்கும் போதம்மா உங்களுக்கு தந்தி என்ன மின் கம்பங்கள் சரிந்து விடும், அறந்து போயிரும் காயர்கள் எல்லாம், அந்த விலைகள் எல்லாம் அதனாலே ஏற்படும். அதனாலும் அந்த இப்பொழுது புதிய கண்டுபிடிப்புகளே அந்த இப்படியான ஆபத்து நிலை வரும் பொழுதும் பிரதானமான ஆளி நூந்துவிடும், விழுந்துவிடும். தானாகவே ஓட்டோமேட்டிக் ஓட்டோமேட்டிக்காக தானியங்கியாக அது தணிந்து விடும். அது விழுந்தது பாதுகாப்பு, இல்லை என்றால் பாதியிலே மின் பயிர இலைகள் அறுந்து அது வீசி மின் கதிர்கள் வீசி வாக்களையெல்லாம் கொண்டு விடும். அப்படி சரி, அங்கே என்னம்மா பெரிய பெரிய விளையாட்டு எல்லாம்? ஒரு ஒரு ஒரு நண்பர் வந்திருந்தாரே, போட்டிருந்தீர்கள் படத்தில், அப்புறம் அவரை அழித்து
2: விட்டீர்கள்.
0: இந்த பெருசம்மா 5-6 அடி நீளம் கூட இருக்கும், என்ன அவ்வளவு பெருசு?
2: ஆமாப்பா, ரொம்ப பெரிய பாம்பு.
0: என்ன இனமம்மா, என்ன இனமம்மா அது? நாகமா?
2: அது கட்டு விரியன் சொல்லுவாங்கப்பா.
0: அடே அப்பா, புல்லாத சாமனம்மா கட்டு விரியன்.
2: அது ரொம்ப விஷம்னு சொல்லுவாங்க.
0: சரியான விஷம் கட்டு விரியன். நாகமும் விஷம் தான், ஆனா இது
2: பொறுமையா ஏறும், ஆனா ரொம்ப பொறுமையா விஷம் இறங்கும்னு சொல்லுவாங்க.
0: ஆனா நாகம் வந்து சிந்தித்துத்தான் மற்றவர்களுக்கு தாக்கும், இந்த கட்டு விரியன் உடனே தாக்கிவிடும்,
2: கடித்து
0: விடும். நீங்களால் அது வேற யாருமா?
2: வீட்டுல அதுவும் இல்லாம செத்த அந்த இளையரு காதரத்தை உளுந்த செத்தையெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்த வாசலே இருந்துச்சு. அதுல இருந்தால அண்ணி அப்பவே சொன்னாங்க, இது அடி வந்து விழாத நீ சித்தி அப்படி சொன்னாங்க. சொல்லும் போது நான் கொஞ்சம் சிமெண்ட் கட்டில ஏறும்போது அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா திரும்ப ஒரு தடவை விட்டுட்டா போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு அண்ணி போட்டு விட்டுருங்க அப்படின்னு. எனக்கு என்னவோ அந்த பாம்பை பார்த்து அந்த சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்கள பார்த்து பார்த்து பாதுகாப்பாந்துட்டு அதை பார்த்த உடனே அடிச்சுட்டாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஏன்னா இங்க வருது அவருதான்னு தேடிட்டே இருப்பேன்.
0: அது இந்த பாம்பு அடிக்கும் பொழுது
2: அடிச்ச வேகத்துக்கு பெருசா மேல எழும்ப எட்டு எதிர ஆரம்பிச்சிச்சுப்பா.
0: ஓ, அது பாம்பை அடிக்கும் போது மகள்
2: அண்ணி பயந்துட்டாங்க.
0: நீங்க பாம்பு அடிக்கும் பொழுது
2: அண்ணி பயந்துட்டாங்க.
0: அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன மாதிரி என்றால், பாம்புக்கு தலையிலேயோ வால் பக்கமோ அடிக்காமல் அதுக்கு நடுவிலே அடிக்கணும் முதல் அடி. அந்த நாரி வந்து நெளிக்க முடியாமல் நின்றுவிடும். பின்பு மித்த மித மீதி அடிகளை கொடுக்கலாம். அடுத்தது மெல்லிய தடி கொண்டு அடிக்க வேண்டும். மெல்லிய தடியினால் அடிக்க வேண்டும்.
2: பாம்பு அடிக்கும் போது, ஆமாம்பா, நல்ல பாம்பு அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா தலையிலேருந்து ஒரு முக்கால் அடி போல இடவிட்டு அடிக்கும் போது தலையை என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும் போது டக்குனு இழுத்துரும் தலையை.
0: ஓ,
2: தலையில விழுந்துரும் அடி.
0: நல்ல படம். அதை என்ன செய்தீர்கள், சுட்டு எரித்து விட்டீர்களா இல்ல புதைத்து விட்டீர்களா?
2: அது தூக்கி ஒரு புதைத்து வச்சு புதைச்சிட்டு
0: புதைக்க கூடாது. ஏன்னா புதைத்தால் அது அது அழிந்து போகும்போது அதனுடைய எலும்பு அந்த முள்ளுகள் இருந்து அந்த முள்ளு எங்களுக்கு தைத்தால் சரியான விஷம். அதனால் தான் அதை எரித்து விடுவார்கள். எரித்து விட்டா சாம்பல்
2: போட்டுருவாங்க.
0: இரவு நேரம் டார்ச் அடிச்சது தெரிஞ்சது இரவு நேரம் படத்திலே தெரிந்து என்ன விளக்கு
2: போட்டுட்டு
0: மகள் பார்த்து பிடிச்சா மகள் அதை மகள் பார்த்து பிடிச்சா இரவு நேரம் போட்டு லைட் அடிச்சு பாக்குறாங்கன்னு சொன்னா இவ இவ பயத்துல கட்டில காலை தூக்கி விட்டா உடனே காலையில தூக்கி வச்சிருந்த
2: வெங்காயத்துக்கும்
0: வராது. அப்படியே ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். பலகவனமா இருக்கணும். சிறு குழந்தைகள் என்ன செய்யும், பிடிச்சு விளையாட போகும்.
2: அதனால அதுக்காக அடிச்சு அடிச்சுதான்ப்பா எனக்கு அது பாம்பு அடிக்கிற பழக்கமே வந்தது. பார்த்துட்டு அதை அடிக்காம விட்டுட்டா மனசு ஒரு மாதிரியா இருக்கும். இங்க வருதா இங்க வருதான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன்.
0: என்னுடைய அண்ணி யாரும்
2: அண்ணி சொல்லும் போது சொன்னாங்க விட்டுருங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடிபட்டோம் அப்படி பாம்பு என்றால் படையும், பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று ஒரு பழமொழி உண்டு தானே.
2: பாம்புக்கும் நாய்க்கும் எல்லாரும் பயப்படுவாங்க.
0: நல்லது, நல்ல விஷயம். உடனே அழித்தும் அது வேறு. என்னுடைய நேற்று தந்தைய வீட்டுக்கு மக்கள் வந்தபோது நான் சொன்னேன், இப்படி ஒரு மகள் அனுப்பியிருக்கா இல்ல இந்தியாவில் ஒரு பாம்பு இருந்தாண்டு இவர்களுக்கு ஆச்சரியம். அதை காட்டுவோம் நான் போய் பார்த்தா அது அழிக்கப்பட்டு விட்டு அழித்து
2: விட்டு தனியா அழித்து குரூப்ல போட்டுட்டுமேன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு அப்புறமா டெய்லி
0: பண்ணிட்டேன். சரி, ஆனா நீங்கள் இறைவனுக்கு நன்றி. நீங்கள் நல்ல தூக்கத்தில் இருந்து தட்டி தவறி அது வந்து உங்கள ஏதும் உங்களுடைய உருவம் ஏதும் பட்டுவிட்டால் அதுக்கு ஆளெண்ணம் தெரியாது, மிருகவனம் தெரியாது, உணவெண்ணம் தெரியாது, கொத்திவிடும். புரிகிறதா? நல்லபடி நீங்கள் விழிப்பாக இருந்து கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு. இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். நல்லது.
2: நன்றிப்பா.
0: சரி. அடுத்து நீங்கள் சிறப்பாக என்று என்ன பதம் என்று முதலில் உடனே கண்டுபிடித்து கூறிவிட்டீர்கள். கடிகாரை முதலில் நாங்கள்
2: வாக்களித்து சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்.
0: வாக்களித்து விட்டு வருவோம் பாருங்கள். வாக்குச்சாவடிக்கு

0: கடந்து விட்டோம் காற்றலைக்கு சியாமலா, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற அப்பாவின் வாழ்த்துக்கள். அதை விட உங்களுக்கு ரெண்டு பாடல்கள் இருக்கிறது. முதலில் நீங்கள் நதி என்ற பதத்தை முதலில் எழுதி வெற்றி பெற்றபடியால் என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம் வெற்றி பாடலாக?
1: மல்லிகை மோகினி படம் பா.
0: மல்லிகை மோகினி நல்ல திரைப்படம். அதுல என்ன பாடல்? ஆமா,
1: சிங்கார சங்கீதமே செந்தூர பூவண்ணமே அந்த பாட்டுப்பா.
0: சிங்கார பாடல்களும் பழைய பாடலாம் தேடி எடுத்துக்கொண்டு வருவீர்கள். நல்ல வரிகள் உள்ள பாடலை. வாழ்த்துக்கள்.
1: இலங்கை வானொலியில கேட்டதா?
0: இலங்கை வானொலியும் இப்பொழுது நல்ல வானொலி தான், சிறப்பான பாடலை தருகின்றது. என்றாலும் ஓல்ட் இஸ் கோல்ட். சரி, இப்பொழுது இன்று என்ன பாடல், இன்று என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: இன்னைக்கு வந்து பட்டினத்தார படம் பா. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று.
0: ஒன்றென்று தெய்வம் உண்டென்று நல்ல பாடல்.
1: தெய்வம் உண்டென்று
0: ஒன்றென்று
1: ஒன்றென்று தெய்வம் உண்டென்று அந்த பாடல்.
0: தெய்வம் உண்டென்று என்ற பாடல் நல்ல பாடல் அம்மா. பக்தியோடு சேர்ந்த ஒரு பாடலும் உண்மையான வாழ்வியல் தத்துவத்தை தரும் பாடல். சிறப்பு. அடுத்து நீங்கள் வந்து அடுத்தவர்கள் எழுதியிருந்தால் நீங்கள் முதலில் தந்து அப்படியா?
1: மழை வேற வந்துட்டே இருந்துச்சு ஆனா வரல.
0: அதுக்கு இல்ல, வேற எல்லோடு கவனமாக இருந்து
1: வந்தாவே வலைத்தளம் கொளறு பண்ணிருக்கு.
0: ஓ, அங்கே மயில்கள் நிறைய இருப்பதனாலே பாம்புகளுக்கு, பாம்புகளை கண்டால் மயில் கொத்தி கொண்டு போய்விடும். அப்படி இருந்தும் பாம்பு வந்து கொண்டு,
1: இது மயில் கொத்தி கொத்துற சைஸ்ல இல்லப்பா பாம்பு.
0: இருப்பினும் அது மற்ற கீரி, கீரி என்ற ஒரு பிராணி இருக்கின்றது.
1: அப்பாவே சுலுக்கி ஒண்ணு குத்துறதுக்கு குத்தி செஞ்சு
0: வச்சிருப்பார்.
1: எடுத்துலாமே பாம்பு இருக்கும். அப்ப அப்பா தென்னை மரத்துக்கு தென்னை மரம் கம்பு வச்சிருப்பாங்க. அதாவது கம்பு தேடி போறதுக்குள்ளே பாம்பு போயிடுமே. எடுத்து அதே பழக்கம் எனக்கும் எங்களுக்கும் உண்டு. இப்ப எனக்கு ரொம்ப அதிகம்
0: இல்ல. அது பாதுகாப்பு தானே அம்மா. நீங்களும் அதை விட்டு அதை எத்தனை பேருக்கு என்னென்ன செய்து
1: போயிருக்கோம். இப்போது நிறைய வீடுகள் வந்துட்டு அண்ணன் வீடுகளே அஞ்சு அண்ணங்கும் போது தனித்தனியா வீடு எல்லாம் கட்டிருக்காங்க. அதனால வீடுகள் நிறைய இருந்தாலும் காடு கொஞ்சம் அழிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப காடா இருக்கும்.
0: கவனமா
1: இது பக்கம் வரத்துக்கு பாம்புக்கு போயிட்டு வர மாட்டாங்க 6 மணிக்கு மேல.
0: ஓ, மிகவும் கவனம் வெளிச்சத்தோடு.
1: ஆமா, ரோட்லயே போக மாட்டாங்கப்பா.
0: பாதுகாப்பாக கவனமாக இருங்கள். இறைவன் துணை. நன்றி மகளே, நல்ல பாடலை தந்திருக்கிறீர்கள். வெற்றி பாடல் நல்ல பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் சரியாக 12:53 நண்பகல் கனடாவில், தென்னகத்திலும் இளமணி திருநாட்டிலும் 10:23 இரவு நேரம். பகலும் இரவும் இதமாக இருக்கும் இந்த வேளையில் பயங்கரமும் இடையிடையே வந்து செய்தியாக கிடைத்து எங்களை வேங்க வைக்கின்றது. நோய்களும் வந்து வந்து கவனம் என்று கூறுகின்றது. என்ன செய்வோம், வாழ்க்கை என்றால் இப்படித்தான். அதிலே நதியோரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வந்துவிட்டார் எங்களுடைய ஜோர்ஜ் மன்னர் அவர்கள், எங்கிருந்தாலும் வந்து விடுவாரே அவர் வாக்களிப்பு. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்
1: ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா ஜோர்ஜ்?
1: நலமா இருக்கிறேன் ஐயா, உங்க ஆசீர்வாதத்துல. நீங்க எப்படி ஐயா இருக்கிறீங்க?
0: நலமாக மகிழ்வாக. உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை நலமாக இருப்பேன், மகிழ்வாக இருப்பேன். அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ்?
1: பயங்கர அனல் ஐயா, பயங்கர
0: அனலா? அனல் வீசுகின்றதா? ஆனா நீங்கள் உங்களுடைய மாளிகையில குழு குழு என்றுதானே இருக்கும்? குளிரூட்டி. ஆனா குளிரூட்டிக்குள்ளே, குளிரூட்டிக்குள்ளே தொடர்ந்து இருந்தால் உடல் எல்லாம் வசதியா போயிடும், அழுத்து விடும், தாங்க முடியாது. அடித்து ஓய்ந்தது போல் இருக்கும் பணி விரிந்து வீட்டுக்கு வரும்போது. கையை காலை வீசி விட்டு தூங்க விடும் போல் இருக்கும், தூக்கமும் வராது. சரி, இப்பொழுது நலமாக இருக்கும், மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அந்த காலையிலே சிறப்பாக இருக்கும் இந்த வேளையில் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம் பாருங்கள்.

0: மின்னல் கொஞ்சம் காந்தம் கொஞ்சம் ஒன்று கூடியே கங்கலாச்சா கங்கலாச்சா
1: வந்து விட்டோம் காத்தலகி ஜோஜ். இன்று உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் கேட்டு மகிழ்வதற்கு?
2: வானத்தை போல படத்துல இருந்து மைனாவே மைனாவே.
1: ஓ, நாங்க மைனாவே மைனாவே பார்க்க இருக்கின்றீர்கள். அது முதல்வரிய பாடுவீர்களா?
2: இல்ல,
1: அதான் அப்படியெல்லாம் கேட்க கூடாதுன்னு. ஒரு நாளைக்கு நீங்கள் பாடுவீர்கள். பணி எப்படி செல்கின்றது? தனியத்தானே என்ன அல்லது ஒரு உதவி? கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நல்ல நல்ல பாடல் நேயர் நேரத்திலே தந்து உங்களுக்காக கேட்டு மகிழ்கின்றோம். நாங்கள் தொடர்வோம் இணைவோம். நன்றி மகனே, வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.

பாடல் தொடர்ந்து எங்களுக்கு பல்லவி சரணங்களை தந்து ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கும் வேளையிலே, எதற்காக ஞாபகம் ஊட்டப்படும், எங்களுக்குத்தான் பாடல்கள் பாடமாக இருக்கின்றது, எந்த பாடல் என்று தெரிவு செய்து விட்டோமே என்று ஓடி வந்து உடனுக்குடனே தந்து செல்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் எத்தனையோ நதிகள் இருந்தாலும் இந்த அந்த ஐந்து நதிகளும் தான் இன்று எங்கள் மீது பாய வேண்டும் சபையோரம் என்று இருந்திருக்கின்றது போலும், நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற மகிழ்வோடு வந்து ஒவ்வொருவரும் உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு பதிவு செய்து செல்கின்றீர்கள். இறுதியிலே தான் தெரிய இருக்கின்றது, இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் ஒளி காட்டுவார்கள் என்று எண்ணுகின்றேன். வரவேண்டியவர்கள் அதிகமானோர் வந்துவிட்டீர்கள், இன்னும் வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். பாட்டு சவாரி 152.

பாட்டு சவாரி 152 நதி என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள் வந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நதி எங்கே போகிறது, நதிக்கரை ஓரத்து நாணர்களே, நதியே நதியே காதல் நதியே, நதிகளில் நதியினில் வெள்ளம், நதியே அடி நைல் நதியே என்ற வரி தாங்கி 5 பாடல்களும் வித்தியாசமாக பாடி செல்லும் வேளையிலே அந்த 5 பாடலையும் கேட்டு மகிழ்ந்து அந்த 5 பாடலுக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலுக்கு வாக்களித்து செல்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று நீங்கள் விரும்பும் பாடலையும் கேட்டு கொண்டிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் எங்களுடைய வாக்குச்சாவடி மூடப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களையும் அப்படி செய்யவில்லை. அப்படியான ஒரு சான்று ஒரு எது தெரிகின்றது என்பது பாம்பை பற்றி நீண்ட நேரம் பேசினோம் அல்லவா. அந்த பாம்பு கனடாவிலே நாங்கள் வாழும் பகுதியிலே பாம்பு இல்லை, விஷமுள்ள பாம்போ இல்லை விஷமற்ற பாம்பு என்ற கோலத்திலே காணுவது கடினம், மிக மிக கடினம். அப்படி இருந்தாலும் அவற்றில் விஷம் இருக்க மாட்டாது. காரணம், இது உறை பனி கொண்ட நாடு. அந்த உறை பனி உள்ள நாடுகளிலே பாம்புகளிலே விஷம் இருக்கின்ற பாம்பு வர முடியாது. ஏன்னா அந்த விஷம் இருந்தால் அந்த விஷம் உறைந்து விடும், அங்கே உறைந்து அந்த நஞ்சு அந்த பாம்புக்கே நஞ்சாய் வந்து அது இறந்து விடும். ஆனால் அருங்காட்சி நிலையங்கள் அங்கே நாங்கள் பார்க்க முடியும். அங்கே விதம் விதமான பாம்புகள் வைத்து வளர்க்கின்றார்கள், காட்டுகின்றார்கள். ஆனால் அயல் நாடான அமெரிக்க நாட்டிலே உஷ்ணவலய பிரதேசங்கள், அங்கே உஷ்ணமான பிரதேசங்களும் விவசாய பகுதி நிறைந்த இடங்களும் காடுகளும் இருக்கின்றது. அங்கே விஷமுள்ள பாம்புகள் இருக்கின்றன. அங்கு நாங்கள் பயணம் செய்யும் பொழுது சில இளைப்பாறு நிலையங்கள் வரும் இடங்களிலே அதில் பதாதைகள் பதித்திருப்பார்கள். இங்கு விஷமுள்ள பாம்புகள் உலாவது உண்டு, மிகவும் கவனம் என்றும், பாதரட்சைகள் முழங்காதுக்கு கீழே உள்ள நீளமான பூட்ஸ் என்று கூறப்படுகிறது, நீளமான பாத அணிதான் அணிய வேண்டும், அது இல்லாமல் இறங்கவும் விட மாட்டார்கள். அப்படியான பாதுகாப்பான இடம் இருக்கின்றது தான். இருப்பினும் எங்கள் நாட்டை போல எந்த இடத்திலும் உலாவுவோர் இல்லை, வீடு காடு மீடு என்றெல்லாம் இருப்பார், கொடிய விஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அங்கே மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த இயற்கை அனர்த்தம் உலகம் முழுவதும் இருக்குத்தானே. கலியுகம் பிறந்து விட்டது, காலநிலை மாற்றங்கள், எங்கு பெய்ய வேண்டும் மழையோ அங்கு பெய்யாது, எங்கு பெய்யக்கூடாதோ அங்கு பெய்யும் மழை, எங்கு பனி வீழக்கூடாதோ அங்கு விழுகின்றது. இப்பொழுது எல்லாம் மாற்றத்தில் இருக்கின்றது. நேரம் சரியாக 1 மணியை தொட்டுவிட்டோம். இங்கே வாக்குச்சாவடியிலிருந்து முதலாவது ஒளியும் வந்துவிட்டது எங்களுக்கு. அவர்கள் ஒளியை தந்த வேளை நாங்கள் தொடர்வோம். இன்னும் சில நிமிடங்கள் வர இருப்பவர்கள் ஓடி வாருங்கள் பாடலோடு என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் பாடல்களை.

0: இதய ஒன்று
1: இன்பங்கள் வள்ளி வரும்
0: பெண்மை ஒன்று.
2: இனிமையான பாடல்கள் இடையிடையே பல்லவியையும் சரணத்தையும் தருகின்றன. இன்றைய பாட்டு சவாரி 152 போட்டிக்கு நிற்கும் பாடல்கள். அந்த பாடல்கள் சங்கீத சாகித்ய மண்டலம் அல்ல, சங்கீத சாம்ராஜ்யத்திலேயே இணைந்து இசையமைத்து பாடி மகள வைத்த பாடல் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் இன்று வந்திருக்கின்றன. மிகவும் சிறந்த பாடல் என்று வந்தவர்கள் கூறியிருந்தீர்கள். 5 பாடல்களும் சிறப்பான தெரிவு, சிறப்பான பாடல்கள் என்று. நதி என்ற பதம் தாங்கி பல பாடல்கள் இருக்கின்றன. அதிலே நதி என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பிக்கும் பாடலாக ஒரு 5 பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. இந்த போட்டியிலே இன்று எந்த பாடல் முதலாவது இடத்தை பெறுவதற்கு அநேகருடைய உள்ளத்தை பிடித்திருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று மொத்தம் 8 உறவினர்கள் இதுவரை நேரமும் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். இன்னும் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இன்னும் சில நிமிடங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. வாக்குச்சாவடியும் சேர்ந்து இரண்டாவது ஒளி கிடைத்திருக்கின்றது. அன்பு உறவுகளே,

இப்பொழுது மூன்றாவது ஒளி கிடைத்து வாக்குச்சாவடியை அவர்கள் மூடுகின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக அழகாக நேர்த்தியாக வந்து இன்றைய தேர்தலை நிறைவேற்றி தந்திருக்கின்றீர்கள். எட்டு உறவினர்களாக ஓடி வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடலை அழகாக தீர்மானித்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அந்த எண்ணிக்கைகளின்படி அவர்கள் தரும் வரை நாங்கள் இப்பொழுது பாடல்களை கேட்போம். இன்றைய பாட்டு சவாரி 152 பாட்டு சவாரி 152 இன்று நதி என்ற பதம் தாங்கி வரும் பாடலுக்கு தரவுகள் கொடுக்கப்பட்ட வேளையிலே எல்லோரும் சரியாக எழுதியிருக்கின்றீர்கள். அதில் உடனே முதலில் கொடுத்தவராக ஷியாமலா அவர்கள் திகழ்கின்றார்கள். அவருக்காகத்தான் அந்த வெற்றி பாடல் அவருக்கு கிடைக்க இருக்கின்றது. அதன்பின் மாற்றியும் எழுதி பார்த்திருக்கின்றீர்கள் தான். இருப்பினும் இன்று அந்த பாடலை இப்பொழுது அவர் விரும்பி கேட்டிருக்கின்றார். மல்லிகை மோகினி என்ற திரைப்படத்து பாடல் இன்று எனக்கு வெற்றி பாடலாக வேண்டும் என்று அந்த பாடல் சிருங்கார சங்கீதமே என்ற வரி எடுத்து முன்பு ஒரு தடவை எங்கள் வானொலியில் ஒலித்த பாடல் ஒரு இரு தடவை ஒலித்திருந்தாலும் இன்று அது ஒலிக்க இருக்கும் பொழுது கூர்ந்து கேட்போம். மிகவும் சிறப்பான ஒரு பாடல். எங்கே அந்த பாடலை பாடுவதற்காக காற்றலையிலே எங்கள் பாடல் இசை குயில் அவர்கள் எஸ் ஜானகி அம்மாவும் பூர்ணச்சந்தர் என்றவரும் இணைந்து பாட இருக்கின்றார்கள். அந்த பாடலை மல்லிகை மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து மிகவும் இது 1970-90களுக்கு இடையிலே வந்த பாடல்களுள் சிறந்த பாடலாக ஒரு தடவை தெரிவு செய்யப்பட்ட பாடல். இப்பொழுது அந்த பாடல் காற்றலையில் கேட்போமா?

0: தாலாட்டும் தொட்டில் ஒன்று உனக்காக ஆடட்டும், தாலாட்டும் தொட்டில் ஒன்று உனக்காக ஆடட்டும், சீராட்டும் கைகள் ரெண்டு உன்னை நெஞ்சில் சேர்க்கட்டும், சீராட்டும் கைகள் ரெண்டு உன்னை நெஞ்சில் சேர்க்கட்டும்.
1: புதுசுகம்
0: மதுரசம்
1: புதுமணம்
0: பலவிதம்,
1: நீ எங்கே நான் அங்கே என் கண்ணா,
0: சங்கார சங்கீதமே செந்தூர பூவண்ணமே

சிறப்பான இந்த பாடலுக்கு ஜி கே வெங்கடேஷ் என்பவர் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அற்புதமான இந்த பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்கும் பொழுது நல்ல கருத்துக்களையும் சங்கீத ஞானத்தையும் எங்களுக்கு தரக்கூடியதான வரிகளை கொண்ட பாடல்கள் அமைந்திருந்த வேளையில் இது ஷியாமலா அவர்கள் வெற்றி பாடலாக பெற்றுக்கொண்டு எங்களையும் மகிழ வைத்தார். இனிமையான பாடல். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நீண்ட நாட்கள் நோய் துன்பங்கள் என்று இருந்தவர் இன்று காற்றலைக்கு வந்து இணைந்து வாக்களித்து நல்ல பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு அவர் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் தங்கள் நல்ல பாடல்களை தெரிவு செய்தது வந்த வேளையிலே அவரும் தந்துவிட்டு அவர் ஒரு பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தின் ஜெகபர் சாதிக் அவர்கள் நீங்கள் கேட்டீர்கள். நதி என்ற பதம் வரக்கூடியதாக சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடல் கேட்போமா?

1964வது ஆண்டு திரைக்கு வந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் வரிகளை வரிசைப்படுத்தி மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இசையமைத்து கொடுத்த வேளையிலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வினோத குரல் அரசு எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவும் ஜே வி ராகவோலு என்பவரும் இணைந்து பாடிய இந்த பாடலை இன்று நாங்கள் நதி என்ற வரி தாங்கி வந்த 5 பாடல்களுக்கு தேர்தல் நடத்திய வேளையிலே விருப்பமான பாடலாக நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். சரி, அடுத்த பாடல் என்ன? அதுவும் ஒரு நதியைத்தான் கூடி வருகின்றது. நதி கரையை பற்றி கூறப்படுகிறது. எந்த கரை? சிந்து நதி கரை ஓரம் என்ற பாடல். நல்லதோர் குடும்பம் திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியும் பாட வேண்டும் என்று இசைஞானி இளைய இசை அமைப்பதற்காக கவிஞர்கள் திலகம் கவிஞர்களுக்கு எல்லாம் கவிஞர்களாக இந்த காவிய கவிஞன் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரி கோர்த்திருக்கின்றார்கள். கேட்போமா அந்த பாடலை?

அந்த பாடல் நிறைவுக்கு வந்துவிட்டது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 152 நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்ப உறவுகளே. இன்றைய பாட்டு சவாரி நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்ட உறவுகளாக 8 உறவினர்கள் வந்திருந்தார்கள். ஜெகபர் ஷாதிக், கிருஷ்ணன், அனுஷியா, நாகப்பன், சரவணன், தேவா, ஷியாமலா, ஜோர்ஜ். இவர்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான, தங்களை கவர்ந்த பாடலுக்கு வாக்களித்து சென்றவர்களை இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை என் கரத்தில் கிடைத்திருக்கின்றது. இன்றைய நாளிலே 5 பாடல்களும் எந்த பாடல் முதலிடத்துக்கு வருகின்றது என்பதை அறியும் நேரம் நெருங்கிவிட்டது. நதி எங்கே போகிறது, நதிக்கரை ஓரத்து நாணல்களே, நதியே நதியே காதல் நதியே, நதியினில் வெள்ளம் நதியே அடிர நயில் நதியே என்ற 5 பாடல்களும் இன்று நதி என்ற பதம் தாங்கி ஓடி வந்து இசை இச்சவாரி செய்த வேளையிலே 5 பாடல்களிலும் 4வது 5வது இலக்கம் கொண்ட பாடல்கள் யாருடைய மனதை முதலாவது இடத்துக்காக கவரவில்லை, அதனால் அவர்கள் கட்டுப்பணம் இழந்திருக்கின்றார்கள். ஏனைய 3 பாடல்களும் 3 இடத்தை பிடித்திருக்கின்றன. அந்த 3 இடத்தை பிடித்திருக்கும் பாடல்களுள் 3வது இடத்தை பெற்ற பாடல் ஒருவருடைய இதயத்தை கவர்ந்து 3வது இடத்துக்கு வருகின்றது. அந்த பாடல் 2வது வரிசையில் ஓடிய நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். அப்படியானால் 2வது இடத்தை எந்த பாடல் பெறுகின்றது என்று பார்க்கும் பொழுது 2 உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெறுகின்றது 3வது வரிசையில் நின்று பாடிய நதியே நதியே காதல் நதியே என்ற இனிமையான பாடல் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. 3வது இடத்தையும் 2வது இடத்தையும் பெற்றிருக்கின்றது 2வது 3வது பாடல்கள். 4வது 5வது பாடல்கள் கட்டுப்பணம் இழந்திருக்கின்றது என்றால் எஞ்சி இருக்கின்றது ஒரு பாடல், 1வது வரிசையில் நின்று பாடிய நதி எங்கே போகிறது என்ற இருவர் உள்ளம் திரைப்படத்தில் டி.எம். சவுந்தரராஜன், பி.சுசீலாம்மா அவர்கள் எங்களுடைய

இதேவேளை அடுத்த பாடல்களும் சிறந்த பாடல்கள். வந்தவர்களுள் இருவர் மூவர் என்று இல்லாமல் பாடல்கள் பிழையானதல்ல, சிறந்த பாடல்கள் தான். குறைந்த புள்ளிகளை பெற்று அவர்கள் இரண்டாவது மூன்றாம் நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்வோம் பாடல்களை. இன்றைய சிறந்த பாடலாக, இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக நதியெங்கே போகிறது என்ற பாடலை தெரிவு செய்து, அந்த தெரிவு செய்து தருவதற்காக இந்த பாடலுக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், காட்சி அமைப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பதிவை அனுப்பி வைப்போம். தொடர்கின்ற பாடல்கள் பாட்டு சவாரி 152 பெறுபவர் கேட்டு மகிழ்ந்தோம். மகள்வோடு இருக்கும் இந்த வேளையிலே அங்கே வேட்பாளராக வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி எழுதியிருக்கும் நாகப்பன், சியாமலா இவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலை நாங்கள், அன்பு மகள் அனுஷியா நீங்கள் கேட்ட பாடலாக தர இருக்கின்றோம். அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திலே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடு நிலா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மா இணைந்து பாட இசைஞானி இளைய இசையமைத்து கொடுத்த அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக காற்றலையில் கேட்போமா?

பாட்டை சவாரி 152 வந்து பங்கு பெற்றுவிட்டு வாக்களித்துவிட்டு வெற்றி பாடல்களையும் தெரிவு செய்து தந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்துவிட்டு விருப்பமான பாடலை கேட்டவர்களை அவர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க வேண்டிய பாடல் அன்புடைய நாகப்பன் உங்களுடைய பாடல், நீங்கள் எப்பொழுதும் இறுதி பாடலாக கேட்க விரும்புவீர்கள் என்பதை நான் மனதில் கொண்டு அடுத்த பாடலாக நெய்வேலி எங்களுடைய அரசடிக்குப்பம் சரவணன் நீங்கள் தந்த பாடலை கேட்போமா? பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் நீங்கள் கேட்டீர்கள் இயேசுதாஸ் ஐயா அவர்களோடு டி கே கலா அம்மா அவர்களும் பாடினார்கள் என்று. கலா அம்மா பல பாடல்களை பாடியிருந்தாலும் அவன் பெயர் அதிகமாக வெளிவரவில்லை என்ற ஒரு காரணத்தையும் குறிச்சென்றீர்கள். எங்கே அந்த பாடல் வந்த பாடலை கேட்போம். 1975 வந்ததாக தெரிய வரும் வேளையிலே அந்த பாடலை இசை அமைப்பாக எங்களுடைய இசையமைப்பாளர் கே பி மகாதேவன் ஐயா திரை இசை திலகம் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த பாடலை காமராசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. பாடலை கேட்போமே. இதோ பாடல்.

உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கலையகத்து நேரம் 11:37 முற்பகல் கனடாவில், உங்களுக்கும் 9:07 இரவு நேரம் ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும். உறவுகளே, இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 24வது நாள் அரிபன் கிழமை.

நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தரும் வேளை நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அவர்களையெல்லாம் அறிவோடு சிந்திக்க வைத்து அன்பு தமிழ் தந்த இறைவா ஓம் நம சிவாய என்று இருகரம் குப்பி உன் தாழ் பணிந்து இவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி இணைந்து கொண்டேன் இன்றைய கதம்பத்திலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே சிந்தனை செல்வன் என்று கூறியிருந்தேன். நீங்களும் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளும் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பும் எங்கள் வானொலி மீது உள்ள அக்கறையும் உங்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று கூறிக்கொண்டு வருக வருகவென்று உங்கள் அனைவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் கதம்பத்திலே வாரத்தில் ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் எங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே நிகழ்ச்சிகளை கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையிலே இன்று நாங்கள் கொண்டு வருவது எதுவாக இருக்கலாம்?

0: கண்டுபிடி கண்டுபிடி என்ற இந்த வளமையான ஓசையை நாங்கள் கேட்டவுடன் இன்று அறிவன் கிழமை அல்லவா, ஆதலால் பொக்கிஷம் என்பதை தெரிந்து கொள்கின்றோம். பொக்கிஷத்தில் நாங்கள் நினைத்தபடி வாரந்தோறும் 20 பதங்களை கொண்டு வந்து எங்கள் அன்புத்தமிழ், அழகு தமிழ், இனிய தமிழ், இன்பத்தமிழ், மூத்த தமிழிலே இருக்கின்ற வார்த்தைகள் எத்தனையோ மறைந்துவிட்டன, மறந்துவிட்டன. அவற்றை மறவாமல் மறையாமல் செல்வதற்கு ஏனே சகோதர மொழிகளை நாங்கள் அரவணைத்தாலும் எங்கள் உயிர் மொழி தமிழ் என்பதை உணர்ந்து அதிலே நாங்கள் உபயோகிக்கும் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் கொண்ட கருத்துக்கள் கொண்ட தூய தமிழ் சொற்கள் மறந்திருக்கின்றன, மறைந்திருக்கின்றன. எங்கள் நாவில் வந்து ஏனைய மொழி அமர்ந்திருந்து அதை தள்ளி விடுகின்றன என்பதை எண்ணிக்கொண்டு எங்களால் முடிந்தவரை சிறிய சேவை செய்கின்றோம் தமிழுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு என்றும் நாங்கள் கடமைப்பாடும் நன்றியுடையவர்களும் ஆவோம். அன்பு உறவுகளை நாங்கள் இன்று 20 பதங்களை கொண்டு வந்து வாரம் வாரம் 20 பதங்களையும் அற்புதமாக கண்டுபிடிக்கும் பொழுது அதற்கேற்ற புள்ளிகளை நீங்கள் பெறுகின்றீர்கள். அன்பு உறவினர்கள் தங்கள் வேகமாக விவேகமாக ஓடி வந்து தங்கள் ஞாபக சக்தியை தூண்டி எங்கள் தமிழுக்கு துணை நிற்பதற்காக அவர்கள் இயங்கும் வழியிலே அவர்களுக்காக புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு பதத்தை கண்டுபிடித்தால் நேரடியாக அதற்கு 2 புள்ளிகள் போன்று 40 புள்ளிகள் இருக்கின்றன. 40 புள்ளிகள் அமைந்த 20 பெட்டிகளை இந்த பொக்கிஷத்திலே கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கின்றோம். அவற்றை நீங்கள் வந்து இனம் கண்டு உங்களுக்கு விருப்பமான எண்களை கூறும்பொழுது அந்த எண்கள் பதிக்கப்பட்ட பெட்டியை நாங்கள் திறந்து அதற்குரிய கடவுச்சொல்லை கூறியவுடன் அதற்குள்ளே அற்புதமான எங்கள் தமிழை காணக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடித்து கூறிவிட்டால் உங்களுக்கான புள்ளிகளும் கிடைக்கும். எங்கள் உறவுகள் நாள்தோறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர்ந்து அதற்கேற்ற வகையிலே கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இணைந்து மகிழும் வேளையிலே உங்களை மகிழ்விக்கும் வண்ணம் உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை அன்றாடம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் நாங்கள் இணைவோம், கண்டுபிடிப்போம், கண்டுபிடித்து புள்ளிகளை பெறுவோம், வெற்றிகளை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் கரத்தில் இன்றைய பொக்கிஷத்தின் நிகழ்வை திறந்து வைக்க யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று கேட்டு ஆரம்பித்து வைக்கும் இந்த வேளையிலே அதற்குரிய எங்களுடைய கைபேசி, உங்களுடைய தொலைபேசி எண் எங்களோடு தொடர்பு கொள்வதற்காக 647-8746-1515 என்ற எண்களோடு வரலாம், இணையலாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் முன்னியில் தமிழ் வானொலியின் சுற்றாடலில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது என்றால் நாங்கள் 22 பாகை இலே இருக்கின்றோம். உயர் வெப்ப மானியிலே காட்டுகின்றது. குளிர்காலத்தை கடந்து இப்பொழுது கோடை காலத்தில் முற்றாக முழுமையான கோடை காலத்தில் பூரணத்துவமான கோடை காலத்தில் இருக்கின்றோம். 15 மணித்தியாலம் 42 நிமிடங்கள் வரை இன்று பகல் இருக்கின்றது என்றால் ஆச்சரியமாக இல்லையா? எல்லோருக்கும் 12 மணி பகல், 12 மணி இரவு, 1 மணி நேரம் கூடி குறைந்திருக்கலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு 15 மணித்தியாலம் 47 நிமிடங்கள் என்றால் எவ்வளவு மகிழ்வாக இருக்கும். இந்த 22 பாகை கூட இது இன்று 25 பாகையை தொடலாம் என்று எதிர்வு கூறும் வேளையிலே இன்று இடியுடன் மழை வரலாமோ என்று நாங்கள் எண்ணும் வேளை இல்லை இல்லை, அப்படி வரமாட்டாது, பூரணமாக வெயில்தான் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். நடந்து செல்பவர்கள், வெளியே உலாவுபவர்கள் எல்லாம் ஆனந்தமாக சென்று வருகின்றார்கள். இந்த வேளையிலே காற்றோட்டம் 14 கிலோமீட்டர் வேகத்திலே வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த காற்று மிகவும் சுகந்த காற்றாக இருக்கின்றது. அதனால் அந்த 22 பாகை வெப்பத்தை அதை தாங்கிக் கொண்டு எங்களுக்கு குளிரைத்தான் தருகின்றது. வெளியே செல்லும்போது மிகவும் இதமாக இருக்கின்றது. 5 மணிக்கு பின்பு கொஞ்சம் குறைந்து கொண்டு செல்லும், குறைந்து குறைந்து அது இன்று 14 பாகையை தொட இருக்கின்றது. அதனால் 22 பாகையில் இப்பொழுது இருக்கும் வெப்பம் கூடிக்கொண்டு 25 வரை சென்று மீண்டும் குறைந்து குறைந்து இரவு நேரம் 14 வந்துவிடும். ஆதலால் இதமான பதமான இந்த காலநிலையில் நீண்ட பகல் வேலை என்ற காரணத்தினால் உல்லாசத்துக்கு குறைவில்லை. இங்கே பாடசாலைகளின் வருடாந்த விடுமுறை இந்த ஆனி ஜூன் மாதத்திலே நடைபெறுவது உண்டு. அந்த வகையில் இந்த வாரம் நாளைய தினத்துடன் பாடசாலைகள் மூடப்பட்டு மீண்டும் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் தான் திறக்க இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பூரண விடுமுறை விடும் பொழுதும் மக்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் விடுமுறையை இங்கிதமாக கழிக்க வேண்டும் என்று இப்பொழுது துவக்கம். விமானச்சீட்டுக்கள், பயணச்சீட்டுக்கள் என்று செல்லும் இடங்கள், எங்கெங்கு செல்ல போகின்றோம் என்று வரைபடங்களை பெற்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு காலநிலை இருக்கும் என்ற எண்ணத்தினால் நல்லது உறவுகளை இந்த வேளையில் நீங்களும் வந்து உங்களுடைய காலநிலை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆசிய நாடுகளில் இப்பொழுது அதிவெப்பமாக இருக்கும் ஐரோப்பா கண்டத்திலே வெப்பத்தின் எல்லை மீறிவிட்டது, மிக கொடுமையாக இருக்கின்றது. மக்களின் நீர்நிலைகளிலே சென்று புகுந்திருக்கின்றார்களாம். அப்படி சென்ற இடத்தில் சிலர் மாண்டிருக்கின்றார்கள். கனடாவிலும் எங்களுக்கு விதமான காலநிலை, அருகிலே உள்ள மாநிலத்திலே அளவுக்கு அதிகமான வெள்ளம் வந்து அதனால் ஏற்பட்ட அனர்த்தத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. இன்னும் ஒரு மாநிலத்திலே வெப்பத்தின் எல்லை கூடி அங்கே காட்டு தீ பரவி நாட்டுக்குள் புகுந்து எத்தனையோ 1000 குடிகள் பெயர்ந்து விட்டார்கள். வாகனங்கள் அந்த தரிப்படத்திலிருந்தே பற்றி எரிந்திருக்கின்றன. இப்படியான காலநிலையின் சீற்றம் பலவாறு இருக்கின்றது. அதே நேரத்தில் புயல் காற்று ஒரு புறம், மழையின் வேகம் இன்னொரு புறம், வெப்பத்தின் வேகம் இன்னொரு புறம் என்று இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படுகின்ற பிரளயங்கள் வருவது போன்ற இந்த அனர்த்தங்களை எங்களால் தாங்க முடியாது. அவற்றை எதிர்த்து எங்களால் வாழ முடியாது. எந்த விஞ்ஞானத்துறையும் அதை எதிர்த்து விட முடியாது. ஏனென்றால் இயற்கை, இந்த இயற்கைக்கு மாறி எதுவுமே இல்லை. இன்று எத்தனையோ விஞ்ஞான வகையில் அறிவியல் வளர்ச்சியில் உலக முன்னேற்றங்களை கண்டுவிட்டார்கள். அவற்றையெல்லாம் அழிவுக்குத்தான் செல்கின்றனே தவிர ஆக்கத்துக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த அறிவு வளர்ச்சியிலே கொண்டு வரப்பட்ட ஆக்கங்கள் அத்தனையும் அழிவை நோக்கித்தான் செல்கின்றன. ஏனென்றால் மக்கள் நேர்மறை கருத்துக்களை கொள்வதை விட எதிர்மறை கருத்துக்களைத்தான் தங்கள் மனதிலே கொண்டு நேர்மறையில் செல்லும் பாதையில் எதிர்மறைகளான காரியங்களை ஆக்கிக் கொண்டிருக்கும் அந்த வேளையினால் மக்களுக்கு நேர்மறையான நன்மைகளை விட எதிர்மறையான தீமைகள் தான் அதிகமாக விளைந்து கொண்டிருக்கின்றன. நல்லது உறவுகளை இதை அதிகம் நாங்கள் ஆய்வு செய்ய தேவையில்லை. ஒரு சித்தரவு கட்டியவர் சிறிது உரையாடலில் தந்திருந்தேன். இப்பொழுது போட்டியில் ஆரம்பிக்க இருக்கும் வேளையிலே வருவதற்கு ஆயத்தமாக இங்கே அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு இன்றைய பொக்கிசத்தை எப்படி அலங்கரிப்பது என்று ஆயத்தமாகவும் இங்கே இப்பொழுது முதலில் இணைகின்றார் ஒருவர், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: கோவை மாநகரத்தில் வந்து தானாக வந்த சந்தனமாக என்னோடு இருக்கும் அன்பு உறவு நாகப்பன் அவர்களே, உங்கள் பகல் வணக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய உங்களுக்கு இரவு வணக்கத்தை தந்து கொண்டு கேட்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன்.
0: சிறப்பு சிறப்பு. நலமாக மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில நீங்கள் நல்லவனாகவும் இருப்பீர்கள் என்று நான்
1: எண்ணுகிறேன்.
0: நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன். நல்லது நல்லது. வார்த்தை அலங்காரத்துக்காக நாங்கள் பேசிக்கொண்டோம். மகிழ்வாக இருக்கின்றது நீங்கள் வந்து இணைந்தது. சரி என்று நாங்கள்
1: உண்மையிலே நல்லவன் தானே ஐயா, உண்மையிலே நல்லவன் தான்.
0: அதுங்களுக்கு தெரியும். அதனால் தானே தானாக வந்த சந்தனம் என்று நல்லது நல்ல. அங்கே எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வழியில் உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: இயல்பான காலநிலை,
0: சிறப்பான காலக்கு சொல்லு. நாங்கள் கேட்டு அறிய வேண்டியதில்லை, கேளாமலே நாங்கள் புரிந்து கொள்ளலாம் கோவை மாநகரம் எப்படிப்பட்டது. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வெயில் லேசா தலை காமிச்சது, உடனே உள்ள போயிருச்சு.
0: அவர் ஒரு தடவை நான் இருக்கின்றேன் உலகத்தில் என்று தன்னை காட்டிவிட்டு சென்று விட்டார். அப்படித்தானே? வாழ்த்துக்கள். அவர் தானே உலகத்தின் நாயகன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இன்று சிறப்பாக இந்த இன்றைய நாளிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு வந்து பொக்கிஷத்திலே இணைந்து விட்டோம். கடுமையான மழையும் இருக்குது. மாறி மாறி இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டால் அன்பு நாகப்பன் அவர்களே, எங்களுக்கு அண்மையில் ஒரு 23-25 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விட்டால் பெருமழை பொழிந்து அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாநிலத்தை கடந்து அடுத்த மாநிலத்துக்கு நாங்கள் சென்றோம் என்றால் பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற மாநிலத்துக்கு காட்டுத்தீ பரவி எவ்வளவோ அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் சென்றோம் என்றால் அங்கே புயல் மழை பெருமழை பொழிந்து அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இன்னும் அப்படி வரவில்லை. ஒரு நாள் வந்து மின்னெல்லாம் ஆனால் இங்கே எழுத்திலே வந்திருக்கின்றார்கள், நாளை மறுநாள் மின்னல் இடியுடன் கூடிய மழை என்று எப்படி வருகின்றதோ தெரியவில்லை. ஏனென்றால் பூமி நெகிழ்ச்சி, பூமி என்பது நெகிழ்ச்சிக்குரியதான.
1: எங்களுக்கும் அங்கயா எங்களுக்கும் இப்ப இப்ப வர ஆரம்பிக்குதுங்கய்யா. என்னன்னா பிப்ரவரி மார்ச் பிப்ரவரியில கூட இல்ல, பிப்ரவரி கடைசி வந்துட்டு மார்ச் ஏப்ரல் பாதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வெப்பம் இருக்கு.
0: வெப்பம் இருக்கும், அப்பொழுது வெப்பம் இருக்கின்றது.
1: அண்மை காலங்கள்ல இந்த வருஷம் எல்லாம் அதிகமான வெப்பம்.
0: ஆனால் பிப்ரவரி மாதங்களிலே எங்களுக்கு எல்லாம் கடும் குளிர், சரியான குளிர்காலம், உயர்ந்த குளிர் நிலை உள்ளது.
1: பிப்ரவரி கடைசியில் அந்த மாசி
0: 40 வரைக்கும் போகும் எங்களுக்கு, அதாவது பூஜ்யத்து கீழே.
1: எங்களுக்கு எப்போ அப்படி இருக்காதுங்க ஐயா வெயில் காலத்திலையும் கூட, ஆனா இந்த வருஷம் எல்லாம் கடுமையான வெயில் இருந்தது.
0: ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலே அசையக்கூடியது இயையக்கூடியது இந்த பூலோகம்தான், பூமி மட்டும்தான். பிரபஞ்சத்தில் ஏனைய நான்கும் அசையும் பொழுது இது இசைந்து கொடுத்து தன்னையே மாற்றிக்கொள்ளும். இந்த பூமி மேடு பள்ளமாகவும் பள்ளம் மேடாகவும் வளைவு நெளிவாகவும் உயர்ந்து தாழ்ந்தும் பெறக்கூடிய ஒரு விடயம்தான் எங்கள் பூமியிலே உள்ளது. ஏனையவற்றை அப்படி பெற ஏனையான தங்கட கோலத்தை காட்டிக்கொண்டே செல்லும். பகலவன் அப்படியே இருக்கின்றான், நிலவு அப்படியே இருக்கின்றது, காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, அக்னி வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலம் மட்டும்தான் இசைந்து கொடுக்கக்கூடியது. நீர்நிலை அப்படியே இருக்கின்றது, கடல் அப்படியே இருக்கின்றது.
1: என்னன்னா இங்க வந்து இருக்கிற மரத்தை பூரா வெட்டுறாங்க ஐயா, ஹைவேஸ் ரோட பெருசு.
0: ஓ, அதனால் அது மழை வீழ்ச்சி தலைவர். ஓ,
1: அதனால வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயருது.
0: சரி, உயர்ந்தும் தாழ்ந்தும் செல்லும் இந்த காலநிலையிலே வாழத்தான் பிரபஞ்சத்திலே எங்களுக்கு புத்தி என்ற ஒன்றை தந்து சீர்தூக்கி பார்த்து நடந்து கொள்ளுங்கள்.
1: மே 15 பிறகு வெயிலே இருக்காது.
0: வெயிலே இருக்காது, அப்படியா? சரி, பார்ப்போம். எனக்கு சந்தர்ப்பம் இருந்தால் கோவை மாநகரத்தை தரிசித்து பார்ப்போம் அப்படி இருக்கின்றது என்று. ஜூன் ஜூலை காலம் இருக்கு, அடுத்த மாதம் ஜூலை தானே. ஆனா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தெரியாது, இதெல்லாம் சொல்ல முடியாது.
1: அதுக்கு பிறகு வந்து மழை மழை
0: ஆரம்பிச்சிருக்கு.
1: இப்பவே மும்பைல எல்லாம் பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: மும்பை வடக்கு தானே, உங்களிடம் தமிழ்நாடு எப்படி உயர்ந்த உடன் தானே அது.
1: ஆகஸ்டுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: ஓ, நல்லது. நல்ல விடயத்தை பகிர்ந்து கொண்டோம், மற்றவர்களும் வந்து பகிர்வார்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் விடயத்துக்கு வருவோம். 20 பெட்டிகளும் அப்படியே இருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டுமோ அதை கொண்டு வந்து வைப்பேன். நீங்களே மந்திரத்தை கூறி அதை திறந்து அதற்குள்ளே இருக்கிற பாகத்தை கண்டுபிடிக்கும் விளையாட்டில் ஆரம்பிப்போம். 9 தான் உங்களுக்கு எப்பொழுதும் ஆரம்பமாக இருக்கின்றது. 9வது எண் பெட்டி வந்துவிட்டது, இங்கே வைக்கப்பட்டு 9. சரி, 9வது பெட்டிக்கு உங்கள் மந்திரத்தை கூறுங்கள், கேட்போம். வாழ்த்துக்கள், சிறப்பு, அழகாக முதன் முதல் பெட்டி கை விசேஷமாக போலி பண்ணி இருக்கின்றீர்கள், திறந்து விட்டது. அங்கே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் காணப்படும் என்று நீங்கள் ஊகித்து கொள்ளலாமே, எப்படி இருக்கும் கூறுங்கள் பார்ப்போம், எத்தனை இருக்கும்?
1: 3 முதல் 5 வரை.
0: கெட்டிக்காரனா இருக்கா இப்படி பதில் கூறி? 3 எழுத்திலேயே கண்டுபிட்டீர்களப்பா. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், சிறப்பு 3 எழுத்திலே இருக்கின்றது. இந்த 3 எழுத்து கூறும் விடயம் நாகப்பன், எங்களுக்கு உள்ள பழக்க வழக்க பண்பாட்டு வாழ்வியல் தத்துவத்தை கூறுவது உண்டு. அது அந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்பதற்கு இணங்க, நாங்கள் இந்த மனதிலே தோன்ற எதையும் நாங்கள் செய்யலாம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அது மற்றவர்களுக்கு தீங்கில்லாமலும் எதிர்மறையாக இருக்காமல் இருப்பதற்காக நேர்மறையாக இருக்கும் விடயத்தை தான் நாங்கள் செல்ல வேண்டும், செய்ய வேண்டும் என்று தத்துவம் கூறுகின்றது. ஆனால் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி உண்டு. அப்போ அந்த செய்வதற்கு நாங்கள் கடமை என்று கூறிக்கொள்ள, அதுங்கள கடமை, நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டியது கடமை. அதேபோன்று நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக எங்களிடம் இருக்கும் ஒரு ஆயுதத்தை உபயோகிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கணும். அதை எப்படி கூறுவது? எனக்கு கடமை எப்படி இருக்கின்றதோ இந்த நாட்டில் எனக்கு இதுவும் உண்டு எதையும் செய்வதற்கு. புரிகிறதா நான் சொல்லுவது? சரி, அதுவும் மூன்றெழுத்தில் தான் இருக்கிறது. மிகவும் சுலபம், நீங்கள் அடிக்கடி நாங்கள் உபயோகிப்பது அது எதுவாக இருக்கும்.
1: கடமை இருப்பது போல உரிமையும் இருக்கும்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் உரிமை என்பதுதான். நான் இப்படி சுற்றி வளைத்து நேராக தொடுகிற மூக்கை சுத்தி கொண்டு வந்து விட்டாலும் நீங்கள் தொட்டு விட்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற பெயரோடு உங்களுக்கு இரண்டு புள்ளிகளையும் உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். வெற்றி புள்ளிகள்.
1: நீங்க சொன்ன விளக்கத்துல சுத்தமா ஒண்ணுமே புரியலையா? கடைசியில கடமைன்னு சொன்ன உடனே தெரிஞ்சு,
0: அதற்காகத்தான் அதை கொண்டு வந்து விடுவது. அப்படியே சுத்தி வளைத்து கொண்டு வந்து கிட்ட வந்து என்னை கண்ணை திறந்து விடுறது. கண்ணை மூடி கட்டி விட்டு எங்கெல்லாம் சுற்றி கொண்டு அந்த அது கண்டுபிடிக்கிற இடத்துக்கு கிட்ட தான் என் கொண்டு வந்து விடுவார்கள். கெட்டிக்கார
1: பொதுவா வந்துட்டே இருக்கு, இருக்க இருக்க குறுகி குறுகி வந்து
0: உரிமை. எங்களுக்கு கடமை எது முக்கியமோ அதே போன்று நாங்கள், எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் எதையும் செய்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் அது அடுத்தவர்களுக்கு தீங்கு இல்லாமல் நாட்டுக்கு கடமை. கடமை என்பது நாங்கள் செய்ய வேண்டியது, செய்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அதனால் உரிமை கடமை, உரிமை இருக்கின்றது என்று நாங்கள் முற்றாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து அடுத்தவர்களுக்கு தொல்லை தரும் வகையில் நடக்கக்கூடாது. வாழ்த்துக்கள், சிறப்பான பதம். ஒன்பதாவது எண்ணை கண்டுபிடித்து அந்த பெட்டிக்குள்ளே திறந்து இரண்டு புள்ளிகளை பெற்று கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். அதனால் உங்களுக்கு இரண்டாவது பெட்டிக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எட்டு கீழிருந்து மேலே செல்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எட்டாவது எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவிட்டு வைத்து விட்டு,
1: எட்டு பிடிக்காது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும்.
0: எட்டு எழுப்பமானதானே ஐயா, எட்டு எழுப்பமானதானே.
1: எட்டு பிடிக்காது ஐயா எங்களுக்கு.
0: அப்படியா? அப்படி நான் ஏன் எடுத்தீர்கள் எடுத்து பார்ப்போம்.
1: ஒன்பது ஒன்பது எடுத்து ஜெயிச்சிட்டோம்ல,
0: அதனாலே எட்டுக்கு போகலாம். சரி, அப்படி என்றால் மந்திரத்தை கூறலாம் தானே. சிறப்பு, சிறப்பு அப்படியே திறக்கின்றது, அழகாக திறக்கின்றது. சரி, அந்த பெட்டிக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் காணலாம்?
1: ஐந்து.
0: ஒன்றை குறைத்து முதலில் வந்த மூன்றிலிருந்து ஒன்றை கூட்டி நான்கிலே தருகின்றோம். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா?
1: ஏற்றுக்கொள்ளலாம்.
0: ஏற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதற்குரிய தரவை தருகின்றேன். இது வெளிச்சத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். அந்த பொருள் வீட்டிலே இருக்கும், வீதியிலே இருக்கும், ஆலயத்திலே இருக்கும், அலுவலகங்களிலே இருக்கும். எங்கும் இரவு நேரம் வந்தால் இவருடைய உபயோகம் மிகவும் பிரபல்யமாக இருக்கும். இது மங்களத்திலேயும் இந்த வெளிச்சம் வரும், அமங்கலத்துக்கும் வரும். நான்கு எழுத்துக்களை கொண்டது.
1: விளக்கு.
0: நான் குத்து விளக்கென்று கூறவில்லை, தூண்டாமணி விளக்கென்று கூறவில்லை. வெளிச்சத்துக்குரியவர் விளக்கு, மின் விளக்கென்னு கூறவில்லை, விளக்கு என்று பொதுவாக. சிறப்பான, சரியான
1: சொல்லிடுறேன்,
0: சொல்லிடலாம். உங்களுக்கு எட்டு எழுத்து தந்தாலும் நீங்கள் கூறக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் என்று தெரிந்து உங்களுக்கான அடுத்த இரண்டு புள்ளிகளையும் உங்கள் பையிலே சேர்த்துவிட்டு மீண்டும் கெட்டிக்காரன் என்ற பட்டத்தை கொடுத்து கொள்வோம். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் இன்று என்ன பாடலை கேட்டு மகள விருப்பம்?
1: விருப்பமான பாடல் அந்த பழைய வேட்டைக்காரன் திரைப்படத்துல கவியரசு கண்ணதாசனுடைய பாடல், உன்னை எறிந்தால் உன்னை எறிந்தால்.
0: அற்புதமான வரி ஐயா, அற்புதமான வரி இல்லையா? உன்னை அறிந்தால், அது ஷேக்ஸ்பியர் இவர்களுடைய பேர் மறந்த சாக்ரட்டிஸ் அவர்கள் அதைத்தானே கூறுவாய், உன்னை அறிந்தால் உன்னையே நீ அறிவாய் என்று அவருடைய தத்துவ வார்த்தை. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். அருமானவர் ஐயா, ஆமா, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், அடுத்தவர்கள் உன்னை அறிய தேவையில்லை. நீ அவருடைய தத்துவத்துக்கு இங்கு யாரும் இன்று இன்னும் பிறக்கவில்லை, வேறு யாரும். சரி, ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடுவோம். சிறப்பான அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புவேன். இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம். நீண்ட நேரம் பேசி பாடலை தந்து எல்லாம் பேசி களைத்து விட்டீர்கள். சென்று அந்த நல்ல எண்ணம், அந்த உரிமை இருக்கின்றதான் இருந்தாலும் கடமை அழைக்கின்றது. அடுத்தவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று சென்று வாருங்கள் நண்பரே என்று அனுப்பி வைத்து மீண்டும் எதிர்பார்க்கின்றோம். அடுத்த உறவாக யார் வர வேண்டும்? இருவர் அழைத்திருந்தார்கள். அதிலே ஒருவர் இப்பொழுது வந்துவிட்டார், அழைக்காதவர் அழைக்கின்றார். ஆனால் இவர் என்னுடைய வளமையான உறவு, அன்பு மகள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரேவதி, சென்னையில் இருந்து எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நன்றாக இருக்கிறேன் அப்பா.
0: உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது மகளே? சுகமடைந்து நீங்கள் பலமடைந்து வருவீர்கள். அது நன்மை. நீங்கள் வைத்திய அந்த அவருடைய அறிவுரைகளையும் மருந்துகளையும் அவருடைய சந்திப்புகளையும் நிறுத்தி விடாதீர்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது கே நகர்ல எப்படி இருக்கின்றது?
2: மாலை பொழுது வரைக்கும் நல்ல வெயிலப்பா. இப்பொழுது வெளியில காத்து, வீட்டுக்குள்ள
0: மீன் விசிறியை உபயோகிக்கின்ற வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, நல்லது. நாங்கள் இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வந்து விளையாடியதை இப்ப கேட்டீர்கள். இப்போ உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. 20 பெட்டிகளில் 8வது எண், 9வது எண் வெற்றியோடு சென்று விட்டது. மிகுதி 18 அப்படியே இருக்கின்றது. உங்களுக்கு எந்த எண் வேண்டும்? ஒன்று, முதலாவது எண் 1 பெட்டியை அப்படியே கொண்டு வந்து இதிலே வைத்து உங்கள் பெயரில் பதிந்துவிடும். அநேகமாக அனுஷ்யா வந்து அந்த பெட்டியை தொடுவார் என்று நீங்கள் தொட்டிருக்கின்றீர்கள். வழக்கமாக நீங்கள் வந்தாலும் அதைத்தான் தொடுவீர்கள். நலமாக இருக்கின்ற நல்ல செய்தியோடு வந்து விளையாட வந்த உங்களுக்காக எண் 1 பெட்டி கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பதத்திற்கு? 4. அதை சரி அரவாசி எத்தனையம்மா? 4 நான்கில் பாதி எத்தனை?
2: 2.
0: அந்த 2 எழுத்திலே தான் கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு அற்புதமான ஒரு பதம். சின்ன பதம் என்றால் கட்டிக்காரி உங்களுக்கு விருப்பம் தானே? சரி, அந்த பதம் தரும் தரவுகள் மகளே, இந்த முற்றாக மூடி இருக்கும் சில உறைவிடங்கள், எங்களுக்கு வீடு இருக்கு, அதுபோல மரங்கள், கொடிகள், செடிகள் எல்லாம் எத்தனையோ இரவு தங்குவதற்காக அமைத்திருக்கின்ற ஒன்று. இது அநேகமாக மக்களும் இருப்பார்கள், மிருகங்களும் இருக்கும், பறவைகளும் இருக்கும், எல்லா விதமான உயிரினங்களும் உறங்குவதற்காக உபயோகிக்கப்படுகிறோண்டு. குறிப்பாக பறவைகளுக்குத்தான் இது நன்றாக பொருந்தும். இந்த பதம் 2 எழுத்துக்களை கொண்டது. உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கலாம். கூடு. வாழ்த்துக்கள். சரியான பதத்தை தந்துவிட்டீர்கள். சுற்றி வளைத்து சொன்னாலும் நீங்கள் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்ற உங்கள் கெட்டித்தனத்தை தந்தபடியால் கெட்டிக்காரி என்று கூறி 2 புள்ளிகளை உங்கள் பெட்டிக்குள் போடுகின்றேன். சிறப்பான பதிலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். கூடு. இது கூடு எல்லோருக்கும். இதை வினை சொல், இலக்கணத்திலே வினை சொல்லை பார்த்தால் ஒன்றாக கூடு என்றும் கூறுவார்கள். ஒன்றாக கூடுவதை ஒருமித்து. அதே போன்று இந்த கூடு வந்து நாங்கள் சொல்வார்கள், கூடு வந்து சேர வேண்டும் என்பது, வீடு வந்து சேர வேண்டும். வீடும் ஒரு கூடு தான் எங்களுக்கு. அதே மாதிரி மிருகங்கள் அந்த தொழுவங்களில் இருக்கின்றது, அவைக்கு அது கூடு. ஆனால் மிகவும் பொருத்தமானது பறவைகளுக்கு கூடு என்று கூறப்படுகிறது தான் இங்கே ஆதாரமாக வைத்து கூறப்பட்டதை கண்டுபிடித்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது முதலாவது பெட்டி தந்து அதற்குரிய பதிலை தந்து புள்ளியை பெற்ற உங்களுக்கு அடுத்து எந்த பெட்டி வேண்டும்? அடுத்து போகின்றார் கெட்டிக்கார். அவர் கீழிருந்து மேல் வந்தார், நீங்கள் மேலிருந்து கீழ் வருகின்றீர்கள். மேலே போகின்ற 2. சரி, எங்க மந்திரத்தை தாருங்கள்.
2: அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்திருச்சு.
0: முதலாவது பட்டிக்கும் மருந்து மந்திரம் கூறினீர்களா?
2: கேட்கல. இல்ல,
0: அது என்ன, உங்களை கண்டவுடன் பட்டி திறந்து விட்டது. நீங்கள் வந்ததே ஒரு மந்திரமாக இருந்தது, பெட்டி உங்களை கண்டவுடன் திறந்து விட்டது. பார்த்தீர்களா, இப்பொழுது மந்திரத்தை தந்தீர்கள், திறந்து விட்டது. சரி, உங்கள் பூத கண்ணாடி ஒரு தடவை வைத்து மீண்டும் எத்தனை எழுத்துக்களோடு பதம் வருகின்றது என்று கூறுங்கள் கேட்போம். கொட்டி காரு என்று கூற பார்த்தேனம்மா, ரெண்டு எழுத்திலே தானே வந்திருக்கின்றது. இரண்டு எழுத்திலே தான் இருக்கின்றது. எவ்வளவு சுலபம், உடனே கூறிவிடுவீர்கள் என்ன? சரி, இந்த இரண்டு எழுத்தும் கூறுவது, மகளே, இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் தாங்களுக்கு தாங்கள் தங்களுடைய உள்கருத்தை வெளியே விட்டு வெளிக்கருத்தை உள்ளே ஏற்றுக்கொள்வதற்கும் உபயோகிக்கும் ஒன்று. இது ஆரம்பத்தில் ஒலியோடு வரவில்லை, ஒலி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதுக்கும் இந்த பெயர் தான் உண்டு. ஏனென்றால் தகவலை வெளியே கொடுக்கவும் தகவலை உள்ளே பெறவும் எங்கள் தேவைகளை பற்றி எடுத்து கூறவும் உபயோகிக்கப்படுகிற ஒன்று. உலகளாக இருக்கின்றது, உலகளாக பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள். ஒவ்வொரு இனத்துக்கும் இது இருக்கின்றது, ஆனால் ஒரு பெயரிலே தான் இருக்கின்றது. அது எது?
2: சைகை.
0: இல்லை, சைகை இல்லை, நான் சத்தத்தோட வருவேன், ஒலியோட வருவது அம்மா. சைகை வந்து ஒலி. ஆமாம் ஆமாம்,
2: ஒலியோடு வருது.
0: ஒலியோடு வரும்.
2: எப்படி அப்பா? அதாவது சொல்லும் போது ஒலியோட வருது, ரெண்டு எழுத்தா?
0: ரெண்டு எழுத்து. இது வந்து பல விதமான ஒலிகள் இருக்கின்றது. பல்லின மக்கள் வாழும் இந்த இடத்திலே பல்லின வகையிலே அந்த ஒலியை எழுப்புகிறாரு. அதற்கு ஒரு பொருள், ஒரு ஒரு சொல்லே தான் அதை கூறுவோம் நாங்கள். அது என்ன? பல்லினம் என்ற பல இன மக்கள், வித்தியாசமான மக்கள், வித்தியாசமாக பேசுகிறார்கள், கொள்ளுகிறார்கள், ஒலியோடு வருகின்றது. ஆனால் அதுக்கு ஒரு சொல்லு தான், ஒரு பேர் தான் இருக்கின்றது அதுக்கு. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டும் போது ஒலியோடு வருகின்றது, அதை எப்படி கூறுவோம்? இரண்டு இடத்துல வரும் அம்மா.
2: ஓசை. ஓசை
0: அது சத்தம். அதுக்கு என்ன? ஒலி என்பது சத்தம் தானே மகளே. நீங்களே எப்படி ஒலி எழுப்புகிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், என்னத்தில் பேசுகிறீர்கள்? நாங்கள் எப்படி என்ன என்ன ஓசையிலே உரையாடுகிறோம்? நாங்கள் எங்களோட உரையாடல் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு என்ன கூறுவார்கள், எப்படி கூறுவார்கள்? இது எங்கள்,
2: இது எங்கள்.
0: இரண்டு எழுத்து.
2: மொழி.
0: மொழி. பல இன மக்களும் பேசுகிறார்கள், ஆனால் அத்தனை பேர் பேசுவது மொழிதானே, மொழிதானே. ஆங்கிலேய மொழி, தமிழ் மொழி, சிங்கள மொழி, இந்தி மொழி, கன்னட மொழி, புராண பிரெஞ்சு மொழி, மொழி தானே. அந்த ஒலிக்கு பெயர் மொழி. அது இன மக்கள் தங்கள் தங்களுக்கு புரிந்த வகையிலே ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மொத்தத்திலே மொழி என்பதுதான் சரியான பதில். மொழி ஏனென்றால், ஏன் மொழி என்று பெயர் வந்தது?
2: தமிழிலே
0: மொழிவதால், தமிழிலே மொழிவது என்று கூறுகின்றது மொழி என்று பெயர். அது மொழி என்பது ஒரு மொழி, மொழி என்பது ஒரு பதம். இந்த ஒலியாலே நாங்கள் பரிமாறிக்கொள்ளுகின்ற பரிபாஷைகளுக்கெல்லாம் மொழி என்றுதான் பெயர். அது ஆங்கில மொழியாக இருக்கலாம், இந்தி மொழியாக இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம். மொழிவது மொழி. இரண்டு இடத்தை கொண்டு அந்த பதத்தை சுற்றி வளைத்து கண்டுபிடித்து கொண்டோம். கெட்டிக்காரு. வாழ்த்துக்களம்மா. சிறப்பு
2: பாடல். பாடல்.
0: ஓ, உங்களுக்கு பாடல் வேணுமோ? சரி, அப்ப என்ன பாடல் வேண்டும்?
2: கம்பன் ஏமாந்தார்.
0: அத்து போச்சு. இது என்ன, இது ஏன் மகமாந்தவர்? கம்பன் பாடல் பாடிக்காடுங்க, கேட்போட
2: கம்பனமாந்தான் பாடுங்க. ஒரு மலரின் கற்பனை பேராலே கம்பன் ஏமாந்தா.
0: கம்மன் மலர் ரெண்டு குறை விட்டான். மலர் எவ்வளவு பொல்லாதது, எவ்வளவு நல்லது, எவ்வளவு தேவையற்றது, எவ்வளவு தேவையானது, யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை, எவ்வளவு தேவை எவ்வளவு தேவையில்லை, எங்கே இருக்கும் பின் இறுதியிலே எங்கே இருக்கும், யாரால் கூற முடியுமா? சரி, வாழ்த்துக்கள். கம்பனுக்கு ஈடாக யார் தான் இருக்கின்றார்கள்? அவரே ஏமாந்து போனார் என்று கண்ணதாசன் அவர்கள் உணர்ந்து விட்டார் இல்லையா? அவர் கம்பனிடத்திலிருந்து கடன் வாங்கி இருக்கிறார் பல உடையங்களை, அவற்றை இலக்கியங்களிலிருந்து அறிவுகளை பெற்றவர் அவர். அப்படி இருந்தும் அவரிலேயே குறை கண்டுபிடித்து விட்டார், பார்த்தீர்களா? இதுதான் கவித்துவம். சிறப்பான பாடல் கம்பன் ஏமாந்தான் நிழல்கள் நிஜமாகிறது திரைப்படம் என்று
2: எண்ணுகிறேன்.
0: நிழல் நிஜமாகிறது, மன்னிக்கப்பட்ட நிழல்கள் என்று கூறினேன், நிழல் நிஜமாகிறது. கெட்டிக்காரி என்று பதம் பெயர் பெற்ற நீங்கள் ஒரு தடவை ஓய்வெடுத்தால் எப்படி இருக்கும், சென்று பாருங்கள். சென்று வா மகளே என்று அனுப்பி வைப்போம். மீண்டும் வாருங்கள், விரைவில் வாருங்கள். இப்பொழுது அடுத்த உறவு வந்துவிட்டார், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். வந்துவிட்டீர்களா? வணக்கம் ஐயா, நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம் ஐயா, மீண்டும் வணக்கம்.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம். சரி, இப்பொழுது எந்த எண் பெட்டியை நீங்கள்
3: சொன்னதுல அவிஞர் ஏமாந்தத, கம்பன் ஏமாந்ததா சொல்லிட்டேன்.
0: ஓ, அப்படியா? கம்பன்
3: ஏமாந்து, இவர் ஏமாந்தத, கம்பன் ஏமாந்ததா சேர்த்து வச்சு சொல்லிட்டேன்.
0: அப்படியா? எப்படி?
3: அவரு தான் முன்னாடி ரொம்ப ஏமாந்துருப்பார் ஐயா.
0: அவரு
3: வாழ்க்கையில எக்கச்சக்கமான நிகழ்ச்சி சொல்லியிருக்காரு.
0: அதே அவர் கம்பனை சொல்லுகிறார்,
3: உருவகத்தை ஏத்தி சொல்றதுதான்.
0: ஓ, அப்படி என்பார் இவர்கள். சரி சரி, ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து, அது உங்களுக்கு உரிமை, கேட்டுக்கொள்வது எங்கள் கடமை. சரி, இப்பொழுது பெட்டி எண்ணுக்கு வருவோம். எந்த எண் பெட்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்?
3: நன்றி ஐயா,
0: நன்றி. எந்த எண் உங்களுக்கு?
3: எண் மூன்று.
0: எண் மூன்றுக்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் இப்பொழுது. சரி, வாழ்த்து. தொடர்வோம், தொடர்வோம். சரி, மந்திரத்தை கூறுங்களேன்.
3: சப்பாஸ்,
0: திறந்து விட்டது அந்த பெட்டி, உடனே திறந்து விட்டது. நாங்கள் எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: மூன்றாவது வரிசையில் இருப்பது நான்காவது, நான்கு எழுத்துக்களா இருக்கலாம்.
0: நீங்கள் சரியா கண்ணாடி பார்த்து நீங்க பார்க்கிறீர்கள், அப்படித்தான் இங்கே இருக்கின்றது. மூன்றாவது வரிசையில நான்காவது எழுத்துல இருக்கணும். அப்பட்டமாக சொல்லும் பொழுது, துல்லியமாக கூறும் பொழுது, நீங்கள் இன்னும் புது கண்ணாடி வச்சு ஏதோ மந்திரத்தோடு பார்க்கிறீர்கள். சரியா சொல்லுங்கள்.
3: மூன்றா வரிசை எண் மூன்றா இருந்தா அதுல நான்கு எழுத்துக்களா இருக்கலாம் என்பது
0: ரெண்டு ஒரு ஊகம். கெட்டிக்காரன் உங்க ஊகம் பலித்து விட்டது. கெட்டிக்காரன் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் காணப்படுகின்றது. நீங்கள் கேட்டீர்கள், நான் கொடுத்தேன், மந்திரத்தை கூறினீர்கள், அதை நான் பார்த்தேன், சரியாக இருந்தது. இந்த இடத்திலே இது, இந்த பதத்துக்குள்ள பொருள் அடங்கி இருக்கின்றது. நான்கு எழுத்திலே நீங்கள் கேட்டீர்கள், நான் எடுத்தேன், கொண்டு வந்து வைத்தேன், நீங்கள் மந்திரத்தை கூறினீர்கள், பெட்டி திறந்து கொண்டது, அதில் என்ன இருக்கு என்று நீங்கள் ஊகித்து சொன்னீர்கள், நான் அதை என்ன பொருள் இருக்கென்று உன்னிப்பாக சரியாக கூறினேன். எப்படி? அதுக்கு உதவியது ஒரு உறுப்பு எனக்கு, அது என்ன? எங்கள் உறுப்புகளிலே உள்ளது அது, நான்கழுத்திலே. அநேகமாக பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது, தெரிந்து கொள்வதற்காக உபயோகிக்க கொள்வது.
3: ஒருமை அல்ல, பன்மை.
0: பன்மைதான், ஏனென்றால் அது இரண்டு இருக்கின்றது.
3: அதுதான், ஒருமையில சொல்ல முடியாது, பன்மையில தான் சொல்ல முடியும். அது வந்து கண்கள்,
0: கண்கள். கடிக்கார் அப்படி தரவுகள் பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்கள், நான் கொடுத்தேன், இதெல்லாம் நாங்கள் இருவரும் தான் செய்தோம். அதை உற்று பார்த்தேன்னு நான் கூறாமல் எனக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு உதவியது கண்கள், பார்த்தபடியால் தானே. என்ன கண்கள் என்றது அற்புதமானவர். கண் என்று கூற முடியாது, என்றால் பார்வை, இரண்டு கண்களும் இணைந்து ஒன்றாக பார்க்கின்ற உறுப்பு தான் கண்கள். அதை ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தேன்னா அது நியதிக்கு மாறான ஒரு ஒரு வஞ்சம். ஒரு கண் மூடி ஒரு கண் முழிக்கிறார்கள் என்று கூறுவார்கள் அல்லவா? ஆதலால் அது இரண்டு கண்களும் சேர்ந்தார்கள். கண்கள் என்ற சரியான பதத்தை கூறியபடியால் உங்களுக்கான மொத்தமான புள்ளி இரண்டு புள்ளிகள் அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே போடப்படுகின்றது. வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்லலாம். இந்த எண் வேண்டும்
3: அடுத்த வரிசை எனக்கே தகுவாமையா?
0: நான்காவதுக்கு அப்படியா?
3: ஆமா.
0: நான்காவது எண்ணை கொண்டு வாருங்கள். நாகப்பன் பேரிலே பதிவு செய்து தாருங்கள். தந்து விட்டார்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் உங்கள் மந்திரத்தை கூறுங்கள். திறந்து விட்டது ஐயா, டமார் என்று திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்? மூன்றாவது வரிசையில நான்கு எழுத்துண்டீர்கள், இப்பொழுது நான்காவது வரிசையில மூன்று எழுத்துண்டு. எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள் ஐயா? வா வரே வா, என்ன அற்புதம், சிறப்பு, வாழ்த்துக்கள். அதற்காக ரெண்டு புள்ளி தரத்தான் வேண்டும், ஆனால் எனக்கு அதுக்கு உரிமை இல்லை. சரி, அந்த பதம் மூன்று எழுத்துக்களே உள்ளது, ஒரு பறவை. இந்த பறவை உலகில் அநேகமாக எல்லா நாடுகளிலும் உண்டு, ஆனால் எங்கள் நாட்டில் நான் அதை காணவில்லை. உஷ்ணவலிய பிரதேசங்களில் அநேகமாக காணப்படும். சோலைகள், பழம் உள்ள தோட்டங்கள், நந்தவனங்களிலே அழகாக மகிழ்வாக இருக்கும். ஆனால் எல்லாம் தெரிந்து அதுக்கு ஏதோ ஒன்று தெரியாது இந்த பறவைக்கு என்றும் கூறுகிறார்கள். மூன்று எழுத்தை கொண்டது, எதுவாக இருக்கும் கண்டுபிடித்து விட்டீர்களா?
3: குயில்.
0: குயில், குயில் என்று கண்டுபிடித்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து மீண்டும் கெட்டிக்காரன் என்ற பெயரை கூறிய உங்களுக்கு இன்னும் ஒரு பாடல் தர உரிமை.
3: ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னாலே முடிஞ்சு வச்சு
0: இல்லையா? எனக்கு தெரியும், கண்டுபிடித்து விடுவார் என்று. கடிக்கார வாழ்த்து குயில், அதையெல்லாம் தெரியும். முட்டை விட்டு அடை காக்க தெரியாது இல்லையா?
3: அப்ப
0: தரவுகள் தரும் பொழுது நேரடியாக வந்துடலாம், சுத்தி வளைத்து குணங்குறிகளை கூறும் பொழுது கண்டுபிடிக்கின்ற அந்த விவேகம் உங்களிடம் இருக்கின்றது. அன்பு உறவுகள்,
3: மூன்று எழுத்துல இருக்கிற பறவைய போறோம், யோசனை பண்ணிக்கிட்டே வரணும். அதுல இதுக்கான ஒரு பாயிண்ட் வரும்போது
0: அதுதான் விவேகம். வேகம் விவேகம், எங்கள் உறவுகளிடம் அது இருக்கின்றது. ஒவ்வொரு வந்து அப்படி சுற்றி வளைத்து திருப்பி திருப்பி அடித்து கொண்டு வரும்பொழுது கண்டுபிடித்து விடுவார். இது எல்லாம் எங்களுடைய தமிழ் பதங்கள். அன்பு தமிழ், அழகு தமிழ், இனிய தமிழ், இன்பத்தமிழ், அதிலே உறைந்துள்ள இந்த சொற்களை நாங்கள் சில சமயம் மறந்துவிடும். இந்த குயில் என்ற பெயரை மறந்து வேறு பெயரையும் கூறுவார்கள். குயில் என்பதற்கு ஈடாக அதனுடைய குரல் இன்னமொரு தந்தால் குரலுக்கு பெயர் பெற்றது என்றெல்லாம் கூற இருந்தேன். நீங்கள் அதுக்கு ஒன்று தெரியாதென்ற உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள். கெடிக்கார், கெடிக்கார். இப்போ நீங்கள் இரண்டு பதங்களையும் கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு தரலாம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நன்றி, நன்றியோடு சென்று பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே ஆரம்பத்தில் இரண்டு உறவுகள் வந்தார்கள். மூன்றாவது உறவு வந்தவர் இப்பொழுது வருகின்றார். இணைத்து விடுவோம் அவரை. இந்த இரண்டு உறவுகளும் அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுக்கான பெட்டிகள் காத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மகளேஷி அமலா, நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? மீண்டும் அழைக்க வேண்டும். வந்துவிட்டார், வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மகளேஷி அமலா. வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கேன்.
0: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அங்கே மழை வந்ததா பாம்பு வந்ததா?
4: ரெண்டுமே வரலப்பா.
0: ரெண்டுமே வர இல்லையா? அப்ப சுலபம் தானே. அவர் ரெண்டும் வர இல்லைன்னா சுகம் தானே அம்மா. மழை வராது விட்டாலும் சுகமாக தூங்கலாம். பாம்பு வர இல்லைன்னா பயமின்றி தூங்கலாம் இல்லையா? தடி வைத்துக் கொண்டு தூங்குனீர்கள், தடி இல்லாம தூங்குனீர்களா?
4: இல்லப்பா, மாடியில எப்பவுமே எலி வரும், அடிக்கடி எலி வரும்.
0: அது எலியினோட தொல்லையும் இருக்கின்றதா?
4: எலி தொல்லை, அதுக்கு வச்சிருந்த கம்பு எடுத்தான் பாம்பு அடிச்சு. அது ரொம்ப குட்டியா வச்சிருப்பேன், அதனாலதான் ரொம்ப சிரமம் வாங்கி போச்சு.
0: எலிக்கு தண்டனை கொடுக்கும் ஆயுதம் பாம்புக்கும் பயன்படுகின்றது. டூ இன் ஒன். சரி, அப்படின்னா பூனை வந்தா என்ன செய்வீர்கள்?
4: பூனையா
0: அடிப்பீர்களா?
4: அது அவ்வளவுதான் வராது. அது அடிக்க, அது வந்தாதான் எலி வராதே.
0: அதானே, பூனை வந்தால் எலி,
4: அது சத்தம் கேட்டாலும் எலி வராது.
0: நாய் வந்தால்?
4: அது வீட்டுல இருக்குதுப்பா.
0: நாய் வந்தால் பாம்பு வராது,
4: தொல்லை தாங்க முடியாது.
0: இல்ல நாய் வந்தால் பாம்பு வராது, பாம்பு வந்தால் நாய் கண்டுபிடும்.
4: இருக்குப்பா அதெல்லாம் பாம்பு, நாய் எல்லாம் இருக்குது வீட்டுல, ஆனாலும் பாம்பு நிறைய வரும். இங்க நிறைய பாம்புப்பா காடு
0: இருங்கள், பாம்பை கண்டுபிடும், நாய் ஒரு சத்தமும் தராதா உங்களுக்கு? ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் தருமம்மா, குறைக்கும் குறைக்கும் பொழுது அந்த குறைப்பிலே வித்தியாசமான இருக்கும், அந்த ஓசை ஒன்று இருக்காது. பாம்பை கண்டால் ஒரு வகை, திருடனை கண்டால் இன்னொரு வகை.
4: பாக்கல, அது உள்ள படுத்துருந்துச்சு. இது ரொம்ப பொறுமையா நிதானமா வந்துச்சுப்பா, சரசரலாம் கூட வரல. அன்னைக்கு வந்து ரொம்ப பொறுமையா வந்துச்சு.
0: அவர் அவற்றை மரணம் நெருங்கி விட்டது அவருக்கு, அதனால தான் சத்தம். அவ்வளவு
4: அங்க அக்கா அதான் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, அது உன் கண்ணில் மாட்டுச்சுல, அது ஆயுசு முடிஞ்சாதான்
0: அவ்வளவு. அவர் தன்னுடைய முடிவை பெறுவதற்கு தான் அங்கே வேற கவனமாக இருக்கணும் மகளே. எப்பொழுதும் விளையாட்டு இல்லை, எங்களை அறியாமல் அரபம், அரபம் இல்லாமல்
4: கண்ணுக்கு தெரியும், அதான் பெரிய பிரச்சனை எனக்கு.
0: அரபம் வரும் பொழுது அரபம் இல்லாமல் வரும் என்று கூறுவார், அரபம் என்று பாம்பு ஒரு பெயர்.
4: அன்னைக்கு நான் அனுபவிச்சப்பாத.
0: அடுத்தது ஓசை, சத்தத்துக்கும் அரபம் என்று ஒரு பதம் இருக்குது. அரபம், அரபம் இல்லாமல் வருமாம், புரிகிறதா? அரபம் பாம்பு சத்தம் போடாமல் வரும், அது வருவது சத்தத்தில் நாங்கள் அது அது அந்த அரைந்து உறைந்து போகிற சத்தம் கூட எங்களுக்கு கேட்காது. ஆனால் அரபம் அரபத்தை கொண்டுதான் உலா வருகின்றதாம். எப்படி அரபம் என்ற அந்த பாம்பு, அரபம் என்ற சத்தம் என்பது நிலத்திலே விழுந்தவுடன் அந்த நில அதிர்வை கொண்டு அந்த பாம்பு திசையை மாற்றி கொண்டு செல்லுமாம். ஒரு நாள் பாம்பை அடித்து விட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் பாம்பை பற்றிய வியாக்கியானம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். சரி, இந்த நலமான வேளையிலே, மகள்வான வேளையிலே மகளுக்கு எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இங்கே 1, 2, 3, 4, 8, 9 சென்று விட்டது.
4: அதை நோட் பண்ணிட்டு தான் பார்க்க கேட்டுக்கிட்டே. ஏதாம் பெட்டி இருக்குமே?
0: ஆமாம், லக்கி செவன் உங்களுக்கு தான். வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் லக்கி செவன் என்பார்கள். 7வது பெட்டியை ஷியாமலாவின் பெயரிலே கொண்டு வந்து வைக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய மந்திரத்தை அழகாக மகிழ்வாக கூறுங்கள். வாழ்த்துக்கள். பெண் குரல் அல்லவா ரேவதி என்ற குரல் மாதிரி இந்த குரலையும் கேட்டவுடன், ஒரு ஆண் குரலை கேட்ட இந்த பெட்டிகளுக்கு ரெண்டு பெண் குரல் கேட்டு விட்டது அல்லவா, அழகாக திறந்து விட்டது. ஆனால் கம்பன் கூறிய வார்த்தை தான் ஏமாந்தான் என்று வந்து விட்டது. சரி, சிறப்பான இந்த வேளையிலே உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கென்று பார்ப்போம். அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: எப்படி இருந்தாலும் தப்பா தான் இருக்கும், ஆனா 4 எழுத்துப்பா.
0: 4 எழுத்து கட்டி காரிதான் என்று சொல்ல பார்த்தேனம்மா. 3 எழுத்துல முத்தான 3 எழுத்தில் வந்த சத்தான 7 எண் கொண்ட பெட்டிக்குள்ளே இருக்கும் அந்த பதம் அப்படி இருக்கும் என்றால், இது வந்து இப்பொழுது நாங்கள் படித்து இப்போ வந்த பதில்களுக்குள்ளே எங்களுடைய நாகப்பன் அவர்கள் 4வது பதத்தை கண்டுபிடித்த பறவை ஒன்றின் பெயர் கூறினார் அல்லவா? இந்த பறவை இனங்களுக்கு உதவும் ஒரு பொருள் இந்த 3 எழுத்து. பறவை என்ற இனங்களுக்கு பொருந்தக்கூடிய, சரியாக பொருந்தக்கூடிய ஒரு பொருள். இது இல்லை என்றால் அதுக்கு பறவை என்ற பெயரே வராது. 3 எழுத்தை கொண்டது.
4: இறகு.
0: வாழ்த்துக்கள். இறகு அல்ல, சிறகு.
4: சிறகு.
0: இறகு என்பது அந்த அந்த உடல்லே
4: உள்ளது
0: இறகு. சிறகு என்பது பறப்பதற்கு உபயோகம். ரெண்டு வித்தியாசத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் எங்கள் தமிழிலே. சிறகு என்று சரியான பதத்தை தந்துவிட்டால் கட்டிக்காரி என்ற பெயர் பெற்று 2 புள்ளிகளை தன் பெட்டியிலே போட்ட இந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கலாம் என்று ஒரு தடவை கேட்கலாமா? நான் பாடல் ஒன்று கேட்போமே, என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு? ஆறுதலுக்காக
4: உங்களுடைய
0: அவசரமா கேட்டேன்னா நல்ல பாடலை கேட்பீர்கள் என்று அந்த ஆதங்கத்தோடு தான். சமுத்திர ராஜகுமாரி, இனிமையான வரி கொண்ட பாடல்.
4: எங்கள் வாத்தியார் படம்.
0: எங்கள் வாத்தியார், எங்கள் வாத்தியாரிடம் கேட்கின்றீர்கள். ராஜகுமாரி, இனிமை இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பான எண் பெட்டிக்கு 2வது தடவை 11வது இலக்கப்பட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது உங்கள் மந்திரத்தை அழகாக கூறுங்கள்.
4: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்திரு சீசி.
0: 11 எண் பெட்டி கொண்டு வந்து இங்கே வைத்துவிட்டு மந்திரத்தை கூறியவுடன் பெட்டி அழகாக திறந்து விட்டது. அந்த வேளையிலே உங்களுடைய ஊகம் எப்படி இருக்கு என்று பார்ப்போம். கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 5 எழுத்துப்பா.
0: கெட்டிக்காரி என்று
4: சொல்லலாம்.
0: மீண்டும் உங்களுக்கு 3 எழுத்தில் தான் கிடைக்கின்றது. சரியா, 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்திருக்கு. அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். அந்த வகையில் இந்த 3 எழுத்துக்களும் கூறுவது 2 இடத்திலே பெயர் சொல்லாகவும் கூறப்படுகின்றது, வினை எச்சமாகவும் வினை சொல்லாகவும் பாவிக்கப்படுகின்றது தமிழிலே. பெயர் சொல்லிலே பார்க்க போனால் இந்த விவசாயத்துக்கு மிகவும் சிறப்பாக அமைந்த ஒரு விடயம். அந்த விவசாயம் செழித்து வர வேண்டுமென்றால் இதை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். 1. 2. மக்கள் ஒரு பணியை அல்லது பேச்சை ஒன்றை செய்ய வேண்டுமென்றால் அவர்களுக்கு இது இருக்க வேண்டும், உறுதி, அந்த உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை கூறுவது. ஆனால் அந்த விவசாயத்தில் இது அது வந்து வளர்ந்து செழித்து வந்து பயன் தருவதற்காக இதை பயன்படுத்துவார்கள். ஒரு பெயர். வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி, கட்டிக்காரி. உரம், உரம் என்பது வந்து கடையில் செய்யப்பட்ட செயற்கையாக வருகின்ற பசலை, அதைத்தான் உரம் என்று கூறுவார்கள். செயற்கை உர பசலை, அது உரம். எங்களுக்கு உரமான உடல்நிலை வேண்டும், இருந்தால்தான் எதையும் நாங்கள் திறமாக செய்யலாம். உரமாக இருக்க வேண்டும் இல்லையா? உரம், சரியான பதில். 2 பதிலையும் கூறி

0: தொடரும் வேளையில் மீண்டும் நாகப்பன் வந்துவிட்டார். இணைத்து விடுவோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறுகின்றோம். நீங்கள் 1, 2, 3, 4 எல்லாம் வந்து 4 விட்டுவிட்டு போனீர்கள். 5, 6 இருக்கின்றது, 10 இருக்கின்றது, 12, 13, 14 இருக்கின்றது. எது வேண்டும்? விட்டதை தொடரும். 5வது எண்ணை கொண்டு சென்று உங்கள் பெயரை பதிஞ்சது பட்டியை கொண்டு வைத்து விட்டு
1: இடங்களை நிரப்புகன்னு ஒண்ணு இருக்குது.
0: ஆமா ஆமா, அதுக்காக அந்த இட வழியை நீங்க அந்த இடத்தை எப்படி நிரப்பி கொண்டு வருகிறீர்கள்?
1: நிறைச்சு
0: கொண்டு வாங்க. விட்டடத்தை தொட்டு நிறைத்து கொண்டு வரும் வேளையில உங்கள் மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அந்த காகசம் அபு காகசம் திறந்து விசீசே.
0: ஆமாம், திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்ற? இப்பொழுது கூறுங்கள் பார்ப்போம்.
1: ஐந்தாவது வரிசை அல்லவா? வரிசை எண் 5னா 2 எழுத்தா இருக்குமோ?
0: உண்ட கூட்டி சொல்லணும் ஐயா. மூன்றுலேதான் இருக்கின்றது, மூன்றுலத்திலேதான் இருக்கின்றது.
1: கடுமையின்னு தெரிஞ்சு போச்சு.
0: ஆமா, என்று அநேகமான பதங்கள் மூன்றுலேதான் இருக்கின்றன. இப்பொழுது சரி, 3 எழுத்திலே வந்திருக்கிறது. இந்த உத்தியோகங்கள் இருக்கின்றது, அரச உத்தியோகங்கள், தனிப்பட்ட உத்தியோகங்களிலும் இருக்கின்றது. உத்தியோகத்தை கொடுப்பார்கள். உத்தியோகம் என்பது தமிழ் பதம் அல்ல. எத்தனையோ கர்மங்களை ஆற்றுங்கள் பொழுது அரசாங்க கடமையோடு அரசாங்கங்களில்தான் நியமிக்கப்படுகிற அலுவலர்கள் பலர், அதிலே 3 எழுத்தை கொண்ட ஒரு பதவி இந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் தீமைகளுக்கு எதிர்ப்பாகவும் உள்ள ஒரு பதவி. அதை அங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தால் அவர்கள் வரும் வாகனத்தில் கூட பெரிய 3 எழுத்துல பொறிச்சிருப்பார்கள். அது எந்த பதவியா இருக்கு?
1: 4-5 எழுத்தையும் சேர்த்தே பொறிச்சிருப்பாங்க.
0: ஆமா ஆமா, எங்களுக்கு இந்த 3 இருந்தால் போதும். அது எது?
1: அது காவல்.
0: வாழ்த்துக்கள், சரியானவர். காவல், இந்த காவல் தனிப்பட்ட முறையில் வருகிற அலுவலர் வந்து வீட்டுக்கு காவல் அப்படி எல்லாம் வைப்பார்கள் இல்லவா? அந்த வகையில் சரியான பதத்தை தந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் உங்களுக்கு உங்கள் புள்ளி உங்கள் பட்டியலே சேருகின்றது. சரி, இப்பொழுது 2வது பட்டிக்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். அங்கே இடவழிகளும் உண்டு, நடுவழிகளும் உண்டு. எது வேண்டும்? 6. சரி, மந்திரம்.
1: அந்த காகசம் அபு காகசம் திறந்து விசீசே.
0: வாழ்த்துக்கள், திறந்து விட்டது. உண்மையிலே திறந்திருக்கிறபடியால் தான் நான் கலையத்துக்கு உள்ள புகுந்தேன், சரியா? திறந்திருந்தபடியால் தான் நான் கலையத்துக்குள் வந்தேன். அப்படி வருகிற இடங்களிலே ஏதோ ஒன்று இருந்தது, அதனால் தான் நான் அதன் உதவியோடு உள்ளே வந்தேன். முதல் தரவை கண்டவுடன் எழுத்து திரியன்னு கண்டுபிடிச்சிரு. கற்புற புத்தி ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 3 எழுத்தை கொண்டது. இது வீட்டுக்கு வீடு, ஆலயங்கள், அலுவலகங்கள், பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருந்தாலும் இது இல்லாமல் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. கூறுங்கள்.
1: கதவு,
0: அதான் கண்டுபிடித்து விட்டீர்களே. முதல் நான் கூறுவதற்கு கதவு என்ற பதத்தை, சரியான பதத்தை கண்டு மீண்டும் 2 புள்ளிகளை உங்களோடு சேர்த்துக்கொண்டு 2 பெட்டிகளை
1: தெரிஞ்ச
0: பிறகுதான் 3 எழுத்தானே கேட்ட. நீங்கள் கேட்கும் பொழுதே நான் நெத்து விட்டு கண்டுபிடித்து விட்டாருண்டு, சரியா? கட்டிக்காரன்
1: 4 எழுத்தா 5 எழுத்தா இருந்தா வேற யோசிக்கணும்.
0: இடத்துல அந்த முதலாவது
1: யோசனைக்கே வேலை இல்லை.
0: ஆமாம், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சிறப்பு, சிறப்பான விளையாட்டு. நன்றாக விளையாடுகிறீர்கள். 2 பதத்தையும் உடனடியாக வந்து குறுகிய நேரத்தில் கண்டுபிடித்து கூறுவதற்கு முன்பே பொருளை கண்டுபிடித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஒரு இடைவெளியை கொடுக்கின்றேன். மீண்டும் பாருங்கள். நன்றி நாகப்பன் அவர்களே. வந்துவிட்டார் அடுத்த உறவாக அன்பு மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். இப்பொழுது இடைவெளியாக 10, அதன் பின்பு 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எது வேண்டும்?
2: இடையிலே 10 இருக்கப்பா.
0: ஆமா ஆமாம்,
2: சரியப்பா 10.
0: ஆஹா, சரியப்பா 10 என்று ஒரு எண்

0: கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ரேவதியின் பேரில் வைத்து விட்டோம். சரி, இப்பொழுது சரி மகளே, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: கதவு திறந்துச்சாப்பா?
0: கதவு திறந்துச்சாமா, கதவு திறந்துச்சு, வந்து அமர்ந்து விட்டேன்.
1: காவல் காவல் வந்து கதவு திறந்தாச்சு.
0: ஆமா, எல்லாம் மூன்று தரவை தரவா? எத்தனை எழுத்துல இருக்கும்? எத்தனை எழுத்துல இருக்கும்?
1: நான்கு.
0: நான்கு எழுத்துல இருக்கும் என்று சரியாக கண்டுபிடிச்சிருப்பார் ரேவதி என்று நான் எண்ணிய வேளையிலே ஒன்று குறைந்து மூன்று எழுத்திலே இருக்கின்றது.
1: நீங்க சொன்னீங்க இன்னைக்கு நிறைய மூன்று எழுத்து தான் அப்படின்னு.
0: ஆமா, சரி, மூன்று எழுத்துல வந்து அது சரி. இந்த நான் இது இது கூறும் கருத்துக்கு தரவு தருகின்றேன். இன்று நீங்கள் கூறியபடி காவல் வழியே இருந்தது, காவலை தாண்டி இங்கே வந்து கதவு மூன்றெழுத்து கதவை திறந்து வந்து அமர்ந்து விட்டேன். நான் வந்து உங்களோடு இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பதற்கு நான் எப்படி இருந்ததால் இப்படி வந்திருக்கின்றேன் என்றதுதான் அந்த மூன்றெழுத்து. நீங்கள் என்னோடு வந்து இவ்வளவில் பேசி கொண்டிருப்பதும் நீங்கள் உங்களிடம் இது இருந்ததால் தான், இருக்கின்றதால் தான் என்னோடு பேசுகிறீர்கள். அது இந்த மூன்றெழுத்து. அது என்னவாயிருக்கும்?
1: உயிர்.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரு, உயிர் இருந்ததா? கெட்டிக்காரு, இதுதான் தரவுகள். இதை கண்டுபிடித்து விட்டால் கெட்டிக்காரு என்ற பெயரையும் பெற்று மட்டுமல்லாமல் ரெண்டு புள்ளிகளையும் பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வேளையிலே. வாழ்த்துவதோடு இரண்டாவது பெட்டிக்கு உங்களை அனுமதிக்கப்படுகின்றது. இரண்டாவது பெட்டிக்கு வருவது உங்கள் உரிமை. இப்பொழுது பன்னிரெண்டுக்கு வந்து விட்டோம். பன்னிரெண்டு பகடை பன்னிரெண்டு என்று கூறுவார்கள், வெற்றி எண். சரி, ரேவதியின் பேரில் வந்துவிட்டது. உடனே நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள்.
1: அந்த காக்கசும் அபு காக்கசும்
0: சவாஸ், சவாஸ் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: மறுபடியும் மூன்று.
0: ஒன்றை கூட்டி நாலு. இது அப்படி இருக்கும். அதுதான் போட்டி. நான்கு. நாலு பேருக்கு சொல்ல வேண்டும் தானே மகளே. சாரி, இந்த இது ஒரு பொருள், சரியா? வீடுகளிலே உண்டு, ஆனால் அங்கே இப்பொழுது நாகரிக உலகிலே அது இருக்கின்றதை அதிகம் காண முடியாது. எங்கள் கிராமத்தவர்கள், எங்கள் தாய் தந்தையர்கள், மூதாதிகள் நிச்சயமாக உபயோகித்த பொருள். உணவுக்காக எங்களிடம் வீடுகளிலே இருக்கும். இது தனித்து இயங்காது. இதனோடு இன்னும் ஒன்று சேர்ந்தால்தான் அது இயங்கும். இப்போ தனிய கணவன் தனிய மனைவி என்று நாங்கள் கூறுவது அவ்வளவு இல்லை. கணவன் மனைவி என்று தானே கூறுவோம். அதே போன்று இதுவும் இரண்டும் இருந்தால் தான் அது தொழிற்படும். அப்படி உபயோகிப்பார்கள். எங்கள் வீடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது. அதிலே ஒன்று ஒன்று மூன்றளத்திலே இருக்கும், மற்றது நான்கலத்திலே இருக்கும். அப்போ இந்த நான்கலத்திலே உள்ளது எதுவாக இருக்கும்? வீட்டிலே இருக்கின்றது. உங்கள் வீட்டில் இப்பொழுது இருக்கின்றதா தெரியாது? ஆ, உலக்கை. சொல்ல கிடையிலே சொல்லி விட்டார். உலக்கை. உங்கள் வீட்டில் இருக்கின்றதா? இல்லை,
1: இல்லப்பா.
0: பாவிப்பது நான் சொன்னேன். இப்பொழுது அது மறிவு விட்டதம்மா. அந்த பொருட்கள் யாரும் பாவிப்பதில்லை. ஆனால் கிராமங்களிலே நிச்சயமாகணும். விதம் விதமாக இருக்கும். திடமான பொருள் உபயோகிப்பதற்கு, ஈரமான பொருள் அதை பயன்படுத்துவதற்கு அந்த உலக்கை இருக்கின்றது, உரல் இருக்கின்றது. அந்த உரலும் உலக்கையும் வித்தியாசமான அமைப்பிலையும் இருக்கின்றது. அந்த உரலில் உலக்கை நுனி இரும்பினால் வளையத்தால் போட்டிருப்ப பூண் என்று கூறுவார்கள், போட்டிருப்பார்கள். இன்னொன்றுக்கு அப்படியே மழுப்பி அப்படியே அழுத்தமாக விடுவார்கள். இரண்டும் இரண்டு விதமான பதார்த்தங்களை செய்வதற்கு உதவி கொள்வது. நெல்லை இடித்து குமி எடுப்பதற்கு, பிரித்தெடுப்பதற்கு வித்தியாசம். இந்த கிழங்கு மிளகாய் போன்றவற்றை போட்டு சம்பல் அதை இடிப்பதற்கு வேறு மாதிரி இருக்கும். அதே நேரம் மருத்துவ இடங்களிலே இருக்கின்றது. அதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்கும், உயரம் குறைவாக இருக்கும். உலக்கை என்று கூறப்படுது. சரியான பதம். இந்த உலக்கை மிகவும் ஒரு முக்கியமான பொருள். அன்றைய காலங்களிலே வீரம் கொண்ட பெண்கள் இந்த உலக்கையால் சண்டைக்கு போவார்களாம், உலக்கையால் அடித்து விடுவார்களாம். சரி, உலக்கை என்பது உரலுக்கு தூதாக உலக்கை. உரல் தனித்தோ உலக்கை தனித்தோ இயங்க முடியாது. உரலும் உலக்கையும் சேர்ந்தால்தான் அந்த இயக்கம் நிகழும். உங்களுக்கான புள்ளி உங்களுக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது நீங்கள் வந்து மொத்தம் எத்தனை பதங்களை கண்டுபிடித்தீர்கள் கூறுங்கள் பார்ப்போம். நான்கு பெட்டியும் சரியாக பதிலை கூறி கட்டிக்காரி என்ற பெயரை பெற்றபடியால் என்ன செய்வோம், ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வோமா? நன்றி மகளே, வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள். அடுத்து வந்து விட்டார் அன்புடன் அன்பு மகள் சியாமலா, மீண்டும் ஓடி வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, வாருங்கள். வணக்கம் அன்பு மகளே. இப்பொழுது 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் இருக்குது, அத்தனையும் உங்களுக்கு தான். எந்த பெட்டிகள்? 14 வேண்டும். முக்கியமான ஒரு பெட்டியை நான் கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைக்கின்றேன். 13 தானே?
2: 14 சொன்னப்பா.
0: 14ஆ?
2: ஆமாப்பா.
0: 14 பாப்பா, 13 வேண்டாம். சரி, 13 இங்கும் விலத்தி கொள்வார்கள் இந்த இலக்கத்தை. உங்களுக்கு 14ஐ கொண்டு வந்து ஷியாமலாவின் பெயரில் வைத்து விடுவோம். வைத்து விட்டு மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திரளரிசி செய்.
0: சிறப்பு, அழகாக கூறினீர்கள், ராகத்தோடு. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உங்கள் ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த பதத்துக்கென நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: 4பா.
0: ஓ, அப்ப முதலில் நீங்கள் கூறியதுக்கு எத்தனை எழுத்து இருந்தது?
2: 3 தான்.
0: அப்ப 4ஐயும் 3ஐயும் சேர்த்தால்
2: 7.
0: அடேங்கப்பா, நீங்க பெரிய நீண்ட பாம்பு ஒன்றை அடித்தபடியால் நீண்ட பதமாக 7 எழுத்துக்கள் கிடைக்கிறது. ஆனால் மிகவும் சுலபமான பதம் அம்மா, சுலபமான பதம். இந்த பதத்தை அப்பாவுக்கு கேட்கும்போது உங்களுக்கு இந்த பதம் கிடைத்ததை நான் கொஞ்சம் விசனப்படுகிறேன். நல்லது, நல்ல பதம். இந்த பதம் அம்மா வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல துணைகள், பல விடயங்கள்லேயே துணைகள் கிடைக்கின்றது. ஆனால் பிரபல்யமாக வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு ஒரு துணை ஒன்று எங்களுக்கு இருக்குமல்லவா, அதை அழைக்கின்ற பதம் அந்த பதம்
2: வாழ்க்கை துணை.
0: வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பாக உடனே கண்டுபிடித்தீர்கள். கற்பூர புத்தி, கற்பூர புத்தி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்துக் கொள்ளுகிறேன் மகளே. சிறப்பான பதிலை தந்து 7 எழுத்து 11 போக வந்து விட்டீர்களா? இவ்வளவு விருப்பமா? 13 விட்டதை பிடிக்க போகின்றீர்களா? சரி, எண்ணு கொண்டு வந்து விட்டேன். பதிலை கொண்டாடுவதற்கு முன்பு நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சீசி.
0: அழகாக திறந்து விட்டது. சரி, அப்ப எத்தனை எழுத்து இருக்கலாம்?
2: 5பா.
0: கட்டிக்காரி, சபாஸ். 5 எழுத்துக்கு இப்பொழுது அந்த 5 எழுத்துக்களையும் கொண்டதற்கு நான் கூற வருவது என்னவென்றால், இப்பொழுது கணனி உலகமாக வந்துவிட்டது மகளே. இந்த கணனி உலகத்திலே நாங்கள் எதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், எதை நாங்கள் அதில் இயங்க வைக்க வேண்டும், எதை நாங்கள் தொடங்க வேண்டும், எதை நாங்கள் அதில் பரப்ப வேண்டும் என்றால் எந்த வழியிலும் செய்து கொள்ளலாம். இந்த கணனி எல்லா வகையிலும் உதவுகின்றது. அது இந்த அலையிலே தான் இயங்குகிறது, அலையிலே தானே வருகின்றது. அதுக்கு கணனி பெயர் என்ன? இந்த ஆன்லைன் என்று ஆங்கிலத்திலே கூறுகின்ற அலைக்கு தானாக இயங்குகிறது இல்லைம்மா, ஆன்லைன். அதுக்கு தமிழ் பெயர் என்ன சூட்டி இருக்கின்றார்கள்? முயற்சியுங்கள், நான் உதவி செய்கிறேன். அப்பா உதவி செய்வேன் நான். இது வித்தியாசம், அந்த வலைத்தளம் தானம்மா. அதில் இந்த ஆன்லைன் என்று நாங்கள் கூறுகிறோம் ஆங்கிலத்தில், ஆன்லைனில் இருக்கின்றேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாம். அதுக்கு ஒரு தமிழ் பெயர் உண்டு, அதுக்கு ஒரு தமிழ் பெயர் உண்டு மகளே. இல்லை, நான் உதவி செய்கிறேன். இப்போ இது எதிலே ஒரு அலையிலே தானே வருகின்றது, அலைவரிசையிலே, அலையிலே. சரியா? அது அதை தன்னொன்று என்ன செய்கிறது? தானாக இயங்குகிறது இல்லையா? இயங்கு அலை என்று கூறுவது, இயங்கலை. சரியான பதில், கெட்டிக்காரை கண்டுபிடித்து விட்டார். இதை சொல்றது இயங்கலை என்று கூறுவது அம்மா. அது புதிய சொல்லுபடியால் நானும் உங்களுக்கு சிறிது உதவி செய்தால் நீங்கள் முழுமையாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி.
2: நீ கலந்துக்க முடியாதோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தப்பா.
0: ஏனம்மா?
2: இல்லப்பா அடுப்பு கிட்ட கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனாலும் உடலை அடுப்பு கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே பிடிச்சிட்டேன், முடிச்சிட்டேன் வேலையும்.
0: கண்டிக்கார் பெரிய பதமான ஏழு பதத்தை கண்டுபிடித்தீர்கள். அற்புதமான இது புதிய பதமான இந்த பதம் எல்லோராலும் கூற முடியாதான். இருப்பினும் இது பெரிய அதிசயம் இல்லை. இயக்கலையும் இயங்கலையும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இயக்கலை என்றால் நாங்கள் இயங்கினால் அலைகிற அலை அம்மா, இயங்கலை என்றால் தானாக இயங்குகிற அலை. இயக்கம் இயங்கு, இயக்கு இயங்கு, இரண்டுக்கும் வித்தியாசம். வாழ்த்துக்கள். சிறப்பான பதத்தை தந்து விரிவையும் நாங்கள் பேசக்கூடிய வகையில் தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அன்பு மகள் கடுமையாக உழைத்து விட்டீர்கள், ஒரு ஒரு இடைவேளை கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள். வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே, வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: அந்த 15, 16, 17, 18, 19, 20 இருக்கின்றது.
3: 15.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே உங்களுடைய மந்திரம்?
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து விசீசே.
0: சிறப்பு, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, எங்க இந்த முறை உங்களுடைய இப்போ உங்களுடைய ஊகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
3: 15 என்கிற போது 5 இருக்கலாமா?
0: 5ல் 2 கழித்தால் எத்தனை? 3. சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கும் முன்னியல் தமிழ் வானொலியின் கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிஷத்திலே 12:43 நண்பகலை நாங்கள் கண்டுவிட்டோம். 10:13 நீங்களும் ஈழத்தமிழர்களும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள். ஏனைய நாடுகளும் அவர் அவர்களுடைய சீதோஷ்ண நிலைக்கேற்ப பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்தை 15வது எண் பெட்டிக்குள்ளே இருக்கின்றது என்று நாகப்பன் வந்து கண்டுபிடித்திருக்கின்றார். அதை இப்பொழுது அந்த பதம் என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு நான் தரவுகளை தருகின்றேன். இதற்குள்ளே கூறப்படுகின்ற பதம் கூறுவது ஒரு பண்பு, ஒரு பண்பு. இந்த பண்பு அநேகமாக பெண்களில் காணப்படுவது உண்டு. அச்சம்மடம் நாணம் பயர்ப்பு என்றெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் தானே. அதே போன்று இதுவும் ஒரு பதம், ஒரு குணம்தான். அதாவது பயப்படுதல், ஒன்றை பார்த்து பயப்படுதல். புரிகிறதா நான் கூறுவது? பயப்படுவது என்றது அதுக்கு கூறுகின்ற ஒரு 3 பதம். அந்த அழகு சுந்தர உருவத்தை பார்த்து மயங்கி விட்டாள் என்று கூறுவதற்கு ஒரு 3 பதம் இருக்கின்றது.
3: காதல்,
0: அது காதல் வந்து ஆண்களுக்கும் இருக்கின்றது, பெண்களுக்கு இதுக்கும் ஆண்களுக்கு இதுக்கும் ஆண்களுக்கும் இருக்கின்றது. அதிகமாக பெண்களுக்கு அந்த கடைசி எழுத்து சரி, முதல் 2 எழுத்து சிற்று மாற்ற வேண்டும். அதுதான் நீங்கள் கொண்டது தான் சொன்னது தான். அதுக்கு இன்னும் ஒன்று இருக்கின்றது. எடுத்தவுடன் பெண்கள் ஏன் காதல் கொள்ளுகிறார்கள்? கண்டுவிட்டால், கண்டவுடன் மயங்கிவிட்டால் தானே, மயங்கிவிட்டால். அதுக்கு ஒரு பதம் இருக்கிறதே,
3: மயங்குறதுக்கு
0: பதம் இருக்குது. மயங்குதற்கு ஒரு 3 மையல் கட்டிக்காரன், கட்டிக்காரன் மையல் கொள்வது. மையல் கொள்வது பெண்களிலே தான் அதிகமாக இருக்கின்றது. கண்டவுடன் மையல் கொண்டு விட்டால், நான் அவருடைய அழகை கண்டவுடன், திறமையை கண்டவுடன், சிறப்பை கண்டவுடன், ஏதோ ஒரு வகையில மயங்கி விட்டார். மையல் சரியான பதத்தை தந்து எங்கள் தமிழ் பதம் ஐயா, மையல் இல்லையா?
3: மையல் என்பது
0: அற்புதமான பதம். சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து 2 புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்துக் கொண்டீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
3: ஆரம்பத்திலே மயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா மையல்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து பயப்படுவதுன்னுடனே காதல்
0: அதை சுத்தி வளைஞ்சு தானே கொண்டு வர வேண்டும். சரியா? சரி, அடுத்து எதுவாக இருக்கலாம்? இலக்கம் எந்த எண் வேண்டும் உங்களுக்கு? 16. பத்திரிகை இலக்கம் என்று கூறிவிட்டு மாறி அந்த எங்களிடம் வந்து ஆட்சி பெற்று விட்டது அந்த இலக்கம் என்ற பதம். ஆனா உண்மையா எண் தான். சரி சரி, எண்
3: இதுவரைக்கும் கணக்கு எடுத்தோம்னா 16 வரை எல்லாமே முடிந்தது.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. உங்களுடையது, நீங்கள் இப்பொழுது 16 கண்டுபிடித்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். மந்திரத்தை
3: கூறுங்களேன்.
0: விட்டது சரியான மந்திரத்தை அழகாக உச்சரிக்கின்றீர்கள். ஏனையோர் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மூவர் தான் என்று விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். இருவர் வந்து இணைந்தார்கள், அவர்கள் சென்று விட்டார்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எண்ணுகிறேன். சரி, இப்பொழுது 16 பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் உண்டு? இதுவரை இதுவரை நீங்க சொல்லாதது,
3: இதுவரைக்கும் சொல்லாதது.
0: ஆமா,
3: பெரிய எழுத்தா தான் இருக்கும்.
0: நீங்கள் சொல்லாதது
3: 2
0: இல்ல, பெரிய எழுத்து சொன்னீர்கள்.
3: ஆமா,
0: அப்ப
3: பெரிய எழுத்துன்னா அது எத்தனை இருந்தாலும் சரியாங்க.
0: 6 எழுத்து. நான் மறுபடியும் சரிபார்க்க, 1, 2, 3, 4, 5, 6. சரி, இந்த 6 எழுத்துக்களை கொண்ட அந்த பாதம் 16 எண் பெட்டிக்குள்ளே புகுந்ததை கண்டுபிடிக்க வந்திருக்கும் உங்களுக்காக நான் தரும் தரவு. இப்போ நாங்கள் ஒரு அன்பரை கண்டுபிட்டோம். நீங்கள் ஒருவர் வீட்டுக்கு வந்து விட்டார் அல்லது வீதியிலே கண்டுபிட்டீர்கள், அவரை நீங்கள் எப்படி அன்பாக மகிழ்வாக வரவேற்பீர்கள் அல்லவா? வரவேற்பதோடு மட்டுமல்லால் வீட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு இருக்கை கொடுத்து அவருக்கு அங்கே தங்குமிட வசதி செய்து கொடுத்து உணவெல்லாம் கொடுப்பீர்கள். அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அதே போல பெரியவர்கள் தலைவர்கள் வருகின்றார்கள் என்றால் மக்கள் எல்லாம் கூடி நின்று அவரை வரவேற்று கொண்டு செய்வார்கள். அதுக்குள்ளேயே ஒரு பதம் உண்டு. அவரை நாங்கள் பராமரித்துக் கொள்ளுகின்ற விடயத்தை வைத்து ஒரு பதம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். உபசரிப்பு, அதுக்கு மண்டபமே கட்டியிருப்பார்கள் அந்த காலத்தில். உபசரிப்பு மண்டபம் இல்லையா?
3: வரவேற்பு
0: மண்டபம் வேற, உபசரிப்பு மண்டபம் வேற. வரவேற்புன்னா அவர்கள் வரவேற்று வந்து இருந்து பேசி கழித்து எல்லாம் கூட. உபசரிப்பு அவர் பின்னாலே அதற்கு உணவுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த உபசரித்து நல்ல பஞ்சன மெத்தைகளை கொடுத்து படுக்க வைத்து அவரை உறங்க வைத்து எல்லாம் உபசரிப்புகள், கால் பிடித்து கை பிடித்து எல்லாம் செய்வார்கள் இல்லையா? இப்பொழுதெல்லாம் அமைச்சர் மாதிரிலாம் அப்படித்தானே போகணும்னு பெரிய உபசரிப்புகள் நடக்கும். ஏதோ ஏதோ எல்லாம் உபசரிப்புகள் நடக்கின்றது. அதைத்தான்
3: உபசரிப்பு
0: அது சொல்வது. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். உபசரிப்பு என்று கூறுவது. அந்த கிருமி வந்ததும் சரி, எனக்கு இந்த சற்று அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தால் அது நீண்ட நேரம் பேசினால் உடனே இந்த சுவாசத்திலே பிரச்சனை ஏற்படுகின்றது.
3: வெப்பம் அதிகமாக இருக்கும்.
0: வெப்பம்தான். இங்கே எங்களுக்கு வெப்பம் வெளியே இல்லை, உள்ளே வந்து வெப்ப கருவி வேலை செய்கின்றது என்ற இந்த கணனிகளுக்காக. கட்டிக்காரன் உபசரிப்பு என்றதை தந்து எங்களை உபசரித்து தனக்கு புள்ளிகளை பெற்றுக்கொண்ட வேளையில் 2 புள்ளிகள் 2 பெட்டியை திறந்து விட்டீர்கள் அல்லவா? அதனால் ஆதலால் உங்களுக்கு ஒரு ஓய்வு வழங்கப்படுகின்றது ஐயா.
3: சந்தர்ப்பம் கிடைத்தால் இணைந்து கொள்கிறேன் அல்லது அடுத்தவரை இணைகிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. 10 சார், அடுத்த உறவாக சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா, வாருங்கள், உங்களை இணைத்துக் கொண்டேன். கட்டிக்காரை சியாமலா வாருங்கள்.
4: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. இப்பொழுது இங்கே 17, 18, 19, 20 எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
4: 17.
0: மீண்டும் 17 வந்து விட்டீர்கள். சரி, 17 மந்திரத்தை கூறுங்கள்.
4: அண்ட காகசம் அபு காகசம் திறந்திரு சீசே.
0: சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே?
4: 4 எழுத்துப்பா.
0: அப்படியா, நீங்கள் 3 எழுத்துலேயும் பதில்கள் கண்டுபிடிச்சிருக்க. 4 3 சேர்த்து இப்போ கடந்த முறை வந்தது போல் 7 எழுத்துலேயே தானே கிடைக்கின்றது. குரலாம் தான், இதை சுவிச்சுப்பி தானே உங்களுக்கு இல்லையா? அரிசி அரிசிதான் விஷயம் தான். 7 எழுத்து என்ற நாகப்பனுக்கு ஒரு சுவிச்சுப்பி. அவர் 7 எழுத்து நீண்ட எழுத்துன்றா உடனே கண்டுபிடித்து விடுவார். மற்ற எழுத்தையும் கண்டுபிடிக்கிறார் தான். சரி, இப்பொழுது நீங்கள் 7 எழுத்திலே வந்திருக்கும் அந்த பதம் என்னவென்று கண்டுபிடிப்பதற்கான தரவை நான் கொடுக்கின்றேன். மந்திரம் கூறினீர்களா? திரும்பவும் பார்த்தீர்களா? சரி, கட்டிக்காரி ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது மகளே. இப்பொழுது எங்களுடைய பழைய விடயங்களை தொல்பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம், அதை சென்று அங்கே தோண்டி பார்த்து வெட்டி பார்த்து உடைத்து பார்த்து எல்லாம் செய்கிறார்கள். அநேகமாக மூழ்கி கிடக்கிற பொருட்கள், பழைய சுவடுகளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு விடயத்தை செய்கிறார்கள். அதை எப்படி அழைக்கின்றது, எப்படி அழைப்பார்கள்? பழைய தொல்பொருட்கள் எல்லாம் அழிந்து போன சுவடுகளை கண்டுபிடிப்பதற்காக நிலத்தை தோண்டி பார்க்கிறார்கள் இல்லம்மா, அதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் நடைபெறுகிறது, எல்லா நாடுகளிலும் இது நடைபெறுகிறது. அதை கண்டுபிடித்து அங்கே இருக்கின்ற தகவல்கள் தடயங்களை வைத்து ஆராய்ச்சி செய்வார்கள். ஆராய்ச்சி செய்தது இத்தனையாம் ஆண்டு இந்த மக்கள் பாவித்தது, இந்த இனம் பாவித்தது, இங்கே அவர்கள் இந்த குடி வாழ்ந்திருக்கு, அந்த குடி வாழ்ந்திருக்குன்னெல்லாம் அந்த இதில் கண்டுபிடிப்பார்கள் ஆராய்ச்சி செய்து. அதுக்கு ஒரு பெயர் இருக்கு மகளே. இப்போ கீழ் பார்க்கமா கீழ் அங்கே இந்தியாவிலே கண்டுபிடித்தார்கள் கீழே தெருவோ தோண்டி பார்க்கிறதுமா, தோண்டி பார்க்கிறது. சரி, நிலத்தை நிலத்தை தோண்டி பார்ப்பதற்கு வேறு என்ன பதத்தை நாங்கள் பாவிப்போம்? அகழ்வா, அகழ்வாராய்ச்சி, கட்டிக்காரை. சரியா சொல்லிட்டீங்க, அகழ்வாராய்ச்சி சரியா சொன்னது மட்டுமல்ல, இரண்டு புள்ளிகளையும் சேர்த்து கொண்டீர்களே, கட்டிக்காரி தானே நீங்கள்.
2: நன்றி
0: அம்மா, நன்றி அம்மா. அகழ்வாராய்ச்சி என்று கூறப்படுகின்றது. அகழ்வாராய்ச்சி. சரி, அடுத்தது 18, 19, 20 எது வேண்டும்?
2: 18.
0: சரி, மந்திரம்
4: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சீசே.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்து பார்க்கின்றீர்கள்.
4: எப்படி யோசிச்சாலும் நான் அஞ்சு சொல்லுவேன், நீங்கள் மூணு சொல்லுவீங்கப்பா.
0: ஆமாம், அது மூணு தான், நீங்கள் சொன்னபடி தான். நீங்கள் அஞ்சு சொல்லுவீங்க, நான் மூணு சொல்லுவேன்னு. நீங்கள் அஞ்சு சொன்னீர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் மூணு சொல்லுகிறேன். மூன்று பதம், மூன்று எழுத்துக்கள் உண்டு. இந்த மூன்று எழுத்து ஒரு மனிதனின் பெயர். எங்கள் ராமாயணத்திலே வருகின்றார், கானகத்திலே இருக்கின்றார் இவர்.
4: குகன்
0: சொல்லக்கடையில் வந்து விட்டாள் மகள். இப்படி கெட்டிக்காரை,
4: சரியான,
0: அதைத்தான் சொல்ல வந்தேன், கெட்டிக்காரை. மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். அவர் வந்து கௌசல்யா வந்து ராமனுடைய தாய், தனக்கு முன்பு நான்கு பிள்ளைகள், இப்பொழுது ஐந்து பிள்ளை என்று ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் குகன். அவர் ஒரு படகோட்டி, அந்த ஆற்றங்கரையை கடப்பதற்கு படகிலே உதவி துணை புரிந்தவர். சரி, குகன் என்ற பதத்தை தந்து ராமாயணத்தை தொட்டோம். வாழ்த்துக்கள், சிறப்பான பதம்.
4: நன்றிப்பா.
0: உங்களுக்கு கட்டாய ஓய்வு தரும் வேளையில் இப்பொழுது தன்னுடைய பங்குக்காக ரேவதி வருகின்றார். இணைத்து விடுவோமா? இணைத்து விடுவோம். வணக்கம் மகளே. ரேவதி வணக்கம். உங்களுக்காக இரண்டு பெட்டிகள் 19, 20 இறுதியாக காத்து கொண்டிருக்கிறது, விட்டு விடாதீர்கள். இப்பொழுது எந்த எண் வேண்டும்? 19 வந்துவிட்டது. 19 வந்துவிட்டால் மந்திரம் தேவைப்படுகின்றது. பெட்டி உங்களோட ஊகத்திலே அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: மூன்று.
0: மூன்றா? கட்டி காரி தான் அவர் ரெண்டு எழுத்தை சேர்த்தால். நினைத்தது நிறைவேறும் சொல்லியிருக்கோம் கண்டிக்காரு. அப்படித்தான் அவர் சொன்ன ஐந்தெண்டா மூணு அணுவியில் பாண்டார், அது போல மூன்று. நீங்கள் இப்பொழுது ஐந்து. சரி, ஐந்து எழுத்துல வந்திருக்கிறது. சரி, இன்னும் ஒரு ஊகம். இது ஒரு உயிர், ஒரு நபரின் பெயர். அந்த நபர் ஆனா பெண்ணா மகள் ரேவதி? அது ஒரு நபர். அந்த நபர் ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா? சரி, தெரியவில்லை. இது இதிகாசத்திலே வருமா, சரித்திரத்திலே வருமா? இதிகாசத்திலே தான் பெறுகின்றது. என்னுடைய இதிகாசங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலே பெறுகின்றது. ஒரு பெண், சிலப்பதிகாரத்தில் பல பெண்கள் இருந்தார்கள், தோன்றியும் தோன்றாமலும் இருந்தார்கள். அந்த தோன்றாமல் இருப்பதற்குரியவள், அதாவது வந்து பிரபல்யமாக கோவலன் இருப்பார், கண்ணகி இருப்பார், மாதவி இருப்பார் இல்லையா, இவ்வும் ஒருதி அதுக்குள்ளே வந்துவிட்ட இவன் பிரபல்யமாயின பின்பு அவ யார்,
1: மணிமேகலை.
0: வாழ்த்துக்கள். சரியாக சொன்ன கெட்டிக்காரை, மணிமேகலை என்று சரியான பதத்தை கூறி மீண்டும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி என்றால் இறுதிப்பட்டியான 20வது பெட்டியை நீங்கள் திறந்து விடுங்களேன் பார்ப்போம்.
1: என்னம்மா
0: இந்த ஆசை, ஏ மூன்று எழுத்திலே போதும் தானே, மூன்று எழுத்து போதும் தானே, மூன்று எழுத்துல இருக்கிறது, மூன்றுல இருக்கிறது மகளே. இந்த மூன்று எழுத்து மிகவும் ஒரு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஆவணம் உங்கள் வாழ்க்கையிலே. ஆண்டி தொட்டு அரசன் வரைக்கும் இது இது பொருத்தப்படும், தேவைப்படுகிற ஒரு ஆவணம். அதாவது வந்து இந்த ஆவணம் உயிரோடு இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் உள்ள சந்ததிக்காக எழுதப்படும் ஒரு ஆவணம். மூன்று எழுத்திலே கூறப்படுகின்றது, உங்களுக்கு தெரியும். சொன்னால் இரண்டு புள்ளிகள். உங்களுக்கு தெரியும், வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தரும் வேளையிலே உங்களுக்கு இரண்டு புள்ளிகளையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். சரி, பெட்டிகளை ஓரளவு வெற்றிகரமாக வியாபாரம் செய்து முடித்து விட்டோம். வாழ்த்துக்களை
1: தெரிவித்து,
0: ஒரு மாதிரி வியாபாரம் முடிந்து விட்டது. உங்களுடைய வல்லமையால், கெட்டித்தனத்தால், அறிவினால், அதாவது அந்த கண்டுபிடிக்கிற திறமையினால், வேகத்தால், விவேகத்தால் என்றுதான் கூற வேண்டும் எல்லோரையும். சிறப்பு. நாகப்பன், ரேவதி, ஷியாமலா மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் கிருஷ்ணன் ஜவஹர் சாதிக் அவர்கள் அழைத்தது போல் இருந்தது, அவர்களுக்கு என்னவோ நடந்து விட்டது, வரவில்லை, வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரும் வேளையில் உங்களால் முடியுமா இறுதியிலே வந்து ஒரு முடிவுரை தருவதற்கு முயற்சி முடிந்தால், இல்லாத விட்டால் என்ன, உங்களுடைய வலிமை, உங்களுடைய நீங்கள் வைத்தியத்தோடு இருக்கின்றீர்கள், பேசுவதற்கு கடினமாக இருந்தால் தேவையில்லை. சரியா? சரியம்மா, வாழ்த்துக்கள் மகளே. 20 பெட்டிகளும் வெற்றிகரமாக விலைப்பட்டு விட்டது, நாங்கள் விற்றுவிட்டோம், வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கண்டுபிடி கண்டுபிடி.

அற்புதமான சொல்லாட்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான பதங்கள் இலகுவானது என்று அல்ல, கடினமானது என்றும் அல்ல, சுலபமானது என்றும் இல்லை, இருப்பினும் சுலபமானதுதான் என்று கூற வேண்டும். ஒவ்வொரு பதங்களையும் நாங்கள் விளையாட்டாக வந்து மந்திரத்தை கூறி ஊகித்து கண்டுபிடித்தெல்லாம் நகைச்சுவையோடு அதை செய்து கொண்டு போனோம். கிட்டத்தட்ட 20 பெட்டிகளுக்குள்ளே 20 அற்புதமான பதங்களை நாங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் உபயோகிக்கும் பதங்களில் சில மறைந்து விட்டன. அதை நிறைவு செய்யும் வகையில் தமிழுக்கு செய்யும் ஒரு சிறு தொண்டாக நாங்கள் கடமையாற்றுவதற்கு உரிமையை கொடுத்த எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். அதிலும் நேரத்தை பாராமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பூரணப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தலையும் கொடுத்த அன்பு மகள் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களுக்கும் நன்றி கூறும். இந்த வேளையிலே ஓடி வந்து ஒருவர், இருவர், மூவர், நால்வர், ஐவர் என்று 10 பேர் வந்தாலும் கொள்வனவு செய்து உடனே நல்ல பதில்களை தந்து பதங்களை கண்டுபிடித்து தருபவர்களும் இன்று மூவர் வந்து அழகாக சிறப்பாக மன உறுதியோடு சிறப்புடன் விளையாடியிருந்தார்கள் நாகப்பன், ரேவதி, ஷியாமலா மூவரும். அதற்கேற்ற பெறுமதியாக அவர்கள் புள்ளிகள் கிடைக்க பெற்று இடத்தை பெற்றி கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்று கண்டுபிடித்த பதங்களுக்கு நடமாடி சென்ற வேளையில் என்னென்ன பதங்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு எல்லாம் தெரியும். இருப்பினும் ஒரு தடவை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக அதற்கு முதல் இவ்வளவு நேரம் பேச்சோடு இருந்த எங்களுக்கு ஒரு பாடலை கேட்டால் இனிமையாக இருக்குமல்லவா, மகிழ்வாக இருக்குமல்லவா? அந்த வகையிலே அன்பு மகள் ரேவதி, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் யாரோ ஏமாந்தார் என்று யாரோ கூறியிருக்கின்றார். யார் ஏமாந்தார், யார் ஏமாந்து போனார் என்பதை நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில் இயக்குனர் திலகம் என்னுடைய பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஒரு பாடலை கேட்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றது. ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே, மெல்லிசை மன்னர் இசையிலே மறைந்த எங்கள் டாக்டர் பாடம் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே. ரேவதி, என்ன பாடல்? கம்பன் ஏமாந்தான், கேட்போமா?

இப்பொழுது யார் ஏமாந்தான் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இனிமையான ஒரு பாடல், ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் நின்று கேட்டாலும் சிறப்பாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் பதங்களை அடுக்கி கொடுத்திருப்பவர் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அவருடைய நினைவு நாள் நேரத்திலே இந்த பாடலை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளை, இது 1:08 காட்டும் கனடா கலையகத்தில் நேரம். உங்களுக்கு நேரம் 10:38. இன்றைய விவரம், இன்றைய விளையாட்டு விரைவில் முடிவடைந்து விட்டது என்று எண்ணுகிறீர்களா? இல்லை இல்லை, இன்னும் முடியவில்லை. நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டு முடிந்தாலும் முடிவுகள் தெரியவில்லை. சரி, நாங்கள் இன்று விளையாட்டிலே கலந்து கொண்டு எத்தனை பதங்களை கண்டுபிடித்தோம்? 20 பதங்களை கண்டுகொண்டோம். அந்த 20 பதங்களும் பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து அதற்கு எண்கள் பொறிக்கப்பட்டு ஒவ்வொரு எண்களாக தெரிவு செய்யப்பட்டு அதை திறந்து மந்திரத்தை கூறி திறந்து அதில் உள்ள பதம் எதுவாக இருந்து ஊகித்து பார்த்து உணர்ந்து உடனடியாக பதில்களை எல்லோரும் கெட்டித்தனமாக விரைவாக கூறியிருக்கிறார்கள். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பெட்டியின் பதங்களை சரியாக கண்டுபிடித்து 40 புள்ளிகளையும் முழுமையாக பெற்றிருக்கின்றீர்கள். 40 புள்ளிகளை முழுமையாக பெற்றிருக்கின்றீர்கள். அதிலே யார் யார் எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள் என்று தெரிவதற்கு முன்பு இந்த புள்ளிகளை நீங்கள் பெறுவதற்காக இன்று எத்தனை பதங்கள் கிடைத்தன எங்களுக்கு, 20 பதங்கள் அவை எவை என்பதை ஒரு தடவை சிந்திப்போம். 1 to 20 ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பதங்களை நாங்கள் எண்ணி பார்ப்போம். கூடு, மொழி, கண்கள், குயில், காவல், கதவு, சிறகு, விளக்கு, உஜிமை, உயிர், உரம், உலக்கை, முக்கியமான பதம் இயங்கலை, ஆன்லைன் என்று கூறுவதை இயங்கலை என்று கூறுவோம், வாழ்க்கை துணை, மையல், உபசரிப்பு, அகழ்வாராய்ச்சி, குகன், மணிமேகலை, உயில் ஆகிய பதங்கள் 3, 4, 5, 6, 7 எழுத்துக்கள்லே வந்த பதங்களே. 2 பதங்கள் 7 எழுத்தில் வந்ததையும் சிறப்பாக ஷியாமலா கூறி புள்ளிகளை பெற்றார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனைய பதங்களை நான் கூறுவதற்கு முன்பே கண்டுபிடித்து விடுவார் எங்கள் நாகப்பன் அவர்கள். நான் தரவை கூறுவதற்கு முன்பே கண்டுபிடித்து விட்டு என்னையக்கு பார் எத்தனை எழுத்துன்ற அவ்வளவு கட்டித்தனம், அவ்வளவு விவேகம், வேகமாக இயங்கி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்படைய வைத்திருக்கின்றீர்கள். அடுத்து ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் அன்பு மகள் ஷியாமலா கேட்ட பாடல். ஷியாமலா கேட்டிருக்கிறீர்கள் ஒரு பாடலை, எங்கள் வாத்தியார் என்ற திரைப்படத்திலிருந்து. அது என்ன பாடலாக இருக்கும் என்று பாடல் ஒலிக்கும் போது கேட்கலாம். மிகவும் நீங்கள் கேட்கும் பாடல்கள் நல்ல கருத்தோடு வரும், எழுத்துக்கள் பதங்கள் பொருந்திய பாடலை தருவீர்கள். அங்கே தளத்திலேயும் எழுதும் பொழுது அப்படித்தான் தருவீர்கள். பாடல்களை தேடி கண்டுபிடிப்பதிலும் அதை கேட்டு மகிழ்வதிலும் எல்லோரும் மகளும் வேளையில் இன்று நீங்கள் கேட்கும் இந்த பாடலும் எங்களை மகள வைக்கும் என்பது நன்றாக தெரியும். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அதற்கு முன் இன்றைய நிகழ்ச்சியின் இசையை ஒரு தடவை கேட்போமே.

ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த பாடல். எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்பது 1980 ஆண்டு திரைக்கு வந்த அந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னர் அவர்கள் இசை கோர்த்திருந்தார்கள் என்று தெரிய வருகின்றது. அன்புறவுகளே, எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து ஷியாமலா நீங்கள் விரும்பி கேட்கும் அந்த பாடல் சமுத்திர ராஜகுமாரி என்று வரியெடுத்து இதோ பாடுகின்றது.

சிறப்பான ஒரு ஊடல் பாடல். இந்த ஊடல் பாடலுக்கு துணை சேர்ந்து வந்திருந்தால் வாணி ஜெயராமம்மா அவர்களும். இருவரு குரலிலும் இனிமையாக கேட்டு மகிழ்ந்த பாடலை அன்பு மகள் ஷியமலா நீங்கள் தந்த வேளையில் மூன்றையர் தமிழ் வானொலியின் எங்கள் கதம்பத்திலே வரும் பொக்கிஷத்தை சிறப்பித்து சென்ற நீங்கள் இந்த பாடலை இந்தந்து மகளை வைத்தீர்கள் என்று கூறும் வேளையில் இப்பொழுது மூன்றையர் தமிழ் வானொலியில் என்னை வேட்டையெல்லாம் கூறுகின்றார்கள், இத்தனை புள்ளிகள் என்று கூறவில்லையே என்று எண்ணக்கூடும். அதனால் இப்பொழுது உங்கள் புள்ளிகளை நாங்கள் தெரிந்து கொள்வோமா? இன்று வந்து 40 புள்ளிகளும் சரியாக ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. 1 to 20 வரை வந்த பெட்டிகளெல்லாம் அழகாக திறந்து அது ஊகித்து பிடித்து சரியான பதில்களையும் சிறப்பாக சொல்லி புள்ளிகளை பெற்ற வேளையிலே அன்பு மகள் ரேவதி ஷியாமலா இருவரும் தலா 12 புள்ளிகளை பெற்று 24 புள்ளிகளை கொண்டு நீங்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். இருவரும் சிறப்பாக இருந்தது உங்களுடைய அழைப்பு, இணைப்பு, பதில், விளையாட்டு எல்லாம். அதேவேளை முதலாக வந்து இறங்கி ஆரம்பித்தவர் அன்பு நாகப்பன் அவர்கள் 16 புள்ளிகளை பெற்று மொத்தம் 40 புள்ளிகளையும் பங்கிட்டு கொண்டீர்கள். 1வது இடத்தை பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். 1வது இடம், 2வது இடம், 3வது இடத்தை பெற்ற உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இந்த வேளையில் உங்கள் மூவருக்கும் உங்கள் அறிவு களஞ்சியத்தானால் உங்களுக்காக பாராட்டு கிடைக்கின்றது. விரைவாக, வேகமாக, சுருக்கமாக, சுமூகமாக வெற்றியை கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள். புள்ளிகளை கிடைத்த பதங்களை உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பினை பொறுத்து இந்த புள்ளிகள் கிடைத்தன. மேலும் பெட்டிகள் இருந்திருந்தால் மேலும் நீங்கள் புள்ளிகள் கூடக்குரிய பெற்றிருக்கலாம். இருப்பினும் நீங்கள் எடுத்த பெட்டிகளுக்குரிய பதங்களை அழகாக சொல்லி முடித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தந்து கொண்டு இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கும் பாடலை கேட்போம். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு

இனிமையான அந்த பாடல் வரிசையை நாங்கள் அடுத்தடுத்து கேட்கும்பொழுது, இது பாட்டு எங்களுடைய காற்றலையில் வரும் இந்த பாடலை கேட்டுவிட்டால் பொக்கிஷத்தின் எண்ணம் வந்துவிடும் இந்த ஓசையோடு. இந்த பாடலிலே முதலில் வந்து இணைந்து கூடுதலான புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றவர் தனக்கு விருப்பமான பாடலை தந்திருந்தார் அன்பு நண்பர் நாகப்பன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினால் புரியப்பட்ட வேட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு தத்துவ பாடலையும் கேட்டு சென்றார். அந்த பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த பாடலை நாகப்பன் கேட்போமா? அந்த பாடலை உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் என்ற இந்த பாடல் இசை திலகம் திரை இசை திலகம் கேவி ராமநாத ராமநாதன் இல்லை கேவி மகாதேவன் ஐயா அவர்களால் இசையமைக்கப்பட்டது. ராமநாதன் ஐயா அவர்களின் பேர் தான் எனக்கு அடிக்கடி வாயில் வேணும். மிகவும் சிறந்தவர் அல்லவா, எல்லோருக்கும் மூத்தவர் கேவி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே காலத்தால் அழியாத காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே சமூகத்துக்குள்ளே இதயத்தை பிழிந்து திறந்து விரித்து சிந்தித்து செயலாற்ற வைக்கக்கூடிய வகையில் சொற்களை அடுக்கும் தமிழ் மரபு மாறாமல் இலக்கண இலக்கிய புரள் இல்லாமல் தரக்கூடிய ஒரு கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். தந்த வேளையிலே ஏழிசை மன்னர் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார்கள். இதோ அந்த பாடல், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால்.

அற்புதமான அந்த பாடல், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் என்ற அற்புதமான அந்த தத்துவத்தை உள்ளடக்கி அந்த பாடல் ஒரு மனிதனை எப்படி உயர்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு மனிதன் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், மனித பண்பாடுகளுக்குள்ளே எந்த பண்பாடு சிறந்தது என்றால் உன்னை நீ அறிந்து கொள்வதுதான் முதல் பண்பாடு. அதனால்தான் என்னவோ நாங்கள் எங்கள் ஐந்து விரல்கள் உள்ள கைகளினாலே ஒருவரை சுட்டி காட்டும் பொழுது எங்கள் சுட்டி விரலை காட்டி நீ என்று கூறும் வேளையிலே உன்னிடத்தில் இது உண்டு என்று அல்லது ஏதோ கூறும் பொழுது ஏனைய மூன்று விரல்கள் எங்களை பார்த்து காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஒருவரை நாங்கள் ஒரு விரலால் காட்டும் பொழுது மூன்று விரலால் என்னை காட்டுகின்றதே. அற்புதமான அர்த்தத்தை கொண்ட பாடல். எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எங்கே வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும், யார் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக ஒரு மூன்று நிமிட நேர பாடலே, மூன்று நிமிடம் 13 நிமிட பாடலே தந்துவிட்டார். அவர்தான் கவிஞர். சமுதாய சீரோட்டம், சமுதாய நீரோட்டம், சமுதாய கண்ணோட்டம் உள்ள கருத்துக்களை பொருந்தி விடுவதில் வல்லவர். அந்த பாடலை இன்று அவருடைய பிறந்த நாளை அண்மித்து தெரிவு செய்த அந்த நாகப்பன் அவர்களே உங்களுக்கும் நன்றி. பாடல்களை நாங்கள் கேட்கின்றோம், இசைகள் நன்றாக இருக்கின்றது, ரசிக்கின்றோம். அந்த வரிகளை உள்வாங்கி பார்த்தால் தான் அதனுடைய சிறப்பு தெரியும் எங்களுக்கு. இனிமையான அந்த பாடலை தந்த உங்களுக்கு என் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது ரேவதி அவர்கள் முடிந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துரையை ஒரு தடவை தரலாம். எங்கே பார்ப்போம், வாருங்கள் கேட்போம்.

0: வணக்கம் ரேவதி, வாருங்கள்.
1: புதிய வார்த்தை மட்டும் அந்த
0: என்னம்மா?
1: ஆன்லைன் புதிய வார்த்தை ஆன்லைன்.
0: ஆமாம், இயங்கலை.

0: 9 மணிக்கு அழகாக ஆரம்பிக்கப்பட்டு அப்பா முன்னுரைகள், அவருடைய ஊரின் சீதோஷ நிலைகள் எங்களுக்கு கூறி நாங்கள் அவர் இணைந்து கொண்டோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இணைந்து கொண்டோம். முதலில் நம்ம கோவை சகோதரர் வந்தார். அழகாக முதல் படியே நல்லா சொல்லுவாங்க, முதல் வருது நல்லா முற்று பெறா மாதிரி அழகாக ஆரம்பிச்சு அழகாக முடிவெடுத்து நன்றாக முடிந்தது. இன்றைய பொக்கிஷம் முதலில் வந்த நாகப்பன் சகோதரர், இரண்டாவது நான், மற்றும் மூன்றாவதாக சியாமலா சகோதரிகள். இன்றைக்கு ரொம்ப சீக்கிரமாக எல்லாரும் நம்ம இன்றைக்கு பரீட்சைக்கு போற ஆவலில் தான் இருந்தோம். ஒருத்தரோட ஒருத்தரே முந்தி கொண்டு எப்பொழுது இவங்களோடது முடியும், நம்ம போலாம், நம்மளோடது முடியும், அங்க போலான்ற இதுலயே எல்லோரும் ஆர்வமா இருந்து கலந்துட்டோம். இதுல வந்து நாகப்பன் சகோதரர் எப்பயும் போல முன்னிடத்தில் வந்தார். நானும் சியாமலா சகோதரியும் இரண்டாம் இடத்தில் வந்ததில் மிகவும் பெரும் மகிழ்ச்சி. இதற்காக அப்பா தரும் முனைந்து இதை ஒவ்வொன்றையும் எடுத்து அவர் எத்தனை நிகழ்ச்சிகள் வச்சிருந்திருக்காரு. இதுல வந்து ஒவ்வொன்றத்துக்கும் தயார் பண்ணி தயாரா வச்சிருந்தாதான் அடுத்த வாரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இதை வந்து சிறப்பாக படைக்க முடியும். இதை எடுத்துக்கொண்டு அப்பா 20 வார்த்தைகளும் அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இன்று என்ன இருக்கும், இன்ன அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்ற இதை அழகாக இன்றைய நிகழ்ச்சிகளை அற்புதமாக வடிவமைத்து அற்புதமாக இருந்தது நிகழ்ச்சிகள். இதற்கு தொகுத்து இதற்கு உதவிய மீரா அம்மாவுக்கும் அப்பா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட நேயருக்கும், அப்பா உடம்பை பார்த்து கொள்ளவும் தண்ணீர் அருந்தவும் அனைவருக்கும் நன்றிகளை கூட்டி வாய்ப்பை எங்களுக்கு அளித்த எம்டிஆர் வானொலிக்கு நன்றியும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். வணக்கம் அப்பா.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான ஒரு தொகுப்பு துறை தந்திருந்தீர்கள். இயலாத மகளே, நான் அறிந்தேன் இப்பொழுது. இயலாத நேரத்திலும் ஓடி வந்து நாங்கள் சரியாக இயங்க வேண்டும், நாங்கள் உள்வாங்க வேண்டும், இதை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் இயலாத நேரம் நான் அதுக்காகத்தான் உங்களிடம் கொடுத்தேன். எங்கள் மறந்து வைத்தியத்தோடு இருந்து கொண்டும் வந்து பேசுவதற்கு இந்த உங்களுக்கு இருக்கின்ற அந்த பிழை, உங்களுடைய அந்த வருத்தம் வந்து பேசுவதற்கு அவ்வளவு உகந்ததல்ல. இருப்பினும் ஓடி வந்து அழகாக மகிழ்வாக நீங்கள் இயங்கி சென்றீர்கள். அதிலே அந்த இயங்கலை என்பதை குறிப்பிட்டு கேட்டீர்கள். அது ஒரு புதிய பதம் அல்ல, பழைய பதமும் அல்ல. இடைக்காலத்தில், இந்த கணனி வந்த காலத்தில் புதிய பதங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டு சரியான தமிழ் சொற்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அதை இயங்கலை என்று அநேகர் இப்போ உபயோகிக்கின்றார்கள், நாங்களும் தெரிந்து கொண்டோம் என்று. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூறுங்களம்மா.
0: புதிய வார்த்தைகளாக நாங்கள் அறிந்து கொண்டது.
1: சிறப்பு அது. அப்படி நாங்கள் இடையிடையே இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்களில் இருக்கிற பதங்களை கூறும் பொழுது அதில் உள்ள சரித்திரங்களை நாங்கள் அதனுடைய விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. சில பதங்கள் எங்களை நாங்கள் அதிகம் உபயோகிக்காத பதமான எங்களிடம் இருக்கின்றது என்பது தெரியாமல் வேறு பதங்களை உபயோகித்துக் கொண்டோம். உதாரணமாக அகழ்வாராய்ச்சி போன்றதெல்லாம் நாங்கள் அதிகம் பேசுவதில்லை, ஆனால் இது எங்கள் வார்த்தைகள், சிறப்பான சொற்கள். நாங்கள் ஒரு வாரத்திலே 20 பதங்கள் என்றால் ஒரு 50 வாரத்தை எண்ணி பாருங்கள். நாங்கள் எத்தனை பதங்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம்? கிட்டத்தட்ட 1000 பதங்களுக்கு மேலே எங்களை அறியாமல் நாங்கள் எண்ணிக்கொள்ளுகின்றோம். திருப்திப்படுத்தி கொண்டு மற்றவர்களை திருந்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு அளிக்கின்றோம், எங்களையும் நாங்கள் திருத்திக் கொள்ளுகின்றோம். அதனால் இந்த பணி ஒரு சிறந்த பணி, எனக்கு மிகவும் பிடித்த பணி. அதுக்கு நீங்கள் வந்து ஆரவாரமாக அன்போடு வந்து இணைந்து சிறப்பித்து ஒத்து ஆசை புரிவது எனக்கு மேலும் உற்சாகமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் குறைந்திருந்தாலும் இதை செய்ய வேண்டும். நீங்கள் கூறியபடி எனக்கு ஒரு வாரம் எடுக்கும் இதுக்கு தகவல்கள். பெரிய விடயம் என்றல்ல, அதை நான் நிர்ணயித்து கொண்டு வந்து உங்களுக்கு நிதானமாக தர வேண்டும் அல்லவா? அதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு உண்மைதான் ஒரு என்னுடைய பணி. இப்பொழுது என்னுடைய காலம் ஓடிக்கொண்டு செல்வது இந்த வானொலி துறையோடு தான். மற்றெல்லாம் நான் நிறுத்திவிட்டேன். வெளியே சென்று சொற்பொழிவுக்கோ அல்லது வேறு நிகழ்ச்சிகள் செய்வதற்கோ, சமூக பணிகள் செய்வதற்கோ என்னால் முடியாது, உடல்நிலைகள், வயசு எல்லாம். இருப்பினும் இருந்து கொண்டு நான் வானொலி மூலம் என் தமிழுக்கு தொண்டு செய்ய அரும்பெரும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று எண்ணித்தான் அது கடமையோடு செய்கின்றேன். நான் உங்களுக்கு தந்து உங்களோடு பகிர்ந்து இதை நான் விவரித்து கொண்டு செல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. ஏன், நான் தமிழன், என் அன்னை தமிழ். அதனால் உரிமையும் கடமையும் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நிறைவுக்கு நிறைவேற்றி

வரும் வேளையிலே மூன்று எழுத்துமிழ் வானொலியும் அதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் முடிவுரையை அழகாக சிறப்பாக வந்து செய்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். வளமை போல மீண்டும் நாளை சந்திக்க இருக்கின்றோம். வாரத்தில் நடுநாளாக வருகின்ற அறிவன் நாள் புதன்கிழமை, இதுக்கு பொருத்தமான நாளாக அமைந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் இங்காலே வியாழன் வெள்ளி சனி இதற்கிடையில் நடுவிலே தான் இந்த புதன் இந்த அறிவன் என்ற கிழமை அமைந்திருக்க, இதுக்கு அறிவன் என்று வைத்த பெயரும் அதுக்குத்தான் போல் தெரிகின்றது. அறிவன் நாளிலே நாங்கள் அறிவோ சம்பந்தமாக எங்கள் தமிழ் அறிவுகளை பரம்பாறை கொண்டோம். நன்றி மகளே, அன்பு உறவுகளே, நாகப்பன், ரேவதி, சியாமலா, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இணைந்து கேட்டுக்கொண்டு வந்து இணைய முடியாமல் போனவர்களுக்கு வருத்தத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இணையலாம் வரலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்று கூறிக்கொண்டு இன்றைய பகல் பொழுது எங்களுக்கும் இரவு உங்கள் பொழுதும் நன்றாக மலர வேண்டும், நிறைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி உங்களோடு நானும் இணைந்து சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் வல்ல இறைவன் இவரற்ற தாழ் பணிந்து வணங்கி நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவா நாட்டில் அமைதி வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 24வது நாள் அறிவன் நாள் இன்றைய பொக்கிஷம் இனிது நிறைவுக்கு வந்தது. அன்பு உறவுகளே, மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்புடன் சிந்தனை செல்வன்.

அதில் கொண்டு அடுத்த பாடலாக நெய்வேலி எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன், நீங்கள் தந்த பாடலை கேட்போமா? பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் நீங்கள் கேட்டீர்கள் இயேசுதாஸ் ஐயா அவர்களோடு டி கே கலாமா அவர்களும் பாடினார்கள் என்று. கலாமா பல பாடல்களை பாடியிருந்தாலும் அவரின் பெயர் அதிகமாக வெளிவரவில்லை என்ற ஒரு காரணத்தையும் குறிச்சென்றீர்கள். எங்கே அந்த பாடல் வந்த பாடலை கேட்போம். 1975 வந்ததாக தெரிய வரும் வேளையிலே அந்த பாடலை இசை அமைப்பாக எங்களுடைய இசையமைப்பாளர் கே பி மகாதேவன் ஐயா திரை இசை திலகம் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த பாடலை காமராசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. பாடலை கேட்போமே. இதோ பாடல்.

இனிமையான அந்த பாடல் போய் வா நதி அலையே என்று கூறும் வேளையிலே இன்று நதி என்ற பதம் தாங்கி வந்த பாடல்களுள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் எங்கள் நாச்சியார் கோவில் ஆர் தேவா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். அவரும் விரும்பி பாடலுக்கு தெரிவு செய்து வந்துவிட்டு சென்ற வேளையிலே அவருடைய அன்பு மகளின் மங்கள காரியம் வர இருக்கின்றது. அந்த மங்களத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த பூரிப்பில் இருக்கும் வேளையில் இந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணி தருகின்றார் அந்த பாடல். பாச மலர் திரைப்படுத்து பாடல். பாசம் கொண்ட தந்தை இப்படித்தான் இருப்பார். வருகின்றது அந்த பாடல். பல் குரல் வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரி அம்மாவின் துணைகளோடு பாடும் பாடலாக வருகின்றது. கேட்போம் தேவா உங்கள் பாடலை.

சிறப்பான இந்த பாடல் மங்கள காரியம் நடைபெற வேண்டுமே வேண்டும் வருகின்றது என்று பூரணமாக நம்பி பூரிப்போடு இருக்கும் உள்ளங்களை மகளச் செய்யும் இந்த வேளையிலே மங்கள நாட்கள் மங்கள காரியங்கள் மகிழ்வாக நடைபெற வேண்டும் என்று எண்ணும் நல்லுள்ளங்களும் கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும். 1961 ஆண்டு திரைக்கு வந்து இன்று 2026 காலங்களிலும் எங்கே திருமண வைபவம் தமிழர்கள் மத்தியில் நடந்தாலும் இந்த பாடலுக்கு முதலிடம் கிடைக்கும். அற்புதமான ஒரு பாடல் நிறைவேற வேண்டும் என்று உண்மையான நல்ல மங்களவார வார்த்தைகளை வைத்து மங்களமான இசையை அமைத்து கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே வரிந்த இந்த வரிகள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களினால் இசை கோர்த்து மங்களகரமாக பாடப்பட்டிருக்கின்றது. பல் குரல் வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரி அம்மாவும் தோழியர்களும் பாடிய பாடலாக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நாங்களும் வாழ்த்தி கொண்டு மகிழ்வோடு இருக்கும் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். வலைத்தளம் சதி செய்து விட்டது, பாடல் விட்டுவிட்டு வருகின்றது என்று வருந்தி கொண்டிருக்கும் அன்பு மகள் ஷியாமலா, உங்கள் பாடல் தான் வர இருக்கின்றது. தெய்வத்தின் கருணையால் அந்த பாடல் சீராக உங்களுக்கு கேட்கும் என்று எண்ணுகின்றேன். இங்கு வலைத்தளத்தில் ஒரு தடையுமில்லை, மற்றவர்களும் கூறவில்லை, உங்களுக்கு தான் சதியோ தெரியவில்லை. இருப்பினும் இந்த பாடல் வந்தவுடன் சரியாக உங்களுக்கு புரியும். பட்டினத்தார் திரைப்படத்து பாடல் அல்லவா வருகின்றது. டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே தான் ஒலிக்க இருக்கின்றது. ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இரு, உங்கள் வலைத்தளமும் சிறப்பாக அமைய வேண்டும்.

இனிமையான இந்த பாடல் பட்டினத்தார் திரைப்படத்திலிருந்து பாடமாக தந்தது வாழ்க்கையின் பாடமாக. அற்புதமான இந்த பாடல் நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்பதற்கு இசை கோர்த்திருந்திருந்தார் நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா பெருந்தகை இசையமைப்பாளர் அவர்கள். பட்டணத்தார் பாடல்கள் அத்தனையும் எங்களுக்கு வாழ்க்கை பாடமாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த வழியிலே இந்த பாடலை மகள் ஷியாமலா நீங்கள் நன்றாக கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றது என்றால் நீங்கள் பதிவிலே தந்திருக்கின்றீர்கள். கேட்டு மகிழ்ந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் பாடல் எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிக்க வேண்டும் என்று தன்னுடைய கடமையை உரிமை என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து வருபவர் வளைகுடாமன் எங்கள் தம் அன்பு உறவு நீண்டகால உறவு ஜோச் அவர்கள். அவர்கள் வந்து பானத்தைப் போல திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்கின்றார். எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையிலே ஒலித்த அந்த பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். மைனாவே மைனாவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வானத்தை போல திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக பொறுமையோடு காத்திருந்து எங்கள் பாட்டு சவாரியை அலங்கரித்து சென்றவர்களுள் அன்பு தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் நாகப்பன் உங்கள் பாடல் கிடைக்க இருக்கின்றது. நீங்கள் பூ மலை பொழிகிறது என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள். நதியா நதியா என்று தான் வரி எடுத்து பாடுகின்றது. நதி என்ற போட்டியிலே வந்த பாடல்களுக்கு இந்த பாடலும் தெரிவுக்கு வந்த வேளையிலே இவர் பின்னின்று விட்டார் போல் தெரிகின்றது. இவருக்கு கிடைக்கவில்லை என்ற போட்டிக்கு இருப்பினும் அதை நீங்கள் கொண்டு அரங்கேற்றுகிறீர்கள். உங்கள் மூலம் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இனிமையான அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சின்ன கோயில் சித்ராமாவும் பாட வேண்டும் என்பதற்காக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் புனைந்துவிட ஆர் டி பர்மன் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருப்பதாக தெரிய கிடக்கும் வேளையில் உங்களுக்கான பாடல் இதோ ஒலிக்கின்றது. இறுதி பாடலாக கேட்போமா அந்த பாடலை?

சிறப்பான அந்த பாடலும் ஒலித்து ஓய்ந்தது அன்பு உறவுகளே. நேரம் சரியாக இப்பொழுது கனடாவில் 1:56. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடந்து வந்தாலும் இனிமையான பாடல்களின் நதிபோல பாய்ந்து எங்களை மகள வைத்த வேளையிலே முன்னில் தமிழ் வானொலி இந்த சலுகையை எங்களுக்கு தந்திருக்கின்றது. நேரொலி 2 மணி நேரம் என்றாலும் கூடி குறையும் பொழுது அதை எங்களுக்கு அனுமதிக்கின்றார்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது நாங்கள் முதலில் கால நேரத்தை அவதானித்து போட்டிக்கு வந்த பாடல்களையும் தந்து போட்டியை நிகழ்த்தி தேர்தலை நடத்தி முடிவினை கூறிவிட்டு விருப்பமான பாடல்கள் என்று கேட்டாலும் உடனே கொடுக்காமல் அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி இன்னொரு நிகழ்வாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதை நாங்கள் வரை அமைப்புக்குள் கொண்டு வந்து ஒரே நாளையிலே அது ரெண்டையும் தேர்தலை நடத்தி விருப்ப பாடலையும் கொடுக்கலாம் என்று முயற்சிக்கின்றோம். அது பலனளித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் ஒன்றிய தமிழ் வானொலியின் நிர்வாக சபை. அவர்கள் எங்களுக்கு 5-10 நிமிடங்களை கூட்டி கொடுக்கின்றார்கள். அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். சில நிகழ்ச்சிகள் சரியான நேரத்துக்கு முடிக்க முடிகின்றது. இதற்கு பின்னால் வர நிகழ்ச்சிகளை தருபவர்களுக்கு பொறுமை உண்டு. அவர்களுக்கு இடம் கொடுக்கும் வண்ணம் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய பாட்டு சவாரி 152 அலங்கரித்து வந்த பாடல்கள். நதி எங்கே போகிறது, நதிக்கரையோரத்து நாணல்களே, நதியே நதியே காதல், நதியே நதிகளில் வெள்ளம், நதியினில் வெள்ளம், நதியே அடி நயில் நதியே என்ற வரியோடு கொண்ட பாடல்கள் தெரிவாகி வந்து ஒலிபரப்பாகி முடிந்த வேளையில் நீங்களும் நதியென்று பதம் தாங்கி வரும் பாடல்கள் பலவற்றை கேட்டீர்கள். ஜோர்ஜ், ஷியாமலா, தேவா, சரவணன், நாகப்பன், அனுஷியா, கிருஷ்ணன், ஜெகபிரசாதிக் இவர்கள் அனைவரும் வந்து இணைந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்று வெற்றி பாடலையும் பெற்று மகிழ்ந்த ஷியாமலா உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு அனைத்து உறவுகளும் அழகாக மகிழ்வாக ஒரு சிரமம் இல்லாமல் வந்து எங்களோடு பணி புரிந்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் சரியாக 1:58 தொட்டுவிட்டதால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இனிமையாக இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று செல்வதற்கு முழுமையாக ஒத்துழைத்த உறவுகளை உங்களுக்கும் உலகளாவாக இருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு எனக்கு இங்கே தரவுகளையும் உற்சாகத்தையும் ஊட்டிக்கொண்டிருந்த ஏனைய உறவினர்களுக்கும் வர முனைந்தும் முடியாமல் இருந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையில் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை எனக்கு கொடுத்த அன்பு தமிழ் இவர்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இவற்றையெல்லாம் நான் அடைய வைத்து எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர் தாழ் மணிந்து உங்களோடு நான் இணைந்து நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்று எதிர்ப்பு கூறி எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இவற்றையெல்லாம் கொடுத்த வேளையில் வெட்டாத செல்வங்களை எல்லாம் பலமாக வந்து வாழ வேண்டும் என்று அனுப்பி வைத்த வேளையிலே நிறைவாக எங்களுக்கு மனித நேயம், சீவகாருண்யம், அறம் தழைக்க வழி செய்ய வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அஞ்சிக் கொண்டிருக்கும் அன்பு உறவினர்களுக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியும் உறவினர்கள் சார்பாக ஆறுதலையும் அமைதியையும் கூறிக்கொண்டு எங்களுக்கு எதிர்கூறப்பட்டிருக்கின்றது இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 50% 80% மழை இருக்கின்றது என்றும் அதிலே இடியுடன் கூடிய மழை என்றும் கூறி இருக்கின்றார்கள். எது சரிவரும் என்று தெரியவில்லை. எது வரும் இறக்க வேண்டும். நாங்கள் ஒன்றொன்று இரு தெய்வம் உண்டொன்று இரு என்று மனதிலே கொண்டு மனிதநேயம் அறம் காத்து ஜீவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு 6/6/2026 22வது நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 152 நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 152. வாழ்வோம் தமிழோடு அன்போடு வளமாக.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறியும் அன்பு தமிழையும் தந்தை எல்லாம் வல்ல இறைவா, உன் இருகரம் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உன் தாழ் பணிந்து இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உனக்கும் ஓம் நம சிவாய என்று கூறி வணங்கி முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் என் அன்பு நேய உறவுகளே, உங்களையும் நான் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்று 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 19வது நாள் வெள்ளிக்கிழமை.

வாரத்திலே வரும் வெள்ளிக்கிழமை தோறும் பக்தி கொண்டாடுவோம் என்ற இசையோடு இணைந்து நாங்கள் பக்தியை பற்றி பேசி மகிழும் இந்த வேளையை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொண்டு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், இணையுங்கள் அன்போடு என்று கூறி உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வுக்கு.

0: பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து இணைய வேண்டிய எங்களுடைய தொடர்பு இலக்கத்தை, தொடர்பு எண்ணை கைபேசியில் நீங்கள் அழைத்துவிட்டால் வந்துவிடலாம். வழமை போல 647-8746-1515 என்ற எண்களோடு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து நாங்கள் பக்தி வேலையை கொண்டாடுவோம்.
1: சாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மரபாத சிங்க

0: அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வதை சதம் என அனுதினமும்
1: பக்தி கொண்டாடும். இந்த வேளையிலே மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறுவதோடு அல்லாமல், நீங்கள் வரும் வேளையில் உங்களுக்கு விருப்பமான பக்தி பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒலிபரப்பி கேட்டு பக்தியை கொண்டாடும் வகையிலே பக்தியோடு நாங்கள் இணைந்து செல்லும் பக்தி மார்க்கமான விடயங்களை பேசி கலந்துரு வாழ்வதற்காக கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகவும் மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு இணைந்து கொள்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் வந்த வேளையிலே இன்று இங்கு காலநிலையை பார்த்தால் 18 பாகை செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. வெப்பநிலை அதுதான், வெப்பநிலை அதுவாக இருந்தாலும் வெப்பத்தை நாங்கள் 18 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் உணர்கின்றோம். இது படிப்படியாக 20 பாகை வரை சென்று மீண்டும் 14 பாகைக்கு வழமை போல திரும்பும். ஆனால் இன்று மழை நாள் என்று நேற்று எங்களுக்கு அறியப்பட்ட வேளையிலே இன்றும் மழை உண்டு. ஆனால் இரவு நேரம் பகல் நேரம் இன்று அதிகாலையிலே அதிக பெரும் காற்று வீசியதனால் மழை வரவில்லை, வெப்பம் தெரியவில்லை. ஏனென்றால் காற்றின் ஈரப்பதம் கடுமையாக இருக்கின்றபடியால் எங்களுக்கு குளிரைத்தான் தருகின்றது. மிகவும் சுலபமாக இருக்கின்றது வெளியே சென்று வருவதற்கு. இன்றும் 15.5 மணி நேரத்துக்கு மேலாக பகலை காணலாம் என்று கூறும் இந்த வேளையிலே வளர்ப்புறை காலம் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய காலநிலை பசுமை நிறைந்திருக்கின்றது. உயிரினங்கள் எல்லாம் குதூகலமாக ஊடாடி திரிவதை நாங்கள் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும் இந்த வேளையில் நாங்கள் பக்தி கொண்டாடுவோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வெள்ளிக்கிழமைகளில்

0: மகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி. நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனு வெந்தழியும் நாளிலே.
1: இனிமையாக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அன்புடன் பணமை போல ஜெகபிரசாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து இன்றைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கும் வேளையில் அன்பு மகள் ஷியாமலாவும் ஆவலோடு ஓடி வந்த அப்பா வந்தாச்சு என்று எழுதி வணக்கம் அப்பா வருக வருக என்று கூறியவளை உங்களை நான் வருக வருக என்று அன்போடு இணைத்துக் கொள்ளும் இந்த வேளையில் ஏனைய உறவினர்களும் இணைந்திருக்கின்றீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பக்தி வேளையிலே நாங்கள் தினமும் பக்தி பாடலை கேட்டு மகளும் நாங்கள் இன்று முதலில் ஒரு பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். இறைவன் என்பவன் நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு தருவார். ஏனென்றால் அவர்தானே எங்களை படைத்தார் இந்த உலகிலே. துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஏதுக்களையும் தந்து இந்த பிரபஞ்சத்தையும் தந்து எங்களையும் இங்கு ஆறு அறிவுகளுடன் படைத்து ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றில் உளராமல் நீங்கள் உங்கள் பிறவி பயனை பெற்று பிறவி துன்பங்கள் பழைய பிறவிகளிலே நீங்கள் அடைத்த துன்பங்களை அந்த கர்ம வினைகளை தீர்த்து வையுங்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்று என்னிடம் கேளுங்கள் என்றால் தேவையே ஏற்படும் வகையில் எங்களை அவர் படைக்கவில்லை. தெரியாத வகையில் எங்களுக்கு தேவைகள் பல ஏற்படுகின்றன. அந்த வேளையில் அங்கள் இறைவனிடம் இருகரம் நீட்டி வணங்கி கேட்டால் அவர் அளிப்பார் என்பதற்காக இந்த பாடலை கேட்போம்.
2: மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய

கேட்பவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்றாமல் ஈந்தளிக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர்? இந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்டவை? எப்படி அந்த இறைவனை வணங்குகிறார்கள்? வணங்குவதென்றால் என்ன? வணங்கும் போது பக்தி என்று ஒன்று வேண்டும். பக்தி என்றால் என்ன என்பதை நாங்கள் அலசி பார்க்கும் வகையிலேதான் சமயங்கள் உருவாகி வந்தன. சமயங்கள் அந்தந்த சமயத்திலே எப்படியெல்லாம் நாங்கள் வாழுகின்றோம் அதை உணர்ந்து, இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என்பதை உணர்ந்து அவரை வணங்குதல்தான் பக்தி மார்க்கம். அவரை வணங்குவதற்கு பல வழிகள் உண்டு. அதிலே சிறந்த வழிகளையெல்லாம் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்திலே ஆழமாக தங்களை ஈடுபடுத்தி அனுபவத்தால் உணர்ந்த உண்மையான காரண காரியங்களை கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சைவ மதம் என்றெல்லாம் எங்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றார்கள். எல்லா மதமும் கூறுவது அன்பு, கருணை, சாந்தம், விட்டு கொடுப்பு, மனித நேயம், சீவகாருண்யம், அறம் என்றுதான் கூறுகின்றது. அதை மறந்துதான் நாங்கள் வழி நடந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த உலகில் பிறந்த ஆன்மாக்கள் அத்தனையும் சைவ சித்தாந்தத்தில் கூறுவது போன்று ஆணவம், கர்மம், மாயை இந்த மூன்று மலங்களினாலும் பீடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆணவத்தினால் நாங்கள் செய்கிற கர்மங்கள் மாயையினால் மறைக்கப்பட்டு மறைந்திருக்கும் விடயங்களுக்கு எங்கள் புலன்களால் தூண்டப்பட்டு நாங்கள் செய்கின்ற கர்மங்கள் இந்த மலம் இந்த ஆன்மாவை ஆணவ மலமாக்கி ஆணவத்திலே உறைந்து போக செய்கின்றது. அதனால் ஏற்படுகின்ற கர்மங்கள் எல்லாம் எத்தனையோ பாவ புண்ணிய வழிகளுக்குள்ளே தள்ளிவிடுகின்றது. அந்த பாவத்தை செய்கிறதும் புண்ணியத்தை மறந்து போவதற்கும் மாயை என்ற ஒன்று இந்த உலகத்தில் உண்டு. இந்த மாயை திரையை விளக்குவதற்குத்தான் பக்தி என்ற மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கின்றார்கள் என்று என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையிலே உணர முடிகின்றது. அன்பு உறவுகளே, நீங்களும் வாருங்கள். இதை பற்றி நாங்கள் பேசி மகிழ்வதற்கு தாராளமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலியிலே. நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின கருத்துக்களை, பக்தி என்றால் என்ன, நாங்கள் எப்படி பக்தியை கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு. இங்கே அடுத்து ஒரு பக்தியான ஒரு பாடல், சக்தி என்றால் என்னவென்று கூற வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? அந்த பாடலை நாங்கள் கேட்கும் வழியிலே சக்தி என்றால் என்ன என்று நாங்கள் உணரும் வண்ணம் அந்த பாடல் பாடி ஏன் சக்தியை நாங்கள் வணங்க வேண்டும், சக்தி என்றால் என்ன, சக்தி எங்களுக்கு என்ன செய்கின்றது, எப்படிப்பட்டது சக்தி என்பதை விளக்கும் வகையிலே ஒரு பாடல், அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.

பிரபஞ்சம் அசைவதற்கும் பிரபஞ்சம் என்று ஒன்றை நாங்கள் அறிவதற்கும் சக்தி என்று ஒன்று வேண்டும். அந்த சக்தி இல்லை என்றால் பவர் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றார்கள். எதற்கும் அந்த பவர் வேண்டும். சுழலும் சக்தி, வளரும் சக்தி, அறியும் சக்தி, தெரியும் சக்தி, கேட்கும் சக்தி என்று எத்தனை விதமான சக்திகள் உண்டு. அத்தனைக்கும் மூலாதாரமாக இருக்கின்றது. அதை ஜனனி என்ற பதம் தாங்கி இந்த பாடலே கூறி அது எப்படியாக இருக்கும், அப்படிப்பட்டது எப்படி நாங்கள் வணங்க வேண்டும், அதை வணங்குவதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த பிறவி பயன் எடுத்து வந்து எங்களுக்கு இந்த சக்தியால் ஏற்படும் நன்மை என்ன என்றதை நன்றாக உணர்ந்து தெரிந்து இந்த பாடலை தொகுத்து இசையோடு தருகின்றன.

அதுதான். ஏனென்றால் ஆறாவது அறிவான இந்த பகுத்தறிவோடு வந்துதான் பிறவி என்றால் என்ன, பிறவி பயன் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன, பூர்வீகம் என்றால் என்ன, அடுத்த பிறவி என்றால் என்ன, பிறவியிலே நடைபெறுவது என்று வாழ்க்கை பூராவும் எங்களுக்கு பாடமாக பாடமாக அனுபவத்தால் பெற்றவர்கள் கூறிய வழிவகைகளை பின்பற்றி முன்னேறும் வழியைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு பல தடைகள் உண்டு. இந்த தடைகளிலிருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது, இறை சக்தியால் தான் முடியும் என்று எண்ணற்ற ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பல்லாண்டு காலத்துக்கு முன்பே இதை குறித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பண்பாடுகளை அந்த அதைத்தான் சமயம், மார்க்கம், வழி என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அந்த பக்தி மார்க்கத்திலே வருகின்ற இன்னும் ஒன்று, வையத்துள் வாழ்வாங்க வாழ்வாரை வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கிணங்க, ஒரு மனிதன் பிறந்து எப்படியெல்லாம் வாழ்கின்றான், மக்களுக்காக என்ன செய்கின்றான், ஆன்மீகம் என்றால் என்ன என்று உணர வைக்கின்றால், வாழ்க்கை என்றால் என்ன, மனிதம் என்றால் என்ன, அன்பு, கருணை, சாந்தம், மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, தாங்குதல், சுமை தாங்குதல் என்றெல்லாம் ஆற்றாமையை கண்டு விலகாமல் பொறுமையோடு அதை தாங்கி எப்படி நாங்கள் நிம்மதியை பெறுவது என்பதற்கு இந்த வாழ்க்கை பயணம் ஒரு பாடமாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கை பயணத்திலே பல பாடங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மேடு, பள்ளம், வளைவு, சுழிவு, ஏற்றம், இறக்கம், இன்பம், துன்பம், வறுமை என்றெல்லாம் பலவிதமான இடர்பாடுகளுக்குள்ளே இடையூறு இடர்பட்டு இறுதியிலே இவற்றையெல்லாம் கடந்து எப்படி செல்வது என்ற அந்த மனம், அந்த புத்தி, அந்த ஞானம் அது வேண்டும். அதற்கு அதன்படி வாழ்ந்து ஒரு வழியை காட்டி சென்று இன்று அதையே பின்பற்றுபவர்களும் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறும் உண்மை, இப்படி வாழ்வதுதான் நிரந்தரமானது, மற்றதெல்லாம் எங்களுக்கு தேவையானது அல்ல. எங்களுக்கு ஒருவர் வழிகாட்டி இருக்கின்றார், இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் விரும்பியபடி இந்த ஆன்மா இந்த பூ உலகிலே நடமாடி வந்தால் பிறவி பயனை அனுபவித்து அவரிடமே செல்லலாம். அதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தன்னையே ஒரு வாழ்க்கை பயணமாக, வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளவராக வாழ்ந்து காட்டி சென்ற ஒருவரின் பின்னால் செல்பவர்கள் இப்படியும் பாடுகின்றார்கள்.

0: இந்த பாடலே நாங்கள் தெரியப்படுவது இம்மை மறுமை என்று ஒன்று இருக்கின்றது. இறந்த பின்பும் ஆன்மாக்கள் உயிர்த்து வந்து மீண்டும் வேறொரு பிறவியிலே வருகின்றது. அது எந்த பிறவி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆன்மா அழியாமல் மீண்டும் பிறந்து வருவதும் அம்மை அப்பனை தவிர்ந்த வேறு தெய்வத்தை நாங்கள் முதலில் காணவில்லை. நாங்கள் இந்த உலகிற்கு உதிப்பதற்கு தாய் தந்தை எந்த உயிர்களுக்கும் வேண்டும். அதனால் இவைதான் நிரந்தரம். அந்த அன்பு தாய் தந்தை என்ற உறவோடு இந்த ஆன்மா பிறந்து வளர்ந்து வரும் வேளையிலே இம்மையிலே நாங்கள் செய்வது அத்தனையும் மறுமையில் காட்டப்படுகின்றது. அது புண்ணியங்கள் அதிகமாகவா பாவங்கள் அதிகமாகவா என்று சித்தாந்தங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. இவற்றெல்லாம் உணர்ந்து இதன்படி வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமகனார் தேவனுடைய இறை தூதுவர் என்று பெயர் பெற்று அவர் வானத்து உறையும் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டி வானுரையின் தெய்வத்துள் வைத்து வணங்கப்படுகின்றார். அவர் காட்டிய வழிகளிலே சரியான வழிகள் என்று அந்த வழியையும் பின்பற்றி சென்று இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று பல ஞானிகள் யோகிகளோடு இணைந்து ஆய்வுகளின் மத்தியிலே கண்ட உண்மைகளை பாடல்களாக எங்களுக்கு புகுத்தி விடுகின்றார்கள். இந்த பாடல்கள் அத்தனையும் புகுத்துவது என்னவென்றால் ஆன்மா எப்படி ஈடேற வேண்டும். ஆன்மீகம் என்பது அதுதான். அது சமயம் மதம் மார்க்கம் என்ற பெயர்களிலே செல்கின்றது. ஒரு மலை உச்சியிலே இருந்து ஊற்றெடுத்து வரும் பெரு நதியானது வழிந்தோடி வரும் பொழுது அது இறுதியிலே கடலை சேர வேண்டும். கடல் என்பதை சேருவதற்கு அது நேரடியாக அங்கிருந்து வீதி அமைத்து வருவதில்லை. கிடைக்கின்ற பாதையிலே வளைந்து நெளிந்து உயர்ந்து பதிந்து குதித்து அமைதியாக பாய்ந்து ஓடி வருகின்றது. ஒரு வழியாக இல்லை பல வழியாகவும். ஆனால் இறுதியிலே இந்த உலகத்தை முக்கால் பங்கு பகுதியான நீர் அதிலே இந்த சமுத்திரம் கடல் அதைத்தான் சென்றடைகின்றது. அதே போன்றுதான் இந்த சமயம் இறைவன் என்ற ஒருவன் இந்த உலகத்தில் ஏகனாக இருந்து அநேகனாக வந்து இறுதியிலே உலகளாக பிறந்து எல்லா உயிர்களையும் பராமரித்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிரந்தரமானது. மற்றவையெல்லாம் நிரந்தரமற்றது என்பதை கூறும் வகையிலேயும் இந்த பாடலே கூறப்படுகின்றது. உறவுகளே, உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் மகளே, அன்பு சியாமலா. வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்கின்றேன் என்றா நல்ல மழை குளுமையோடு
1: இருக்கு.
0: எங்களுக்கு மழை வந்து இப்பொழுது மழை வருவதற்கு ஆயத்தமாகிறது. மீண்டும் இன்றும் மழை நாள் தான். ஆனால் பெரும் காற்று வீசியது இரவு பூராவும். அப்ப உலகளாவது இறைவனுடைய கருணை கிடைக்க இந்த இயற்கை தான் இறைவன் என்று கூறுகின்றார்கள். மழையை வணங்குபவர்கள், தீப அக்னியை வணங்குவர் என்றெல்லாம் இருக்கின்றோம். இயற்கை தான், இயற்கையிலே தான் இந்த சக்தி அமைந்திருக்கின்றது. சரி செம்மலா, இப்பொழுது நீங்கள் இஞ்சிக்குடியில் இருக்கின்றீர்களா? வேதாரண்யத்திலே இருக்கின்றீர்கள். வேதாரண்யம் பகுதி மிகவும் குளிர்மையான பகுதி இல்லையா? வேதாரண்யம் எந்த மாவட்டத்திலேயே?
1: நிறைய மணல், எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணியே நிக்காதுப்பா, எல்லாம் பூமி இழுத்துக்கும். மணல்
0: இழக்க மனதுள்ள அந்த மணலே எவ்வளவு நீர் ஊற்றினாலும் ஊரை கீழே சென்று அவர் அருந்தி விடுவார். அதனால் தான் கூறுவார்கள்,
1: அப்படிதான் இருப்பாங்க. அதாவது மணல் அந்த பூமியை வச்சுதான் அவங்களோட மனுஷங்களோட மனசும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
0: அதனால தான்
1: அங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு மாதிரி கோவப்படுறதோ ஏதோ இருப்பாங்க. ஆனா இங்க உள்ளவங்க அப்படின்னா ரொம்ப இலகன
0: பொறுமையானவர்கள், பூமியை விட பொறுமையானவர்கள்.
1: ஆமா,
0: பூமியை போன்ற பொறுமையானவர்கள். பொறுமை பொறுத்தார் அரசாழ்வார்.
1: இப்ப ஒருத்தவங்க ஒரு செய்யணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, சொந்தங்களை கொடுப்போம் அப்படி கொடுப்போம்ல, இங்க அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க சாப்பிடறதுக்கு கூட யோசிப்பாங்க இங்க உள்ள ஒரு அப்படிதான் மக்கள்லாம்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இந்த
1: அந்த ஊர்ல எல்லாம் இப்ப மீன் அது மாதிரி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறவங்க சமைச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப நான்வெஜ் தானே சமைப்பாங்க. அந்த மாதிரி சமைக்கும் போது அவங்க வந்து கவிச்சு சாப்பிடாதவங்களா இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் பரவாயில்ல, அவங்க அவங்களுக்கு வேற சமைச்சு கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தவங்க சாப்பிடலன்னா அவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க.
0: அப்படியா?
1: ஆமா, இங்க உள்ள மக்கள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
0: நாட்டுக்கு நாடு கிராமத்துக்கு கிராமம் ஊருக்கும் வித்தியாசமான பண்பாடுகள் இத்தனை இதையெல்லாம் அறத்துக்குள்ளே தானே இவர்கள் அடுத்தவர் சாப்பிடவில்லை என்றால் நாங்களும் சாப்பிடாமல் இருப்பது அது ஒரு அறவழிதான். என்னால் அவரனுடைய துன்பத்தை நாங்களும் உணர்ந்தவருடைய பசியை நாங்களும் உணர வேண்டும், பின்பு புதிப்பதற்கு ஆக்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்தல்ல இருக்கின்ற இது எங்கள் சமய வழிபாடு முறைகளிலும் எங்கள் தார்மீக குணங்களுக்குள்ளே ஒன்று அறம். சிறப்பு சிறப்பு. எத்தனை அப்போ எப்பொழுது புறப்பட போகின்றீர்கள் அங்கிருந்து?
1: நாளைக்கு டாக்டர் பார்த்துட்டு கிளம்புவோம்.
0: சரி, இப்போ வேதாரண்யத்தில் மழை நன்றாக பெய்துன்றது, புயல வருகின்றது, வர போகின்றது.
1: நல்லா பெஞ்சு முந்தானத்து பெஞ்சுப்பா, முந்தானத்தை நான் வந்தேன், இல்லை நேற்று வந்தேன், நேற்று நல்லா பெஞ்சிருந்தது மழை. இங்க வந்து பகல்ல கொஞ்சம் மாடியில படுத்தா கூட காத்தடிக்கும் படுக்கலாம். இங்க வெயில் டயத்துல
0: இங்க
1: இங்க குடியில அப்படின்னு என்னோட வீட்டுல அவன் மாதிரி இருக்கும்.
0: வேதாரண்யத்துல விவசாயம் அப்படி அம்மா?
1: இங்க வந்து அதிகபட்சம் வானம் இங்க ஆறு எல்லாம் இல்லப்பா, வானம் பார்த்த பூமி தான். அவங்க வீட்டுல குளம் வச்சிருப்பாங்க,
0: வானம் பார்த்த பூமி. கடற்கரை பகுதியா?
1: பசுமையா இருக்கும்பா, பசுமையா இருக்கும்.
0: பசுமையா கடற்கரை பகுதியா?
1: ஆமா.
0: நல்ல காத்து வீசு, நல்ல காத்து
1: வீசு.
0: வாழ்த்துக்கள். எந்த மாவட்டம் அம்மா வேதாரண்யம்? நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே ஓடி வந்து விட்டீர்கள், வந்து வரவேற்றீர்கள். தெரியும்,
1: முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், அதனால காத்துட்டே உட்காந்து அப்பா எப்போ வருவாங்க?
0: அப்படியா மகள்?
1: புள்ள பாட்டு கேக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன பண்ணதுல இன்னும் வரவே இல்லை. அவன் வந்தானா இடையில நான் போன் பண்ணுவேன்ப்பா.
0: ஆமாம் ஆமாம், கேளுங்கள், காரியம் இல்லை கேளுங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்று பக்தியோடு கேட்க விரும்புகிற பாடல்?
1: எனக்கு இன்னைக்கு சிவப்பு கல்லு முகூர்த்தி படம்ப்பா. அதுல மங்கள மலை மகள் வருக, குளமாந்தற்கு திருமகள் வருக, குங்கும திருக்களை தருக, எங்கள் கூலத்துக்கு ஒரு மகன் வருக. அந்த பாட்டுப்பா.
0: மங்கள
1: வாணிஜிராமமோ சுஜிலாமப்பன், மங்கள மலை மகள் வருக.
0: மலை மகளை அழைக்கின்றார்கள், மங்கள மலை மகள் வருக. வாணியம் சுசிலாமம் பாடியது, வாணிஜிராமமாவோட சுசிலாமம். சிறப்பான பாடல்
1: சிவப்பு கல்லு முகூர்த்தி பாடா.
0: சிவப்பு கல்லு முகூர்த்தி என்ற திரைப்படத்தில் இந்த பக்தி பாடல் இருக்கின்றது. நாங்கள் வாழும் போது மகளே, இந்த பக்தி என்ற ஒன்று இல்லாமல் வாழ முடியுமா? சியாமலா சென்று விட்டீர்களா? சரி, அவர் சென்று இருக்கின்றீர்கள், இருக்கின்றீர்கள். நாங்கள் பக்தி என்ற ஒரு மார்க்க வந்து அந்த எனக்கு கேட்கவில்லை, காற்று அள்ளி கொண்டு போய்விட்டது. சரி, பக்தி என்ற ஒன்று இல்லாமல் நாங்கள் அதை கடைபிடிக்காமல் வாழ முடியுமா?
1: அதான்ப்பா, என்னால் வாழ முடியாதுப்பா.
0: உங்களால், உங்களை பொறுத்த வரையில் தானே நான் கேட்டேன். இவர்களே ஒரு புறம் வைத்தாலும்
1: என்னால் வாழ முடியாதுப்பா, என்னால் கடவுள் பக்தி இது இல்லாமல்.
0: நான்
1: ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் கொடுத்ததாக நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. கொடுத்ததெல்லாம் அவர் தான் கொடுத்திருக்கின்றார் எங்களுக்காக. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அந்த இறைவன். யாருக்காக கொடுத்தான்? மக்களுக்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தையே கொடுத்திருக்கின்றார். அதுவும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து விட்டு எதிலே மனிதருக்கு உகந்ததென்று பூமியை தந்திருக்கின்றார், பூலோகத்தை. இந்த பூலோகத்தில் இருந்துதான் நாங்கள் இறைவனை அடையவோ காணவோ அதை பின்பற்றவோ ஏற்ற வழிவகைகள் இருக்கின்றன. அதனால் உங்களை பொறுத்தவரை பக்தி இல்லாமல், இறை வணக்கம் இல்லாமல், இறை நம்பிக்கை இல்லாமல், அந்த விசுவாசம் இல்லாமல் வாழ முடியாது. அங்கே இந்த இதற்கு முதல் ஒரு பாடல் வந்தது, அந்த பாடலே எங்களுடைய சுவர்ணலதா அம்மாவின் குரலில் அளித்த அந்த பாடல், நீ நிரந்தரம் என்றதில் இந்த இம்மை மறுமை என்றும், இம்மை என்று இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்க இந்த வாழ்க்கை, மறுமை என்றது இன்னொரு புறவி எடுக்கின்ற வாழ்க்கை. இந்த இம்மையிலே நாங்கள் வாழும் விதத்திலே தான் எதை கடைபிடிக்கின்றோம், எதை செய்கின்றோம், ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களும் பொருந்தி வாழும் வகையிலே தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. எனக்கு மறுமை உண்டா இல்லையா, அந்த மறுமையிலே நான் எப்படி வரப்போகின்றேன், என்ன கர்மத்தை ஆற்றப் போகின்றேன், அங்கு ஆணவத்தோடு வாழப்போகின்றேனா, இந்த மாயைகளை நாங்கள் மாண்டு போகாமல் மீண்டும் பிழைத்தெழுந்து வருவோமோ என்றெல்லாம் இவருக்கு மறமை என்று ஒன்று இருக்கின்றதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். அதைத்தான் இந்த பாடலும் சொல்லப்படுகிறது, இம்மை மறமை நிரந்தரமானது. அதற்குள்ளே அந்த பிறப்பு என்றது அன்னை தந்தை தாய் தந்தை, அந்த தாய் தந்தையினுடைய பாசத்தை யாரிடம் கிடக்கின்ற இறைவனிடம் தான் இருக்கின்றது. அதனால் தான் அவரை தந்தையும் தாயும் நீயே என்று பாடுகிறார், தந்தை என்றும் தாயுமானவர் என்றும் பாடுகின்றோம். இப்போ அந்த நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள், அந்த உண்மைகளை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். சிறப்பான கருத்தமாக, அதனால் பக்தி இல்லாமல் நாங்கள் வாழ்வது கடினம். உங்கள் மகள் வந்தவுடன் அவருக்கு என்ன பாடல் வேண்டும் என்று, என்ன பாடல் என்றாலும் குழந்தைகள் கேட்டால் கொடுக்க வேண்டும். நீங்கள் அழையுங்கள், தருகின்றேன் நான் பாடலை.
1: நன்றிப்பா,
0: இணைவோம். நன்றி அம்மா, உங்கள் கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: சிறப்பான பாடல் ஒன்றை தெரிவித்தது. எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே இடையிடையே அந்த பாடலை கேட்கும் வாய்ப்பினை பெறுகின்றோம். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் மல்லியம் மகாலிங்கம், மகிழ்ச்சிக்குரியவரே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன்.
0: நலமாக இருக்கின்றீர்கள். அங்க உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: இப்போ அதிக உஷ்ணமா, வெயில் அதிகமா இருக்கு, ஆனா கொஞ்சம் லேசான காற்று இருக்கிறதுனால அந்த இது தெரியல. இருந்தாலும் 12-3 வந்து உக்கரமா இருக்கு.
0: பகல் வேளை
1: வெயில் அதிகமா இருக்கு.
0: பகல் வேளை இது,
1: பகல் வேளை.
0: இந்த மாதத்திலேயே
1: லேசான காற்று இருக்குது.
0: வெயில் காலம் தானே, இப்பொழுது லேசாக காற்று அடித்து அதை கொஞ்சம் அந்த வெப்பத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. அங்கே நீங்கள் நலமாக இருக்கின்றீர் என்றும் மகிழ்வாக இருக்கின்றீர் என்றும் கூறியிருந்தீர்கள். நாங்களும் மகிழ்வாகத்தான் இருக்கின்றோம். இந்த காலநிலை உங்களுக்கு ஏற்ற காலநிலையா உங்களுடைய விவசாயத்துறைக்கு?
1: விவசாயத்துக்கு நல்ல இதுதான், ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா முந்தா நாளில் கொஞ்சம் மழையா, நான் வெளியில் இருந்தேன், நெய்வேலியில் இருந்தேன், கல்யாணம் மைத்துனர் வீட்டுக்கு கல்யாணத்துல போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு இங்க வந்து மழை பெஞ்சிருக்கு. நேற்று வரும்போது பார்த்தா மழை பெஞ்சு அந்த ஈரம் அதிகமா இருந்தது, நல்ல மழை தான்.
0: சிறப்பு சிறப்பு. இந்த மழை பெய்வதும் வெயில் அடிப்பதும் எங்கள் கரத்தில் இருக்கின்றதா இயற்கையில் இருக்கின்றதா?
1: இயற்கை தான் ஐயா, கடவுள் வரணும்ல.
0: கடவுள், இயற்கை என்றவுடன் கடவுள் என்ற வார்த்தையை கொண்டு வருகின்றீர்கள். சரி, இந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை, கடவுள் தான் இயற்கை படைத்தார் என்பதற்கு வேறு மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால் நீங்கள் இந்த கடவுள் பக்தி, இந்த பக்தியை நீங்கள் இடைவிடாது தொடர்ந்து பின்பற்றுகிறீர்கள், கடைபிடிக்கிறீர்கள். நமக்கு முன்னோர் வாழ்ந்து காட்டி வையத்துள்ளே வாழ்ந்தவர்கள் வானுறையின் தெய்வத்தில் வைக்கப்படுவதன் என்ற கருத்துக்கு இணங்க அவர்கள் இருக்கின்றார்கள், காட்டியிருக்கின்றார்கள், கண் முன்னே பலர் கண்டிருக்கின்றார்கள் என்ற சான்றுகள் உண்டு. நீங்கள் காணவில்லை இல்லையா? வள்ளலாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை
1: இல்லையா?
0: அந்த சான்றுகளை கொண்டு கடைபிடித்து கொண்டு செல்கின்ற நடைமுறைகளை கண்டு நாங்கள் உணர்கின்றோம்.
1: ஆமாம்.
0: அதை பின்பற்றி செல்வதால் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஓரளவுக்கு மன அமைதியா இருக்கு, கோபங்கள் குறைந்திருக்கு. அடுத்தது வந்து யோசனை செய்து இந்த செய்கை செய்யலாமாங்கிற ஒரு தன்னடக்கம்லாம் கொஞ்சம் வந்துருக்கு.
0: சிந்தனைகள் தூண்டப்பட்டு கோபங்கள் அடக்கப்படுது. கோபம் என்பது ஆணவத்துக்குள்ளே அடங்குகிறது, சரியா? கர்மம் என்றது நாங்கள் செய்யும் செயலிலே அமைகின்றது. அங்கே சிந்தனையை உங்களுக்கு தூண்டி இருக்கின்றது. அந்த வேளையில் இவை மறைந்து ஒரு அமைதியை காணுகின்றால் அந்த மாயை என்றதை நீங்கள் அந்த மாயை திரையிலிருந்து விலகி இருக்கின்றீர்கள் என்றதுதான் கருத்து. அதனால் இந்த சித்தாந்தத்திலே கூறப்படுகின்ற மூன்று மலங்கள் ஆணவம், கர்மம், மாயை. இந்த கர்மம் என்று கூறும் பொழுது கர்ம வினையும் அதுக்குள்ளே அடங்குகின்றது, சரியா? அந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் காட்டிய பண்பாடு பழக்க வழக்கங்களை நாங்கள் பின்பற்றி செல்லும் பொழுது மனதிலே ஒரு சாந்தம் உள்ள ஒரு மனோநிலை ஏற்பட்டு இந்த கோபம் என்ற அந்த பஞ்ச பாதகங்களை ஒன்றான கோபம் பல விடயத்தின் அதனுடைய பிரதியை பலனாக கோபத்தினால் பல பாவங்கள் வந்து சேரும், அவை குறைக்கப்படுகின்றது. அதனால் இந்த பக்தி மார்க்கம் எங்களை மனிதனாக, மொத்தத்தில் மனிதனாக, மனிதம் என்றால் என்ன என்று உணர வைக்கின்றது. நான் கூறுவது சரியாக இருக்குமா?
1: சரிதான், சரிதான்.
0: அது இல்லை, படித்து அனுபவித்து கண்ட அறிவது, கொண்ட அறிவு அனுபவம், கண்ட அனுபவம் பல உண்டு. உங்களை விட மூத்தவர், அது ஒரு புறம் இருக்க. ஆனால் அது சின்ன வயதிலே சிலருக்கு இருக்குத்தானே ஐயா? சிறு வயதிலேயே அவர்கள் இந்த பண்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். காரணம் அவர்கள் வளர்க்கப்படும் வளரும் சூழ்நிலையை பொறுத்தது.
1: நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா தினந்தோறும் முருகனை தான் சொல்லுவாரு, முருகனை தான் வழிபடுவாரு, வேற எந்த கடவுளுமே அவர் அதிகமா இருக்காது. பூஜை அறையில முருகனை தான் வச்சிருப்பாரு. அதனால அந்த கார்த்திகை எல்லாம் வரும்போது பஞ்சாமிர்தம் எங்களை விட்டு செய்ய சொல்லி அதை வச்சுதான் படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையே பார்ப்பாரு எவ்வளவு வேலைகள் இருந்தால். அந்த மாதிரி இருக்கும் போதே எங்களுக்கும் அந்த பக்தி சாமி அந்த இதெல்லாம் படிக்கின்ற போதே அந்த இறை வணக்கம் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. சின்ன எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கடவுள் பக்திங்கிறது கொண்ட இதாக இருக்கு.
0: அது காரணம் நீங்கள் வளர்ந்த வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் பக்தியின் பாதையில் நீங்கள் வழிநடந்து செல்வது உங்கள் மனத்திலே நன்றாக படிந்தபடியால். அதற்கு காரணம் நீங்கள் உள்ளூர் அதை உணர்ந்திருக்கின்றீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். விதண்டாவாதங்கள் இல்லாமல் ஆணவங்கள் ஒன்று பேசல், அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பக்தி மார்க்கத்துக்கு முதல் கண் தாய் தந்தை, அந்த தாய் தந்தையை போன்றவர் தான் இறைவன் என்று நாங்கள் அந்த அன்பு என்று பாசம் கருணை அதுக்குள்ளே தான் இருக்கின்றது. அதைத்தான் எங்களோட பக்தி மாற்றம் எங்களுக்கு பக்தி மார்க்கம் எங்களுக்கு போதிக்கின்றது. அறம் அதுக்குள்ளே புதைந்திருக்கின்றது, மனித நேயம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது, ஜீவகாருண்யம் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பக்தி மார்க்கத்தில் அவர்கள் காட்டிய வழியிலே நீங்கள் செல்லும் பொழுதும் அவர்கள் காட்டிய நம் முன்னோடிகளினுடைய வழிகளை எங்களுக்கு காட்டி அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்களும் நாங்களும் அதை முற்றாக உணர்ந்து உள்ளுணர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி செல்லும் பொழுது எங்களுக்கு கோபம் குறைந்து ஆணவம் குறைந்து இந்த பஞ்சமா பாதகங்கள் நாங்கள் விடுபடப்படும். பஞ்சமா பாதகங்கள் என்ன, அது பாபம் என்று தெரிந்து அந்த மாயைக்குள்ளே விடாமல் வெளியேறி செல்வதற்கு இந்த பக்தி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். அதை நானும் ஆமோதிக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவினர்களும் அனுமதிப்பார்கள் ஆமோதிப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த சிறப்பான இந்த வேளையிலே கடந்த மூன்று பாடல்களிலும் மூன்று வழியான பாடல்களை, மூன்று வழியை பின்பற்றி செல்பவர்கள் தங்களுடைய அனுபவத்திலே தந்த பாடல்களாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியா இருந்தான். ஆனால் எல்லோரும் கூறிய பாடல்கள் கூறப்படுது இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவன் இப்படி போனால் இது நன்மை, அப்படி போனால் அது பாவம் என்றதை தான் கூறிக்கொள்ளுகின்றது. சிறப்பு மகாலிங்கம் அவர்களே, சிறப்பு சிறப்பு சிறப்பாக. சரி, இந்த வேளையில நீங்கள் விருப்பமாக ஒரு பக்தி பாடல் கேட்க வேண்டும் என்றால் என்ன பாடலை கேட்பீர்கள்?
1: ஆமாயா, இன்னைக்கு பஞ்சமின்னு சொல்றது, அதாவது ஐந்தாம் நாள் பஞ்சமின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதிக்கு வந்து வராகி அம்மனுக்கு மிக உகந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி அந்த வராகி அம்மன் வழிபாட்டுக்கும் போயிட்டு வந்தேன், ஐயா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மிக அற்புதமாக அந்த அலங்காரம் அபிஷேகங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி பஞ்சமிங்கிறதுனால இப்போ வராகி பாடல்கள் கேட்கலான்னு ஒரு எண்ணம். அதுவும் வந்து ஆல்பம் சாங்காக இருக்குது, வராகி வராகி அப்படின்னு ஒரு பாடல் வருதுயா, அந்த பாடல் ஆல்பம் சாங்கு வராகின்னு போட்டு போட்டாலே வந்துடும் யா அந்த வராகி பாடல்லாம்.
0: வராகி வராகி என்ற அம்மன் பாடல், பக்தி பாடல், அப்படிதான்.
1: வராகி வராகி, ஆமா ஆமா.
0: வராகியா வராகியா?
1: வராகி வராகின்னு தான் வரும்.
0: படியுங்களுக்கு முடிந்த வகை படியுங்கள். அந்த முதல் பல்லவி முடியவில்லை.
1: வராகி வராகி அன்னையே அப்படின்னு சொல்லி
0: அன்னையே. சரி பார்ப்போம். அன்னை சக்தியினுடைய பாடலை வராகி அம்மன் பஞ்சமி தினத்திலிருந்து அவருக்கு அலங்காரம்
1: போட்டாலே பாடல்
0: வராகி. நான் முயற்சி செய்கின்றேன் அந்த பாடல் கிடைக்கும் ஒலிபரப்பை நாங்களும் கேட்டு அந்த வராகி அம்மனுடைய அருளை பெறுவோம். மகாலிங்கம் அவர்களே நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றியா?
0: நன்றி.
1: அதான் வாராகி வாராகி அன்னையே வாராகி வாராகி
0: அப்படி
1: அப்படின்னு சொல்லிட்டு.
0: நல்லது நல்லது.
1: நன்றியா, என்னுடைய கோரிக்கை ஏற்று நிகழ்ச்சியை அனுமதித்ததுக்கு நன்றி கூறி
0: விடுத்தவரவிடமும் செல்கின்றேன். நன்றி, மீண்டும் பெறவிடம். எல்லா நன்மையும் இறைவனால் உங்களுக்கு உண்டாகட்டும். அடுத்த உறவாக அழைத்துக் கொண்டிருந்தவர் நான் மீண்டும் அழைப்பார் என்று அணுகிறேன். அழைக்கின்றார், இணைவோம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ தாத்தா, நல்லா இருக்கீங்களா? தாத்தா
0: நான் நலமாக இருக்கின்றேன் செல்லக்குட்டி. நீங்கள் யார் பேசுகிறீர்கள்? நாங்கள் வாழ முடியாதுதானே, உயிரினங்கள் வாழ முடியாது. காற்றை இறைவன் படைத்திருக்கிறார். இந்த பஞ்ச பூதங்களே அது சிறிய வயதில் நீங்கள் அதை உணர்வீர்கள். சரி, உங்கள் வீட்டுக்கு அருகிலே எந்த ஆலயம் இருக்கின்றது?
2: வீட்டுக்கு அருகிலே சங்கிலி வீரன்.
0: சங்கிலி வீரன், சங்கிலி வீரன். அடிக்கடி செல்வீர்களா அந்த ஆலயத்துக்கு? அடிக்கடி அதிகமாக அந்த ஆலயத்துக்கு நீங்கள் செல்வீர்களா? தினமும் போவீர்களா? இடையிடையே போவீர்களா?
2: இடையிடையே
0: தான் போவீர்கள். அடுத்து வேறு என்ன பெரிய ஆலயமாக கோபுரங்களோடு இருக்கின்ற ஆலயம், பிரசித்தியான ஆலயம் எதுவும் இருக்கின்றதா? சிவன் கோவில், அம்மன் கோவில், சிவன் கோவில்.
2: அப்படி இருக்கும், ஆனால் எனக்கு
0: தெரியவில்லை. நீங்கள் இப்பொழுது அண்மையிலே நீங்கள் சென்ற எந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள்? அண்மையிலே சில நாட்களுக்கு முன்பு, மாதங்களுக்கு முன்பு?
2: இஞ்சிக்குடியில் சாமலா தேவி
0: சாமிநாதர் கோயில். சரி, உங்களுக்கு ஆலயத்துக்கு செல்வது விருப்பமா?
2: விருப்பம் தான்.
0: என்ன காரணம்? பட்டு பாவாடை உடுத்தி போகலாம், பொட்டு அழகான பொட்டு பூ எல்லாம் சூடி போகலாம், நண்பர்களோடு சேர்ந்து லாவி போகலாம், அம்மா அப்பா அவர்களோடு சேர்ந்து போகலாம், அங்கே காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் என்று விருப்பமா? அல்லது அங்கே இருக்கின்ற தெய்வத்தை வடிவாக அழகாக இருக்கும் என்று அந்த சூடனைகளை பார்க்க விருப்பமா? இல்லை வணங்கி உங்களுக்கு விரும்பியதை அவரிடம் சொல்லிவிட்டு வருவதை விரும்புகிறீர்களா?
2: ஆலயத்திற்கு போவது பிடிக்கும் தாத்தா, வழிபாடு செய்வது பிடிக்கும்.
0: வழிபாடு சிறப்பாக நான் கூறியதை, வழிபாடு என்ற வார்த்தை அந்த சொல்லை உபயோகித்து சொல்லுங்கள் மதுசிறை. நிச்சயமாக உங்கள் வழிபாடு இறைவன் காதிலே கேட்டு இறைவன் அந்த நெற்கருணையை உங்களுக்கு தருவார். வளரும் குழந்தை சிறப்பாக வளர்ந்து செல்வம் பெருக்கோடு நீங்கள் தெய்வீக குழந்தையாக இருக்க வேண்டும். நல்ல அன்னையர் உங்களுக்கு இருக்கின்றார்கள், அவர்கள் ஆன்மீக போதனையிலே ஆன்மீக சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவற்றை பின்பற்றலாம். சரி, இன்று நீங்கள் அப்படியானால் என்ன பாடலை உங்களுக்கு விருப்பமாக கேட்டு மகள இருக்கின்ற ஏதாவது பக்தி பாடல், நீங்கள் கேட்ட பாடல்கள் விரும்பிய பாடல்களாக இருக்கின்றதா?
2: பக்தி பாடல் தாத்தா.
0: வேறு மிக மிக சிறப்பு பக்தி பாடலே என் செல்வ குழந்தைய, என்ன பாடலை நீங்கள் கேட்கிறீர்கள் பேத்தி?
2: அபியண்ணனுக்கு முருகன் பிடிக்கும் தாத்தா, அதனால் சின்ன சின்ன முருகையா பாடல் வேணும் தாத்தா.
0: சின்ன சின்ன முருகையான்னு பாடலா?
2: ஆமாம் தாத்தா.
0: இந்த பாடல் திரைப்படத்தில் பாடிய பாடலா அல்லது தனிப்பட்ட முறையில வந்த பாடலா?
2: தனிப்பட்ட முறையில் அந்த பாடல்.
0: அப்படித்தான் வேறு என்ன, சின்ன சின்ன முருகையா என்ற பாடல் சிறப்பான ஒரு பாடல். உங்களுக்கும் அபி என்ற அபிக்கும் விருப்பமான பாடலா இந்த பாடல்?
2: ஆமாம் தாத்தா.
0: சரி, அப்ப நீங்கள் இருவரும் மட்டுமல்ல நாங்களும் உங்களோடு இணைந்து கேட்டு மகளை இருக்கின்றோம். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுடன் அம்மாவுடன் பேசி வானொலிக்கு வர வேண்டும் என்று விருப்பமாக பக்தி வேளையிலே ஓடி வந்த உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும். இல்லாமல்ல இறைவன் இறை சக்தி உங்களுக்கு நல்லருள் புரியும்.
2: நன்றி தாத்தா.
0: நன்றி. என் அன்பு பேத்தி, சின்ன சின்ன முருகையா கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். வாழ்த்துக்கலாமா? நன்றி.
2: நன்றி தாத்தா.
0: நன்றி, நன்றி. அடுத்த ஒரு உறவு வருகின்றார், அவரையும் இணைத்து விடுவோமே. வணக்கம், வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனமே, வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்கள் உங்கள் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன்.
0: சிறப்பு. நலமும் மகிழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டவை. நலமாக இருந்தால் மகிழ்வாக இருக்கலாம், மகிழ்வு இருந்தால் நலமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இன்று உங்கள் கோவையிலே மழை எப்படி இருக்கின்றது?
3: மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது ஐயா,
0: தொடர்ந்து.
3: ஆமா, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, மகாலிங்க ஐயா பேசும்போது வெயில் அடிச்சதுன்னாரு.
0: இரவு நேரம். பகல் நல்ல வெயில் என்றுதான் கூறியிருந்தார் அவர். சரியான 12 மணிக்கு பின்பு வெப்பம் தாங்க முடியவில்லை என்று.
3: எங்களுக்கு சூரியனை பார்க்கவே முடியல.
0: எங்களுக்கும் அதே நிலை. இப்பொழுது ஏதோ ஒரு மாதிரி ஒரு மயக்கமான சூரியனாக இருக்கின்றார், கண்ணை குத்துவது போல். ஆனால் இப்போ பிரகாசமாக இல்லை, காற்று நல்ல கம்பீரமாக இருக்கின்றது. நேற்று இரவு ஆரம்பித்த காற்று இன்னும் இன்று 2 மணிக்கு பின்பு மீண்டும் மழை பொழியும் என்று கூறுகின்றார்கள். கடந்த நாட்களிலே நல்ல சீறி மழையாக இருந்தது, சீறி பாயிற மழையாக அடிக்கடி கொட்டி கொண்டுதான் இருந்தது. ஆனால் வெள்ளம் பெருக்கெடுக்கவில்லை. இரவு பூராவும் நல்ல காற்று வீசியது. மரங்கள் எல்லாம் அழகாக ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கு. என்ன வரும், குச்சியாக நின்றவர்கள் இப்பொழுது பச்சை பசையில் என்று இலை குலைகளோடு இருக்கும் பொழுது காற்றும் வீசினோட கலகலப்பாக ஆடுகிற மயில் தோகை விரித்து ஆடியது போல் ஒரு ஒரு முழுமையான ஆட்டமாக இருக்கின்றது. ஆனால் மழை 2 மணிக்கு பின்பு மழை வரலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே இப்பொழுதும் தூறல் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு இல்லையா ஐயா?
3: எங்களுக்கு மழை இன்னைக்கு இல்லையா, மப்பும் மந்தாரமாவே இருக்கு.
0: மப்பும் மந்தாரமா இருக்கு, ஆனா மீண்டும் வருவதற்கு சார்ந்து இருக்கு.
3: நல்ல மழை, இன்னைக்கு மழை இல்லை ஆனா வெயிலும் இல்லை.
0: அந்த அந்த மழை குளிரிலே வெயில் அவரும் வந்து குளிரில் குளிராகி உங்களுக்கு குளிரை தந்து கொண்டிருக்கின்றார் போல் இருக்கும். இது எல்லாம் இயற்கை. எப்பொழுது எங்களுக்கு வெப்பம் வேண்டும், எப்பொழுது மழை வேண்டும் என்று நாங்களாக ஆளியை தட்டி பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் தானாக வர வேண்டும். அதுதான் இயற்கை. அந்த இயற்கை தான் கடவுள் என்று கூறுகின்றார்கள். இந்த பக்தியை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? நாங்கள் வாழும்போது பக்தி மார்க்கத்தை பின்பற்றலாமா? இந்த பக்தியை நாங்கள் பின்பற்றுவதால் எங்களுக்கு நன்மை உண்டா? அது உண்மைதானா என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
3: பக்திங்கிறது வந்து ஒழுக்கத்துக்கு ஒரு வழி ஐயா.
0: சிறப்பு
3: என்னன்னா, எந்த மதத்தை பின்பற்றுறோமோ அத பத்தி இது இல்ல, ஆனா ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி நம்ம பக்தி நெறியில
0: ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அதுக்குள்ளே வருகின்றதான் பூ கருணை சாந்தம் ஜீவகாருண்யம் அறம் மனிதநேயம் பஞ்சமா பாதங்களை விடுத்த வேண்டும். ஆனால் இந்த கடந்த இந்த இந்த ஆன்மீகத்திலே நாங்கள் ஒன்றை அணியக்கூடியதாக அறியக்கூடியதாக இந்த பாடலும் பாடும் பொழுது அடிக்கடி பாடும் பக்தியை கொண்டாடுவோம் என்ற பாடலும் இந்த நாங்கள் எப்படி வந்தோம் அப்படியே தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை உறுதியாக கூறு. எதையும் எடுத்து செல்ல முடியாது, அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம். அது அனுபவிக்கும் பொழுது பக்தி முறையிலே எப்படி அனுபவிக்க வேண்டும், அடுத்தவர்களை மதிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு அடுத்த துன்பத்தை உணர வேண்டும், உதவி செய்து வாழ வேண்டும், அடுத்தவனை ஏமாற்றி சதி செய்தெல்லாம் அந்த பஞ்சமா பாதங்களை செய்யக்கூடாதுதான் இந்த மதங்கள் கூறுகின்றன. எல்லா மதம் அதைத்தான் கூறுகின்றன. அதில் வந்து அனுபவத்தை பெற்றவர்கள் தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்தவற்றை போதித்திருக்கின்றார்கள். அந்த போதனைகளை வைத்து கொண்டுதான் வழிகளை காட்டுகிறது. இப்போ நீங்கள் கோவையில் இருக்கின்றீர்கள், நான் இங்கே இருக்கின்றேன், கோவைக்கு எத்தனை வழியால் வந்து சேரலாம், எந்த வழியால் வந்தாலும் கோவையை வந்தடையலாம். அதே போல இந்த மார்க்கத்தின் எந்த மார்க்கத்தின் வழியே சென்றாலும் இறுதியிலே இறைவனிடம் தான் செல்லுகின்றோம். அது ஒன்றுதான் நிரந்தரமாக இருக்கின்றது இந்த உலகில். சிறப்பு சிறப்பு சிறப்பான கருத்தை தருகின்றீர்கள். இந்த பக்தி பாடல்கள் என்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நீங்களும் பல பாடல்களை கேட்பீர்கள், நல்ல நல்ல பாடல்களையெல்லாம், புதிய பழைய கருத்தாளமுள்ள பாடல்களையும் கேட்பீர்கள். வேடிக்கையான நீங்கள் சில அப்படியான கேளிக்கையான பாடல்கள் எல்லாம் தருவீர்கள். இந்த பக்தி என்று எண்ணையுடன் எங்களை அறியாமல் ஒரு பக்தி பாடலை நாடும் அப்படியான வகையில் எந்த பாடலை நீங்கள் விரும்புவீர்கள்? அது எந்த பாடல்? முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், தேவியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், பலவிதமாக காட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாம் ஒரு இடத்தைத்தான் போய் அடைகின்றது. அப்படியான பக்தி பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
3: அதுல
0: பக்தியை காட்டுகிறார்கள், அதுல நல்ல பக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. நாங்கள்
3: நல்ல பக்தியை எடுத்துக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி.
0: என்ன பாடல் விருப்பமா இருக்கு?
3: அந்த மாதிரி பார்க்கும்போது படம் வந்து ஆடி வெள்ளி.
0: ஆடி வெள்ளி என்ற திரைப்படம், அதுல
3: அந்த வண்ண விழியழகு,
0: வண்ண விழியழகு என்ற பாடல், வண்ண விழியழகு வித்தியாசமான
3: விழியழகு,
0: வண்ண விழியழகி, அந்த வண்ண விழியழகு, வண்ண விழியழகி என்று ஆரம்பிக்கும் பாடல் ஆடி வெள்ளி திரைப்படத்தில் பக்தியோடு ஒலிக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்டோம். அது ஏனென்றால் இறைவன் வந்து எங்களுடைய அறிவு பசியை தூண்டின விட்டு எந்த வகையிலே எங்களுக்கு அந்த கடாட்சத்தை புகுத்த முடியுமோ அந்த வகையிலே தருவதாக பாடல்களை அமைக்கின்றார்கள். கேளிக்கையாக பக்தியை ஊட்டலாம், அமைதியாக பக்தியை ஊட்டலாம், அதாவது வந்து வீராப்பாக, அதாவது வீராப்பாண்ட சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி என்ற பாடல் அன்பின் எல்லையை காட்டுகின்றது.
3: இப்ப எங்க வீட்டு வேலைன்னு ஒரு படம் வந்தது, அதுல இருக்கிற பாட்டு எல்லாமே பக்தி பாட்டு.
0: ஆமா, எங்க வீட்டு வேலை,
3: ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பாட்டு, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பாட்டு.
0: சாமிகள் அதான் அவர் ஏகன் அநேகன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எந்த உருவத்தை எடுத்தாலும், எந்த உருவத்தை நாங்கள் பார்த்தாலும் அது இறைவழியை காட்டுவதற்கு தான் அந்த உருவங்கள் அவருடைய அவதாரங்கள் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால்
3: நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது ஐயா, அந்த சக்தியை வந்து நம்ம ஆண்டவன் வேண்டிக்க
0: வாழ்த்துக்கு. அந்த சக்தியை பல உருவங்களில் நாங்கள் உருவகிச்சு நிர்ணயித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பேசும் பொழுதுதான் ஒரு விடயத்தை எனக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. பக்தியை சிறப்பாக சிரமத்தோடு நாங்கள் பக்தி சிரத்தையோடு உண்மை அன்போடு செல்லும் வேளையிலே ஒரு சிலரின் சொந்த தேவைக்காக கருத்துக்களையும் காட்சிகளையும் வழிமுறைகளை மாற்றி அமைத்து எங்களையும் திசை திருப்பி கொண்டு போகின்றார்கள். அதைத்தான் பிள்ளைகள், அதைத்தான் மாயை என்று கூறப்படுகின்றது. அந்த மாயை வலைக்குள் விழாமல் நாங்கள் நிதானமாக எங்கள் ஆறாவது புத்தியை உபயோகித்து நேரடியாக இறைவனோடு நாங்கள் ஒன்றிணையலாம், ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு.
3: அதுதான் சிறப்பாக இருக்கும்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்தை பகிர்ந்து கொண்டோம் நாகப்பன் அவர்கள். குறுகிய நேரத்தில் பெரிய விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு போகின்றோம். அது சிறுக சிறுகத்தான் அதை புரியவும் வைக்க முடியும். நன்றி உங்களுக்கு இணைந்தமைக்கு, உங்கள் நேரத்துக்கு நன்றி. வண்ண விழியழகி என்ற பாடலோடு இணைவோம், கேட்டு மகிழ்வோம். உங்களுக்காக அந்த பாடல் தருகிறேன். நன்றி.
3: என்னையா
0: கூறுகிறீர்கள்?
3: அது நிகழ்ச்சி இறுதியில் வரும்.
0: ஆ சரி, அது அது உங்களுடைய முத்திரை. சரி, அதன்படி செய்வோம். நன்றி நன்றி நன்றி.
4: நாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அடியும் கோவணமும் வராது, நன்குணர்ந்து கொண்டு

இந்த பாடலே வந்த சிறப்பான சரணம் அந்த சரணம். அதை உணர்ந்து நாங்கள் சென்றால் நிச்சயமாக இறைவன் பாதம் திருப்பாதத்தின் திருநிழல் எங்களுக்கு கிடைக்கும் என்றது நம்பிக்கை. அவை கிடைத்தால் மனதில் அமைதி சாந்தம் துன்பங்கள் விட்டு போகும் என்று அறியும். இந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

உலகிலே உள்ள ஆன்மாக்களுக்கு நிரந்தரமான ஒரு உறவு என்றால் அப்பன் அம்மை இருவரின் உறவுதான் முதலில் நிரந்தரமான உறவு. பிறப்பிலிருந்து இறப்பும் வரைக்கும், பிறந்த பின்பும் இறந்த பின்பும் இந்த பேர் தாய் தந்தையர் தான் அன்பை நிரந்தரமாக சொல்வதாக எண்ணுகிறோம். அந்த அன்பைத்தான் தாயுமாக தந்தையுமாக இருக்கின்ற இறைவன் தருகின்றார் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றன. புராணங்களிலே காணப்பட்ட வரலாறுகளின்படி தந்தையாகப்பட்டவர் அவர்தான். அந்த பக்தி வரும்பொழுதுதான், அது பக்தியாக அவரிடம் செல்லும் பொழுது பரவசம் அடைகின்றது ஆன்மா. அந்த பரவசத்தினாலே தான் பல பல வார்த்தைகளை கூறாமல் ஒரே வார்த்தையை மட்டும் கூறிக்கொண்டு ஆடி பாடி கூத்தாடு தங்கள் மெய் மறந்து அந்த பரவசத்தாலே பாடுகின்றார்கள். பரவசம் என்பது பக்தியினுடைய மறுபக்கம். இந்த பக்தியும் பரவசமும் கொண்டு என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்று சிவனை மட்டும் ஏங்கி தவித்து மாணிக்கவாசருடைய திருவாசகத்தின் வரிகளிலேயும் அதற்குள்ளே புகுத்தி பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் பகாசுரன் என்ற திரைப்படத்தில் அந்த பாடலாக நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிவத்தை முழுமையாக நம்புகின்ற எங்கள் எல்லோருக்கும், இறைவனை முழுமையாக நம்புகின்ற எல்லோருக்கும் சிவன் என்ற நாமத்தை சூட்டுகிறோம் இறைவனுக்கு. ஆதலால் என் அப்பன் என் அன்னை இந்த ரெண்டும் அவர்தான். அவர்தான் இந்த அன்னையையும் தந்தையும் கொடுத்திருந்து மீண்டும் இது பிறவி முடிந்த பின்பு அவரிடம்தானே செல்கின்றோம். அணைத்து கொள்ளுகின்றார் தாயாகவும் தந்தையாகவும் எங்களை. தந்துவிட்டு எங்கள் கர்ம வினியை பார்த்து மீண்டும் எங்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று அனுப்புகின்றாரா அல்லது தன்னுடன் இணைத்து வைத்துக்கின்றது, அது அவரை பொறுத்தது. உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாரத்தில் ஒரு நாள் பெறும் வெள்ளிக்கிழமைகளிலே மொன்றியல் தமிழ் வானொலியினால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட 2 மணி நேரம் பக்தி வேளையாக

அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்

0: அதிகாரம் இங்கே,
1: இவை எல்லாம் எங்கே என்று ஒரு வினாவை தொடுத்து ஆழமாக பதிந்திருக்கும் அந்த உண்மை எதுவுமே இல்லை, பிறப்பும் இறப்பும் அன்பும் தான் நிரந்தரம் என்று காட்டப்படுகின்றது இந்த பக்தி மார்க்கத்திலே. இந்த வேளையிலே இனிமையான ஒரு பாடலை கேட்போம் என்று கூறி ஆடி சிவப்புக்கல் மூக்குத்தி என்ற திரைப்படத்து பாடலொன்றை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, அந்த பாடலை இப்பொழுது உங்களோடு இணைந்து இந்த பக்தி மார்க்கத்திலே கேட்போம்.

குலம் தலைக்க வர வேண்டும் குலமகளே மலைமகளே என்று அன்னை பராசக்தியை மலைமகளாக உருவகித்து பாடிய ஒரு பாடல். அவரை நாங்கள் வணங்குவதால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை அழகாக எடுத்துரைத்து, எங்களுக்கு எது வேண்டும் அதற்கு மலைமகள் அருள் வேண்டும். மலைமகள் யார்? அர்த்த நாரீஸ்வரர் என்று இறைவன் சரிபாகத்திலே இருக்கின்ற தாய். இந்த நிரந்தரமான தந்தை தாய் தாயுமானவர் என்ற கருத்து கம்மிய மலைமகள் தாயுமானவர்களிருந்து தான் கிடைக்கின்றது. எங்களுக்கு மலைமகளை வணங்கினால், அன்னையிடம் கேட்டால் அப்பாவிடம் கூறி எங்களுக்கு வேண்டியதை பெற்று தருவார்கள் அல்லவா? அந்த நம்பிக்கை, அன்னையிடம் உள்ள பாசத்தினால் அன்னைக்குத்தான் அந்த கருணையும் உண்டு. அதனால் இந்த திரைப்படம் ஆக இருக்கும் பொழுதும் எங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை தொட இருக்கின்றது இந்த திரைப்படம். இன்னும் 2 வருடங்களில் 50 வருடத்தை கண்டுபிடும். அன்று வந்த தயாரிப்புகளிலே வெளியான திரைப்படங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு எது வேண்டும், பக்தி மார்க்கம் வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி எத்தனையோ கதை அம்சங்களோடு பொருந்திய திரைப்படங்களை தந்தார்கள். ஏன், பக்தி திரைப்படங்கள் என்று 100 நாட்கள் ஓடிச் சென்ற திரைப்படங்களும் உண்டு. அன்பு உறவுகளே, அந்த வகையிலே இந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான பாடலை தந்திருந்தீர்கள் என்று பக்தி மார்க்கத்திலே, பக்தி மார்க்கத்தில் சக்தி வழிபாடும் ஒன்று என்பதை உணரும் வகையில் கிடைத்த பாடல்.

உண்மையிலே தெய்வ பக்தி என்பது எங்கள் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அந்த தெய்வ பக்தியினால் எங்களுக்கு கிடைக்கின்ற வரங்கள் வாழ்க்கைக்கு கிடைத்த பெருவரங்களாக பாக்கியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது வழக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் வராகி அம்மன் என்ற ஆலயத்திலே பஞ்சமி தினமான பூசையிலே தரிசனத்தை கிடைத்து அன்போடு வந்து எங்களோடு இணைந்து கொண்டார் பக்தி வழி பக்தி மார்க்கத்திலே செல்லும் அன்பு மகாலிங்கம் அவர்கள். அதிலே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். முடிந்தவரை ஒரு பாடல் எனக்கு கிடைத்திருக்கின்றது, அவர் அனுப்பி இருக்கின்றார் தான். அன்னை வராகியை புகழ்ந்து அவருடைய சிறப்பை தெரிவிக்கும் பாடல், ஒரு புகழ் மாலையாக ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. மகாலிங்கம், உங்களோடு நாங்கள் முனைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே. ஒலிக்கின்றது பாடல் இந்த பக்தி வேளை நேரத்திலே மூன்றியல் தமிழ் வானொலியிலே 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று வெள்ளிக்கிழமைகளிலே கிடைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் சில சிந்தனைகளை நாங்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்ந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? வராகி அம்மனை பற்றித்தான் இந்த பாடல் வருகின்றது. கேட்போமே.

வராகி அம்மன் புகழ் மாலையாக ஒரு அந்த தொகையிலே ஒரு பாடலாக இந்த பாடலை கிடைக்கக்கூடியதாக இருந்ததும் அந்த அம்மனின் அருள்தான். அதுவும் பஞ்சமி நாளன்று கூறப்படுகின்றது அல்லவா. எங்கள் ஆன்மீகத்திலே வெறும் கிரக சஞ்சாரங்களுக்குள்ளே திதி என்று ஒன்று இருக்கின்றது. அதிலே ஐந்தாவது நாளாக ஏகாதசியிலிருந்து ஐந்தாவது நாளாக வரும் பஞ்சமி திதியிலே அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திதியாக அமைகின்றது. அந்த பஞ்சமி திதியிலே மங்களமான காரியங்கள் எதுவும் யாரும் செய்யப்போவதில்லை. அந்த பஞ்சமி திதியிலே ஏற்படுகின்றத அமங்கலத்துக்கு கூட விசேஷமான பரிகாரங்களை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அந்த திதியிலே நடப்பவை அத்தனையும் அனர்த்தங்களாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் சங்கரிக்கும் வகையிலே சம்ஹாரம் செய்து எங்களுக்கு பரிகாரம் சிறப்பாக தந்து எங்களை ஆரவாரப்படுத்தி எங்களுக்கு அதிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று நல்லனுக்கிரகம் பெற வராகி அவதாரத்தில் வந்த அம்பாள் துணை நிற்பாள் என்பதுதான் அந்த என்னுடைய சிறு கருத்தாகும். அந்த வராகி அம்மனை அதுவும் இந்த பஞ்சமி திதியிலே வணங்குவதால் ஏற்படுகிற பலன் எப்படி இருக்கும் என்று அழகாக இந்த புகழ் மாலையிலே தந்தது. அந்த வராகி அம்மன் என்றால் யார்? வராகி அம்மனுக்காக என்று முன்பு நாங்கள் சரவணன் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அந்த வராகி அம்மனை நாங்கள் இந்த பஞ்சமி நாளிலே அந்த ஆலயத்துக்கு

சென்று வழிபட்டு அந்த அபிஷேகங்களை பார்த்து அந்த சோழனகளை நாங்கள் பார்த்து அதிலே எங்கள் மனதை பறைகொடுத்து அவரோடு ஐக்கியமாகி வருவது போன்று அந்த அம்மனை எங்கள் வீட்டிலேயும் நாங்கள் இருந்து கொண்டு வழிபடலாம் என்று எங்கள் மதங்கள் கூறுகின்றன. எல்லா சமயங்களும் கூறுகின்றன. வீட்டிலிருந்து தொழவலாம், வணங்கலாம், கும்பிடலாம் என்றெல்லாம் கூறுகின்றது. இன்றைய நாளிலே ஒரு தடமாவது நாங்கள் இந்த பஞ்சமி திதியிலே ஒரு தடவை வராகி அம்மனே சரணம் என்று கூறினால் கூட அந்த அம்பாள் நிச்சயமாக எங்களுக்கு அருள்வார். நாங்கள் வணங்காது விட்டாலும் இன்று வரும் இந்த துர் சம்பவங்களை அந்த வராகி அம்மன் துடைத்து விடுவார், சங்கரித்து விடுவாள் என்று அங்கே வருகின்ற இன்னல்களை எல்லாம் சம்ஹாரம் செய்து விடுவாள் அந்த சங்கரன் மனைவி என்று புராணங்கள் நிறைய கூறுகின்றன. இவையெல்லாம் பொய் அல்ல. ஆனால் நிதானமாக அதை உண்மையாக சரியான பக்தி முறையோடு வணங்கி வரும்பொழுது அதனுடைய அனுகூலம் எங்களுக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். இதை ஒரு வியாபார நோக்கத்துடன், விளம்பர நோக்கத்துடன், தங்களுக்கு அனுதாபம் தேடும் நோக்கத்துடன் ஒரு சிலர் செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது சரியென்று நாங்கள் வாதாடவோ பிழையென்றும் வாதாடவோ வேண்டாம். வராகி என்றால் என்ன, வராகி அம்மன் என்றால் யார், அந்த பஞ்சமி என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் அந்த பூசைகள் அதுகளை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இனிமையான இந்த வேளையில் நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் அன்பு மகாலிங்கம். நீங்களும் ஒரு பாடலை அனுப்பியிருந்தீர்கள். இது ஆல்பம் பாடல் என்றபடியால் எடுத்த உடனே இந்த பாடல் தான் எனக்கு கிடைத்தது. எனக்கும் பிடித்திருந்தது, எல்லோருக்கும் பிடித்திருக்கும். அன்னை வராகி அம்மனின் அருள் எங்கள் எல்லோருக்கும் பாலிப்பதாக என்று இன்றைய பக்தி வேளையிலே கூறிக்கொள்வோம்.

0: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எது தலைவனை இங்கு உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எது தலைவனை இங்கு உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். நிகழும்
1: நகர்ந்து கொண்டிருக்கும் பக்தி வேளையிலே கனடாவில் நாங்கள் இப்பொழுது மதியம் நண்பகலை தாண்டி பிற்பகல் ஒரு மணியையும் 2 நிமிடத்தையும் கண்டுவிட்டோம். நீங்களும் முன் இரவிலே இருந்து இன்றைய நாளின் 10:32 கண்டுகொண்டீர்கள். நகரம் நாழிகையெல்லாம் நமக்கு நல்ல நாழிகையாக இருக்க வேண்டும். நாழிகை நகரும் வேளை கிரகங்களும் கோளங்களும் மாறிக்கொண்டிருந்து அதற்குரிய அனுக்கிரகங்கள் எங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் அருள் பாலித்து கொண்டிருப்பது இறை சக்தி. அந்த இறைவனை நாங்கள் பல உருவங்களிலே வச்சு நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒரு சிலர் இறைவன் ஒருவன் தான், வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய அனுக்கிரகங்களையும் பெற்று அதை போற்றுகின்றார்கள். அதேவேளை சைவ சித்தாந்தங்களுக்குள்ளே நுணுக்கமாக ஆராய்ந்து ஏனைய மதங்களெல்லாம் வருவதற்கு முன்பு வந்த சமயமான சைவ மதம், இந்து மதம் என்றெல்லாம் கூறி அதற்குள்ளே பிரிவுகளையெல்லாம் கண்டு மக்கள்தான் அதை பிரிவு கண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் அப்படி அனுக்கிரகம் செய்திருக்கின்றார் ஒவ்வொரு அவதாரங்களாக வந்து என்று யுகம் யுகமாக கூறுகின்றார்கள். உண்மை என்ற ஒன்று நாங்கள் பேசியதிலிருந்து தெரிகிறது. இறைவன் என்பது ஒருவன் இருக்கின்றார். இறைவன் என்ற ஒன்று இருக்கின்றது, அழியாத சக்தி. அதை சக்தி என்றும் சிவன் என்றும் வேறு வேறு பெயர்களிலும் உருவங்களிலும் காட்டப்படுகின்றது. ஆனால் ஏகனாக இருக்கின்றார் இறைவன் என்பதுதான் உறுதியான உண்மை. அந்த வகையிலே முருகன் என்ற அவதாரத்திலே வந்த வேளையிலே முருகன் செய்த திரு விளையாடல்கள் அற்புதங்கள் எல்லாம் இறைவனைத்தான் சாரும், இறைவன்தான் முருகனாக வந்து செய்திருக்கின்றார் என்று உண்மை தத்துவங்கள் கூறும் வேளையிலே அதை ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுக்கு கிடைத்தவாறு கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே எந்த வகையிலே கொண்டாடினாலும் பச்சையிலே நாங்கள் எந்த உருவத்தை சோடித்தாலும் பச்சை பச்சை தானே, பச்சை என்ற ஒன்று உண்மைதானே. அதே ஒன்று இறைவனுடைய அந்த பரவசத்தினாலே நாங்கள் எத்தனை விதமாக அவரை வர்ணித்து கொண்டு போனாலும் உருவகித்து கொண்டு போனாலும் இறைவன் ஒருவன்தான் என்பதை எல்லா ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அந்த வகையில் சின்ன குழந்தைகள் கூட விரும்பக்கூடிய வகையில் சில பாடல்கள் வெளிவருகின்றன. அதிலே முருகையா என்ற சின்ன சின்ன முருகையா என்ற ஒரு பாடலை வெள்ளிக்கிழமை தோறும் முன்பு நடந்த சிறுவர் பூங்காவை வந்து அலங்கரித்த எங்கள் சின்ன குழந்தை மதுசூரி இன்று பெரியவளாக வந்துவிட்டார். குரல் அப்படியே இருக்கின்றது, மிகவும் பாசமாக இருக்கின்ற பேர்த்தி தானும் ஓடி வந்து அம்மாவுடன் இணைந்து இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். சின்ன சின்ன முருகையா என்று பாட வைக்கின்றார். அந்த பாடலை அவரோடு இணைவோம், நாங்களும் கேட்போம். அன்பு பேத்தி மதுஸ்ரீ, உங்களுக்காக இந்த பாடல் இன்றைய பக்தி வேளையிலே.

சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிரத பிரியனாம், பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகன் அவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா.

தாயிடம் ஆசி பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனாம், கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனாம், தேன் தமிழ்காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தாதி சித்தனாம், சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா.

மனப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, காபடி பிரியனா, ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா, அப்படிப்பட்ட முருகனவே வரும்

சிறப்பான இந்த பாடல் சின்ன குழந்தைகள் கூட இலகுவாக கேட்டு, முருகன் என்றால் யார், முருகனை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும், முருகனை வணங்குவதற்கு என்ன காரணம், எந்த பண்புகளை நாங்கள் அடைய வேண்டுவதற்கு இறைவன் முருகன் என்று அவதாரம் எடுத்து இவற்றையெல்லாம் செய்தார், எங்கெங்கு இருக்கின்றார், எப்படியெல்லாம் செய்வார், எப்படிப்பட்டவர் என்று எத்தனையோ நாமங்களினால் அழைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனையும் ஒரு முருகனைத்தான் கூறப்படுகிறது, அதுவும் சின்ன முருகன். இதிலே மிகவும் ஆழமான கருத்து, முத்துக்குமரன் அவர் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்த சிவகுமாரன் என்ற பெயரை பெற்றவர். அதன் தத்துவம் என்னவென்றால், உலகத்திலே நாங்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும், சின்னவர்கள் இளையவர்கள் சிறியவர்களுக்கு அற்புதமான அனுபவம் ஏற்பட்ட உண்மைகளை தரும் பொழுது, எங்களுக்கு தெரியாதவற்றை அவர்கள் போதிக்கும் பொழுது, நாங்கள் குனிந்து அவர்களுக்கு பணிந்து அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை உபதேசங்களை. இது ஒரு பெரிய தத்துவம். அந்த அவதாரத்தை எடுத்து அப்படி திருவிளையாடல்கள் ஒன்றாக காட்டி இருந்தார் இறைவன். இதையெல்லாம் நுணுக்கமாக துல்லியமாக ஆராய்ந்து சுருக சுருக அவற்றை சேர்த்து எங்களுக்கு பெருங்கருத்துகளாக பொதித்து தருவது பக்தி மார்க்கங்கள் தான். உறவுகளை இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எப்படி அழகாக முருகனுக்கு ஒரு பாடலை அமைத்து அவருக்கு எது விருப்பம், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்வதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பிரதி தாக்கத்தை சொல்லாமல் சொல்லி சென்ற எங்கள் சிறு குழந்தை மதுஸ்ரீ, நீங்கள் கேட்ட பெருங்கருத்தான இந்த பாடலை கேட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிறு முருகன் வடிவோடு வந்து உங்களுக்கு பலம் தருவார், அவர் கருணை புரிவார், அவர் கடாட்சத்தால் உங்கள் முன்னோர்கள், உங்கள் மூதாதையர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் தாய் தந்தையர்கள் காட்டும் வழிப்படி நீங்கள் நடந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும், ஆன்மீகம் உங்களுக்கு நிச்சயமாக துணை புரியும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் நிகழ்வை. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பக்தி வேளை.

இவையெல்லாம் ஒருபோதும் வாராது என்ற உண்மை தெரிந்த நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எங்கு விட்டாலும் சிறப்புத்தான். ஆனால் அதில் ஆன்மீகத்திலே வரும் அந்த உண்மை தத்துவங்கள் என்றும் எங்களை வழி நடத்தும் என்பது உண்மை. பக்தியிலே பரவசம் என்று ஒன்று இருக்கின்றது அன்பு உறவுகளே. உண்மையிலே அவர் மீது அந்த பக்தி, இறைவன் மீது அவருடைய எங்களுக்கு அவர் காட்டும் கடாட்சங்களை உணர்ந்து விட்டோமானால் பரவசம் அடைந்து விடுகிறோம். அந்த பரவசம் வந்து பேரானந்தத்தை தருகின்றது. என்ன பேரானந்தம்? இனிமேல் எங்களுக்கு பிறவியே வேண்டாம். இந்த பிறவி துன்பங்களை நாங்கள், இந்த துயர்களை எல்லாம் நீக்கி, செய்த கர்மங்களை எல்லாம் நீக்கி, ஆணவங்களை விட்டு, ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மயக்கத்திலே வீழாமல் உன்பாதம் வருகின்றோம் என்னும் வேளையிலே அதை அடையும் வேளை ஏற்படுவது ஒரு பரவசம். அந்த பரவசத்தின் நிமித்தம் ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் பக்தியின் முத்தி முத்தி, அதாவது பக்தி முக்தி பரவசமாகி முக்தி நிலை அடையும் வகையிலே இறைவனை காணும் பரவசம் வருகின்றது அந்த வேளையில் ஒலித்த பாடலாக ஒரு திரைப்படத்தில் வந்த பாடலோ கேட்போம்.

தங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

அற்புதமான இந்த பாடல் பக்தியோடு ஓடி வந்து அது முக்தி அடையும் நிலையிலே பரவசமாகித்தான் செல்கின்றது, எங்களையும் பரவசமாக்குகின்றது. இந்த உலகம் ஆடுகின்றது, அசைகின்றது, ஓடுகின்றது, பாடுகின்றது. இந்த பெரும் ஐம்பூதங்களும் அசைகின்றன. அந்த அசைவுதான் இறைவன். அந்த இறைவனுடைய நடனம் நின்றுவிட்டால் இந்த அசைவுகள் நின்றுவிடும், பிரபஞ்சமே உறைந்துவிடும். இந்த உலகில் உள்ளவர்கள் உய்ய வேண்டும் என்று அந்த ஏழு சிரங்களையும் உள்ளே அடக்கி அதில் வருகின்ற நாதகீத போதங்களை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் இனிமையாக, மகிழ்வாக, மங்களமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடனத்தை அவர் செய்கின்ற ஐந்தொழில்களும் நடனமாக கணிக்கப்படுகின்றன. அது அவருக்கு ஒரு ஆனந்த திருநடனமாக இருக்கின்றது. அவர் ஆனந்த திருநடனத்தை நாங்கள் காண வேண்டுமென்றால் எங்கள் பண்பாடு விழுமியங்களை, சமய முறைகளை, அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதனால்தான் அவை எங்களுக்கு தென்படுகின்றது. அவற்றை காணும் பொழுது எங்களுக்கு பரவசம் கிடைக்கின்றது என்ற உறவுகளை இந்த பக்தி வேளையை இனிதாக நகர்த்தி கொண்டு வரும் வேளையில் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டோம். அன்புடனே வந்து இணைந்து சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நாகப்பன் அவர்கள், காரைக்கால் எங்களுடைய கோவை மாநகரத்து நாகப்பன் அவர்கள், திரைப்படங்களிலும் பாடல்கள் வருகின்றது, பக்தி பாடல்கள் சங்கீத சாகித்ய மண்டலங்களெல்லாம் கொடுக்கின்ற கர்நாடக இசை மூலம்தான் பக்தி வளர்வது மட்டுமல்ல திரைப்படங்களிலும் வருகின்றது. அந்த திரைப்படங்களில் வருகின்றது எங்களுக்கு கிடைக்கின்றதும் அந்த சங்கீத அந்த ஆட்டத்துக்குள்ளே தான் இருக்கின்றது, அந்த சுரவரிசைக்குள்ளே தான் இருக்கின்றது, அந்த ஏழு சுரங்களுக்குள்ளே தான் அமைந்திருக்கின்றது. இதை அந்த மும்மூர்த்திகள் அன்று சங்கீதமாக எங்களுக்கு இசையோடு கொடுத்திருக்கின்றார். அதற்குரிய கருவிகளை, மரபு கருவிகளை எல்லாம் படைத்திருக்கின்றார். இவை எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது எல்லாம் அல்ல இறைவனோடு என்றுதான் எல்லாவரும் கூறுகின்றார்கள். எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வருகின்ற ஓசை இசை, எப்படி எந்த நரம்பு துளை தோல் கருவிகள் எதை எடுத்துக்கொண்டாலும் இடி மின்னல் போன்றதிலே வந்த இசை வந்தாலும் அது இறைவனுடைய அம்சம்தான் என்று பொறுத்துகிறார்கள். ஆதலால் இறைவனுடைய கருணை இல்லாமல் எதுவும் நடைபெறும்போது இறைவன் ஒருவன் இயற்கையோடு இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அது எங்கள் கண்களுக்கு பல உருவங்களாக, பல கேளிக்கைகளாக, பல காரண காரியங்களாக காட்டிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்கின்றது, புராணங்கள் உண்மையை கூறுகின்றன. அதை மேம்படுத்தி கொண்டு செல்வதை நாங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. உண்மையென்ற ஒன்று இருக்கின்றால் உண்மை இதயத்தோடு, இதய சுத்தியோடு வணங்கி வருவோம், பக்தியோடு. அந்த வகையில் இறுதியாக ஒரு பாடலை நான் தந்து நீண்ட நேரம் எடுக்காமல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இறுதியாக தாருங்கள் இந்த பாடல் என்று இறுதியாக வந்து இணைந்த நாகப்பன் அவர்கள் தந்த ஒரு பாடல், ஆடி வெள்ளி என்ற திரைப்படத்தில் வண்ண விழி அழகி என்று வரி எடுத்து பாட இருக்கின்றது. அந்த பாடல் என்ன பக்தியை தருகின்றது கேட்போமா?

வண்ண விழியழகி வாச குழல் அழகி மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி சக்தியாக இருந்து பல்லாண்டு காலமாக பிரபல்யமாக பரவசமாக எங்களுக்கு பக்தியை ஊட்டி எங்கள் எல்லோரையும் அல்லும் பகலும் அனுதினமும் காத்து கொண்டிருக்கும் அந்த பெரும் சக்தியை பற்றிய பாடலை இறுதி பாடலாக தந்து கேட்டு இன்று பக்தி வேளையை நிறைவு கொண்டு வருவதற்கு அன்புடன் நாகப்பன் தந்த பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். ஆடி வெள்ளி என்ற திரைப்படத்தில் ஒலி செய்த பாடலோடு அன்னையும் தந்தையும் உலகத்தில் எவ்வளவு உண்மையோ நிரந்தரமோ அதே போன்றுதான் அன்னை அர்த்தநாரீஸ்வராக இருக்கும் சிவசக்தி எங்களுக்கு மிக முக்கியம் என்று சைவ மதம் கூறுகின்றது. ஏனைய மதங்களும் இறைவன் ஒருவன்தான் ஏகனாக இருந்து அநேகனாக காட்டப்படுகின்றான் என்ற உண்மைகளையும் தத்ரூபமாக அவை நடந்த விடயங்களை எல்லாம் புராணமாக எழுதி அனுபவங்களை எல்லாம் கொட்டி பகிர்ந்துவிட்ட இந்த பக்தி மார்க்கத்தை நாங்கள் விட்டு விலகாது அதன்படி செல்வோம், இணைவோம், முக்தி பெறுவோம் என்று கூறி இன்றைய பக்திகளை இணைந்து சிறப்பித்த சியாமலா, மகாலிங்கம், மதுஸ்ரீ, நாகப்பன் இவர்களும் இணைப்பிலே இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஏனைய உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வாரத்தில் ஒரு நாள் நிகழ்த்துவதற்காக தந்த மன்றிகள் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்களுக்கும் பிரத்யேகமான பக்தியோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 19வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையின் நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே என் அன்புநேய நெஞ்சங்களே உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எங்கள் இறைவனையும் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழுக்கும் வணக்கம் கூறி உங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

வணக்கம் உறவுகளே, நொடியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? உறவுகளே, நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமென்று நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன்.

இனிமையான இந்த இங்கிதமான வேளை நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் வேளையிலே மகிழ்வோடு கேட்க இருக்கின்றோம். கதம்பம் நேயர் விருப்பம். இன்றைய கதம்பம் நேயர் விருப்பமாக வரும் பாடல்கள் பாடினோர் பாடல்கள் என்ற தலைப்பில் வருகின்றது. ஏனென்றால் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வு கதம்பத்தில் வந்த வடிவம் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு. பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் அற்புதமாக வந்து எங்கள் அன்பு உறவுகள் தங்கள் சொந்த குரலில் பாடிச் சென்ற பாடல்கள் இப்பொழுது வருகின்றது காற்றலைக்கு திரைப்பட பாடல்களாக. அந்த வகையில் இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து கலந்துவிட்டு எங்கள் வடலூர் ஆனந்தன் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருந்தார். அது எந்த பாடல் என்று இப்பொழுது தரட்டுமா? அதுதான் இந்த பாடல்.

மல்யுத்திலிருந்து மகிழ்வோடு வந்த மகாலிங்கம் அவர்கள் வருடப்பிறப்பின் பின் வந்த முதல் நிகழ்வு பாடுவோர் பாடலாம் என்ற வகையிலே அன்பாக இணைந்து சிறந்து சிறப்பித்து மலர்ந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலை பாடியிருந்தார். அந்த பாடலும் காற்றலையில் ஓடி வருகின்றது. காற்ற கேட்க நாங்களும் அவர் பாடிய பாடல் இதுதான் என்று கேட்டு மகிழ்ந்திருவோம்.

அடுத்து வந்து இணைந்து அத்மாக பாடிக்காட்டி அழகாக பாடிக்காட்டியவர் எங்கள் ரேவதி, திருநின்ற ஊர் கே கே நகரிலிருந்து வந்திருந்தார். சென்னையிலிருந்து அவர் பாடிய பாடல் இப்பொழுது காற்றலையில் பாடினோர் பாடலாக மலர்கின்றது.

அன்பு செல்வம் ரித்திக் ரேவதி அவர்களுடைய பேரன். அவரும் வந்து இணைந்து மழலையிலே பேசி மகிழ்வித்து எல்லோரும் திகழ்ந்திருந்த இந்த வேளையிலே ஒரு பாடலை பாடி காட்டியிருந்தார். அது இதுதான் அந்த பாடல்.

அன்பு நேயர் காரைக்கால் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவனும் வந்து பலபடி எங்களை பேசி மகிழ்ந்து பொது அறிவுகளையும் கூறிவிட்டு பாடியிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது காற்றலை அலங்கரித்து எங்கள் காதோரம் வந்து இனிக்கின்றது.

ஆச்சரியப்படும் வகையிலே அடுத்து ஒரு பாடலில் ஒரு உள்ளத்தையும் தொட்டுச் சென்ற ஒரு பாடலை எங்கள் மணலூர் குருபாஸ்கர் அவர்கள் பாடியிருந்தார். அந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல் என்று எல்லோரும் கூற கேட்டேன். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் எல்லோரும் கேட்டு அது என்ன பாடலா இருக்கும் என்று தெரிந்து கொள்வோமா? இதுதான் அந்த பாடல்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தார்.

இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றான்.

நானும் சளைத்தவன் அல்ல, வருகின்றேன் என்று சவுதி அரேபியாவிலிருந்து ஓடி வந்தார் எங்கள் அன்புனைய நெஞ்சம் ஃபாரூக் அவர்கள். பாட எனக்கும் தெரியும், நானும் பாடி காட்டுகிறேன் பாருங்கள் என்று ஒரு பாடலை தந்தார். அது வேற எதுவும் இல்லை, இந்த பாடல்தான்.

அகம் மகிழ்ந்து ஓடி வந்து இணைந்த எங்கள் கரூர் கண்ணன் வளமை போல நகைச்சுவையும் மகிழ்ச்சியையும் தந்து பாடலை கொடுத்திருந்தார். கேட்பதற்கு இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்கு எது என்று தெரியும். அதுதான் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. உங்களோடு நானும் இணைந்து கேட்கின்றேன் அந்த பாடலை.

எங்கும் நான் போகவில்லை, உங்களோடு தான் இருக்கின்றேன் என்று ஓடி வந்து இணைந்து கொண்ட எங்கள் அன்பு புதுக்கோட்டை எம்ஆர் செல்வகுமார் அவர்களும் ஒரு பாடலை பாடி காட்டியிருந்தார். அவர் கூறிய கருத்தின்படி இதுதான் அந்த பாடலாக இருக்கின்றது. எங்கே அந்த பாடலையும் நாங்கள் செவிமடுப்போமா?

இறுதி வரை இருந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து பல அற்புதமான கருத்துக்களை குரு எல்லோருடன் நகைச்சுவையாக பேசி மகிழ்ந்த நிகழ்ச்சியை நீடித்துக் கொண்டு சென்றவர்களுள் எங்கள் ஏ ஆர் நாகப்பன் அவர்களும் ஒருவர்தான். அவரும் எனக்கும் பாட முடியும் இப்பொழுது என்று துணிந்து வந்து பாடுகிறார். வார வாரம் பாடுவோர் பாடலே இன்று பாடுவோர் பாடலில் வந்து அவர் பாடின பாடல் பாடினோர் பாடல்களுள் இதுதான் அவர் பாடின பாடல் என்று எங்களுக்கு தெரிய வைக்கின்றது.

அமைதியாக வந்தாலும் எனக்கும் பாடத் தெரியும் பாடி காட்டுகிறேன் பாருங்கள் என்று பாடலை பாடி காட்டியிருந்தார் எங்கள் கனியம்பாடி மஞ்சுளா அவர்கள். அது என்ன பாடல் என்றுதானே நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அந்த பாடல் வேறு எதுவும் இல்லை, இதுதான் அந்த பாடல்.

நான் என்ன சளைத்தவளா, நானும் பாடுவேன் என்று தன்னுடைய குரலில் எடுத்து பாடியிருந்தார் எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் குஞ்சிக்குடியிலிருந்து. ஷியாமலா பிரபா, நீங்கள் பாடின பாடலை நாங்கள் கேட்டோம் கத்தளையில். இப்பொழுது அந்த பாடல் அப்படித்தானா என்று இந்த வானொலியில் திரைப்படத்திலிருந்து எடுத்து பாட அந்த பாடலை கேட்போமா?

தர்மபுரியிலிருந்து ஓடி வந்தார் ராஜ்குமார் அவர்கள். பாடுவோர் பாடல் அந்நிகழ்வை அலங்கரித்து பல அற்புதமான கருத்துக்களை நகைச்சுவையும் குறிவிட்டு அவரும் ஒரு பாடலை பாடி காட்டியிருந்தார். புதிய திரைப்படத்து பாடலா இருக்கலாம் அவர் கேட்கும் பொழுது, அல்லது பழைய திரைப்படத்து பாடலா இருக்கும், ஆனால் அவர் பாடும்பொழுது நகைச்சுவையாக அவர் பாடிய பாடல் இதுதான். அந்த பாடல் அவர் பாடிய பாடல் எது? இதுதான்.

வளமை போல பாடுவோர் பாடலான் நிகழ்வை அலங்கரிக்க தன்னுடைய பணியையும் விட்டுவிட்டு ஓடி வருவார் எங்கள் அன்பு சந்தனராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து வண்டிகேட்ஸ் இருந்து. அப்புறம் நான் பாடுகிறேன் பாருங்கள் ஒரு பாடல், நீங்களும் பாடுகிறீர்கள் நானும் உங்களோடு இணைந்து பாடுகிறேன், என் பாடலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் இப்பொழுது காற்றலை அலங்கரித்துக் கொண்டு வந்து எங்கள் காதோரம் சேருகிறது.

உடல் நலம் குறைந்தாலும் நான் பாடுவோர் பாடலார் நிகழ்வில் வந்து பாட வேண்டும் என்று இருக்கின்றேன் எப்பொழுதும் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார் தர்மபுரியிலிருந்து எங்களுடைய சாந்தி. சாந்தியும் வந்து அற்புதமான ஒரு பாடலை அழகாக பாடி கேட்டுச் சென்றார். அது எந்த பாடல் தெரியுமா? இந்த பாடல் தான்.

மீண்டும் சிதம்பரத்திலிருந்து ஓடி வந்திருந்தார் ஆசான் கார்த்திகேயன் அவர்கள். வளமையாக கார்த்திகேயன் அவர்கள் வந்து முழுமையாக பாடி காட்டும் வகையிலே இன்றும் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இப்பொழுதும் அந்த பாடல் எங்கள் காதோரம் இனிக்கின்றது.

fun.

குவைத் நாட்டிலிருந்து ஓடி வந்தார் எங்களுடைய நீண்ட நாள் உறவு. அவர் தான் வந்ததும் இல்லாமல் இனிமையான பாடலை தந்து அற்புதமான சொற்ப அற்புதமாக பேசி மகிழ்ந்து விட்டு நகைச்சுவையாக பேசிய வழியில் ஒரு பாடலை தந்து இன்றைய பாடுவோர் பாடலா நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். ஷாஹுல் ஹமீத், நீங்கள் பாடிய பாடல் இதுதானே? நாங்களும் கூடி கேட்கின்றோம் உங்களோடு.

அன்பு உறவுகள், தந்த பாடல்கள் அத்தனையும் கேட்டு மகிழ்ந்துவிட்டு இந்த பாடினோர் பாடல்கள் நிகழ்வு எங்களை மகிழ வைத்ததும் புது வருடத்தின் முதல் பாடுவோர் பாடலாமா பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெறுவது உண்டு என்பது உங்களுக்கு தெரிந்து தயாரித்து கொண்டு வந்து உங்களை தயார் நிலையில் கொண்டு வந்து உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த நேயர் அத்தனை பேரும் பாடுவோர் பாடலாமல் பாடுகிறோம் என்று முழுமையாக பாடி எங்களை மகிழ வைத்து பூரிப்படையை செய்த வேளை அந்த பாடல்களை இப்பொழுது காற்றலையில் தந்து நானும் பூரிப்படைந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடினோர் பாடல்கள்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: தர்மம் என்பது பற்றிய சிந்தனை ஒரு கடலை விட பெரிதாக போய்கொண்டே இருக்கக்கூடிய மிக ஆழ அகலமிக்க ஒரு சிந்தனை பரப்பு. அதை ஒரு குறுகிய கால எல்லைக்குள்ளே விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வதும், அதனை எடுத்து நான் சொல்வதும் உணர்வதும் ஆகிய அந்த சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. என்றாலும் ஒரு நல்ல முயற்சியாக தர்மம் பற்றிய இந்த சிந்தனையை ஒரு உயர்ந்த சபையில் நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வடமொழியிலே தர்மம் என்ற சொல் நிலைத்தது என்பதை விட எல்லாவற்றையும் நிலையாக இருக்கச் செய்வது என்ற பொருளிலே வழங்குகிற ஒரு வார்த்தை. அதனுடைய வேர்ச்சொல் தர்ம, அதனுடைய வேர்ச்சொல் தட் விச் சஸ்டைன்ஸ், எல்லாவற்றையும் எது நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறதோ அது. தர்மம் நிலை நிற்பது என்பதை தாண்டி எல்லாவரும் எல்லாம் நிற்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அது நிலை நிறுத்தக்கூடிய வலிமை உடையது தர்மம் என்று அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். நான் வருகிற போதே நம்முடைய இலக்கிய சிந்தனை ஐயா லட்சுமண் அவர்களோடு உரையாடுகிற போது, அவர்கள் வருகிற போதே எனக்கு ஒரு கடுமையான ஒரு கேள்வியினை வைத்தார்கள். தமிழில் அறம் என்று சொல்லுகிறோமே, அதுவும் வடமொழியில் சொல்கிற தர்மம் என்பதும் ஒன்றுதானா என்கிற ஒரு வினாவை முன்வைத்தார்கள். நான் அதற்கு ஒரு விடையை சொல்ல முயற்சி செய்தேன். இரண்டு செழிப்பான மொழிகளிலே இருக்கிற சொற்கள் இரண்டு வகையான பண்பிலேயும் வாழ்விலேயும் முகிழ்த்து வந்திருக்கிற இரண்டு சொற்கள் சமமாக உலகெங்கும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு பகுதி, இதில் உருவாகி வந்திருக்கிற செழித்த ஒரு சொல் இருக்கிறதே, அந்த சொல்லுக்கு நிகரான ஒரு சொல்லை இன்னொரு மொழி இன்னொரு பகுதியில் செழித்து வந்திருக்கிற சொல்லுக்கு நாம் அதை இணை வைப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம், நாம் சொல்லுகிற போது இதை என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறோமோ, எவ்வளவு ஆழத்தில் சொல்லுகிறோமோ, எவ்வளவு கனத்தில் சொல்லுகிறோமோ, அவ்வளவு ஆழத்தில் அவ்வளவு கனத்தில் அந்த சொல் சொல்லப்படவில்லை என்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அறுத்து செய்யப்படுவது அறம், வரையறை இதுதான், இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று அறுத்து செய்யப்படுவது அறம். எல்லாவற்றையும் எது தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றையும் தாங்குகிற சக்தியாக எது விளங்குகிறதோ அது தர்மம் என்று இரண்டு மொழியிலும் இரண்டு வகையான வரையறையை செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் தர்மம் என்பது பறந்து பட்டதாக போய் பலவிதமான மாற்றங்களை உலகத்தில் சந்தித்துக் கொண்டே வருகிறது. கால தர்மம், யுக தர்மம், வர்ணாசிரம தர்மம், குல தர்மம், ஒவ்வொரு இனத்துக்கு என்று ஜாதிக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது, தொழில் தர்மம், இப்படியெல்லாம் தர்மம் என்பது பல வகையான வார்த்தைகளாலே பேசப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் முழுமையாக நாம் ஆராய்வது சிந்திப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் உலகம் வாழ்வதற்கு காரணம், தட் விச் சஸ்டைன்ஸ், எல்லாவற்றையும் எது தாங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாம் வாழ்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ அது தர்மம் என்று எடுத்துக்கொண்டா, தமிழ்நாட்டிலே புறநானூற்றிலே கடலுள் மாய்ந்த அந்த இளம் பழுதி அந்த புலவன் பாடுகிற போது, இந்த உலகம் ஏன் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று ஒரு கருத்தை எழுதுகிறான். உண்டால் அம்ம இவ்வுலகம், இந்த உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா, உண்டால் இந்த உலகம் எப்படி உள்ளதாக விளங்குகிறது, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும், தேவ உலகத்தினுடைய அமிர்தமே கிடைத்தாலும் கூட இனிது என தமியர் உண்டலும் இலரே, தனியாக அவர்கள் உண்ணுவது இல்லை, தனக்கு அது கிடைத்தால் போதும் என்று உண்ணுவதில்லை. இதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லதா இருந்தா, சுயநலம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெருவாரியான மனிதர்கள் சுயநலம் உள்ளவர்களாக வாழ்கிற உலகத்தில், சுயநலம் இல்லாமல் வாழ்கிறவர்களால் தான் உலகம் வாழ்கிறது என்ற கருத்தை அந்த புலவன் நம்முடைய முன்பு வைக்கிறார். உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவு இலர் கோபப்படுவதில்லை, துஞ்சலும் இலர் அவர்கள் உறங்குவதில்லைன்னா ஒரு செயலை எடுத்துக்கொண்ட பிறகு உறங்குவதில்லை. துஞ்சலும் இலரே, பிறர் அஞ்சுவதும் அஞ்சி. இந்த உலகத்தில் சான்றோர்கள் எதற்கெல்லாம் அஞ்சுகிறார்களோ அதற்கெல்லாம் அஞ்சி, புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். பழி எனின் உலகொடும் பெரினும் கொள்ளலர். ஒரு பழி வரும் என்று சொன்னால் உலகையே அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அயர்வு இலர், அவர்கள் தளர்ச்சி அடைவது இல்லை. அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலா நோந்தாள். ஒருபோதும் எந்த முயற்சியையும் அவர்கள் தமக்காக செய்வதில்லை. தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இந்த புலவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த உலகம் இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட மக்களால் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் இருப்பதாலே இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது எது உண்ண கிடைத்தாலும் தான் மட்டும் தனியாக உண்ணுவது இல்லை, பிறரோடு பங்கிட்டு உண்ணுகிறார்கள் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். இது வந்து மனிதனுடைய பண்பு நலனுக்கு அடையாளம். விலங்கிலிருந்து மனிதன் வளர்ந்து வந்ததற்கான அடையாளமே நான் மட்டுமே உண்ண வேண்டும் என்பதை தாண்டி நீயும் பகிர்ந்து கொள் என்று கொடுப்பதில் தான் அந்த உண்மையான பண்பு என்பதே இருக்கிறது. ஆனால் சில சிக்கல் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையில குழந்தைகளை வளர்க்கிற போதே நாம சொல்லி தருகிற போதே அந்த குழந்தை ஒரு பொருள் கொடுத்த உடனே எடுத்துக்கிட்டு வெளியில தான் ஓடும். அது வந்து எடுத்துக்கிட்டு போய் வெளியில போகணுங்கிற அவசரத்துல ஓடும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பெற்றோர்கள் போ எல்லாருக்கும் குடுன்னு சொன்ன பெற்றோர்கள் எவ்வளவு பேர் இங்கேயே சாப்பிட்டுட்டு வாய தொடச்சிட்டு யாருக்கும் தெரியாம இங்கேயே சாப்பிட்டுட்டு வெளியில எடுத்துட்டு போகாத முட்டாள் மாதிரி வெளியில தூக்கிட்டு போறியே. இப்ப பாருங்க, இலக்கியத்துல சொல்லி தரப்படுகிற அறமே வேறையா இருக்கு, வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டிருக்கிற அறம் என்பதே வேறையா இருக்கு. வெளியில போய் கொடுத்துடாதே அப்படிங்கறத குழந்தைக்கு இயல்பா இருக்கிற ஒரு பண்பை கூட மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஆனா என்ன எழுதுகிற அறம் என்பது பிறரோடு பங்கிட்டு உண்ணுகிறவர்களால் தான் இந்த உலகத்தில் அறம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுகிறார். உண்மைதான். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா நாமளே தின்னா அவர் எப்படி உயிரோடு வாழ முடியும்? என்ன இருக்கோ எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டா அவரும் வாழலாம் நாமளும் வாழலாம். உலகம் வாழ்வதற்கான வழிமுறை இருக்கு. நான் எப்ப ரயில்ல புறப்பட்டாலும் தண்ணி பாட்டில் எடுத்தா ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சுட்டு போவேன். இப்ப சில பேர் ரெண்டு பாட்டிலோட போவாங்க, அது வேற பாட்டில். நான் தண்ணி பாட்டில் ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சுட்டு போவேன் டிராவல் பண்ணும்போது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு கேட்டா, நீங்க ரயில்ல ஓடி வந்து நம்ம ஏறுவோம், இல்ல இன்னொருத்தர் வந்து ஒரு ரயில்ல ஓடி வந்து ஏறுவார், அந்த அப்படி இறங்கின உடனே தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம தண்ணி பாட்டில திறந்தா எதிரில் இருக்கிறவர் கொஞ்சம் பரிதாபமா பார்ப்பார். ஏன்னா அவர் வந்த அவசரத்துல அவர் தண்ணி வாங்கறதுக்கு மறந்துட்டார், அதை எடுத்து வாங்காம வந்து ஏறி இருப்பார். இன்னும் சில பேர் வெக்கம்லாம் பார்க்கவே மாட்டாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்ப நீங்க அந்த சமயத்துல தண்ணி கொடுக்காம இருக்க முடியாது, நாம குடிக்கிற தண்ணி கொடுக்காம இருக்க முடியாது. எனக்கு வந்து தொண்டை ரொம்ப சென்சிட்டிவ், எல்லாமே சென்சிட்டிவ் தான், அந்த தொண்டை ரொம்ப சென்சிட்டிவ். யாராவது குடிச்சத திரும்ப நான் குடிச்சா உடனே தொண்டை கட்டி போயிடும். அதனால நான் இன்னொருத்த தண்ணி குடிச்சுட்டா அதை குடிக்க முடியாது என்னால. இப்ப நான் அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா நான் கொடுக்காம இருக்க முடியாது. நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு பாட்டில், என்னை சங்கடப்படுத்த போகிற சக இந்தியருக்கு ஒரு பாட்டில் அப்படின்னு ரெண்டு எடுத்து வச்சு தான் டிராவலே பண்ணுவேன் டக்குன்னு வந்தோன்னா தனி பாட்டில் ஓகே ஓடணும் எடுத்து பிரச்சனை இல்லை முடிஞ்சு போச்சு இனிமே யாரும் வேணா எச்சு பண்ணி குடிச்சுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதை கொடுத்துடலாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்க ஒரு மனிதன் தாகம்னு கேட்கிற போது நம்முடைய உடல் நலத்துக்கு ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போலாம் இருந்தாலும் இன்னொருவர் கேட்கிற போது தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்து வாழ்கிற போதுதான் மனித தன்மை என்பது ஒரு உயிரோடையே இருக்கு அப்படின்னு கொள்ளலாம். இந்த கருத்தை வைத்து தர்மம் என்பதே இதுதான். உண்டால் அம்மையுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும், அது அமிர்தமாவே இருக்கட்டுமே, யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு அமிர்தமே கிடைச்சா கூட, இனிது என தமியர் உண்டலும் இலரே, தனியாக அவர்கள் எதையுமே உண்ணுவது இல்லை. முனிவு இலர், அவர்கள் கோபப்படுவது இல்லை. துஞ்சலும் இலர், ஒரு காரியத்தை எடுத்த பிறகு அவர்கள் உறங்குவது இல்லை. ரொம்ப முக்கியம், பிறர் அஞ்சுவது அஞ்சி. இப்ப இது ஒரு பழக்கம் இருக்கு நாட்டில், எப்படின்னா நான் எதுக்குமே பயப்படுறதில்லை, நான் எதுக்குமே பயப்படுறதில்லை. அது சரியான வார்த்தை இல்லை. இந்த உலகத்துக்கு பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும், மூத்தோர் சொல், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நமக்கு முன்பாக இருந்தவர்கள் சொல்லி வைத்திருக்கிற கருத்துக்கள் இருக்கு, அதை பற்றிய விமர்சனம் செய்கிற போது ஒரு எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அவசியம். அப்புறம் நாம இப்படி சொல்லிட்டோம்னா அது உலகம் பழையா புரிந்து கொண்டு விட்டா சிக்கலா போயிடுமே, இதெல்லாம் அஞ்சணும், அஞ்சாம ஒண்ணு இருக்க முடியாது. கருத்து சொல்லுவதற்கு ஒரு அஞ்சாமை வேணும், அதே சமயத்துல சமூகத்தை காயப்படுத்தாமல் சொல்லுவதற்குரிய ஒரு அக்கறையும் வேணும். பிறர் அஞ்சுவது அஞ்சி, அஞ்ச வேண்டியதற்கு பயந்து புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், புகழ்னா உயிரை கூட கொடுப்பார்கள். இது நம்முடைய பழைய தமிழ் மரபுன்னு எழுதியிருக்கிறார். ஒரு வினாடி, எனக்கு எல்லா கருத்துலையும் உடன்பாடுன்னு சொல்ல முடியாது, நான் உடன்பாடு இல்லாத கருத்தை உடன்பாடு இல்லைன்னு பதிவு செய்ய விரும்புவேன். ஆனா வித் டியூ ரெஸ்பெக்ட், அவர்கள் மீது உள்ள முழு மரியாதையோடு நான் அதிலிருந்து மாறுபடுகிறேன். அப்படி நீங்க தமிழ் இலக்கியம் எல்லாமே பார்த்தாலே புகழுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. நான் அப்படிலாம் பண்ண அவன் என்னை புகழாது ஒழிக, ஏன்னா அவன் புகழாம போட்டோம் அப்படின்னு புலவர்கள் புகழ வேண்டும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த புகழ்வதற்கு ரொம்ப அதிகமான முக்கியம் கொடுக்கிறாங்க. கமராமாயணத்துல கூட ஜட்டாயு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுகிறார். யாருக்காக? சீதையை காப்பாற்றுவதற்காக ராவணனோடு போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணுகிறார் ஜட்டாயு. அதை கம்பன் எழுதுகிற போது பொயட்டிக்கா எழுதியிருக்கிறார், தன் உயிர் புகழுக்கு விற்ற சடாயு அப்படிங்கிறார், தன்னுடைய உயிரை புகழுக்கு விற்ற அப்படின்னு எழுதுகிறார். இதென்ன லேவாதேவி வியாபாரமா? தன் உயிர் புகழுக்கு விற்றன்னு எழுதுறாரு, அவர் பொயட்டிக்கா எழுதுறதுக்காக ஒரு வேர்டை யூஸ் பண்றார். புகழுக்கு தன் உயிரை கொடுத்தான் எழுதாம தன் உயிர் புகழுக்கு விற்ற ஜடாயு அப்படிங்கிறார். இது நீண்ட காலமா இருக்கிற தமிழ் இலக்கிய சிந்தனை, புகழ் முக்கியம், இந்த புகழை பெறுவதற்காக உயிரை கொடுத்தாலும் தவறு இல்லை என்பது தமிழர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு கருத்து. ஆனா என்னுடைய அபிப்பிராயம், நான் மாறி சொல்வதா இருந்தா, பிறருடைய புகழை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டியது இல்லை. எப்போது நாம் பிறர் புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறோமோ, பிறரால் புகழப்படுவதற்கு, பிறரால் புகழப்படுவதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அப்போது நாம் சில உண்மைகளை இந்த உலகத்தில் உரக்க சொல்ல முடியாது. ஏன்னா இதை சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே, அவங்க ஏத்துக்க மாட்டாங்களே, அவங்க புகழ மாட்டாங்களே அப்படின்னு புகழுக்காக நம்முடைய மனோநிலையை தயாரித்து வைத்திருப்பது என்பது நல்ல பழக்கம் அல்ல. ஆனா இவங்க சொல்றது அது அல்ல, இவங்க சொல்லுகிற இடம் வேற. அதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக, புகழுக்காக, புகழ் என்கிற அந்த வாசனைக்காக அல்ல, பிறர் பாராட்டுகிற சொல்லுக்காக அல்ல, அந்த புகழப்படக்கூடிய ஒரு காரியத்திற்காக அர்த்தம் பண்ணணும். அப்படி அர்த்தம் பண்ணும் போது அந்த பாடல் வந்து உயிரோடு இருக்க முடியும். புகழுக்காக செய்ய மாட்டார்கள், புகழக்கூடிய காரியங்களை உயிரை கொடுத்து கூட செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். பழி வராத புகழ்ச்சி வரக்கூடிய காரியங்களை புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகொடும் பெரினும் கொள்ளல. உலகத்தையும் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பழி வரக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டார். திருவள்ளுவர் இல்லறத்தானுக்கு ஒரு கடமை எழுதுகிறார், பழி அஞ்சி பார்த்தூன் உண்டு அப்படிங்கிறார். நீங்க இல்லறத்துல இருக்கிறவர்கள் பழி இன்னொத்த எப்படி பழிப்பானோ அப்படிங்கறத பத்தி எப்பவுமே கவலைப்பட்டாகணும். சன்னியாசிய போயாச்சுன்னு சொன்னா இன்னொருவர் விமர்சனங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் வருது. பட்டினத்தார் படுத்திருக்கிறாரு, அறுவடை பண்ண வயல் குச்சி குச்சியா இருக்கு, அந்த நெல்லெல்லாம் அறுத்து அந்த வைக்கோல் குச்சி குச்சியா இருக்கு. அதுல பட்டினத்தார் படுத்திருக்கிறாரு, உடம்புல ஒரு சொட்டு துணி இல்ல, ஒரு கோமணம் தான் கட்டி இருக்கிறார். அந்த வரப்பு மேல தலை வச்சு அவர் பாட்டுக்கு படுத்திருந்தார். எந்த விதமான உலக பிரஜையும் இல்லாம பட்டினத்தார் படுத்திருக்கிறார். ரெண்டு பெண்கள் இடுப்புல குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த வரப்பு வழியா நடந்து வராங்க தண்ணி பிடிக்கிறதுக்கா. ரொம்ப காலமாவே தண்ணி வீட்டுல கிடைக்காம வெளியில போய் புடிச்சிட்டு வர பழக்கம் ஆதியிலேருந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த குடந்தூக்குற வேலைங்கிறது இன்னும் நிக்கவே இல்லை. ஒரு காலத்துல எல்லாருக்கும் தடந்தோள் அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் குடந்தோள் அப்படின்னு, எல்லாம் தடந்தோள் எல்லாம் குடந்தோளா மாறி போச்சு. இந்த பெண்கள் அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. இவர் படுத்திருக்கிறார், என்ன நஷ்டமா போச்சு? அவர் இப்படி பார்த்துட்டு ஒரு அம்மா சொன்னா, பத்தியா பத்தியா எவ்வளவு பெரிய சாமியா இருப்பாரு, இந்த நெல்லு வயல் அறுத்து குச்சி குச்சியா இருக்கு, அதெல்லாம் உடம்புல குத்துங்கிற உடம்பு பிரச்சனை கூட இல்லாம ஒரு படுத்திருக்கிறார் பத்தியா, இப்படி ஒரு மகானை பார்க்க முடியுமா, இப்பேற்பட்ட மகான்னு பாராட்டணும். உடனே அடுத்த அம்மாவுக்கு பிடிக்கல, யாரோ ஒருத்தர் பாராட்டினோடனே அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அவர் சொன்னா, கடக்கடா போய், இவெல்லாம் பெரிய மகானா, அவன் தலையை எங்க வச்சிருக்கான் பாரு, வரப்பு மேல வச்சிருக்கான், கிடைச்சா தலகாணியே வச்சுக்குவான், தலகாணி கிடைக்காததால வரப்புல உயரமா தலை வச்சு படுக்கணும்னு படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் தலகாணி வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் போலயே, இவெல்லாம் பெரிய சாமியாரான்ட்டு போயிட்டான். பட்டினத்தார் பார்த்தாரு, நம்ம இவ்வளவு காலமா இருந்தோம், நமக்கு இந்த அறிவே வரலையே, வரப்பு மேல தலை வச்சிருக்கிறோமே, இத வந்து அம்மா சொல்லிட்டாளே அப்படின்னு பாத்துட்டு, சச்ச இனிமே வரப்பு மேல தலை வச்சு படக்கூடாதுன்னு இறங்கி அந்த வயல்லயே முழுசா படுத்துட்டார். அப்படியே இவ தண்ணி எடுத்துட்டு திரும்பி வந்தா பாருங்க, அப்ப அந்த முதல் பொண்ணு கேட்டா, பத்தியா பத்தியா நீ எந்த நேரத்துல சொன்னியோ, பாரி பாருல இறங்கிட்டார், வரப்புல கூட தலைய வச்சுக்கல, இப்பவாவது சொல்லி இவர் எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய மகான். சொன்னா கேடகிறான் போ, இவெல்லாம் பெரிய சாமியாரா, தன்னை பத்தி யார் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறானு, இவெல்லாம் பெரிய சாமியார், எவன் என்ன பேசினா இவனுக்கு என்ன, இவன் பாட்டு தூங்க வேண்டியதுதான், தன்னை பத்தி எவன் என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறானு, இவன் தான் சாமியாரா. அதாவது துறவியா இருக்கிறவங்களுக்கு பிறர் பழிப்பதை பற்றியோ பாராட்டுவதை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். இது துறவிகளுக்கு வந்து என்ன, அவங்க எல்லா மான அவமானங்களை கடந்து வெளியில போயிடுறாங்க, அப்ப யாரோ ஒருத்தன் பாராட்டுமா யாரோ ஒருத்தன் பாராட்டாம இருப்பா. இந்த பிறருடைய அங்கீகாரம் சார் ஒரு சிக்கலான விஷயம். நீங்க யாருடைய அங்கீகாரம் முக்கியம், அங்கீகரிக்கிறவனுடைய அறிவு எப்படிப்பட்டது, அங்கீகரிக்கிறனுடைய தரம் எப்படிப்பட்டது. நம்ம பிறருடைய அங்கீகாரத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருந்தா பல நல்ல காரியங்கள் செய்ய முடியாது. நான் இன்னும் கூட இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேமே, எப்போதுமே பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்துக் கொண்டே இருந்தால் உலகத்தில் எந்த வேலையுமே செய்ய முடியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா எந்த வேலையுமே இந்த உலகத்தை செய்யவே முடியாது. ஏன், நம்ம என்ன பண்ணாலும் தப்பா நினைக்கிறது ரெண்டு பேர் ரெடியா இருக்கான் சார். நான் வேடிக்கையா ஒரு கதை சொல்றது உண்டு. ஒரு ஆபீஸ்ல மூணு பேர் ஒன்னா உட்கார்ந்து இருந்தேன், மத்தியானம் லஞ்ச் டயத்துல லஞ்ச் பாக்கெட் பிரிக்கிறான். ஒருத்தனுடைய லஞ்ச் பாக்கெட்ல இட்லி இருந்தது, இன்னொருத்தனுடைய லஞ்ச் பாக்கெட்ல புட்டு இருந்தது, இன்னொருத்தனுடைய லஞ்ச் பாக்கெட்ல சப்பாத்தி இருந்தது. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா அவங்களுக்கு அது ஆதி காலத்திலேருந்து அதான் வருது, காலங்காலமும் அதே தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த வேதனையில இந்த இட்லி எடுத்து திங்க போறவன் ரொம்ப வருத்தத்துல சொன்னா, என் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லை, தினமும் இட்லி கொடுத்து விட்டா மனுஷன் எப்படி திங்க முடியும், ஏதோ ஒண்ணு மாத்தி கொடுக்கணுங்கிற அறிவு இருக்கா பாத்தியா அவளுக்கு, தினமும் இட்லி கொடுக்கற அறிவு இருக்கா அவளுக்கு அப்படின்னு ரொம்ப எரிச்சல் பட்டா. உடனே இந்த புட்டு சொன்னா, நானும் சொல்லி வைக்கிறேன், புட்டு புட்டு வச்சாலும் அவ கேட்க மாட்டேங்கிறான், அவன் மறுபடியும் நான் புட்டு புட்டு வச்சாலும் புட்டு தான் வச்சுக்கிட்டே இருக்கிறா, என்ன பண்றதுனே தெரியல. அவன் வருத்தப்பட்டான் அவனுடைய வருத்தத்தை, அது சொல்லி முடிச்சோன்னு சப்பாத்தி சொன்னான், அதே தான் ப்ராப்ளம் பாருங்க, டெய்லி சப்பாத்தினா எப்படி சாப்பிடுறது அப்படின்னு. உடனே இந்த இட்லிக்காரனுக்கு ஒரு ரோஷம் வந்தது, நாளைக்கு நான் திறந்து பார்க்கும் போது லஞ்ச் பாக்கெட்ல இட்லி இருந்தா நான் இந்த 12வது மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்தே போயிருவேன், இதை போய் என் பொண்டாட்டிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா. புட்டு சொன்னான், நானும் சொல்றேன், நான் சப்பாத்தி நானும் சொல்றேன். ஆனா மறுநாள் ஆபீஸுக்கு வந்து பொட்டத்தை பிரிக்கிறான் பாருங்க, இட்லியில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தில சப்பாத்தி. ஏன், அவங்க முடிவு பண்ணிட்டாளுங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் போய அப்படிங்கிற மாதிரி. சமயத்துல இல்லாம இருந்தா பெனிஃபிட்ஸ் கூட ஜாஸ்தியா இருக்கலாம், யாரு கண்டா, என்ன ஐடியால இருக்காலும் தெரியல, இட்லிக்கு இட்லி, புட்டுக்கு புட்டு, சப்பாத்திக்கு சப்பாத்தி. இந்த இட்லி பிரிச்சான் பாருங்க, அவனுக்கு ஒரு மாதிரி அவமானமா போச்சு. நேத்துக்கு இவ்வளவு சொல்லி இட்லியை வச்சிருக்கிறான்னு சொன்னா அப்புறம் எனக்கு என்ன கௌரவம் இருக்கு அப்படின்னு நேற்று சொல்லிட்டோம்ல, இவெல்லாம் தப்பா நினைப்பானு, நேரம் போனா மாடியில விழுந்துட்டான். இப்ப இட்லி விழுந்ததுக்கு அப்புறம் புட்டு விழாம இருக்க முடியுமோ, அவனும் போய் விழுந்துட்டான், சப்பாத்தி விழுந்துட்டான். அவன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி அள்ளி போட்டு, ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டு, அவளுங்க மூணு பேரும் வாசல்ல வந்து கைய பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இட்லிக்காரன் ஒய்ஃப் சொன்னா, இவர் நிறைய சொல்லுவாரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, இவர் உழுவேன்னு சொன்னாரு ஒழிய இவர் உழுவாரா, செய்ய மாட்டாருங்கிற ஐடியால இருந்தேன், நிஜமாவே நான் செஞ்சிருவேன்னு இவர் சொல்லியிருந்தா நான் இட்லி தான் கொடுப்பேனா, வேற ஏதாவது மாத்தி கொடுத்துருப்பல்ல, இவர் கன்ஃபார்ம்டா சொல்லலன்னா, இவர் விழப்போற ஐடியாவும் எனக்கு கன்ஃபார்ம்டா சொல்லல, சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது டிஃபன் பண்ணிருக்க மாட்டேன். அப்ப உடனே புட்டு ஒய்ஃப் சொன்னா, இது விளையாட்டுக்கு நிறைய சொல்லும், அது மாதிரி தமாஷுக்கு இது விளையாடுதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் அதே வச்சுட்டேன், சீரியஸாவே அதே ஐடியால சொல்றேன்னு சொன்னா நான் மாத்திருக்க மாட்டேனா அப்படின்னா. அப்ப இந்த சப்பாத்திக்கான ஒய்ஃப் சொன்னா, எனக்கு ஒன்னு புரியவே இல்லை, சப்பாத்தி போட்டதும் அவர் தான், பிசைஞ்சதும் அவர் தான், எடுத்துட்டு வந்ததும் அவர் தான், ஆனாலும் அவர் ஏன் உழுந்தார் அப்படிங்கிறது எனக்கு இன்னை வரைக்கும் புரியவே இல்லை அப்படின்னா. அதாவது அவன் ஏன் உழுந்தான்னா, மத்தவெல்லாம் தப்பா நினைப்பானேன்னு உழுந்துட்டான். இன்னைக்கு 99% மக்கள் சார் இந்த மாதிரி ஒரு மனநோயில் இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணா அவன் என்ன நினைப்பான், நாம என்ன பண்ணா இவன் நினைப்பான். என்னுடைய அபிப்பிராயம், எவன் என்ன நினைப்பான்னு கவலைப்பட்டுகிட்டே இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல வாழ முடியாது. நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத சிறந்த வாழ்க்கை வாழணுமே ஒழிய, மத்தவன் என்ன நினைப்பானோன்னு கவலைப்பட்டுகிட்டே இருந்தா வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து முடிக்கிறது. அதாவது பழி என்பதை பற்றிய டெபினிஷன் மாறணும். என்ன நம்முடைய காரணம் இல்லாமலேயே பழிப்பதற்கு உலகத்துல பல பேர் தயாரா இருக்கிறான். அப்படி பழியோ பழி வந்துருமோ என்று அஞ்சு இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு காலத்துக்கு வாழ முடியும். பழியனின் உலகடன் பெரினும் கொள்ளலர், அது வேற அர்த்தம், இன்னும் ஆழமான பொருள். அதாவது தவறான ஒன்று செஞ்சா பணம் கிடைக்கும்னா, தவறான ஒன்று செஞ்சா ஒரு வசதி கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், செய்ய மாட்டார்கள். அயர்வு இலர், அன்னமாட்சி அனையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே. இந்த தர்மப்படி வாழ்கிறவர்கள் பற்றிய ஒரு முயற்சி வரையறை, ஒரு டெபினேஷன் நம்முடைய சங்க இலக்கியத்திலே கொடுத்திருக்கிறார்கள், முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆக இது மாதிரி பிறர்க்கென வாழ்கிறவர்களால் தான் உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்ப உலகத்தை எது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ அது தர்மம், இப்படிப்பட்டவர்களால் தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு வரையறையை ஒரு புலவன் தமிழிலே வழங்கி இருக்கிறார். இப்ப நாம தர்மம் என்பதை பற்றிய விரிவான ஒரு பார்வையை செலுத்தவள். நீங்க வடமொழியில தர்மம் என்று சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்கள், யுகங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. கிருத்த யுகம், துவாபார யுகம், கலியுகம், திரேதா யுகம், அந்தந்த யுகத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. நீங்க ஆதியில உலகம் தொடங்கிய போது சத்துரு யுகங்களுக்கு முன்னாலே அந்த முதல் அந்த யுகம் தொடங்குகிற போது தர்மம் என்பது ஒரு பசு போல இருந்தது. அந்த பசு தன்னுடைய நான்கு கால்களாலும் நின்று கொண்டிருந்தது அப்படிங்கிறார். இப்போ அந்த உலகத்தினுடைய தொடக்கத்துல இப்ப முதல் யுகத்திலே நான்கு கால்களோடு கூடிய பசுவாக அறம் அல்லது தர்ம தேவதை, தர்மம் ஒரு பசுவாக நின்று கொண்டிருந்தது. சரி, இந்த முதல் யுகம் முடிஞ்சு இரண்டாவது யுகம் வருகிற போது அந்த பசுவின் ஒரு கால் வெட்டப்பட்டு விட்டது, மூன்று காலோடு நின்றது. அப்புறம் இரண்டாவது யுகத்துல இன்னொரு காலை வெட்டிட்டான். மூன்றாவது அந்த இந்த கலியுகம் வருகிற போது முதல் மூன்று கால்களும் வெட்டப்பட்டு விட்டு இப்போது அந்த தர்மம் என்கிற பசு ஒற்றை காலோடு நிற்கிறது என்று கலியுகத்துக்கான அந்த டெபினேஷன் வரையறைய, தர்மம் தன்னுடைய மூன்று கால்களை இழந்து விட்டு ஒரு காலோடு நொண்டி கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்றான். இது ஒரு உருவகம் தான். அதாவது தர்மத்தை ஒரு பசுவாக்கி மூணு காலை வெட்டியாச்சு, இன்னும் அது ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு, உயிரோடு இருக்கு. இதுதான் தர்மம் இன்னைக்கு உயிர் வாழ்வதற்கான வழிமுறை என்று ஒரு கருத்து சொல்றான். நீங்க மகாபாரதம் படிக்கிற போது கலியுகம் பிறந்த உடனே எப்படி இருக்கும் சில குறிப்பு இருக்கு. கலியுகத்தினுடைய தர்மங்கள் நசித்து போய் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில குறிப்பெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு. அதுல தர்மன் வந்து ஒரு கனவு காணுவான், ரொம்ப அருமையான இடம். தர்மன் ஒரு கனவு காணுவான், தான் கண்ட கனவு பற்றி மறுநாள் பெரியவங்க கிட்ட கேட்பான். அவர் கனவு கண்டேன், அந்த கனவுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பான். என்ன கனவு அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவான், இது மாதிரி ஏரி நிரம்பி ஏரியிலேருந்து தானே கிணத்துக்கு தண்ணி வரும் உலகத்துல. ஆனா நான் கண்ட கனவு என்னன்னா, கிணத்திலேருந்து தண்ணி ஏரிக்கு போற மாதிரி கண்டேன். கிணத்திலேருந்து தண்ணீர் ஏரிக்கு போற மாதிரி கண்டேன். அப்புறம் ஒரு தாய்ப்பசு நின்னதுன்னா, தாய்ப்பசு கிட்ட கன்று பசு போய் முட்டி நின்னு பால் குடிக்கதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா நான் கண்ட கனவு விசித்திரமா இருந்தது. ஒரு கன்று பசுவின் மடியில் தாய்ப்பசு பால் குடிப்பதை போல் ஒரு கனவு கண்டேன். எனக்கு இந்த விபரீதமான கனவுக்கு பொருள் தெரியலையே அப்படின்னு தர்மன் பேசுவான். அப்ப பெரியவங்க எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க, கலியுகம் முற்றுகிற போது இப்ப ஏரி நீர்நிலையில தண்ணீர் நிறைந்து கிணத்துக்கு வருதோ இல்லையோ, கிணத்திலேருந்து பம்ப் பண்ணி குளத்துக்கு விட்டுக்கிட்டு இருப்பான். சிமெண்ட்ல குளம் கட்டி அதுல முருகனுக்கு தெப்பம் விடுறேன்னு சொல்லி கிணத்திலேருந்து பம்ப் பண்ணி ஆர்டிபிஷியலா குளத்துல கொண்டு போய் தண்ணியை ஊத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் வத்த வச்சு அதுல கொண்டு போய் ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு தலைவர் விழா, ஏதோ ஒரு விழா அப்படின்னு சொன்னா இருக்கிற இயற்கை நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி அதை கொண்டு போய் தகாத இடத்துல கொண்டு போய் போட்டு ஏரிகள் கிணற்றிலிருந்து உறிஞ்சி கொண்டிருக்கும். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! ஏரியிலிருந்து கிணற்றுக்கு தண்ணீர் வருவது இயற்கை, இயற்கைக்கு மாறாக கிணற்றிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் அனுப்பப்படும். இது ரொம்ப கொடுமை. இது கலியுகத்தினுடைய தன்மை. அதாவது இயற்கையை மதிக்க மாட்டார்கள். கலியுகத்தினுடைய இலக்கணமே இவர்கள் நேச்சர், அதை ரெஸ்பெக்ட் பண்ற பழக்கம் இவங்களுக்கு இருக்காது, இயற்கையை மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு. ரெண்டாவதுக்கு பாருங்க, அதை படிச்சுட்டு அப்படியே அசந்து போயிட்டேன். கன்றுக்குட்டியின் மடியிலிருந்து தாய்ப்பசு பால் குடித்துக் கொண்டிருக்கும்னு எழுதுறான். நீங்க பழைய பெரியவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து பாருங்க, ஒரு எல்லைக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளை சார்ந்து இருக்க மாட்டாங்க. பிள்ளைகளை சார்ந்து இருக்க மாட்டாங்க. தாத்தா உடம்பு சரியில்லையா, டாக்டர் வீட்டுக்கு போலானா? ஒண்ணு அவசியம் இல்ல. ஏன், எவ்வளவு நாள் இருக்க போறோமோ, இல்ல பெரிய டெய்லி டாக்டர் கொண்டு வீட்டுல குடி வச்சுக்க முடியுமா? ஏதோ பார்த்தோம், பாக்குற வரைக்கும் பாப்போம், போ, அதை விட, பெரிய விஷயமா இது அப்படிம்பாங்க. மன்னிச்சுக்கோங்க, இப்ப வயசாக வயசாக மனோநிலை எப்படின்னா, நம்ம வீட்டுலயே ரேஷன் கார்டுல ஒரு டாக்டரை சேர்த்து வீட்டுக்குள்ளேயே கொண்டாந்து வச்சுட்டா பரவாயில்லை அப்படின்னு. ஏன் நான் அப்படி பேசுறேன் தப்பா நினைக்காதீங்க, மரணத்திற்கு யாருமே தயார் இல்லை. நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு கேட்டா, எப்படியாவது தன்னை தக்க வச்சு நீண்ட காலத்துக்கு வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறதால, அட் எனி காஸ்ட். இன்னொருபடி மேல போட்டுமா என்ன, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழித்து கூட வாழ்வதற்கு சில பெற்றோர்கள் தயாராகிவிட்டார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழித்து கூட பல பெற்றோர்கள் வாழ்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இப்ப நான் சொல்ற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த பெண்ணு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறா. அவளுக்கும் அவ புருஷனுக்கும் ஒரு சின்ன அபிப்பிராய பேதம். ஒரு பெத்த தாய் அல்லது பெத்த தகப்பன் என்ன சொல்லியிருக்கணும் தன்னுடைய மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு அபிப்பிராய பேதம் அப்படின்னு சொன்னா, எந்த புருஷன் கொண்டாடி அபிப்பிராய பேதம் வராது? புத்தின்னு ஒண்ணு இருந்தா சண்டை போடுவாங்க. எதுவும் இல்லாத ஏதாவது ஜென்ம ஜந்துவா இருந்ததுன்னா அது சண்டைகிட்ட போடாம இருக்க வாய்ப்பு உண்டு. ஒழிய கொஞ்சம் சிந்திக்கிற புருஷன் கொண்டாடி சண்டை போடாம இருப்பாங்களா? என் நண்பர் சொன்னார், கோயில்ல ஒரு அம்மா சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுதான், அது கடைசியா உள்ள போய் சாமி கொண்டு வந்த புருஷனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இது ஏதாவது ஏடா கூடமா கேட்டுருமோன்னு. என்ன கும்பிட்டேன், என்ன கும்பிட்டேன், என்ன கும்பிட்டேன், அந்த மாதிரி சொல்லிச்சு. ஏழு ஜென்மத்துக்கு நீங்க தான் என் புருஷனா இருக்கணும் அப்படின்னு இந்த வரேன்ட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டாங்க. அவர் சாமி கூட மனைவி கேட்டாலாம், எதுக்கு உள்ள போய் கும்பிட்டீங்க, இது ஏழாவது ஜென்மமா இருக்கட்டும்னு நான் சாமியை கும்பிட்டு வந்தேன். இத்தோட முடிக்க வேண்டாம, ஃபைல க்ளோஸ் பண்ணாம இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போனா பெரிய ஆபத்தால போயிடும் சார். இவர் எந்த குடும்பமா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கத்தான் செய்யும். இது ரொம்ப குவைட் நேச்சுரல். அந்த அப்பா என்ன சொல்லணும், ஏமா இது பெரிய விஷயமா, நீ அவனும் பேசிக்கங்க, நீயும் படிச்சவன் அவனும் படிச்சவன், ரெண்டு பேரும் பேசினா முடிவடையாதா, இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத, நான் வரமாட்டேன்னு சொல்லணும். சார் யூ ஒன்ட் பிலீவ், உனக்கு நாங்க இல்லையா, நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுமா, அவன் இஷ்டத்துக்கு ஆடணுமா, அப்படி ஒண்ணு அவசியம் இல்ல. இந்த நாங்க இல்லையான்னு ஆஜராகிற பெற்றோர்கள் வாழ்வில் கடைசியில் நாங்கள் மட்டுமே இருப்போம் என்று முடித்து பெண்ணை விவாகரத்து வாங்க வைத்து வாழ்க்கையை நாசமாக்குகிறார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார். ஏன் தெரியுங்களா, அவ நாங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், அப்பெல்லாம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப 1.5 லட்சம் ரூபாய் சொல்லையா சம்பாதிக்கிறா, அதையே விட்டு கொடுக்கணும், அதையே விட்டு கொடுக்கணும் சார். தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த காஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், அவர்களுடைய அந்த வருமானத்துல வாழ்வதற்கு எத்தனை பெற்றோர்கள் விரும்புறாங்க தெரியுங்களா. இன்னைக்கு இதத்தான் கன்றுக்குட்டி மடியில் தாய் பசு பால் குடித்ததாக எழுதுன, கன்றுக்குட்டி மடியில் தாய் பசு பால் குடித்ததா. நான் இப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய வேலை, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்வது நம்முடைய வேலை, ஆனால் அவர்களை நம்பி உயிர் வாழ்வது நம்முடைய வேலை அல்ல. நீங்க சோக்குமாருங்க, எப்படி இருக்க முடியும், நீங்க சோக்குமாருங்க, நான் என் பாட்டு நான் பாத்துக்கிறேன், எனக்கா நீங்க ஒண்ணு கஷ்டப்படாதீங்க, எனக்கா நீங்க ஒண்ணு சிரமப்படாதீங்க. இதான் சரியான பெற்றோருடைய பண்பா இருக்க முடியும். கலியுகத்துல இந்த தர்மம் கூட மாறி போயிடும்னு வருத்தப்பட்டான். கன்றுக்குட்டியின் மடியில் தாய்ப்பசு பால் குடிக்கும் எழுதணும். அப்போ ஒவ்வொரு யுகத்தில் தர்மம் மாறுகிறது, யுக தர்மம் என்பது மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு எழுதினான். பிறகு ஒவ்வொரு வர்ணத்துக்கு ஒரு தர்மம் எழுதுனா, சத்திரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, பிராமணனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, வைசியனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, நான்காம் வர்ணத்தவருக்கு என்ன ஒரு தர்மம் இருக்கிறது, இப்படிலாம் தர்மங்களை பற்றி வேறு ஒரு கோணத்துல எழுதுனான். நீங்க மிகச்சரியா சொல்வதா இருந்தா, தர்மம் இதுதான், இதுதான் தர்மம்னு நம்ம வரையறை செய்ய முடியல. என்னென்ன வகையில தர்மம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, வியக்தி தர்மா, வியக்தி தர்மாங்கிறது தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட தர்மங்கள், தி தர்மா ஆஃப் அன் இண்டிவிஜுவல். குடும்பத்துக்காக பேசப்படுகிற தர்ம, சமாஜ தர்ம, சமாஜ அப்படின்னா சொசைட்டி, சோசியல், இந்த சொசைட்டிக்காகவே ஒரு தர்மம் இருக்கிறது, அது வந்து சமூக தர்மம் அப்படின்னா. ராஷ்டிர தர்ம, தேசத்துக்கான தர்மம், ஒரு நாடுன்னு சொன்னா நாட்டுல சில தர்ம நியாயங்கள் உண்டு. நீங்க ரஷ்யால இருக்கிறவன் இப்படித்தான் இருக்க முடியும்னு இருக்கு, சீனால இருக்கிறவன் இப்படித்தான் இருக்க முடியும்னு இருக்கு. இப்போ சம அளவுல உலகத்துல போட்டி போடுகிற பொருளாதாரத்துல இரண்டு நாடுகள் சீனாவும் இந்தியாவும். நீங்க சீனாவுக்கு ஒரு முறை போயிட்டு ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப போனீங்கன்னா, என்டயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு, பிரிட்ஜ் மாறி இருக்கு, ரோடு மாறி இருக்கு, அவன் எல்லாத்தையும் அசுரத்தனமா செஞ்சுக்கிட்டே போறான். நம்ம ஊர்ல ஒரு பிரிட்ஜ் ஆரம்பிச்சா ஆட்சி தான் மாறி இருக்கு. பெரிய கஷ்டமா இருக்கே அவன் சொல்றான், நாங்கள் 12 மாதத்தில் 11 மாதம் திட்டமிடுவோம், 1 மாதம் வேலை செய்வோம். 11 மாதம் திட்டமிடுவோம், ஒரே மாதத்தில் வேலை செய்வோம். இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் என்ன, 12 மாசமும் யோசிச்சுட்டே இருப்போம், இது இப்படி திருப்பலாமா, அப்படி திருப்பலாமா, அப்படி மாத்தலாமா அப்படின்னா எப்ப முடியும். அதை விட சார், இப்ப ஒரு பப்ளிக் ரோடு வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, 10 குடிசை நடுவில் இருக்குன்னா எந்த கோர்ட்டுக்கும் எவனும் போக முடியாது. ஏன், நேஷனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு தேசத்துக்காக 4 குடும்பங்கள் போக வேண்டியிருந்தால் உடனடியாக வேற இடம் கொடுக்கப்படும், அங்க போய் உட்கார்ந்து வேண்டியதுதான். இதை எதிர்த்து நம்மாலு கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நம்மால் சாகிறவனையும் சாக விடாதபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இழுத்துக்கிட்டே போறானே. ஒன்னு செத்து தொலைக்கணும், இல்லாட்டி வாழ்ந்து தொலைக்கணும், விட மாட்டேங்கிறானே. நீ சாகவும் வேணா வாழவும் வேணா, நாங்க பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமே ஒழிய நீ வாழவும் வேணா சாகவும் வேண்டாம்னா. எவ்வளவு அநீதி இது, எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது. அவர்கள் அப்படி இல்ல, அந்த நேஷனல் தர்மா, கம்யூனிஸ்ட் சொசைட்டிக்கு அவர்கள் சீனால ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்தியால அது அப்படி இல்லை, பயங்கர ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா ஃப்ரீடம், சாதாரணமான ஃப்ரீடம் அல்ல. இந்த ஊர்ல பாருங்க, தெருமலை நிக்கிறான், பிரதமரை கேள்வி கேட்கிறேன். ஏய், உன் அவருக்கு தெரியாதுடா, தெருமலையில் நின்று சொல்றான் பிரதமரை கேள்வி கேட்கிறேன். அவர் தான் யார் கேட்டாலும் பதில் சொல்றதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறார்ல, சும்மா அவரே போய் கேட்டுக்கிட்டே இருந்தா அவர் என்ன கஷ்டப்படுவார் பாவம், சும்மா நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். யாரு என்ன சொல்லலாம், யார சொல்லலாம், ஒண்ணு கிடையாது. நம்முடைய நேஷனல் தர்மா அது வந்து ரொம்ப கொஸ்டினார், ரொம்ப சிக்கலா இருக்கு. சைனாக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அமெரிக்காக்கு ஒரு மெத்தட். இன்னைக்கு மார்னிங் நான் பிளைட்ல வரும்போது கலிபோர்னியால இருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு பேர் சார், மூணு விஷயம் சொன்னா சார், ரொம்ப அவமானமா இருந்தது. அப்படியே உங்க நாட்டுல ஏன் தெருவெல்லாம் இவ்வளவு குப்பையா இருக்கு, இவ்வளவு அசிங்கமா இருக்கு, குப்பை தொட்டியே இல்லையே, குப்பை தொட்டியே இல்லாட்டி ஜனங்க எங்க குப்பை போடுவாங்க அப்படின்னா. இன்னொன்னு கேட்டான், நான் அதை சொல்லாம போக முடியாதுக்கா சொல்றேன், என் ஒய்ஃபோட நான் வந்திருக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கிறா, என் ஒய்ஃபை ஏன் ஊர்ல எல்லாம் முறைச்சு முறைச்சு பாக்குறான். இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ஊர்ல யாரும் பெண்களையே பார்த்தது இல்லையா? அவன் சொல்றான், பத்து பத்து ஆம்பளை ஒன்னா சேர்ந்துகிட்டு, அவன் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், பத்து பத்து ஆம்பளை ஒன்னா சேர்ந்துகிட்டு டிஸ்கசிங் செக்ஸ், என்ன பழக்கம் இது? தெருல போற ஒரு பொண்ணு அப்படி உத்து உத்து பாக்குறாங்களே, இதெல்லாம் உங்க நாட்டுல யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா, கேட்கலாம், அப்புறம் உயிரோடு இருக்க முடியாது, பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கு. அவன் சொல்லும் போது வேதனையா இருக்கு, நம்ம நாட்டை பத்தி சொல்லும் போது பல விஷயம் வேதனையா இருக்கு. பட் இந்த நாட்டுல அளவு கடந்த சுதந்திரம், சுதந்திரம்னா சுதந்திரம், அளவு கடந்த சுதந்திரம். சார், இந்திரா காந்தி ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க, என்ன எமர்ஜென்சி கொண்டாந்து சார் ரயில கரெக்ட் டயத்துக்கு வர வச்சாங்க. பாருங்க, நம்ம ஊர் ரயில் கரெக்ட் டயத்துக்கு வரத்துக்கு எமர்ஜென்சி வேண்டி இருந்தது. எமர்ஜென்சி வந்தப்போ ரயில் கரெக்ட் டயத்துக்கு வந்தது. ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டாங்க, ஜனதா சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ரூபாய். நாங்க வந்து ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு ரூபாய்க்கு சாப்பிட்டோம், ஒரு வம்புக்காகவே போய் எல்லா ஹோட்டலும் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு போடணும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுக்காக நாங்க காலேஜ் பசங்களாம் ஒன்னா போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்து ஒரு ரூபாய் சாப்பாடு கொண்டா அப்படின்னு கேட்டு ஒரு ரூபாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் கடைசியா கொக்கோ கோலா குடிக்கிறியான்னு ஏமாந்துட்டான். ஏன் மொத்தத்தையும் அதுல போட்டு தீட்டிட்டேன். அந்த வயசுல நடந்து மறக்க முடியாத விஷயம். ரைட்டு, இவ்வளவு எமர்ஜென்சி பண்றாங்கல்ல இந்திரா காந்தி கொண்டு வந்து தேசத்தை எல்லாமே தூக்கிட்டான், அந்த எலெக்ஷன்ல தூக்கி போட்டான். ஏன், நாங்க பட்னியா கிடந்தாலும் கிடப்போம், ஆனா எங்க இஷ்டத்துக்கு தாறுமாறா இருப்போமே ஒழிய ஒழுக்கமா இருக்க மாட்டோம், நாங்க ஒழுங்கா இருக்க மாட்டோம், எங்களுக்கு கட்டுப்பாடு பிடிக்காதுன்ட்டான். நம்மால் விவரமா எங்களுக்கு கட்டுப்பாடு பிடிக்காது, தட்டுப்பாடு கூட பிடிக்கும், ஆனா கட்டுப்பாடு எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோறு இல்லாம இருப்போம், துணி இல்லாம இருப்போம், ஆனா நாங்க சுதந்திரம் இல்லாம இருக்க மாட்டோம். ஒரு விசித்திரமான நாடு, நேஷனல் தர்மா. அப்புறம் வந்து மாணவ, மாணவனா மனுஷ, மேன்கைண்ட், தி தர்மா ஆஃப் மேன்கைண்ட். அப்புறம் ப்ரொஃபஷனல், அது வந்து வர்ணாசிரம தர்மா, இன்னென்ன வர்ணத்துக்கு இன்னென்ன மாதிரியான தர்மா. ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அது என்ன, ஆபத் தர்மா. ஒரு ஆபத்து என்று வருகிற போது ஆபத்துக்கு தர்மத்தை கொஞ்சம் வளைச்சு நெளிச்சு மாத்திக்கிறத பத்தி ஒண்ணும் தவறு கிடையாது. அப்புறம் யுக தர்மா, ஒவ்வொரு யுகத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. அப்புறம் நீ வகுத்து கொண்டிருக்கிற ஆசிரமம், பிரம்மச்சரியத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, கிரகஸ்தத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, வானப்பிரஸ்தத்துக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, சன்னியாசத்துக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது. நீ வகித்துக் கொண்டிருக்கிற ஆசிரமத்திற்கு ஏற்ற ஆசிரமம்னா பில்டிங் இல்ல, ஆசிரமம் சொன்னா நம்ம சன்னியாசியுடைய ஆசிரமம் இல்ல, நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை, கிரகஸ்தாசிரமம் சந்நியாசம், அதற்கு ஏற்ற ஒரு தர்மம் இருக்கிறது. சார், பிக்ஷை போடுற போது யாருக்கு எப்படி பிக்ஷை போடணும்னு ஒரு குறிப்பு இருக்கு, திருப்பாவையில வருது இல்லையா, என்ன, ஐயமும் பிக்ஷையும் ஆந்தனையும் கைகாட்டி, ஐயமும் பிக்ஷையும் ஆந்தனையும் கைகாட்டி. அதுக்கு விளக்கம் எழுதுறான், சன்னியாசிக்கு பிக்ஷை போடுறதா இருந்தா சமைத்த உணவு போடணும், பிரம்மச்சாரிக்கு பிட்சை போடுறதா இருந்தா சமைக்காத அரிசி போடணும். ஏன், சமைக்காத அரிசியை வாங்கிட்டு போய் குருகுலத்துல கொடுத்து குரு பத்தினி சமைச்சு அப்புறம் பிரசாதமா சாப்பிடுவது அவசியம்னு சொன்னா, ஒரு கிரகஸ்தன் எப்போ பிச்சை எடுக்க நேர்ந்தா கூட அவனுக்கு கொடுக்கறது சமைக்காத அரிசி கொடுக்கணும், அவன் போய் அவன் மனைவி கையால சமைச்சு அவன் சாப்பிட்டுக்கலாம். ஆனா சன்னியாசிக்கு ஒருபோது சமைக்காத அரிசி கொடுக்க கூடாது, ஏன், அவன் நெருப்பையே தொடக்கூடாது. அதனால சன்னியாசிக்கு பிட்சை கொடுக்கற போது சமைத்த அன்னத்தை கொடுக்கவன், பிக்ஷையில கூட பிரம்மச்சாரிக்கு இது கொடு, இல்லறத்தானுக்கு இது கொடு, சன்னியாசிக்கு இதை கொடு, பிக்ஷை கொடுக்கறது கூட எப்படி கொடுக்கணும்னு ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு வர்ண, ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு தகுந்தாற் போல தர்மம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி தர்மத்தை ஒரு பத்து வகையா பிரித்து ஒவ்வொரு வகையிலும் அந்த தர்மம் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறான். இப்ப இந்த நூற்றாண்டுல இந்த அந்த பிரிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெனரலா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு, தர்மம்ங்கிறத ஒரு அறநெறி அப்படின்னு எடுத்துக்கொண்டு, ஏன்னா ரொம்ப ஆழமான டெபினேஷன்ல போனா கஷ்டம், தர்மத்தை ஒரு அறநெறின்னு எடுத்துக்கொண்டு, வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கொண்டு, எது நிலைத்து நிற்பதற்கு துணையாக இருக்கிறதோ அந்த கருத்து அப்படின்னு எடுத்துக்கொண்டு, தர்மத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்னங்கிறத சொல்லிட்டு பிறகு நான் பிரிவுகளுக்குள்ள போறேன். ஏன் தர்மத்தை பின்பற்றணும்? தர்மத்தை பின்பற்றுவதால் தான் உலக சௌக்கியமா இருக்க முடியும். எனக்கு தோன்றியதை நான் செய்வேன்னு சொன்னா உலக சௌக்கியமா இருக்க முடியாது. ஆனா தர்மத்தை நான் பின்பற்றி ஒரு காரியம் செய்யற போது அது மற்றவர்களுக்கு துன்பம் தராதா இருக்கும், மற்றவர்களுக்கு கெடுதல் தராதா இருக்கும், அதனால நான் தர்மத்தை பின்பற்ற வேண்டும். சரி, ஆனா மனுஷன் எஸ்கேப் பண்ணி ஓடும் போது ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறான்? அதை பின்பற்றுன்னு சொன்னா ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறான்? அது ரொம்ப கஷ்டம் சார். முதல் விஷயம், அது ரொம்ப கஷ்டம் சார். அப்புறம் இன்னைக்கு காலத்துக்கு ஒத்து வராது சார். அப்புறம் அது அது வளவளன்னு நம்ம எழுதி வச்சிருக்காங்க சார், பெருசு பெருசா நம்ம எழுதி இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம பின்பற்ற முடியுமா? அது முடியாது சார். ஒரு ஒருத்தர் சொன்னாரு, நான் ஆபீஸ் போறேன், அவருக்கு வந்து ஸ்ரீ வித்யா தீட்சை ஒருத்தர் எடுத்து வச்சாரு, அவரு அவர்கிட்ட போய் தீட்சை எடுத்துக்கிட்டு சந்தேகத்தை எங்கிட்ட வந்து கேட்கிறாரு. இதுவே ரொம்ப தப்பு. நீங்க எந்த குரு கிட்ட மந்திர உபதேசம் வாங்கினீங்களோ அந்த குரு கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய தெருவில் போறவன்ட்ட கேட்கக்கூடாது. இதுவே ரொம்ப தப்பு. ஆனா அவர் விடமாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீங்க சொல்லுங்க, நான் அவர்த்த எடுத்துட்டேன், ஆனா என்னால சொன்னபடி பூஜை எல்லாம் பண்ண முடியல, என்னால அப்படிலாம் சாமி கும்பிட முடியல. சொன்னேன், திங்கக்கிழமை செவ்வாய் ஆபீஸ் போனோம், இவர் விஸ்தாரமா 2.5 மணி நேரத்துக்கு ஒரு பூஜை சொல்லியிருக்காரு, உட்காந்து வள வள வளவள யாராவது பண்ண முடியுமா? அவ்வளவு பெரிய பூஜை பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ்க்கு போனா மெமோ தான் கிடைக்கும், இன்கிரிமெண்டே கிடைக்காது. இவருக்கு தெரியுமா, அவர் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டாரு, எல்லாம் செய்ய முடியுமா என்னால? நான் சொன்னேன், சரி ஒழிஞ்சு போகுது, திங்கக்கிழமை முடியாது, செவ்வாய்க்கிழமை முடியாது, புதன்கிழமை முடியாது, வியாழக்கிழமை முடியாது, வெள்ளிக்கிழமை முடியாது, உங்களுக்கு சனிக்கிழமை லீவு தானே அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளாவது தூங்க வேண்டாமா? என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? சரி, சனிக்கிழமை தூங்கிக்கங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இவ்வளவு நாள் செய்யாதது அன்னைக்கு மட்டும் செஞ்சு என்ன ஆக போதும்? பாருங்க, என்னமோ ஒரு ஆன்சர் வச்சிருக்கான் அவன், செய்யாம இருக்கிறதுக்கு எதுவும் ஒரு பதில் வச்சிருக்கான். 5 நாள் செய்யாம போட்டதுக்கு அப்புறம் அது 6வது நாள் செஞ்சு என்ன ஆக போகுதுன்னு கேக்குறான். நீ இப்போ எதுக்கு அவட்ட குடுக்கணும்னு தீட்சை எடுத்துக்கிட்டு? சரி, செய்ய முடியலங்கிறான். நான் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்ற வழக்கம், கம்மன் உடாலே சொன்னேன், என்ன, நீ தர்மத்தை முழுசா பின்பற்ற முடியாட்டாலும் கஷ்டம் இல்ல, தர்மத்தின் எந்த பகுதியை உன்னால் பின்பற்ற முடிகிறதோ, தர்மத்தின் எந்த பகுதியை உன்னால் பின்பற்ற முடிகிறதோ அந்த பகுதியை நீ பின்பற்றினால் தர்மத்தின் எஞ்சிய பகுதியை தர்மமே காப்பாற்றிக் கொள்ளும். இது வந்து தர்மத்தினுடைய சக்தி. அது உன்னால தர்மத்தினுடைய எந்த பகுதி வரைக்கும் காப்பாற்ற முடியுமோ அதை மட்டும் காப்பாத்து. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பூஜை பண்ண முடியுமா? பண்ணிக்கோ. உங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுல நான் பணம் தான் அனுப்ப முடியுமா? அனுப்பு. என்னால வீட்டுல வச்சுக்க முடியாதுங்கிறியா? சரி, உனக்கு என்ன முடியுமோ அது செய், அது பரவாயில்ல. ஆனா என்ன முடியுமோ அது செய். என்ன என்ன செஞ்சா சரியா இருக்கும் யோசிச்சுட்டு அதை செய்ய முடியாததால என்னால முடிஞ்சதையும் செய்ய மாட்டேன்னா, என்னால என்ன முடியுமோ அதையும் செய்ய மாட்டேன்னா, அப்படி தர்மம் அந்தரத்துல இருந்து அப்படியே போயிடாதா? தர்மத்தின் எந்த பகுதி வரை உன்னால் நிறைவேற்ற முடியுமோ அந்த பகுதி வரை நீ நிறைவேற்றினால் தர்மத்தின் எஞ்சிய பகுதியை தர்மம் காப்பாற்றி கொள்ளும். எங்க உதாரணம்? இந்த ராமாயணத்துல கம்பன் விற்கிறான், தசரத மகா சக்கரவர்த்தி கிட்ட கைகேயி போராடுறான். இப்போ அவனுக்கு தர்ம சங்கடம் ஒண்ணு ஏற்படுது. இந்த இடத்துக்கு தான் தர்ம சங்கடம்னே பேர். நீங்க தர்ம சங்கடம் ரொம்ப நுட்பமான விஷயம். இது செஞ்சாலும் தர்மம், செய்யல பாருங்க, செஞ்சா அது ஒரு அதர்மம், செய்யலன்னா அது ஒரு அதர்மம், இது ஒரு தர்மம், அது ஒரு தர்மம், ரெண்டு தர்மத்துல எதை பின்பற்றுவதுன்னு வர்றதுதான் தர்ம சங்கடம். அதெல்லாம் பல பேருக்கு வராது. ரெண்டு தர்மம் நம்ம வாழ்க்கையில எங்கேயிருந்து முட்டை போகுது? ரெண்டு தர்மங்களுக்கு இடையில மோதல் வந்தாதான் அது தர்ம சங்கடம்னு பேர். நம்ம சொல்றான், பஸ்ல டிக்கெட் இல்லாம போறதா ரயில்ல டிக்கெட் இல்லாம போறதான்னு ஒரே தர்ம சங்கடமா இருக்குன்றான். இதுக்கு தர்ம சங்கடம்னு பேர் இல்ல, அதர்ம சங்கடம்னு பேர். ரெண்டு அதர்மத்துல எந்த அதர்மத்தை செய்யறதுன்னு நீ உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற. அவன் சொல்றான், தர்ம சங்கடமா இருக்கு சார், இதெல்லாம் எப்படி பயிர் யோசனையா இருக்கு, அது தர்ம சங்கடம் இல்ல, அதர்ம சங்கடம். இப்ப ரெண்டு தர்மம் பாருங்களேன், ஆட்சி ராமனுக்கு கொடுக்கறது மரபு, கன்வென்ஷன், ட்ரெடிஷன், மூத்த மயிலுக்கு கொடுக்கற மாதிரி மூத்த அந்த ராமனுக்கு பட்டம் கொடுக்கிறது மரபு. இந்த மரபை காப்பாற்றணும்னு தான் தசரதர் அனௌன்ஸ் பண்றார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படி. பட் இவர் கொடுத்த சத்தியம் குறுக்க வந்துருச்சு. கைகேயி கேக்குறா, எனக்கு நீ சத்தியம் கொடுத்தியா இல்லையா, நான் கேக்குறத தரேன்னு சொல்லியா இல்லையா? ஆமா கொடு. அப்ப நீ பரதனுக்கு பட்டம் கட்டுன்னுட்டான். பரதனுக்கு பட்டம் கட்டுன்ற நிறுத்தல, ராமனை காட்டுக்கு அனுப்புன்னா. ஏன்னா ஆட்சிக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்கள இருக்க விடக்கூடாது, ஆட்சிக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்கள இருக்க விடக்கூடாது. இது அரசியல் ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு அளவுக்கு. இவன் இங்க வச்சுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாள் அவன் ரெண்டு ஊர்வல விடுவான், அவன் பேர் ரெண்டு பேர் சிம்பத்தி வரும், தப்பு ஆட்சியை பிடிச்சிட்டான், கண்ணை விட்டு மறைச்சிடணும், கம்ப்ளீட்டா ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அதான் கரெக்ட். அவன் கேக்குறா, பரதனுக்கு பட்டம் கட்டு, ராமனை காட்டுக்கு அனுப்பு. இப்ப தசரதருக்கு காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும். ஏன்னா அவர் கொடுத்த சத்தியம், சத்தியத்தை காப்பாற்றாம எப்படி இருக்க முடியும்? சத்தியத்தை காப்பாற்றணும். ஆனா சத்தியத்தை காப்பாற்றினா மரபு போயிடும். சரி, நான் மரபுதான் காப்பாத்துவேன், ராமனுக்கு பட்டம் கட்டினா சத்தியம் போயிடும். இப்ப ரெண்டுல எதை காப்பாத்துறது? தர்மத்துல அவர் யோசிக்கிறார், என்னால ரெண்டு தர்மத்துக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் யோசிக்கிறாரு, இந்த மரபுங்கிறது நான் உண்டாக்குனது இல்ல, அது என் மீது சுமத்தப்பட்டது. மரபு என்பது நான் உண்டாக்குனது இல்ல, அது என் மீது சுமத்தப்பட்டது. ஆனா சத்தியம் என்பது நான் கொடுத்தது. அப்ப நான் கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தலேன்னு சொன்னா அது என்ன தர்மத்தோட சேர்த்து? நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி தான் ஆகணும். ஈந்தேன். இப்ப ஒரு வினாடி பாருங்க, கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன், நீ கேட்ட வரத்தை ரெண்டையும் கொடுத்துட்டேங்கிறதுக்கு அடையாளமா கொடுத்துட்டேன். ஆனா தசரதர் உயிர் வாழல. ஏன் உயிர் வாழல? என்ன இருந்தாலும் நான் சத்தியத்தை காப்பாத்துறதே ஒழிய மரபை காப்பாத்தாம இருக்கிறனே அது தவறு இல்லையான்னு குற்ற உணர்வு அவரை கொல்லாம கொன்னுச்சு, இறந்துட்டார். இப்ப தயானந்தர் என்ன பண்ணாரு? அவரால் முடிந்த அளவுக்கு தர்மத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றினார், சத்தியத்தை காப்பாற்றினார். ஆனா மரபை விட்டுட்டார், மரபின்படி மூத்தவனுக்கு தர வேண்டிய ஆட்சியை தரல, மரபை விட்டுட்டு இறந்து போயிட்டார். ஆனா என்ன நடந்தது? இவர் எந்த பரதனுக்கு ஆட்சியை கொடுத்தாரோ அந்த பரதன் ஏற்றுக்கொண்டானா? இல்ல. அவன் வந்தவன் சொல்றான், எங்க அப்ப சத்தியத்துக்காக உயிரை விடுவான்னு சொன்னா நான் என்ன இழிச்ச வாயனா? இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் முடியாது. எங்க அண்ணன் திரும்ப வந்து ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர, நான் தெருவில் உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லி அவன் போய் ஒரு ஆசிரமத்துல உட்கார்ந்து 14 ஆண்டு பாதுகைகளை பாதுகாத்து மூத்தவன் வந்து பட்டம் ஏற்கிறவரை விட்டு கொடுத்து மரபை பரதன் காப்பாற்றி விட்டான். இப்போ மரபை காப்பாற்றணுங்கிற எண்ணம் பரதனுக்கு ஏன் வந்தது? அப்பா அவரால் முடிந்த தர்மத்தை காப்பாற்றுகிற போது நான் என்னால் முடிந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். தர்மத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றினால் எஞ்சிய பகுதியை தர்மமே காப்பாற்றிக்கொள். இப்ப அப்பாவே தர்மத்தை காப்பாற்றலாம், எங்க அப்பனே காப்பாற்றல, அப்புறம் நான் ஏன் காப்பாற்றணும்? அப்படித்தான் நினைப்பா. ஆனால் தர்மத்தின் முடிந்த பகுதியை தயவு செய்து நாம் காப்பாற்றிவிட வேண்டும். இது மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவோம், ஒவ்வொரு பகுதிக்குள்ளையும் நாம பிரவேசிப்போம். இதுல ரொம்ப சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யுக தர்மம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கலியுகத்துக்கு வந்து சில தர்மம் இருக்கிறது. இப்போ அந்த தர்மத்துல வந்து கடுமையான யாக யஜ்யம் பண்ணுவாங்க, அந்த தர்மத்துல கடவுளை அடையறதுக்கு வந்து ஒத்த காலில் நின்று பெனன்ஸ் கடுமையான தவம் பண்றது, ஊசி முனையில நிக்கிறது, அதெல்லாம் கலியுகத்துக்கு என்னடான்னா, நீ நாமத்தை சொன்னா போறோம், உன்னால என்ன முடியுமோ கலியுகத்துக்கு நாமத்தை சொன்னா போறோம்னு. மன்னிச்சுக்கங்க, ஊசியில நிக்கிறதை விட இதுதான் டிஃபிகல்ட். ஊசியில நின்னா கவனம் அங்கேயே இருக்கும், கால் குத்திக்கிட்டே இருக்கும், கவனமா இருக்கும். நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அங்கங்க பராக் பார்த்துக்கிட்டு எவனோ நாம சொல்லுவோம், அவனெல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசியில நாமத்தையே சொல்லாம வந்து இவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? நீங்க எப்பவாவது பஜனைய வீடியோல எடுத்துட்டு அந்த பஜனை அந்த வீடியோ பிளே பண்ணி பாருங்க, என்னென்ன கூத்தடி பண்ண தெரியுமா? முன்னாடி உட்காந்து பஜனை போயிட்டு பாண்டுறங்க விட்டால கொச்சு ஆயிட்ட, கொச்சு கொச்சு ஆயிட்ட, இன்னும் ஆகல பாண்டுறங்க விட்டால மறுபடியும் இங்க வருவா, நீ என்ன நாமத்தை சொன்ன நீ கிழிச்ச. நான் என்னுடைய செய்யும் தொழிய தெய்வம் புஸ்தகத்துல ஒரு பகுதி எழுதியிருக்கிறேன், ஒரு கருத்தை எழுதியிருக்கிறேன், ஓஷோவுடைய கருத்து அது. அவர் என்ன சொல்றாரு, நாமத்தை சொல்லுவதன் மூலம் ஞானம் அடையலாம் என்றால் நாமம் ஒரு கருவிதான், நாமத்தின் மூலமா நீங்க கடவுளை போய் பிடிக்கிறீங்க. ஆனா நாமத்தை சொல்லுவதாக நினைத்து கொண்டு அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டு கடவுளை அடையாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பாருங்களேன், இப்ப வெளியூர் ஒருத்தன் போறான், அவனுக்கு மறதி ஜாஸ்தி, மரட்டி ஜாஸ்தி என்ன பண்ணுவான், ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டா நமக்கு வந்து அது என்ன விஷயமோ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டான். கடை வீதிக்கு போனான், முடிச்சு இருக்கு, கரெக்டா முடிச்சு இருக்கு. அப்புறம் முடிச்சு எப்படி எடுத்து பார்த்தான், எதுக்கு முடிச்சு போட்டோம், எதுக்கு முடிச்சு போட்டோம், அது என்னமோ வாங்கணும்னு சொன்னாலே என்னமோ வாங்கணும். அந்த கட்டுரையில நான் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், மறப்பது என்று தீர்மானித்து விட்டவன் எவ்வளவு வேண்டுமானாலும் ஞாபகமாக மறந்து விடுவான். மறக்கணும்னு அதுக்கப்புறம் எதை வேணாலும் மறக்கலாமே இல்லீங்களா? இவன் முடிச்சு எதுக்கு முடிச்சு போட்டுட்டான், ஆனா முடிச்சு ஏன் போட்டோம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த கூத்து தான் அடிக்குது. கடவுளை நினைக்கிறதுக்கு நாமம்னு சொல்லி நாமத்தை சொல்லிக் கொண்டே ஏன் சொல்லுகிறோம் என்ற பிரஜை இல்லாமல் கடவுளை மறப்பவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? மெக்கானிக்கலா கடவுள் நாமத்தை சொல்றாங்க, அப்புறம் எப்படி கடவுளோட உங்களுக்கு கான்டாக்ட் வரும்? அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் இருந்தா இல்லையா, ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு, என்ன பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு. நீங்க பிரசிடென்டே பாடப்படுத்தினா செனட்டர்லாம் என்ன பண்றது? அவருக்கு என்ன டைம் கேம் ஒண்ணு தெரியாது, ஒரு 15 நிமிஷம் பேசுங்க மைக்க கொடுத்தா 2.5 மணி நேரம் பேசுவார். யாரு ரூஸ்வெல்ட்? ஜனாதிபதி. அவருக்கு மெதுவா சொன்னா, இப்படி எல்லாம் நீங்க ரொம்ப படுத்துறீங்க, கொஞ்சம் பிளான்டா போங்க, தயவு செய்து ப்ரிப்பேர்டா போங்க, இனிமே கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு பாருங்க. வாட்சை கழட்டி அப்படி ஏற்பாப்புல வச்சு ரூஸ்வெல்ட் பேச ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் சந்தோஷம், அப்பா இன்னைக்கு டயத்துக்கு முடிச்சிருவார். அன்னைக்கும் அதே மாதிரிதான் விளாசினார். அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார். ஏன் தெரியுங்களா, எப்ப ஆரம்பிச்சோம்னு ஒரு மறந்து போச்சு. வாட்சி எதிர்லதான் இருக்கு, இதுல நம்ம எப்ப ஆரம்பிச்சோங்கிறது ஒரு மறந்து போச்சு. அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறார். இப்போ நினைவுக்கான அடையாளங்களை வைத்துக் கொண்டால் அதை காப்பாற்றி விட முடியும் என்று சொல்ல முடியாது. அதை வைத்துக் கொண்டே மறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பெருவாரியான பஜனைகளில் நாமும் உச்சரிக்கப்படுகிறது, கடவுள் மறக்கப்படுகிறது. நாமும் உச்சரிக்கப்படுகிறது, கடவுள் மறக்கப்படுகிறது. கலியுகத்துக்கு ஒரு தர்மம் அது, கடவுளை அடைகிறதுக்கு சுலபமான யாகம் வேண்டாம், யஜ்ஞம் வேண்டாம். சார், அப்படி நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் நம்பிக்கை இருந்தா இந்த நூற்றாண்டு யாகம் பண்ணலாமா? இப்ப நீங்க யாகத்துல ஒண்ணு போடாதீங்க, தேவையில்லை, கலியுகத்துக்கு தேவையில்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. நம்ம முழுசா நம்புறோமா? இல்ல, இந்த பக்கம் யாகமும் பண்றோம். ஏன், ஒருவேளை நாம பலிக்காட்டி ஒரு யாகமும் இருக்கட்டும் அப்படின்னு யாகமும் பண்றோம். நம்ம எதையுமே முழுசா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். எது சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், ஸ்கிரிப்சர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், குரு சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறோம். ஒருவேளை இது ஃபெயிலியரா போட்டா அது இருக்கட்டும், அது ஃபெயிலியரா போட்டா இது இருக்கட்டும், இந்த கலியுகத்துல யாகம் பலிக்காது. கலியுகத்துல யாகம் பலிக்காது. ஏன் பலிக்காது? ரெண்டு விஷயத்தால் பலிக்காது. சார், சுத்தமான பசுவின் நெய்ங்கிறான், பசுவே சுத்தம் இல்லை. உச்சரிப்பு தப்பா போய் யாகம் பலிதம் இல்லாம போயிடும். லவண நியமம், உப்பு சாப்பிடக்கூடாது. உப்பு சாப்பிடாதவன் நாஸ்திகன் முத்திரம் குத்துவாங்க. எவ்வளவோ குத்தியாச்சு, நம்ம தான் பழி அஞ்சறதுல முடிவு பண்றோமே. அப்புறம் என்ன என்ன வந்தது? லவண நியமம் பேரு. They don't follow that. சார், நல்ல ஃபில்டர் காஃபி அடிச்சுட்டு அப்புறமா யாகத்தை ஆரம்பிச்சா எப்படி சார் யாகம் பலிக்கும்? பாவம் மாதிரி ஃபில்டர் காஃபி அடிச்சுட்டு அதே எச்சக்கையோட அப்படியே யாகத்தை ஆரம்பிச்சா யாகம் எப்படி பலிக்கும்? இது கலியுகத்துக்கு எல்லா அநாச்சாரமும் வந்தாச்சு. எல்லா சார், ஒரு யாகத்துல சார் செல்போன் வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர். நான் நினைச்சேன் தேவர்களோட ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு பேசுறாரு போல் இருக்க. அவரு வருண நீ வாயு போன்லயே கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கொடுத்துருவாரு போல் இருக்கு. அவர் பாட்டு போன் செல்போன் பேசுற, அப்புறம் எப்படி யாகம் பலிதமாகும்? சரி, கலியுகத்துக்கு என்ன எழுதியிருக்கிறான்? ஒரு தர்மம் எழுதியிருக்கான், இந்த மாதிரி இருந்தா போறோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். இது யுக தர்மம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் தெரியுங்களா? வர்ணாசிரம தர்மம் தான். இந்த நூற்றாண்டுல இதை சொல்லவும் முடியாது, உச்சரிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இல்ல என்ன கொடுமை தெரியுங்களா? எனக்கு ரொம்ப விசித்திரம். வர்ணாசிரமத்தை எதிர்த்தாங்க பாருங்க, வர்ணாசிரமத்தை எதிர்த்தாங்க பாருங்க, அத்தனை பேரும் வர்ணாசிரமத்தை கொண்டு வந்துட்டாங்க. வர்ணாசிரமத்தில் சார் அப்பா வேலையை பையன் பார்க்கறான். ஏன்னா பரம்பரை பரம்பரையா குலத்தொழில்னு வந்துடும், அந்த வர்ணத்துக்கு அது தொழில் அப்படியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர்ணாசிரமத்துக்கு அப்பா வேலையை புள்ள பார்க்கறது அப்படின்னு வச்சோம். இந்த வர்ணாசிரமம் தப்புன்னு எதிர்த்த எல்லா இயக்கங்கள்லயும் அப்பா இடத்துக்கு பையன் வந்துகிட்டே இருக்கிறான். அப்புறம் என்ன வர்ணாசிரமம்? உனக்கு எது சௌரியம் நீ பண்றியோ அதை உங்க அப்ப பண்ணிருக்க மாட்டானே? சமூகத்துல முன்னாடி பண்ண மாட்டானே? உனக்கு என்ன ஒரு கட்சி தலைமையோ ஆட்சி தலைமையோ வர்ணாசிரமத்தை எதிர்த்த இயக்கங்களில் எல்லாமே, வர்ணாசிரமத்தை எதிர்த்த எல்லா இயக்கங்களிலும் தந்தையின் இடத்தில் தான் பிள்ளைகள் குடிகொண்டிருக்கிறார். நமக்கு பேச்சு வேற, கொள்கை வேற, செயல் வேற, எதுலையும் ஒரு நேர்மை இல்லையே. நீ என்ன வர்ணத்தை எதிர்த்து என்ன வெளியில வந்த? வரலையே சார். வர்ணாசிரமத்தினுடைய உருவாக்கம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நியாயம் இருந்தது. ஸ்பெஷலைசேஷன் எப்படி வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் ஃபேமிலியில மூணாவது தலைமுறை தெரிந்து வைத்திருக்கிற விஷயத்தை ஃப்ரெஷ்ஷா போற ஒரு பையன் தெரிஞ்சுக்க முடியாது. மூணு தலைமுறையா வைத்தியம் பண்ற குடும்பத்துல இந்த மாதிரி சிக்கல் வரும், இது மாதிரி ஒரு ஆபத்து வரும், இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதை இப்படி தீர்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டா அப்பாட்டே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதை அடிப்படையா வச்சு சொசைட்டியோட பெனிஃபிட்டுக்காக ஒரு வர்ணத்தை வகுத்து வச்சா இவங்க என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, மனிதனுடைய இயல்புல ஒரே மாதிரியான மனிதர்கள் உலகம் முழுக்க கிடையாது. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான வித்தியாசமான இயல்பு உண்டு. அவரவர்கள் இயல்புக்கு ஏற்ப ஒரு தொழில கையில கொடுத்தாங்க, செய்யப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னு. இத பரம்பரை பரம்பரையா கொண்டு வந்துட்டாங்க, அது ஈஸிங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்த நூற்றாண்டுக்கு அது பொருத்தம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் அது உடன்படல. இந்த நூற்றாண்டுல பரம்பரை பரம்பரையா பரம்பரை தொழில் தான் செய்யணுங்கிறத நான் ஏத்துக்கல. எல்லாருமே மாறி ஆகணும், வர்ணத்துல வேறு வர்ணத்துக்குரிய தொழிலை செய்யறத பத்தி தப்பு இல்லை. ஆனா வர்ணாசிரமம் பற்றிய புரிதல் இப்ப தப்பா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருக்கு. சரி, நான் முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன். அந்த காலத்து வாழ்க்கை முறையில வர்ணாசிரமத்துக்குரிய இயல்பு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு கருத்து இருக்கு. ஒவ்வொரு வர்ணத்துக்கு அவர்கள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. அந்தன தர்மத்துக்கான ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. கும்பந்தாஸ், கும்பந்தாஸ் அப்படின்னு ஒரு பிராமண உத்தமர், கும்பந்தாஸ். ராஜா மான்சிங், அக்பர் இருந்தார் பாத்தீங்களா, ராஜா மான்சிங், அவர் கும்பந்தாஸ். இந்த இவர் வந்து உஞ்சவிருத்தி பிராமணர். உஞ்சவிருத்தி எப்படி தெரியுங்களா, இவங்க வந்து கீழே கிடக்குது பாத்தீங்களா, தானியங்கள் செதறி இருக்கு இல்லையா வயல்ல, அந்த தானியங்களை பொறுக்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சொசைட்டில யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாரையும் நம்பி இல்லை, அவங்க யாரையுமே நம்பி வாழல. இந்த வயல்ல சிந்தி இருக்கிற தானியங்களை பறவை பட்சி திங்கிறதுக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை இவங்களுக்கு உண்டு. ஏன்னா பறவையும் பட்சியும் திங்கிறது வயல்ல கீழே விழுந்திருக்கிற தானியத்தை. இவங்களும் பறவை மாதிரி தான். ஒரு வைணவ இலக்கியத்தில் எழுதுறான், ஒரு உத்தமமான பிராமணனுக்கு ரெண்டு இறகு, ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால். ஞானம்னு ஒரு ரெக்க, அனுஷ்டானம்னு ஒரு ரெக்க, ரெண்டு ரெக்கையை வச்சுதான் ஒரு அந்தணன் இருபிறப்பாளனாக மாறுகிறான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த உஞ்சவிருத்தி பிராமணர்கள் கீழே கிடக்கிற நெல்லை எடுத்து தானியத்தை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சொசைட்டில யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அவன் எவ்வளவு பேர் யாரும் பயப்பட மாட்டாங்க. ராமகிருஷ்ணனுடைய மூதாதையர் 84 ஏக்கர் காமர்புக்கூர்ல 84 ஏக்கர் வச்சிருக்கிறார். ஆனா 84 ஏக்கர் வச்சிருக்கிறவர் அந்த ஊர் ஜமீன்தார் ஒரு பொய் சாட்சி சொல்ல சொல்றான். அவரை ஒரே ஒரு பொய் சாட்சி சொல்லு அப்படிங்கிறான். முடியாதுன்ட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டார், இந்த நிலத்தை விட்டுட்டார். ஏன், இந்த ஊர்ல இருந்தா இவன் சித்திரவதை பண்ணுவான், வம்பு பண்ணுவான், நமக்கு எதுக்கு அனாவசியமா 84 ஏக்கர் நிலமே வேண்டாம். ஒரு பொய் சொல்லுவதை விட 84 ஏக்கரை இழப்பது என்று கருதினார் இல்லையா அந்த ராமகிருஷ்ணனுடைய மரபு. அவங்க அந்தன மரபு, ஒரு சத்தியம், ஒரு பொய் சொல்ல மாட்டேங்கிற பிடிவாதம். இது வந்து ஒன்லி பை பர்த் நான் நினைக்கல, அது ஒரு குவாலிட்டி. வாரியாருடைய தாத்தா, வாரியாருடைய தாத்தா திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போறார். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு காட்பாடி, அவங்க சொந்த ஒரு காட்பாடியில இருந்து போறார். அப்ப பிளேக் நோய் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. பிளேக் நோய் வந்திருக்கிறதுக்காக செக் போஸ்ட் போட்டிருக்கான் எல்லாரும். அந்த செக் போஸ்ட்ல வடிச்சு வடிச்சு கேக்குறான், நீ எந்த ஊரு, நீ எந்த ஊரு, நீ எந்த ஊரு. காட்பாடின்னு சொன்னா திருப்பி அனுப்பிச்சிருவான், ஏன்னா அங்க பிளேக் இருக்கு, அது பரவிடுமேனு திருப்பி போய் சொல்றான். கால்ராவோ பிளேக்கோ ஏதோ ஒரு நோய், திருப்பி அனுப்பிச்சிருவான். இவங்க தாத்தா போயிருக்காரு திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பாக்குறதுக்கு, பட்னியா இருந்து நேரா போறார். செக் போஸ்ட்ல கேட்டிருக்கான், நீ எந்த ஊரு அப்படின்னு. இவரு சத்தியசீல், காட்பாடி இருந்தார், வெளியே போறோம், நீ தீபத்துக்கெல்லாம்

சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டா அது பெரிய பாவம் இல்லையா? நம்ம என்னதான் சாமி கும்பிடுறதால அடையிற புண்ணியத்தை விட, இந்த வார்த்தை கவனிங்க, சாமி கும்பிடுறதால அடையிற புண்ணியத்தை விட பொய் சொல்றதால வர பாவம் ஜாஸ்தி தானே. சாமி கும்பிடுறதால வர புண்ணியத்தை விட பொய் சொல்றதால வர பாவம் ஜாஸ்தி தானே. அப்படி சாமி கும்பிட்டா சரியா இருக்குமா? நான் வந்துட்டேன், இது யார் சிறந்தவர்கள்? இன்னும் அளவுக்கு அல்ல, சாமர்த்தியமா போனவன் தான் பெரிய. என்னமோ இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிக்கிறியா சார்? நீங்க பாட்டு போவீங்களா, முடிச்சுட்டு வருவீங்களா? அதை விட்டு பெரிய அப்படியே உண்மை விளம்பி நேர்மை, இவர் பெரிய அப்படியே தர்மபுத்திரன், இன்னைக்கு அப்படிதான் பேசுறான் எல்லாரும். ஆனா ஒரு பொய் கூட சொல்ல முடியாமல் வாழுகிறவன் தான் உத்தமமான அந்தனம். ஒரு பொய் கூட சொல்ல முடியாது அந்த மனோநிலை. நான் எங்கேருந்து எங்கே போயிட்டேன், கும்பன் தாஸ் பத்தி ஆரம்பிச்சேன். கும்பன் தாஸ் அப்படி ஒரு உத்தமமான அந்தனர், உச்சவருத்தி பண்றவர், பகவான் நாமாவை சொல்லிட்டு போவார், யாராவது குட்டா சாப்பிடுவார், இல்லாட்டி ஒன்னும் யாருக்கும் தாழ்ந்து போக மாட்டார். இந்த கும்பன் தாஸ் கஷ்டப்படுறாருன்னு மான்சிங்குக்கு தோணி போச்சு. மான்சிங் என்ன பண்றான், அவர் வீட்டுக்கு போறான், அது ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு, அந்த திண்ணையில அவர் குளிச்சுட்டு வந்து நெத்திக்கு இட்டுக்குவார். நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி வைக்கிறார். நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு கண்ணாடி, மனை, அவர் உட்காரத்துக்கு மனை, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இந்த மான்சிங் இப்படி நிக்கிறான் பாருங்க. இவர் கும்பன் தாஸ் குளிச்சுட்டு வந்தார், மகளை கூப்பிட்டு கேட்கிறார், ஏம்மா இந்த நெத்திக்கு இட்டுக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய கண்ணாடி, நான் உட்கார்ற மனு, இதெல்லாம் வைக்கலையாப்பா அப்படின்னு மகளை கேட்கிறார். அந்த பொண்ணு உள்ளேன்னு சொல்ற, அப்பா நான் வச்சேன்பா, உன் கண்ணாடிய ஆடு குடிச்சிட்டு போயிடுச்சு, உன்னுடைய மனைய மாடு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எப்படி? கண்ணாடிய ஆடு குடிச்சிட்டு போயிடுச்சு, மனைய மாடு தின்னுட்டு போயிடுச்சு. இந்த மான்சிங்குக்கு ஒண்ணுமே புரியல, கண்ணாடிய எப்படி ஆடு குடிக்கும், மனைய எப்படி மாடு திங்கும். நேரா வந்து இந்த மான்சிங் கேட்டார் கும்பன் தாஸ்ட, எனக்கு புரியல உன் பொண்ணு சொன்னது, எனக்கு கண்ணாடி கிடையாதுப்பா, ஒரு பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து வைப்பா, அதை பார்த்து நெத்திக்கிட்டு இருக்குவேன், இவ தண்ணி வச்சுட்டு உள்ள போயிருக்கா ஆடு குடிச்சுட்டு, அப்புறம் எனக்கு மனையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம், மனையெல்லாம் கிடையாது, ரெண்டு வைக்க பிரி அந்த வைக்கல எடுத்துட்டு வந்து போடுவா, நான் சாஸ்திரத்துக்கா வைக்க பிரி மேல மனைன்னு உட்காந்துக்குவேன், அதை மாடு துண்டு போயிடுச்சு. கண்ணாடி ஆடு குடிச்சு கொடுத்து மனைய மாடு தின்னுடுத்து அப்படின்னு ஒண்ணு மான்சிங்குக்கு மனசு கேட்கல. அப்ப நான் ஒன்னு பண்ணட்டுமா என்ன, ஒரு தங்க பிரேம் போட்ட கண்ணாடி கொடாந்து கொடுக்கட்டுமான்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அதுக்கு என்ன ஏன் சிக்கல்ல மாற்று, தினம் சௌக்கியமா புது புது கண்ணாடியில பார்த்து டெய்லி நித்திக்கிட்டு, நீ ஒரே கண்ணாடி கோல்டன் பிரேம் போட்டு கொண்டாந்து கொடுத்தேன், அப்புறம் பாரு இந்த குடிசையில இதை மாட்டி வச்சா எவனோ திருடிடுவானோ, எவனோ திருடிடுவானோ, அது முக்கியம் இல்ல, எவன் வீட்டுக்கு வந்தாலும் இவன் திருடுற ஐடியால வந்திருக்கிறானோ, இவன் திருடுற ஐடியால வந்திருக்கிறானோன்னு ஒவ்வொருத்தனையும் நான் பாத்துக்கிட்டே இருக்கணும், நான் சௌக்கியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு வேண்டாம்ப்பா அப்படி. இந்த மான்சிங் பார்த்தா இல்ல இல்ல, உங்களுக்கு தங்க கண்ணாடி திருட்டு போயிடும், நான் பண்ணட்டுமா என்ன, இந்த கிராமத்தையே ஜாகிர் உங்களுக்கு நான் எழுதி வச்சு விடுறேன், அந்த கிராமத்துக்கே நீங்க தலைவர் ஆயிடுவீங்க, அப்ப எவனுமே திருட முடியாதுன்னா, வேற நான் நிம்மதியா கடவுளின் ஜாகிரில் வசதியாக இருக்கிறேன், உன்னுடைய ஜாகிரை கொடுத்து என்னை கெடுத்து விடாது. அப்ப நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமேன்னா ஒரே ஒரு உதவி செய், என்ன, இடத்தை காலி செய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அந்தனனுக்குரிய தர்மம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அவங்க ஏன் வந்து நகை போட மாட்டாங்க தெரியுமா, ஒரு காலத்துல நூல் தான் அவங்களுக்கு உத்தமம், ஒவ்வொரு வர்ணத்துக்கு ஒரு இலக்கணம் வச்சிருக்காங்க சார், யார் கோல்டு போடுறது, யார் வெள்ளி போடுறது, யார் இரும்பு போடுறது, யார் நூல் போடுறது, நாலு வர்ணத்துக்கு வச்சா. இன்னைக்கு யாராவது அதை பின்பற்றமா, எல்லாம் பிறவி வழி ஜாதியை பாக்குறமே ஒழிய தர்மத்தின் வழி பாக்குறமா, நூல் தான் உடுத்தணும். நான் அப்படி பேசுறது தப்பா நினைக்காதீங்க, காஞ்சி மகா சுவாமியில் என்ன சொல்றாரு, நீங்க பட்டு உடுத்தி கொண்டு வந்து என்னை கும்பிடுகிற போது நான் வருத்தப்படுகிறேன். அவருடைய கான்செப்ட் அது, ஒன்று நம்ம உடுத்தலாம், அவரை போய் கும்பிடக்கூடாது, அவரை கும்பிடலாம், அப்ப அவர் விருப்பப்படி இருக்கணும், நான் கட்டுவேன் ஒன்னதான் கும்பிடுவேன், எனக்கு அதுக்கு மேல பதில் சொல்ல தெரியல, நீங்க யோசிச்சுங்க சரியா தப்பாங்கறத நீங்க யோசிச்சுங்க. அவரை காயப்படுத்த நமக்கு என்ன உரிமை இருக்கு, அவரை காயப்படுத்த நமக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப ஒரு மகான் சொல்றாருன்னா அதை பின்பற்றணும் இல்லையா, நாம நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், அவனு தப்பே கிடையாது, நமக்கு அவர் தான் குருன்னு ஒண்ணு இல்ல. இப்ப நமக்கு வசதியா உபதேசம் பண்ற குருமார்கள் நிறைய வந்துட்டா, நம்ம சௌரியப்படி நீங்க என்னென்ன எழுதி கொடுக்கறீங்களோ அதெல்லாம் அப்படியே படிக்கிற தகுந்த மாதிரி எவ்வளவோ குரு வந்தாச்சு, நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்தா அப்படி ஒரு குரு உடனே கிடைப்பாரு, ஒன்னும் பிரச்சனையே இல்லையா, நமக்கு இஷ்டப்படி உபதேசம் பண்ணதான் குருமார்கள் இருக்கிறாங்களே, சொல்லிட்டு போலாமே. சாரி, இப்போ இந்த ஒரு வர்ணத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, நூல் தான் அணியிறது, கழுத்துல நூல், பூநூல், எல்லாமே மந்திர சக்தி உடையது, அப்ப நூல் அணிவதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப சத்திரிய தர்மம்னா, சத்திரியனுக்கு வந்து குவாலிட்டி என்ன, குவாலிட்டி சார் அவங்க ஃபைட் பண்றாங்களே, இது நல்ல விஷயத்துக்கா கெட்ட விஷயத்துக்கா, அதை பத்தி கவலை கிடையாது.
இப்ப இந்தியா

0: கவர்மெண்ட் பாகிஸ்தான்ல ஒரு பார்டர்ல ஒரு 10 பேர் சுடு அப்படின்னு சொன்னா நான் ஏன் அவனை சுடுறதுன்னு கேட்க முடியுமா? ஒரு சோல்ஜர் சுடு, அவனுக்கு எனக்கு என்னப்பா பகை? நான் ஏன் சுடணும்னா நீ மிலிட்டரியில இருக்க முடியாது. நீ நேரம் வந்துட வேண்டியதுதான், வெளியில வந்துட வேண்டியதுதான், கேள்வியே கேட்க கூடாது, சுடுனா சுட்டுற வேண்டியதுதான். அது சத்திரிய தர்மம். இதே மான்சிங் லைஃப்ல ஒரு சம்பவம் நான் படிச்சேன். அக்பர் கேக்குறாரு மான்சிங்க பார்த்து, மான்சிங் என்ன சத்திரிய தர்மம்னு எல்லாம் ரொம்ப பெருசா பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ள, அப்படி என்ன வாட் வே சத்ரியாஸ் ஆர் ஸ்பெஷல், சத்ரியனுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அக்பர் கேட்டார். அப்ப மான்சிங் சொன்னார், ஹுசூர் ரொம்ப ஆபத்தான கேள்வி, தயவு செய்து இந்த கேள்வியை கேட்காதீங்க, இது ரொம்ப விபரீதமான கேள்வி. ரெண்டு பேர் காவலுக்கு நிக்கிறான், ஒரு ரஜபுத்திர வீரன் ரெண்டு பேர் அங்க காவலுக்கு நிக்கிறான். அவர் அவங்க ரெண்டு பேரும் காமிச்சு கேட்கிறார், இவங்க ரெண்டு பேரும் சத்திரியன் தானே? ஆமா. அவங்களை சத்திரிய தர்மம்னா என்ன சொல்ல சொல்லு. அக்பர் சொல்லும் போது எப்படி மீற முடியும்? இவங்க ரெண்டு பேரும் சத்திரிய தர்மம்னா என்னன்னு சொல்ல சொல்லு அப்படின்னு பாருங்க. ரெண்டு பேரும் உடனே உடவாள உருவினான், இடுப்புல கத்தி எடுத்தான், ரெண்டு பேரும் சுவாயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சான், நெருப்பு பொடி பறக்குது, தாவி தாவி ஒத்தன ஒத்த குத்த போறான். அக்பர் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சொல்றார், நிறுத்த சொல்லு, நிறுத்த சொல்லு, நிறுத்த சொல்லு, நிறுத்தல, நிறுத்த சொல்லு, நிறுத்தல. அக்பர் கேக்குற, இவங்க பைத்தியமா? நான் என்னன்னு கேட்டேங்கிறதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்களா? நிறுத்த சொல்லு. ஹுசூர் நீங்கள் விளைவை அனுபவித்து தான் தீர வேண்டும். கடைசியா இவன் அவனை குத்தனா அவன் இவனை குத்தனா ரெண்டு பேரும் செத்து கீழே விழுந்தோம். அக்பர் எழுதுறான் வாழ்நாள் அந்த டைரியில, என்ன என் வாழ்நாளிலேயே என்னை அதிகம் பாதித்த சம்பவம், நான் அவசரப்பட்டு கேட்டு விட்ட ஒரு கேள்வி, சத்திரியன் வாளை உரையிலிருந்து எடுத்து விட்டால் ஒன்று எதிரி சாக வேண்டும், இல்லை என்றால் அவன் சாக வேண்டும். இது சத்திரியனுக்குரிய தர்மம். இது சரியா தப்பாலாம் நீங்க கேட்க முடியாது, இந்த குவாலிட்டி தான் சத்திரியனுக்கு உரியது, அவனை மாட்ட முடியாது. நீங்க வாழை உரையிலிருந்து எடுத்தாச்சுன்னு சொன்னா ஒன்னு எதிரி சாகணும், இல்லாட்டி தான் சாகும். இதை விட்டுட்டு திரும்பி அதை பூச்சி பிடிச்ச மாதிரி உள்ள வைக்கிறதுக்கு நல்லா முடியவே முடியாது. இது நியாயமா கொல்லலாமா கொல்ல அதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அந்தந்த சத்திரியனுக்குரிய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க மகாபாரதத்துல பீஷ்மர் நீதி சொல்வார், பிறகு பாஞ்சாலிக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உட்காந்து நீதி சொல்வார். எப்போ அம்பு படுக்கையில படுத்து உடம்புல அந்த ரத்தம் எல்லாம் போய் அப்படியே சோர்ந்து கிடக்கிற போது அந்த மரண படுக்கையில படுத்துக்கிட்டு பீஷ்மர் நீதி சொல்வார், தர்மம் எல்லாம் பயபக்தியா கேட்பான். கழுக்குன்னு பாஞ்சாலி சிரிச்சார், கழுக்குன்னு சிரிச்சா. நீ ஏற்கனவே சிரிச்சுதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு, சும்மா இருக்க மாட்டியா? அப்பப்ப இப்படி ஏன் சிரிக்கிற, எதுக்காக சிரிக்கிற அப்படின்னா, இந்த கிழவர் பத்தியா இப்ப தர்மம் சொல்ற பத்தியா? இப்ப அன்னைக்கு என்ன புடவை பிடிச்சி இழுத்த போது இவருக்கு இந்த தர்மம் எல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கு அந்த பயலுக்கு அந்த ஆட்டம் ஆனாங்க, அந்த ஊ பண்ணாலும் அப்பெல்லாம் சொன்னாரு, ஒன்னும் சொல்லாம பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அவர் இவ்வளவு பேசுறாரு, இவருக்கு என்ன யோகியத்தை இருக்கு, இவருக்கு என்ன யோகியத்தை இருக்கு? அப்ப பீஷ்மர் சொன்னாரா, நீ சொல்றது சரிதான்மா, நான் துரியோதனம் போட்ட சாப்பாட்டையே தின்னு இந்த உடம்பு வளர்ந்து இந்த ரத்தம் முழுக்க அவன் கொடுத்தது, இப்ப அந்த ரத்தம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தர்மம் உள்ளேந்து வெளியே வருது, அது உள்ள இருந்த வரைக்கும் அது ஒன்னும் வரல, அந்த ரத்தம் முழுக்க போயிருச்சு, இப்ப எங்கிட்ட இருந்த தர்மம் இப்ப வெளியில வருது. நீ கேட்டது ரொம்ப நியாயம். ஆனா பீஷ்மர் ஏன் துரியோதனன் சொன்ன கருத்தை கேட்டுக்கிட்டு தர்மம்லாம் பேசுறாரு சொல்றாரு ஒழிய சண்டையில அவர் அவனுக்காகவே சண்டை போட்டு அடிபட்டு படுத்திருக்கிறாரு? ஏன்னா அதான் சத்திரிய தர்மம். ஒரு சத்திரியனை பொறுத்த அளவுல அவன் எந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவனோ அவர்கள் உத்தரவை ஏற்று செயல்படுத்த வேண்டியது அவனுடைய வேலை. தன் மகாராஜா தவறான உத்தரவு பிறப்பித்தான் என்பதற்காக வயலேட் பண்றதுக்கு சத்திரியனுக்கு ரைட்ஸ் கிடையாது. சரி தவறு என்று பேசுவதற்கு அந்தனனுக்கு உரிமை உண்டு, சத்திரியனுக்கு உரிமை கிடையாது. இது கரெக்ட், இது தப்பு சொல்றதுக்கு சத்திரியனுக்கு உரிமை கிடையாது. கமாண்ட் என்ன வருதோ அந்த கமாண்ட் தான் செய்யும். நான் கூட அடிக்கடி சொல்றது, யோசிக்கிறதுக்கும் மிலிட்டரிக்கும் சம்பந்தமே கிடையாது. யோசிக்கிறதுக்கும் மிலிட்டரிக்கும் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச போது சார், செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரையும் மிலிட்டரியில் சேர்த்தான். ஏன்னா ஆள் இல்லை எல்லாத்துலேயும், ஒரு மிலிட்டரி சேர்த்தான், ஒரு ஃபிலாசபி ப்ரொஃபஸரை சேர்த்துட்டான் ஒரு மிலிட்டரியில். அங்கே எல்லாம் நின்று அவங்க நின்னதுக்கப்புறம் அந்த மேஜர் கமாண்ட் கொடுத்தான், அட்டென்ஷன், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன். இவர் மட்டும் திரும்பாமல் பேசாமல் நின்றுட்டே இருந்தார், எல்லாம் திரும்பினா அவர் நிற்கவே. அவர் அந்த மேஜர் கேட்டான், என்ன வாட்ஸ் ராங் வித் யூ, நீ ஏன் திரும்பலன்னா? இவர் சொன்னார் பாருங்க, முதல்ல நீ ஒரு முடிவுக்கு வா, லெஃப்ட் திரும்பலாம் அது கூட ரைட்டுங்கிற, ரைட் திரும்பலாங்கிறதுக்குள்ள மறுபடியும் லெஃப்ட்ங்கிற, யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன், யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன், பெட்டர் யூ கம் டு எ கன்க்ளூஷன், யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன், பெட்டர் யூ கம் டு எ கன்க்ளூஷன் அண்ட் தென் கிவ் மீ எ கமாண்ட், நான் ஒன்னு பண்றேன், ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரா கேண்டீன் போயிட்டார். அவன் பார்த்தான், இவரை நம்ம ஒண்ணு நம்ம மிலிட்டரியில வச்சிருந்தோம்னா ஒன்னும் காரியம் நடக்காது, ஏன் இவர் ஏதாவது விபரீதமா பேசிக்கிட்டே இருப்பார். ஒன்னு சொன்னா அங்க போய் அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான், மிலிட்டரி கேன்டீன்ல உருளைக்கிழங்கு பிரிக்க சொல்லிட்டான், இந்த உருளைக்கிழங்குல பெரிய உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, சொன்னா பெரிய உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்க பிரிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு முடிஞ்சது ஈஸியா, நீங்க அங்க வராதிங்க, அங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து. இங்க உட்காந்து பெரிய உருளைக்கிழங்கு சின்ன கிழங்கு பிரிச்சு வைங்க. ஒரு ஒன் அவர் கழிச்சு கேன்டீன்ல போய் பார்த்தா அவர் ஒரு மூணு கிழங்கு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. என்னன்னா நீ பெருசு சின்னதுன்ட்ட, இதோட கம்பேர் பண்ணா இது பெருசு, ஆனா அதோட கம்பேர் பண்ணா இது சிறுசு. இதை நான் எதுல வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல, தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். யோசிக்கிறவன் மிலிட்டரியில இருக்கவே கூடாது. யோசிக்கிறவன் மிலிட்டரியில இருக்கலாமா? ஒப்பு உடனே செயல குதிக்கணும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். இது சத்திரிய தர்மம். நீங்க ஒவ்வொரு வர்ணத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்தனனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, சத்திரியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, வைசியனுக்கு ஒரு தர்மம் இருக்கு. வைசியனுக்கு என்ன தர்மம் இருக்கு? இந்த உலகத்துல பொருள்கள் வாங்கி விற்பது, அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு நியாயம், ஒரு லாபம், அதே சமயத்துல அதுல சேரிட்டி. நீங்க அந்த பழைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா இத்தனை இத்தனை பர்சன்டேஜ்னே பிரிச்சுடுவாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல இவ்வளவு பணம் கோயிலுக்கு, இவ்வளவு பணம் சமூகத்துக்கு, இவ்வளவு பணம் குடும்பத்துக்கு, இவ்வளவு பணம் மறு முதலீட்டுக்கு, எல்லாமே அவங்க ஒரு கணக்கு இருக்கு. அந்தபடி அவர்கள் வாழணும். அவங்க உணவு பழக்கம், வாழ்க்கை பழக்கம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அப்ப நான்காம் வர்ணத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அவர்கள் உழைப்பு, எந்த விதமான மூலதனமும் கிடையாது, உடல் உழைப்பின் மூலமாக தங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டியது. ஆனா அதை டெடிக்கேட்டடா, ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா. ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லட்டுமா, ஒரு அந்தனனும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பான், நான்காம் வர்ணத்தவனும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பான். ஏன்னா அவன் ஞானத்தினால் மகிழ்ச்சியில் இருக்கிறான், இவன் செய்கிற தொழில இருக்கிற அந்த சந்தோஷத்தின் காரணமா மிகுந்த மகிழ்ச்சியோட இருப்பான். நீங்க பழைய வர்ண பகுப்பு என்பது கொஞ்சம் இப்படி சொல்றேன், பழைய வர்ண பகுப்பு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்ற உயர்வு தாழ்வுல கிடையாது, ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சமமாக பகுக்கப்பட்டதே பழைய வர்ண பகுப்பு. இது உயர்வு தாழ்வே கிடையாது. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். பாரதி சொன்னால உயர்வு தாழ்வு சொல்லாதே அப்படின்னா, பேரலல் நாட் பெர்பெண்டிகுலர், பேரலல் இப்படி பிரிக்கணும். இது ஒரு நாலாம் வர்ணம், இது மூன்றாம் வர்ணம், இது இரண்டாம் வர்ணம், இது முதல் வர்ணம், இதில் உயர்வு தாழ்வே கிடையாது. இப்படி வச்சிருந்தோம். ஆனா என்னாச்சு, காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு முகல் ரூல் முதல்ல, அது முடிஞ்சு பிரிட்டிஷ் ரூல், டோட்டலா இதெல்லாம் வர்ணம் குழம்பி போச்சு. என்ன வாழ்வதுன்னு தெரியல, பலவிதமான குழப்பம் வந்தாச்சு. யாருமே அவங்கவுங்க வர்ணத்துக்குரிய வாழ்க்கையில இல்ல, டோட்டலி கன்ஃபியூஸ்ட். இப்ப நம்ம வர்ணாசிரமத்தை பேசி இவர் உயர்வு, இவர் தாழ்வு, இவர் என்ன ஜாதின்னா அர்த்தமே இல்லையே. நான் என்னுடைய செய்யும் தொழிலிய தெய்வம் புஸ்தத்துல எழுதியிருக்கிறேன், நானே நான்கு வர்ணங்களையும் கடந்துதான் வர்றேன். என்னுடைய இளமையான வயதுல நான் பொட்டி தூக்கியிருக்கேன். பொட்டி தூக்கினா எக்மோர்ல போய் தூக்கல. என்ன விட பெரியவங்க கீவாஜா, வாரியார் சாமி, வாரியார் சாமி பூஜை பெட்டி மடியிலேயே வச்சுக்கிட்டு கோபிச்செட்டி பாலத்துல ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம். நான் புத்தி இல்லாம ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் இந்த டிக்கில வச்சா என்னன்னு. அவர் சொன்னார், அறிவு இருக்கா உனக்கு? வாரியார் திட்டிருக்காரு, அறிவு இருக்கா உனக்கு? முருகனை போய் டிக்கில வைக்க சொல்றீ. எனக்கு அது வெறும் பொட்டி, அவருக்கு அது முருகன். எனக்கு இது புரியல. இப்போ மரமண்ட புரியல, இது எதுக்கு அனாவசம் மடியிலேயே வச்சுட்டு வரா, டிக்கில வச்சிட வேண்டியது அப்படின்ட்டு நான் நமக்கு தோன்றது சொல்லிட்டேன். உனக்கு அறிவு இருக்க உனக்கு? அவர் கேட்ட, அறிவு இருக்க உனக்கு? முருகனை போய் டிக்கில வைக்கலாமா அப்படின்னா, ஆ சரி சரி ரைட். எவ்வளவோ கத்துக்கிட்டேன், கீவாஜா கூட, ஆசாங்கா கூட, எல்லாரு கூடயும் போய் எவ்வளவு கத்துக்கிட்டேன். நான் நான்காம் வர்ணத்தவனுக்குரிய ஒரு உழைப்பு நிலையில் தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். எனக்கு ஆரம்பத்துல ஒரு 25-30 வயசு முடிஞ்சது, பயங்கரமான வியாபாரி ஆயிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி. என்ன, எதை எங்க வாங்கணும், எங்க கொள்முதல் பண்ணணும், எங்க விற்கணும், எல்லாம் எனக்கு அத்துப்படி போச்சு. வாரியார் எங்க நம்ம இறக்குமதி பண்ணணும், போஷோவை எங்க இறக்குமதி பண்ணணும், எந்த ஊர்ல மார்க்கெட் பண்ணணும், எந்த ஆடியன்ஸுக்கு எது சப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி ஆயிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாபாரி. அப்படி வியாபாரி ஆனதுக்கு அப்புறம் தான் குவாலிஸ் கார் வாங்கினேன், வீடு கட்டினேன், பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் சிவக்குமார் வேண்டாமா? பிரமாதம் வியாபாரம், ஜெகஜோதியான வியாபாரம், ஒரு குறையுமே கிடையாது. சொல்லுவாங்களே சுகி சிவன் எல்லாம் பேசுவார் சார், காசுன்னு ஆள் கராரா இருப்பார் சார். எனக்கு அதை பத்தி ஒன்னும் மாணவன் எல்லாம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஏன் பாரதி மாதிரி பட்டு கிடக்க முடியுமா? பாரதி மாதிரி நான் பட்டு கிடக்க முடியுமா? எனக்கு என்னால அப்படி முடியாது. நான் சௌக்கியமா இருந்தேன், எல்லாம் பண்ணேன். ஒண்ணு கிடைச்சுக்குங்க, என்ன சொன்னாங்க, சமய வியாபாரின்னு குத்தம் சொன்னாங்க. நான் சமய வியாபாரியே ஒழிய சமய விபச்சாரி இல்லையே. பேச்சு வியாபாரி, நான் பேச்சு வியாபாரியே ஒழிய பேச்சு விபச்சாரி இல்லையே. என் வாழ்க்கை வேற மாதிரி தான் இருந்தது, ஒரு தப்பு இல்லையே. அது அடுத்து முடிஞ்சு போச்சு. என்னுடைய 50வது வயது வருகிற போது நான் ஒரு அந்த வணிகன் அப்படிங்கிற லெவல்ல இருந்து வேற மாதிரி மாத்திட்டேன். என்ன, நான் ஒரு அரசர், நான் எது சொன்னாலும் அது பிரகடனம். ஒரு கருத்தை எடுத்து நான் சொன்னேன்னா யார் எடுத்தாலும் கொலைப்பட மாட்டேன், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மோதுவேன். யாரோடும் மோதுவதற்கு நான் அஞ்சினதே கிடையாது. என் மேடை என் ஆளுமையில் இருக்கும், நான் என்ன நினைக்கிறேன்னு தான் பேசுவேன். எவ்வளவு பெரிய கருத்து பேசப்பட்டாலும், யாரால சொல்லப்பட்டாலும் சரி, இதே மேடையில கலைஞரை மறுத்து பேசியிருக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஒரு மேடையில ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி மறுத்து பேசியிருக்கிறேன். யாரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, என்ன நினைக்கிறோம் அதை பேசுவேன். அது என்னுடைய சத்திரிய இயல்பு. நான் ஒரு அரசனாக வாழ்ந்தேன் 50 to 60. இப்ப எனக்கு 60 ஆச்சு. புகழ் அர்த்தம் இல்ல, பணத்துல அர்த்தம் இல்ல, சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை, இதெல்லாம் அர்த்தமே இல்லை. அப்ப எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும், யாரையும் காயப்படுத்த கூடாது. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாமோ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். எது வேணும்னு கேட்டாலும் வேண்டாம், இது சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சு, இது பார்த்தாச்சு, இது முடிஞ்சாச்சு. எல்லாத்துல இருந்து விலகணும், எல்லாத்துல இருந்து விலகணும். நான் இப்போது பிராமணன் ஆகி கொண்டிருக்கிறேன். வாழ்வின் 4 வர்ணங்களையும் நானே கடந்து வருகிறேன். எனவே வர்ணம் என்பது ஒரே பிறவியிலேயே 4 வர்ணங்களையும் ஒருவரால் கடக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு பிறவியிலே நீ ஒரே வர்ணத்தில் இருக்க முடியும் சொல்வது அவ்வளவு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. இது வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டிஃபுல் பாயிண்ட். ஒரு நுட்பம் சொல்லட்டுமா? ஒரு டாக்டர் என்ன வர்ணம்னு ஒருத்தர் கேட்கிறார். ஒரு டாக்டர் என்ன வர்ணம்னு கேட்கிறார். ஓஷோவுடைய இன்டெலிஜென்ஸ் பாருங்க. ஒரு டாக்டர் மருத்துவம் பற்றிய ஆய்வு செய்பவராக இருந்தால், மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் அவர் பிராமணர். அந்த மருத்துவர் ஆஸ்பத்திரி நடத்தி வியாபாரம் செய்து கொண்டிருந்தால், மருந்து வணிகத்தில் ஈடுபட்டால் அவர் வைசியர். அந்த மருத்துவர் ஒரு யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக வருகிற போது அவர் சத்திரியர். அந்த மருத்துவர் தானே அந்த வேலைகளை செய்து மருத்துவம் பார்க்க தொடங்குகிற போது 4 வர்ணத்தவர். மருத்துவர் என்ன வர்ணம் என்று கேட்காது, என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய வர்ணம் மாறுகிறது. ஒரே மருத்துவர் அவர் பாருங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லயே ஆசை காட்டினா அவர் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த முதல் வர்ணமா மாறி விடுகிறார். இந்த பேதமே நம்முடைய மக்களுக்கு தெரியல. ஒன்லி பை பர்த் வந்து வர்ணத்தை முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற அடுத்த ஒரு பார்வை. யுக தர்மம், ஒவ்வொரு யுகத்துக்கு என்று ஒரு வகையான தர்மம் இருக்கிறது, ஒவ்வொரு காலத்துக்கு என்று ஒவ்வொரு வகையான அந்த தர்மம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இப்ப நான் கொஞ்சம் சிக்கலான பகுதிக்குள்ள வரேன். தர்மத்துக்கு எது மூலம் அப்படின்னு கேட்கும் போது வேதமே மூலம் என்று சொல்கிறார்கள். வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம், உண்மைதான். வேதத்துக்கு ஸ்ருத்தின்னு பேரு. இந்த ஸ்ருத்தியை அடிப்படையாக கொண்டு எழுந்த நியதி நூல்கள் ஸ்மிருதி. ஒவ்வொரு ரிஷியினுடைய பேராலையும் பின்னாடி ஸ்மிருதி அப்படிங்கிறது வந்தது. என்ன சொல்றாங்க, நீ முதல்ல வேதத்திலேருந்து பார், எது தர்மம்னா வேதத்தை ரெஃபர் பண்ணு. உனக்கு வேதத்திலேருந்து அந்த விளக்கம் சரியா கிடைக்கல அப்படின்னா ஸ்மிருதிக்கு போ. ஸ்மிருதியிலையும் உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. உன் எதிரில் இருக்கிற ஒரு சான்றோர், ஒரு மனிதர், மிகச்சிறந்த மனிதர், ஒரு குரு, ஒரு உத்தமமான மகான், அவரை பாரு. அவர் என்ன பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண. அது வேதத்துல அதுக்கான ரெஃபரன்ஸ் இல்ல, ஸ்மிருதியில அது இல்ல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடாது. அந்த மகானை பார்த்துக்கோ, அவர் என்ன சொல்றாரோ பெரியோர்கள் சென்ற வழியில் அப்படியே நீ போயிடு, ஒன்னும் தப்பே கிடையாது. 3வது, அப்படியே எனக்கு ஆள் கிடைக்கலப்பா, வேதத்திலயும் இல்ல ஸ்மிருதியிலயும் இல்ல, அது மாதிரி ஒரு மகானு கிடைக்கல. அந்த சந்தர்ப்பத்தில் உன் மனதை கேள், உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உனக்கு தர்மம். உன் மனசாட்சியை நீ கேளு, அது ஒண்ணு சொல்லும். அந்த சொல்லுகிற வார்த்தையை நீ அப்படியே கேட்க பழகு, அது மனோ தர்மத்தின் படி உன் வாழ்க்கையை நீ நடத்து, ஒன்னும் தவறு இல்லை என்று வரையறை செய்கிறார். கொஞ்சம் சிக்கலான விஷயம். வேதம் மூலம்னு சொல்றோம், உண்மைதான். வேதம் ஆழமானது, உண்மைதான். என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை எத்தனை பேர் படிக்க முடியுது, வேதத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியுது? வேதத்திலையும், வேதத்தின் சமஸ்கிருதத்திலையும், வேதத்தினுடைய மொழியிலையும் நெறியிலையும் எத்தனை பேருக்கு அதிகாரம் இருக்கு? பலருக்கு இல்லை. சொசைட்டில வெரி ஃபியூ பீப்புள், அவங்களுக்கு தான் சமஸ்கிருதம் தெரியும், அவங்க தான் வேதம் படிக்க முடியும், அவங்க தான் வேத அனுஷ்டானத்தில் இருக்க முடியும், மற்றவங்க அவங்க சொல்றத கேட்க முடியும். எவ்வளவு காலம் அப்படி இருக்க முடியும்? ஏன் அப்ப எல்லாருமே அதை கத்துக்க முடியாதா, எல்லாருமே அதை நோக்கி நகரக்கூடாதா அப்படின்னா, ரொம்ப ட்ரெடிஷனலா வர்ற பல பேருக்கு எல்லாரும் அதை அடைவதில் சம்மதம் இல்லை, அதை அடைவதில் சம்மதம் இல்லை. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும், அது என்னங்கறத நாங்களே சொல்லிக்கிட்டு இருப்போம். நீங்கெல்லாம் இப்படியே இருக்கணும், கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும், அது என்னங்கறத எங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு? எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை படிக்க விட மாட்டேங்கிறீங்க, எங்களை தெரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டுமே என்ன கேளுங்க கேளுங்கன்னு சொன்னா எவ்வளவு காலம் கேட்க முடியும்? இதை நான் கேட்கல, புத்தர் கேட்டார். என்ன எப்பா, நீ எதை எடுத்தாலும் வேதத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்குன்னு சொல்ற, ஆனா அந்த வேதத்தை நான் படிக்கவே இல்லையப்பா, எனக்கு எப்படிப்பா தெரியும்? என்ன படிக்கவும் விட மாட்டேங்கிறீ, எனக்கு தெரியாது. அவர் சிம்பிளா போனார், நன்னடத்தை, நல்ல சொல், இவைதான் உண்மையான தர்மம். தம்ம பதம் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். தர்மம்ங்கிறதுக்கு அவர் ஒரு டெஃபினிஷன் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ் வேதத்தில இருந்து தான் எடுக்கணும் ஒன்னும் அவசியமே கிடையாது. அவன் மனசாட்சிக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. எனவே தர்மத்தை நாமே அறியலாம், நாமே அதை விளக்க தொடங்கலாம். புத்தர் ஆரம்பிக்கிறார். புத்தர் மாதிரியே மகாவீரர் அதே காலகட்டத்தில் மகாவீரரும் அதே மாதிரி தொடங்குறார். இப்போ சில விஷயங்கள் கேட்கறதுக்கு நெருடலா இருக்கும், சொல்லவும் முடியாது, சொல்லாம போகவும் முடியாது. மகாவீரரும் புத்தரும் வேதத்தை எதிர்த்ததாலேயே நாஸ்திகர்கள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அவங்க அந்த சொசைட்டில ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்மை, ஒரு நியாயம் இது வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் முழுக்க அவங்களால கொண்டு வர முடியல. எங்க தப்பு நடந்தது தெரியுமா? அவங்க வழியில வந்தவங்களே பல பேர் தப்பா நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்கனா நம்ம மனுஷன் தானே, நம்ம போய் உட்கார்ந்தாதான் எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. அவங்க வழியில வந்தவங்களே தப்பா நடக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டு, இப்ப வேதத்திலையும் இந்த மார்க்கத்திலையும் ஒரு சுவாமி, ஒரு ஈஸ்வரன், ஒரு சிவன், ஒரு விஷ்ணு, ஏதோ ஒரு வகையான கடவுள் அப்படின்னு இருந்ததால கடவுளை மதிக்கிற, கடவுளை கொஞ்சுகிற, கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்கிற, அந்த கடவுளை வைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு மரபு இருந்தது. இவங்களுக்கு கடவுளும் கிடையாது. யாருக்கு? புத்த ஜெயின மதத்தவர்களுக்கு கடவுளும் கிடையாது. ஆனா அந்த கடவுள்ங்கிற இடம் எம்டி ஆன உடனே மக்களுக்கு அது வெறுமையா தெரியுது. அந்த இடம் காலியா இருக்கு. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு கும்பிடணும், ஏதாவது ஒண்ணு பாடணும், ஏதாவது ஒண்ணு ஆடணும், இவனுக்கு கடவுள்னு ஒண்ணு வேணும். இவன் பண்ற தப்பையெல்லாம் மன்னிக்கிறதுக்காகவாவது கடவுள்னு ஒண்ணு வேணும். இவன் பண்ற தப்பையெல்லாம் மன்னிக்கிறதுக்காகவாவது இவனுக்கு கடவுள்னு ஒண்ணு வேணும். இப்ப புத்த சமண மதத்துல அது இல்ல. இப்ப அவங்க ஒண்ணு என்ன பண்ணாங்க பாருங்க, மார்க்கெட்டிங், என்ன மார்க்கெட்ல நீடு வருதோ அதை ஃபீட் பண்ணணும்னு முடிவு பண்ணி புத்தரையே பெரிய சிலையாக்கி, மகாவீரரையே பெரிய சிலையாக்கி, அவங்களுக்கே மணி அடிச்சு, அவங்களுக்கே கற்பூரம் காட்டி, அவங்களுக்கே ஊதுபத்தி காமிச்சு, என்னாச்சு? இப்ப கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு சப்ஸ்டியூட்டா புத்தரையும் மகாவீரரையும் கும்பிட வச்சு அவர்களும் மீண்டும் இதே மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைக்கு போய்விட்டார். அவங்க அந்த எதிர்பார்த்த நேர்மையான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கறதுல இருந்து அவங்களும் மாறிட்டாங்க. நீங்க சமணர்களை நான் ஒண்ணு சொல்ல முடியாது, அதான் அது வந்து சொல்லக்கூடாது. ஜெயினா பிறந்த ஓஷோ கிண்டல் அடிச்ச மாதிரி வேற எவனுமே கிண்டல் அடிக்க முடியாது. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஊர்ல தங்கியிருந்தாராம். அவர் ஒரு ஊர்ல ராத்திரி தூக்க வரலன்னு வந்து மொட்டை மாடியில் அப்படி எட்டி வெளியே பார்த்தாராம். ராத்திரி பார்த்தா கட்டில் போட்டிருக்கு, மரக்கட்டில். அந்த மரக்கட்டில சில பேர் உருண்டுகிட்டு இருக்கிறான், தூங்காம உருண்டுகிட்டே இருக்கிறான். ஏன் இவெல்லாம் தூங்காம உருண்டுகிட்டு இருக்கிறான்னு இப்படியும் பார்த்தார். பார்த்துட்டு மறுநாள் இவர் தங்கியிருந்த அந்த ஜெயின் பெரிய ஒருத்தர் அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ராத்திரி பல பேர் கட்டில படுத்திருந்தான், எல்லாம் உருண்டுகிட்டே இருந்தான், தூங்காம இருந்தானே, என்ன காரணம்? மூட்டைப்பூச்சி கடிச்சிருக்கும். மூட்டைப்பூச்சி கடிக்கும்னா அதுக்கு தான் அந்த ஃபிளிட் அடிக்க வேண்டியது தானே. அடிச்சா மூட்டைப்பூச்சி செத்து போயோ, உயிரை கொல்லக்கூடாது, உயிரை கொல்லவே கூடாது. உயிர் கொலை எவ்வளவு பெரிய தவறு, கொல்லாமைதானே சமண மதத்தினுடைய ஜீவநாடிய. ஆனா நாங்கெல்லாம் அதெல்லாம் கொல்லக்கூடாது, கொல்ல மாட்டோம். நீங்க ஒரு சமணரா பிறந்து இப்படி சொல்றீங்கண்ணே, அது நம்மளை கொல்லுது, நாம ஏன் அதை கொல்லக்கூடாது? அடிச்சு மருந்து அடிச்சு கொல்ல வேண்டியதானே, நாங்க கொல்லமாட. சரி, கொல்லல. ஆமா, அந்த கட்டில அவனை படுக்க சொல்றேன். அந்த கட்டிலத்துக்கு அந்தாண்ட போட்டுட்டு அவனும் தனியா படுக்க சொல்ல வேண்டியதானே. அந்த ஜெயின் சொன்னாரா, மூட்டைப்பூச்சிக்கெல்லாம் ரத்தம் வேண்டாமா? பத்து பத்து ரூபா பணம் கொடுத்து படுக்க சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் பத்து பத்து ரூபா பணம் கொடுத்து நீங்க படுத்துங்க அங்க. ஏன் மூட்டைப்பூச்சிக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு? அவர் எழுதுறாரு, இன்னும் இவ்வளவு கிறுக்குத்தனமா போயிட்டாங்க. அதாவது ஜீவராசிகளை எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்னா மூட்டைப்பூச்சியை காப்பாத்துறதுக்கான போய் படுத்துக்கோன்னு, அதுக்கு ஃபிளிட் அடிக்க மாட்டானே, ஒரு கொசு கொல்ல மாட்டானே. அதாவது ஓவரா அந்த கொல்லாமைங்கிற தத்துவத்துக்கு போய் நீங்க எதையுமே. சார், இப்படி சொல்ல பாருங்க, உங்கள் சுய ஒளி இல்லாமல் ஒரு நியதியை பின்பற்ற தொடங்கினால் அது ஆபத்தில் முடியும். சுய ஒளி இல்லாமல் ஒரு நியதியை பின்பற்ற தொடங்கினால் அது ஆபத்தில் தான் முடியும். நம்ம பெரியவங்க சொல்லிருக்கலாம், குருமார்கள் சொல்லிருக்கலாம், வேதத்துல சொல்லிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்சர்ல வேணா சொல்லிருக்கலாம். ஆனா நம்ம உள்ளிருந்த உள்ளொளின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த உள்ளொளியை பயன்படுத்தி இது அவசியமா, அவசியம் இல்லை, இதை செய்யலாமா, இது வேண்டாமா, இந்த உள்ளொளியை பயன்படுத்தாமல் நம்ம பின்பற்ற தொடங்கினா எல்லா தர்மமே வீணப்படும். அது வைதிகமான தர்மமா இருந்தாலும் சரி, புத்த தர்மமா இருந்தாலும் சரி, சமண தர்மமா இருந்தாலும் சரி, எல்லா தர்மங்களுமே அதனால் சிக்கலுக்கு உள்ளாகி விடுகின்றன. இதனாலதான் நான் இப்ப திருவள்ளுவருக்கு வரேன். இன்னும் ரெண்டு விஷயம், திருவள்ளுவர் நீதி நூல்கள், ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சவர், நல்லா படிச்சவர், எல்லாம் ஆழமா படிச்சவர். ஆனா இவ்வளவு ஆழமா படிச்சவர், துணிச்சல் மிக்கவர், தன்னுடைய பழைய நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துல இருந்து சில சமயத்துல டீவியேட் ஆகி தைரியமா சில விஷயத்தை அடிப்பார். இது ரெண்டுமே இன்னைக்கு அவசியம். அதாவது பழச ஒண்ணுமே படிக்காம தானாவே பல நீதிகளை சொல்றது நல்ல பழக்கம் இல்லை. ஆனா பழசுல இருக்கிறதையே அப்படியே பின்பற்றுவேன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டிய காலத்திலையும் சொல்லாமையே போறதும் சரியான முறை அல்ல. இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, வேதத்துல சொல்லி இருக்கு, ஸ்ருதிக்கு தகுந்த மாதிரிதான் ஸ்மிருதி. தெய்வத்தின் குரல் புத்தகத்துல மகாசுவாமிகள் ஒரு உதாரணம் சொல்றாரு, காளிதாசன்ல இருந்து ரோம சொல்றாரு. காளிதாசன் ரொம்ப அழகான பாட்டு, ரகுவம்சத்துல வருது. எப்படின்னு கேட்டா அது பாருங்களேன், பசுமாடு இப்படி போகுது, இந்த பசுமாட்டு பின்னால திலீபன் போறான். திலீபனுடைய மனைவி சுதேட்சனை, அவளும் அந்த பசுமாட்டுக்கு பின்னாடி போறான். என்ன எழுதுறான் காளிதாசன், அவங்களுக்கு குழந்தை இல்ல, குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. நீ பசுமாட்டுக்கு பின்னாடி போனா உனக்கு வந்து நந்தினி பசு, அதுக்கு பின்னாடி போனா உனக்கு குழந்தை கிடைக்கும், போ அப்படின்னு குலகுரு சொல்றாரு. அந்த பசுமாட்டு தூசிக்கு பின்னால சுதேட்சனை போறான். அதை என்ன எழுதுறான் பாருங்க, ஒரு தூசியும் இல்லாதவள் பசுவின் தூசியின் பின்பு போனாள். ஒரு தூசியும் இல்லாதவள், ஒரு குறையும் இல்லாதவ, ஒரு தூசியும் இல்லாதவள் தூசியின் பின்பு போனாள். இந்த மாட்டின் குழம்பு அடி, அதிலேயே தன் கால்களை பதித்துக் கொண்டு அப்படியே ஃபாலோ பண்றா. மாட்டு குழம்பு, அது மேல காலு, அந்த மாடு நகர்ந்த உடனே அந்த மாட்டு குழம்பு, அது மேல காலு, அப்படியே பின்னாடி போறான். அது எப்படி இருக்குங்கிறது சொல்றா சுதேட்சனை. நந்தினி பசுவின் பின்னால் போனது எப்படி என்றால், ஸ்ருதி என்கிற வேதத்தின் பின்னால் ஸ்மிருதி போவதை போல, ஸ்ருதி அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்மிருதி போவதை போல. இதை சொல்லிட்டு மகாசுவாமிகள் விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற சிஷ்யர்கள்லாம் என்கிட்ட வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் போட்டு சில விஷயங்களை நீங்க மாத்தக்கூடாதான்னு கேக்குறாங்க. ஸ்மிருதி என்பது ரிஷிகளின் சொந்த அபிப்பிராயம் இல்லை, அது வேதத்தின் தொகுப்பு தான். அதை மீண்டும் அப்படியே சொல்ல வேண்டுமே ஒழிய அதை மாற்றி சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லைங்கிறார். அதெல்லாம் மாத்தி புதுசா ஸ்மிருதி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று மகாசுவாமிகள் சொல்கிறார். மன்னிக்கணும், இப்போ காலத்துக்கு ஏற்றபடி நாம சில விஷயங்களை சொல்ல மாட்டேன்னு மறுத்துட்டோம்னா என்றோ எழுதி வைத்த விஷயங்கள் மட்டுமே நீடித்துக் கொண்டிருக்கும். அது எந்த சமூகத்துக்குமே நல்லதல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப பாருங்களேன், கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம், நான் ஓபன விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களோட என்ன ஒரு சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, பேசும்போது புதுசா எந்த ஒரு கருத்தையுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லலாம், எல்லாமே குரான்ல சொல்லப்பட்டு விட்டது, ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டதால நாங்க புதுசா எதையுமே இந்த உலகத்தில் கேட்க மாட்டோம். இஸ் இட் குட்? இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டவை, எல்லா விஷயங்களும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டவை. என்றோ சொல்லப்பட்டது மட்டுமே இந்த உலகத்தில் நீடிக்கும் என்று வைத்துக் கொண்டால், மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்று முடிவு செய்து விட்டால், இந்த உலகம் வெறும் இறந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்குமே ஒழிய எதிர்காலத்தை நோக்கி நகரவே நகராது. ஒரு தைரியம் வருகிற போது அதை மாற்றி சொல்வதற்கான அவசியம் இந்த உலகத்தில் தேவை. நான் மிகுந்த மரியாதையோடு மகாசுவாமிகளை வணங்கிக் கொண்டே சொல்கிறேன், மாற்றுவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்கிறார். அவசியம் ஏற்படுகிற போது விவேகானந்தரை போன்ற மகா புருஷர்கள் சில மாற்று கருத்துக்களை உச்சரித்திருக்கிறார்கள், அது காலத்தின் அவசியம். அவசியம் நீங்க எல்லாம் வெறும் மரபிலேயே நின்னுகிட்டே இருந்தா புதிய கருத்து எப்போ வர முடியும்? நான் திருவள்ளூருக்கு வந்தேன். திருவள்ளூர் ரொம்ப படித்தவர், அதாவது ஸ்கிரிப்சர்ஸ் படித்தவர், பழசெல்லாம் நல்லா படித்தவர். அதுக்கு என்ன அடையாளம், ஒரு குரல் இருக்கு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிர்களையும் பகுத்து உணவு தருதல். என் கருத்து நான் சொல்றாரு, நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம், எனக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதியிருக்கிறான்ப்பா, எனக்கு முன்னாடி நீதி எழுதினதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எழுதின நீதி எல்லாம் படிச்சு பார்த்தா இதுதான் சிறந்த நீதினு சொல்லியிருக்கிறாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தது. அப்ப நூலோர்னா நூலறிவு, அது புஸ்தகத்தில் இருக்கு. நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இது படிப்பறிவு. இப்ப இதையே ஆத்தன்டிக்கா எடுத்துக்க முடியுமா? திருவள்ளுவர் திடீர்னு ஒரு இடத்துல அடிக்கிறார் பாருங்க, என்ன சொல்றாரு, ஏய் எத்தனை புஸ்தகத்துல என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, எத்தனை புஸ்தகத்துல என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் சொல்றேன் கேட்டுங்கடா திடீர்னு ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன் கேட்டுங்கடா, என்ன சொல்றார், யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிறர். திடீர்னு யாம் எங்கேந்து வந்தது? இந்த நூலோர்னு சொல்லி பழைய ஸ்கிரிப்சர்ஸே மேற்கோள் காட்டாம, நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் உணர்ந்து சொல்றேன், யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். அது கூட வாய்மையை பற்றிய கருத்தெல்லாம் பழைய இலக்கியங்கள கூட இருக்கு, போய் சொல்லக்கூடாதுங்கிற கருத்து கூட இருக்கு. திருவள்ளுவர் யாம் மெய்யா கண்டவற்றுள் சொன்னா கூட அதுக்கு மேற்கோள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு மேற்கோளே கிடைக்காத குரல் ஒன்னு இருக்கு. திருவள்ளுவர் சொல்றார் என்ன, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியாம். இந்த உலகத்துல பிச்சை எடுத்துதான் ஒருத்தன் சாப்பிடணும்னு சொன்னா இந்த உலகத்தை யார் படைச்சானோ அவன் போய் சேர்த்து போசு. அவன் வேண்டியது இல்ல, இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலக இயற்றியான். இது எந்த ஸ்கிரிப்சர்லயாவது இருக்கா? அதற்கு முன்பு சொல்லப்பட்ட எந்த வேதத்திலேயாவது இருக்கா? இல்ல. திருவள்ளுவர் தானா சொல்றார். நான் என்ன சொல்ல வரேன், நிறைய படிச்சிருக்கணும், பழைய மரபுகளை பாதுகாக்கணும், அவசியம் ஏற்படுகிற போது தர்மத்தை தான் பிரகடனப்படுத்துகிற தைரியம் இருக்க வேண்டும். ஒரு அவசியம் என்று வருகிற போது தர்மத்தை தான் பிரகடனப்படுத்துகிற தைரியம் இருக்க வேண்டும். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். அப்ப அவன் ஆரம்பிச்சிருவானே, நான் ஒரு தர்மத்தை சொல்றேன், நான் ஒரு தர்மத்தை சொல்றேன், நான் ஒரு தர்மத்தை சொல்றேன்னு அவன் ஆரம்பிச்சிருவானே. இதுக்கு ஒரு சின்ன ஆசிட் டெஸ்ட் இருக்கு, ஒரு ஆசிட் டெஸ்ட் இருக்கு. சொல்றவனை கூர்ந்து பார்க்கணும். சொல்றவனுக்கு சுயநலம் இருக்கா, பிரபஞ்ச நலம் முக்கியமா? பிரபஞ்சத்தின் குரலாக ஒன்றை சொன்னால், இது ரொம்ப முக்கியமான அளவுகோல், பிரபஞ்சத்தின் குரலாக ஒன்றை சொன்னால் அவன் பிரபஞ்சத்தின் குரலாக பேசுவதால் அது கடவுளின் குரல். அவன் அவனுடைய நன்மைக்காக அதை சொன்னா அது அவனுடைய சுயநலமான சொந்த குரல். சொந்த குரல் நிராகரிக்கப்பட வேண்டும், பிரபஞ்சத்தின் குரல் வணங்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. இது பிரபஞ்சத்தின் குரலா சொந்தத்தின் குரலா, அப்படி ஒரு டெஸ்ட் பார்க்கணும். இப்ப திருவள்ளுவர் சொல்றாரு, அது அவருடைய சுயநலமா? ஒண்ணுமே சுயநலம் இல்ல. இந்த உலகத்துல பசியோட ஒருத்தன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவருக்காக சொல்வது, அது பிரபஞ்சத்தின் குரல். விவேகானந்தர் பேசினாரு, அவருக்காக பேசினாரா, செல்பிஷா பேசினாரா? ஒரு விஷயம் கூட ஒரு செல்பிஷான தேவையே கிடையாது, தேவைகளை கடந்தவர். ஒரு சின்ன விஷயம், ரொம்ப நுட்பமானது, அதை விளக்குறதுக்கு நான் ட்ரை பண்றேன், முடிஞ்சா அது மிகப்பெரிய வெற்றி. கடவுள் அவருக்கு நான் உண்டா? ஈகோ நான்ங்கிறது உண்டா கடவுளுக்கு? நான் உண்டா கடவுளுக்கு? கீதையில கூட வருது, மாம் ஏக்கம் சரணம் பிரச்சா, நான் யூஸ் பண்றாரு கடவுள். மன்னிக்கணும், கடவுளுக்கு நான்ங்கிறது ஒரு அடையாளத்துக்காக அந்த கீதையில பயன்படுத்துறாரு ஒழிய கடவுளுக்கு உண்மையிலேயே நான் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை வளருது, 1.5 வயசு குழந்தை வளருது, அதை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. குழந்தைக்கு எப்பலேருந்து நான் வருதுன்னு கவனிங்க, அது எப்பலேருந்து நான் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள என்டர் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி பியோகட் அப்படிங்கிறவன் ஒரு குழந்தைக்கு நான் எப்ப வருதுன்னு உட்காந்து ரிசர்ச் பண்ணான். ஒரு குழந்தைக்கு நான் எப்ப வருது தெரியுங்களா? முதல்லாம் வராது. நீங்க சின்ன குழந்தை, என் பொண்ணுக்கு அபிராமின்னு பேரு, அவ அப்போ ஏதாவது யாராவது பிஸ்கட் கொடுத்தா எனக்குன்னு கேட்க மாட்டான் ஆரம்பத்துல. அபிராமிக்கு, அபிராமிக்கு இந்த பாருங்க, இவன் தேர்ட் பர்சன், அவன் தேர்ட் பர்சன், அது மாதிரி அவளை பொறுத்தளவுல அபிராமி தேர்ட் பர்சன். ஏன் நான் கிடையாது? 1.5 வயசுல நான் கிடையாது. 1.5 வயசு குழந்தையோட பேசி பாருங்க, அது நான்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாது. என்ன சொல்லும்? பாப்பாக்கு தொப்ப பசிக்குது அப்படிங்கும், எனக்குண்டா அப்படிங்க, இந்த வயிற்ற காட்டி தொப்ப பசிக்குது. அந்நியமா பேசும், தன்னுடைய பாடி அந்நியமா பேசும். அதாவது நீ நீ நீ நீ நீனே பேசும். அதுக்கு எப்ப நான் வந்துச்சுங்கிற அடையாளம் தெரியுங்களா? திடீர்னு ஒரு 3 வயசு 3.5 வயசுக்கு மேல அந்த நான் உள்ளே இருந்து வரும். வந்துருச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்காது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்காது. அது ட்ரை பண்ணும். அப்பா சொல்லி எந்திரியா முடியாது. நான் வந்துருச்சு சாப்பிடு மாட்டேன், நான் வந்துருச்சு. ஏன்னா அது நான் எக்ஸசைஸ் பண்ணி பாரு, என் நான் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத அப்ப கிட்ட டெஸ்ட் பண்ணுது, அத்தா கிட்ட டெஸ்ட் பண்ணுது, ஒவ்வொருத்தையா டெஸ்ட் பண்ணுது. குளிக்கவா முடியாதே. இப்ப அது நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகுது. ஒன்னொன்னையும் என் அகங்காரம் எவ்வளவு பெருசுப்பார், என் அகங்காரம் எவ்வளவு பெருசுப்பார். இப்ப முதல்ல அந்த குழந்தைக்கு நீ இருந்ததா? நீ நல்ல கவனிங்க, நீ இருந்ததாலதான் அந்த நீலேந்து டெவலப் ஆகி நான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது. முதல்ல நீய கண்டுபிடிச்சது, நீ டெவலப் ஆகி தன்னுடைய நான்ங்கறத கண்டுபிடிச்சு நான்ல ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. இப்போ கடவுளுக்கு நீ உண்டா? கடவுளுக்கு நீனு காட்டுறதுக்கு இன்னொன்னு இருக்கா? ஏன், அவருக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லாததால், அவருக்கு நீ என்பதே இல்லாததால், நீ இல்லாத காரணத்தால் நான் என்பதும் கடவுளுக்கு இல்லை. கடவுளுக்கு அந்நியமா ஏதாவது இருக்கு சார்? என் கைய நான் வந்து இவருன்னு சொல்லுவானா? என் கைய காமிச்சு இவருமானா? இது என்னோட பார்ட். என் காலை அதுன்னு தனியா பிரிச்சு சொல்லுவானா? அது என்னோட பார்ட். அப்ப கடவுள் யாராவது ஒருத்தரை பிரிச்சு அந்நியமா சொல்றதுக்கு இடம் இருக்கா? இல்ல. எப்போது அந்நியமாக நீ என்று சொல்ல எதுவுமே இல்லையோ அப்போது கடவுள் நான் என்பதையும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீயே இல்லாத போது நானும் இல்லாமல் போகிறது. அப்ப நான் இல்லாத நிலையில் பிரகடனப்படுத்துவதுதான், இங்க வாங்க, நான் இல்லாத நிலையில் ஒன்றை பிரகடனப்படுத்துவதுதான் பிரபஞ்சத்தின் குரல், கடவுளின் குரல். அந்த உணர்வில் துளியும் நான் இல்லாமல், நான் என்கிற அடிநாதமே இல்லாமல் இந்த உலகத்தில் சிலர் சில விஷயங்களை சொல்லுகிற போது மீண்டும் அவை சுருத்தியாகவும் ஸ்மிருதியாகவும் உண்டாவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. எந்த மதமா இருக்கட்டும், பேச மாட்டார், இனிமே தீர்க்க தரிசிகளே வரமாட்டார்கள். தப்பு அதெல்லாம். மறுபடியும் எப்ப தேவைன்னு முடிவு பண்ணுதோ அப்ப தர்மஸ்யாமி பாரத தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நான் அவ்வப்போது வந்து கொண்டே இருப்பேன், மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருப்பேன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதையும் வைஷ்ணவன் தப்பா புரிஞ்சிட்டான். என்ன, நம்ம கிருஷ்ணன் தான் மயில் வரக்கூடிய வருவாரு, அது எப்ப வந்தாலும் கிருஷ்ணர் மட்டும்தான் வருவாரு, கிருஷ்ணர் தவிர வேற யாருமே வரமாட்டான். ஐயோ, குழந்தைத்தனமா பேசினா என்ன பண்றது. மகமது ஒரு சம்பவாமி, ஜீசஸ் ஒரு சம்பவாமி, புத்தா ஒரு சம்பவாமி, இன்றைய வேதாத்ரி மகரிஷி வரை ஒரு சம்பவாமி யுகே யுகே. ஏன், அவங்க ஒரு தர்மத்தை பிரகடனப்படுத்துறாங்க, அதை விஸ்தாரணம் பண்ணுகிறார்கள், அந்த தான்கிற எண்ணம் இல்லாமல் சொல்ல வேண்டிய கருத்தை இந்த உலகத்துக்கு முன் வைக்கிறார்கள். அதனால ஒரே நாளோட தர்மம் முடிஞ்சு போயிட இனிமே சொல்லத்துக்கு ஆள் வரமாட்டாங்க, அது வேதத்தோட நின்று போச்சுன்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். ஸ்மிருதிக்கு மாத்திய ஸ்மிருதியோட அப்படியே நின்று போச்சுன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கும் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஒரு 3 விஷயம் உங்க முன்னாடி வைக்கிறேன், யோசிச்சுங்க. ஒரு காலத்துல சார், கோயில்ல பெரிய கோபுரம் கட்டி தங்க கலசம் வச்சு சுவாமிக்கு காசு செலவு பண்றது தர்மம் நினைச்சாங்க. இன்னைக்கு என்னோட அபிப்பிராயத்துல எல்லா சாமியும் பிளாக் மணி வச்சிருக்கு. ஏகப்பட்ட பிளாக் மணி வச்சு, திருப்பதி பெருமாள் 4000 கோடி வச்சிருக்கிறார், 1 ரூபாயிலும் கொடுக்காம 4000 கோடி உள்ள வச்சிருக்காரு திருப்பதி பெருமாள். இன்னும் நாம திருப்பதி பெருமாளுக்கு வைரத்துல கொண்டு போய் அட்டிக, வைரத்துல கொண்டு போய் கிரீடம், வைரத்துல கொண்டு போய் பெல்ட்னு போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு என்னமோ தப்பா தெரியும். எனக்கு இன்னும் சரியா சொல்றீங்களா, பெருமாள் தான் எங்க சொல்லவே சொன்னார். முடியலடா, இதெல்லாம் என்னால பாத்துக்க முடியலடா, பெரிய அவஸ்தியா இருக்கு எனக்கு, வானான்னு சொல்றேன். நான் கேட்டேன், அப்ப என்ன பண்ணு, எனக்கு வயிறுல பெல்ட் போறத விட வயிற்றுல சோறு இல்லாம இருக்கா, அவனுக்கு சோறு போட சொல்றா. அதனால சொல்ற, இப்பவும் கோயில்ல பாருங்க, கும்பாபிஷேக நினைவு வளைவுன்னு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கான்கிரீட்ல ஒரு வளைவு போடுறாங்க. எவனுக்கு பிரயோஜனம், 8 லட்சம் ரூபாய் ஒரு வளைவு போட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த 8 லட்சம் ரூபாய் மாநகராட்சியில ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை கட்டி கொடுத்து பெருமாள் பேரை போடு, வெங்கடாஜலபதி உபாயம் போட்டு போய், யாரு வேண்டாம், கும்பாபிஷேக நினைவு கட்டடம் பேர் வை, யாரும் வேண்டாம் சொல்லல. அந்த கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க படிக்குமா படிக்காதா? கார்பரேஷன் ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வேணுமா வேண்டாமா இல்லையா? இந்த 100ஆண்டில் தர்மத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறது. என்ன மாறி இருக்கு? இப்ப மீண்டும் மீண்டும் தங்கத்தேர் செய்வது தர்மம் அல்ல, மீண்டும் எல்லா கோயிலையும் போட்டிக்கு செய்யறாங்க. அந்த சாமி தங்கத்துல போச்சா சார், மனுஷனுக்குள்ளதான் சார் போட்டி உண்டு, சுவாமிக்குள்ள என்ன சார் போட்டி இருக்கு? அது தங்கத்துல போச்சு, நானும் தங்கத்துல போறேன்னு அல்பமா என்னது? அது தங்கத்துல போனா நானும் தங்கத்துல போறேன்னு சொல்லுமா என்ன? அதுக்குள்ள அந்த போட்டி எல்லாம் அவசியமே கிடையாது. என்ன கேட்டா, ஒரே ஒரு தங்கத்தேர் வச்சு ஒவ்வொரு கோயிலா கொடுத்துடலாம். காஸ்ட் வைஸ் ஒரே ஒரு தங்கத்தேர் கவர்மெண்ட் அறநிலையத்துல செஞ்சுட்டு, மாசி மாசம் நீ இழு, பங்குனி மாசம் நீ இழு, சித்திர மாசம் நீ இழு, ஊர் ஊராக இழுத்துட்டே போயேன். ஆறு வேண்டாம், ஒரே தங்கத்தோட முடிஞ்சு போடுமா இல்லையா? அதை விட்டு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு தங்கத்தேர் பண்ணி அதுல வந்து பணத்தை கொண்டு போய் அதுல டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டோட்டலா அதே உள்ள தூக்கி போட்டு, சாரி, we must reconsider all these things. இது கேட்டா இதெல்லாம் சொல்றதுக்கு யாருக்குமே அந்த நாட்டுல வந்து தர்மத்தை மறுபடியும் சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னா மன்னிக்கவும். ஒருவேளை இந்த 100ஆண்டின் மகரிஷிக்குரிய அதிகாரம் எனக்கு கூட தரப்பட்டிருக்கலாம், நான் பிரகடனப்படுத்துகிறேன், நான் இல்லாத நானில் இருந்து பிரகடனப்படுத்துகிறேன். ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைப்பதுதான் இந்த 100ஆண்டுக்கான மிகச்சரியான தர்மம். மருத்துவமனை கட்டுங்க சார், கிறிஸ்டியானிட்டியில கிறிஸ்டியானிட்டியில சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மரியாதை? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்காங்க அவங்க. நீங்க, நான் தெரசா மேல ரொம்ப மரியாதை உள்ளவ, ரொம்ப மரியாதை உள்ளவன், அந்த அம்மா மாதிரி ஒரு நோபல் லேடி பார்க்க முடியாது. ஆனா தெரசாட்ட ஒரு வேடிக்கையான குணம் என்னன்னு கேட்டா, கடைசியா போய் அந்த அம்மாட்ட, நீ இவ்வளவு பண்ணிட்டீங்க, எனக்கு எப்படியோ காப்பாத்திட்டீங்க, நான் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா, மகனே அப்படி ஆனால் நீ இயேசுவின் வழிக்கு வா. டோட்டலா அதற்கான பிரதி உபகாரத்தை தெரசா பெற்று விட்டார், அதற்கான பிரதி உபகாரத்தை தெரசா பெற்று விட்டார். என்ன சொல்றாரு, இமிடியட்டா நீ கிறிஸ்டியானிட்டி வா அப்படின்னு. நிபந்தனையற்ற தர்மம் தான் சரியானது. நிபந்தனைகளற்ற தர்மம் தான் சரியா. ஆனா அவங்க கிறிஸ்டியன் தான் கொடுப்பேன்னு சொல்லல. அந்த மாதிரி அந்த அம்மா இல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கடைசி அந்த அம்மா போய் கேட்பாங்க, நீங்க எவ்வளவு பண்ணி காப்பாத்துறீங்களா, நான் என்ன பண்ணட்டும், மகனே அப்படியான இயேசுவின் ஊழியத்துக்கு வா அப்படி கடைசியா கூப்பிடுவாங்க. நான் அதை வந்து விமர்சனம் பண்ணல, பட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வகையில் அது ஒரு எண்ட்ல போய் எங்கேயோ ரிலிஜனுடைய வளர்ச்சிக்காக அவங்க வேலை செய்யற மாதிரி அது போய் முடிஞ்சிருது கடைசியில. இப்ப என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, அவங்க ஆஸ்பத்திரி கட்டினாங்க, நீங்க போய் பாருங்க, உடம்பு சரியில்லாதவன் நிமிந்து பார்க்கும் போது ஒரு ஆஸ்பத்திரி என்ன பண்றான், இம்மிடியட்டா மைண்ட் அதுல போய் செட் ஆகுது. இப்ப நம்முடைய கோயில்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு வித்தியாசமான கோபுரங்கள், வித்தியாசமான அமைப்பு, தங்கத்துல வெள்ளியில பண்ணி மீண்டும் மீண்டும் செய்யறோம். எத்தனை இந்து கோயில்கள் ஆஸ்பத்திரி கட்டி இருக்கின்றன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருச்செந்தூர்ல வந்து மனசு வச்சா திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கு நடுவுல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாதா? திருச்செந்தூர்ல அந்த திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கு இடையில ஒரு இடம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், மூணு ஊருக்கு மத்தியில ஏக்கர் ஏக்கரா திருச்செந்தூர் தேவஸ்தான நிலைமை இருக்கு. ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டினா எவ்வளவு பேர் அங்க போய் வைத்தியம் பண்ணிக்குவாங்க, திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டி மக்களுக்கு தேவையான நன்மைகளை தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ காலத்துக்கு ஏற்ற வகையில் தர்மத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். தர்மங்களை மாற்ற முடியாது என்றே பேசிக் கொண்டிருக்க கூடாது. இன்னும் சரியாக சொன்னால், உண்மையில் கடவுளுக்கு உங்களிடம் கையேந்த வேண்டிய அளவு வறுமை இல்லை. உங்களிடம் கையேந்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய வறுமை கடவுளுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால், நான் இரண்டு பிள்ளைகள் பெற்று என் ஒரு பிள்ளை வசதியாக இருந்தால் இன்னொரு பிள்ளையை எப்படி காப்பாற்றுவது என்று நான் கவலைப்படுவேனே ஒழிய, வசதியான பிள்ளை வீட்டில் போய் நான் இருக்க மாட்டேன். எந்த தாய் தகப்பன் அப்படி இருப்பான்? நான் நடந்த சம்பவம் சொல்றேன் சார். எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆனாரு, அவருக்கு பென்ஷன் கிடையாது. ரிட்டையர்ட் ஆனாரு, பென்ஷன் கிடையாது அவருக்கு. அவர் என் வீட்டில் அவர் இருந்தான்னு சொன்னா அதிக பிரசித்தனமா போயிடும். அவர் வீட்டில் நான் இருந்தேன், அப்பு மொழித்தரில் இருந்தோம். அப்ப கேஸுக்கு வந்து வெறும் 500 ரூபாய் டெபாசிட். ரெண்டு சிலிண்டர் அவர் வாங்கினது, அவர் வாங்கி ரெண்டு சிலிண்டர் 500-1000 ரூபாய் கொடுத்து வாங்கி ரெண்டு சிலிண்டர் எங்க வீட்டில் இருக்கு. எங்க அம்மா, எங்க அப்பா, நானு, எனக்கு திருமணமாகி மனைவி வந்துட்டா, குழந்தை, அப்ப முதல் குழந்தைய மூணு இருக்கு, நாங்க வீட்டில் இருக்கிறோம். எங்க ரெண்டாவது அண்ணர் வாங்க, எங்க அண்ணன் ரெண்டாவது அண்ணன் லஞ்சம் வாங்க மாட்டான், 10 காசு லஞ்சம் வாங்க மாட்டான், ரொம்ப நேர்மையானவன், அதனால கஷ்டப்பட்டான். எங்க ரெண்டாவது அண்ணன் வர்றான், எங்க அப்பா அவனோட பேசிட்டு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், திடீர்னு, டேய் தம்பி, தம்பி தான் கூப்பிடுவார், டேய் தம்பி, என்ன அநியாயமா இருக்கு, ரெண்டு சிலிண்டரை என்னோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, அவர் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் இல்லாம இருக்கார், ஏதோ நான் அப்ப சொல்பத்துக்கு சம்பாதிக்கிறேன், பேச்சுல கஷ்டம். என்கிட்ட சொல்றார், 500-1000 ரூபாய் என் பணம் உங்ககிட்ட நிக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுத்துடும், 500 ரூபாய் கொடுத்துடும், அது என்ன, அது ஒரு சிலிண்டர், ஒரு சிலிண்டருக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. நான் உடனே என் மனைவிட்டு சொன்னேன், அப்பா சொன்னா நாம கேட்கணும், இது என்ன கணக்கு என்னெல்லாம் பேசாத, எடுத்து கொடுத்துடும் அப்பா, கொடுத்துடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாயங்காலம் எங்க அண்ணன் வந்தான், நீ இன்னொரு சிலிண்டர் இல்லைன்னு கஷ்டப்படுறீ, அடிஷனல் சிலிண்டர் இல்லைன்னு, இதை வச்சுக்கோ, யாருக்கு, எங்க அண்ணன், என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம இருப்பாங்களா, உங்க அண்ணன் வந்தாரு, உங்க அப்பா நம்ம கிட்ட வாங்கினார்ல, கொடுத்துட்டாரு, எனக்கும் வந்துச்சு, பயங்கர கோவம் வந்துச்சு, அப்பா நீ பண்றது நியாயமாப்பா, நீ பண்றது நியாயமாப்பா, நாம இந்த வீட்டில் இருக்கிறோம், இங்க சமைச்சு சாப்பிடுறோம், இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த 500 ரூபாய் என்கிட்ட வாங்கி நீ அவனுக்கு கொடுக்குறியே, இது நியாயமாப்பா, நியாயமாப்பா, எங்க அப்பா கிட்ட கேட்டேன், எங்க அப்பா மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியாது, நியாயமாப்பான்னு, தப்பு, பெரிய தப்பு, மகா அயோக்கியத்தனம், யார் எங்க அப்பா, மகா அயோக்கியத்தனம் சொல்லிட்டு முடிச்சார். பாருங்க, நீ ரெண்டு பிள்ளை பெற்று ஒன்னு ஒன்ன மாதிரி வசதியா இருந்து ஒன்னு கஷ்டப்பட்டா இதே அயோக்கியத்தனத்தை நீயும் பண்ணுவ, சொல்லிட்டு சொன்னார். அதாண்டா அப்பா, அதாண்டா அப்பா, நான் அழுதுகிட்டு எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டேன், எங்க அப்பா காலை தொட்டு கும்பிட்டேன், அதாண்டா அப்பா, இன்றைக்கும் நீங்கள் கோயிலில் போய் கோடி கோடியாக கொட்டினால் கடவுள் மகிழ மாட்டார், இல்லாதவருக்கு ஏது செய்தாலும் கடவுள் உங்களை கையெடுத்து கும்பிடுவார், கையெடுத்து கும்பிடுவார். இன்றைக்கு காலம் தோறும் தர்மம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய தர்மத்தின் அளவுகோல் மாறி இருக்கிறது. அதை மாற்றி சொல்வதற்கான உரிமை யாருக்கும் இல்லை என்று ஒளிந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மங்களை பிரகடனப்படுத்துவதற்கான நானற்ற மனிதர்கள், நானற்ற மனிதர்கள் பிரபஞ்சத்தின் குரலாக பேசுகிறவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தர்மம் என்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வணக்கம், நன்றி.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுதிருந்து ஒரு மணி நேரத்துக்கு என் விருப்ப பாடல்களை காற்றலையில் எடுத்து வரப் போகிறேன். அன்புடன், குவைத்திலிருந்தும் பிஜின் ஜோய்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். என் விருப்ப பாடல்களில் இன்று முதலாக எங்கேயும் காதல் என்ற படத்திலிருந்தும், நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ, இந்த பாடலே கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. இளைய தளபதி விஜய் சிம்ரான் நடிப்பிலே பிறந்தார். பிரியமானவளே என்ற மூவியிலிருந்தும் எனக்கொரு சிநேகிதி சிநேகிதி என்ற பாடலை கேட்கலாம்.

என் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் பிறந்த மதராசப்பட்டினம் என்ற மூவியிலிருந்தும் பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் பிறந்த உயிரே என்ற மூவியிலிருந்தும் நெஞ்சினிலே நெஞ்சினிலே என்ற பாடலே கேட்கலாம்.

என் விருப்ப பாடல்களில் அடுத்ததாக யூத் என்ற மூவியிலிருந்தும் சக்கர நிலவே தேன் நிலவே என்ற பாடலை கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். மாதவன் ரீமா சென் நடிப்பிலே பிறந்தார். மின்னலே என்ற மூவியிலிருந்தும் வெண்மதி வெண்மதியே நில்லு என்ற பாடலே கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக கோ என்ற மூவியிலிருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் பிறந்த வெண்பனியே முன்தனியே என் தோளில் சாய்ந்திடவா இந்த பாடலை கேட்கலாம்.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. அடுத்ததாக ரௌத்திரம் என்ற மூவியிலிருந்தும் மாலை மங்கும் நேரம் என்ற பாடலே கேட்கலாம்.